நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சக வருடம் 1948 பாத்திரபத மாதம் 3ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி இன்று செவ்வாய்க்கிழமை மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய காலை ஒளிபரப்பு தொடங்குகிறது. நேரம் 5:50.

நாளொரு குறள். அறன் அழியி அல்லவை செய்தலின் தீதே, புறன் அழியிப் பொய்த்து நகை. அதிகாரம் புறங்கூறாமை, குறள் எண் 182. விளக்கம்: அறத்தை அழித்து பேசி அறமல்லாதவைகளை செய்தலை விட, ஒருவன் இல்லாதவிடத்தில் அவனை பழித்து பேசி நேரில் பொய்யாக முகமலர்ந்து பேசுதல் தீமையாகும். இனி இன்று நமது நிலையத்தில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் நேயர்கள் கவனத்திற்கு. இன்று முதன்மை அலைவரிசையில் காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். வெண்பன்றி வளர்ப்பு குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவும் பருவமழை காடுகளும் லியானா எனும் கொடி தாவரமும். வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை. மலரும் மொட்டுக்கள் வளரிளம் பருவத்திற்கான நிகழ்ச்சி. பதின் பருவத்தினரும் தலைமுறை இடைவெளியும் குறித்து சமூக ஆர்வலர் மருத்துவர் கா கலைவேந்தன் அவருடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 8:25 நலமாய் வாழ. 2ம் மற்றும் 3ம் நிலை புகை பழக்கம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 முதல் 8 மணி வரை நகர் உலா. 8:02 முதல் 8:15 வரை தகவல் தளம். 8:30 இலக்கிய பேருரை திருநாவுக்கரசர் திருமுருக கிருமானந்த வாரியார் அவர்கள் வழங்கும் இலக்கியம் பேருரை சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை சேலம் டாக்டர் எஸ் காயத்ரி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் விஜய் அவர்களின் வயலின். கும்பகோணம் கே ராமகிருஷ்ணன்.

0: கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், பிரசாந்த் மாத்ருபூதம் அவர்கள் கஞ்சிரா. சென்னை அஞ்சல் 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் நேரலையில் நேயர்கள். தலைப்பு: கண்களை காப்போம். நெறிப்படுத்துபவர் சசிகலா. பகல் 12 மணிக்கு வளம் கொடுக்கும் திருவக்கரை வக்கரகாளி அம்மன் சித்திரம். எழுதியவர் எஸ் மோகன் அவர்கள். அமைப்பு: மயிலாடுதுறை தா செந்தில்குமார், சீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை எம் சுந்தர் ஓதுவார் அவர்களின் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். சட்டம் அறிவோம். அவதூறு வழக்கு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்ச்செல்வன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை. 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். மைசூர் எம் நாகராஜ் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். 4 மணிக்கு நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை சிற்பி, கதை திரைக்கதை வசனம் இயக்கம் விக்ரமன். மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது வானம் என்னும் தலைப்பில் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரையிலும், 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி சென்னை அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு தேன்மழை. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி, 3:05 இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி 102.8 எஃப்எம் ரெயின்போவில் ஒலிபரப்பாகும் இன்றைய நிகழ்ச்சிகள். 7:30 வணக்க மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சந்தியா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதியே. சட்டம் அறிவோம். அவதூறு வழக்கு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்ச்செல்வம் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. 2:15 காலத்தை வென்ற காணங்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர். தைராய்டு சம்பந்தமான அறுவை சிகிச்சை மற்றும் பராமரிப்பு குறித்து நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் அறுவை சிகிச்சை நிபுணரும் தலைமை மருத்துவ அதிகாரியுமான மருத்துவர் டாக்டர் பி சித்தார்த்தன் அவர்கள். மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சாண்ட்ரின். 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்து தேவானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: நமஸ்கார். ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே ஜெயா பாரதி.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள்.
2: நம் எல்லோருக்குமே ஏதாவது ஒன்று வேண்டியிருக்கிறது. கடன் தீர வேண்டியிருக்கிறது, கல்யாணம் ஆக வேண்டியிருக்கிறது, அரசாங்க அலுவலகத்தில் ஒரு காரியமாக வேண்டியிருக்கிறது, வாழ்க்கையை நடத்த பொருள் வேண்டியிருக்கிறது, வாழ்ந்து முடித்து விட்டோம் என்று நினைப்போருக்கு ஆண்டவன் அருள் வேண்டியிருக்கிறது. இப்படி எதுவுமே வேண்டியில்லாவிட்டாலும் அக்கடா என்று இருக்கும் நிம்மதி வேண்டியிருக்கிறது. வேண்டுகின்ற காரியங்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்களிடம் மக்கள் வேண்டுதல்கள் வைக்கிறார்கள். வேண்டுதல் நிறைவேற்றிவிட்டால் என்ன காணிக்கை என்றும் சொல்லி வைத்து விடுகிறார்கள். சொகுசு வாழ்க்கையை சுகமாக அனுபவிக்க விரும்பிய ஒருவன் கடவுளை நோக்கி தவம் இருந்தானாம். அவனுடைய அதிர்ஷ்டம் உடனே கடவுள் காட்சி தந்துவிட்டார். பக்தனே, நீ வேண்டும் வரம் அருளினேன், கேள் என்கிறார். அவன் 21ஆம் நூற்றாண்டு பக்தன் அல்லவா? கடவுளிடம் வரத்தை கேட்பதற்கு முன் ஒரு விவரத்தை கேட்கிறான். தெய்வமே, தேவலோகத்தில் உங்களுக்கெல்லாம் காலக்கணக்கு எப்படி? கடவுள் சொன்னார், மனித வாழ்க்கையின் 1 நூற்றாண்டு எங்களுடைய தேவலோகத்தில் 1 நிமிஷம், இதுதான் எங்களுடைய காலக்கணக்கு. அது சரி தெய்வமே, இந்த காசு பண மதிப்பெல்லாம் உங்களுடைய உலகத்தில் எப்படி? உனக்கு புரியும்படி சொல்கிறேன் பக்தனே, கேட்டுக்கொள். இப்போது உலகத்தின் எல்லா நாடுகளிலும் மதிப்பு மிக்க செலாவணியாக இருக்கிறதே அமெரிக்க டாலர். அதில் 1 டிரில்லியன் டாலர். அது சரி, டிரில்லியன் என்றால் எத்தனை என்று உனக்கு தெரியுமா? 1 லட்சம் கோடி, அதுதான் 1 டிரில்லியன். 1 டிரில்லியன் டாலர் எங்களுடைய 1 பொற்காசுக்கு சமம். சரி தெய்வமே, தேவலோக கணக்குப்படி எனக்கு 1 நிமிஷம் ஆயுள், 1 பொற்காசு பணம், இதை மட்டும் வரமாக கொடுங்க, அது போதும் என்று கேட்டான் பக்தன். கடவுள் கொஞ்சமும் யோசிக்காமல், சரி பக்தனே, 1 நிமிஷம் இரு, இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லி மறைந்து விட்டார். கடவுள் சொன்ன 1 நிமிஷம் என்பது தேவலோகத்து கணக்கில். இப்படித்தான் நாம் பலரும் தப்பு தப்பாக கணக்கு போட்டு கொண்டிருக்கிறோம். மாக்கவிஞன் பாரதி வேண்டியது என்னவென்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்றி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்பதுதான் பாரதியின் வேண்டல். வையத்தாரின் பசிப்பிணியை போக்கிவிட்டால் துயரங்கள் இல்லை, தொல்லைகள் இல்லை, பிணக்குகள் இல்லை, பிறரை ஏமாற்றி வஞ்சிக்கும் கணக்குகளும் இல்லை. எனவே உயிர்களிடத்து அன்பு வேண்டும் என்பது பாரதியின் வேண்டுதலாக இருந்தது. அன்னதானம், ஔஷத தானம், அவயதானம், சாஸ்திர தானம் என்ற 4 விஷயங்களை மக்கள் தம் வாழ்வியல் நெறியாக கொள்ள வேண்டும் என்று சமண சமயம் போதிக்கிறது. பசித்தோருக்கு சோறிடுவது அன்னதானம், நோயுற்றவருக்கு மருந்திட்டு குணமாக்குவது ஔஷத தானம், 5 நடுங்கி வருவோர்க்கு அடைக்கலம் தருவது அபயதானம், அறியாமையில் உழல்வோர்க்கு அறிவு கொளுத்துவது சாஸ்திர தானம். இந்த கொடை செயல்கள் தழைத்தோங்கினால் வையகத்தில் அமைதி தவழும். ஜீவகாருண்யம் என்ற உயிர் இரக்கத்தை மக்களிடம் வேண்டுகின்ற வடலூர் வள்ளல் பெருமான், வீடுதோறும் சென்று இறந்தும் பசியறாத வெற்றரைக் கண்டு உளம் நொந்து, ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் என வேண்டினார். அன்பு அகத்தில்லா உயிர் வாழ்க்கை பாலை நிலத்தில் பசும்புல் தலை காட்டுவது போன்றது. உள்ளத்தே அன்புடையா தமது என்பும் பிறருக்கு தருவார். தன்னை சிலுவையில் அறைந்தோர் மீதும் அன்பை பொழிந்த இயேசு பிரான் அவர்களுக்காக மன்றாடினார். பிதாவே, தாம் செய்வது இன்னதென்று அறியாத இவரை மன்னியும் என்று வேண்டினார். கைமாறு வேண்டாத வான்மழை போல பிறர் மாட்டு எதிர்பார்ப்பு இல்லாத அன்பை சொரியும் மனம் வேண்டும் நமக்கு. அடுத்தவர் உற்ற நோய் கண்டு கண்ணீர் உகுத்து அந்த துயரத்தை துடைக்க நீளும் நற்கரங்கள் நமக்கு வேண்டும். நம்மிடம் பகைமை பாராட்டுவோர் மீதும் வெறுப்பின் நிழலும்படியாத அருட்கருணையை பொழியும் நல் மனம் நமக்கு வேண்டும். தன்னுயிர் போல் இந்த மாநிலத்து மண்ணுயிரெல்லாம் மகிழ்வுற்று வாழ சிந்திக்கும் சீரிய பண்பு நலம் நமக்கு வேண்டும். மானிடப் பண்பு துலக்கமாவது அன்பின் ஒளியால்தான். அன்பே மனிதநேயத்தின் ஆதார சுருதி. அன்புக்கு சாதியில்லை, மதமில்லை, நிறவேற்றுமை இல்லை, பால்பேதமில்லை. இனம், மொழி, நாடு என்ற எல்லா எல்லைகளையும் கடந்து உலக மக்களை ஒன்றிணைக்கும் ஆற்றல் கொண்டது அன்பு. அன்பு பெருகினால் நாடுகளிடையே போர் இல்லை, துயரில்லை, கேடில்லை. இந்த நல்லறிவு நாடுகளை ஆள்வோர்க்கு இல்லையே. இந்த மண் பயனுற வேண்டும், நன்று இதை தேர்ந்திடல் வேண்டும். இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கெது வேண்டும்?
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி.

0: அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:15. நேர்கள் இல்லங்களில் பக்தி மனம் வீச வருவது தெய்வீக ராகம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக மங்களவாரம் என தொடங்கும் பாடல் பாடியவர் மீரா கிருஷ்ணன்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் ஜே ஜே தேவி என தொடங்கும் பாடல். பாடியவர் சித்ரா.

இதுவரை நேயர்கள் இல்லங்களில் பக்தி மனம் வீசியது தெய்வீக ராகம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 8 நாள் செவ்வாய்க்கிழமை, நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். வெண்பன்றி வளர்ப்பு குறித்த காத்தமுத்து கருத்துமத்தின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர்.

செல்வங்களா தங்கங்களா, கொட்டகையிலே இருங்க, டவுன் வரைக்கும் போயிட்டு தவிடு வாங்கிட்டேன், திரும்பி வந்துடுறேன், வந்து உங்களுக்கு தண்ணி காட்டுறேன், புல்லு போடுறேன். பைக் எங்க இருக்குது? இதோ இருக்கு. எனக்கு ராஜாவானா எனக்கு

0: காத்தம்மா, கருத்தம்மா, முனியம்மா, வெள்ளையம்மா, மாரியம்மா, சின்னம்மா, பெரியம்மா, ஓரம் ஓரம் ஓரம் வண்டி வருது, ஓரம் ஓரம் ஓரம்.
1: எப்பா கருத்தமுத்தா?
0: யாரு காத்தமுத்தா? வா வா வா.
1: என்னப்பா எப்ப புது வண்டி வாங்கின?
0: காத்தமுத்தா, அந்த ஆத்தோரத்துல இருந்த தினந்தோப்பா, அதுல மூணு லாரி இளநீரும் தேங்காவும் பெங்களூரு கல்கட்டா சென்னைக்கு அனுப்பினா, அதுல வந்த வருமானத்துல ஒரு பைக் வாங்கிட்டான்.
1: ஓஹோ, பைக் வாங்குற அளவுக்கு நீ தென்னந்தோப்பு உனக்கு லாபம் கொடுத்துருக்கு.
0: ஆமாப்பா,
1: இம்மா நாள சைக்கிள்ல போயிட்டு இருந்த, இல்லைன்னா மாட்டு வண்டியில போயிட்டு இருந்த.
0: ஆமா,
1: இப்ப பைக்ல வர்ற.
0: ஆமா,
1: சரி பைக்ல வர்றதுதான் வர்ற.
0: ஆமா,
1: எதுக்கு வாயால ஓரம்போ ஓரம்போ அப்படின்ட்டு இருக்க?
0: காத்தமுத்தா, பக்கத்தூர் அக்கத்தூர் நான் வண்டி வாங்கினது நான் தான் வரணும்னு தெரியணும் இல்லை எல்லாருக்கும்?
1: ஓஹோ, எல்லாருக்கும் தெரியணும்.
0: ஆமா,
1: அதனால வாயாலேயே வடை சுட்டுட்டு வந்த.
0: ஆறு நடிச்சா யாரோ வராங்கன்னு ஒதுங்குவாங்க. சரி, வாயால சொன்னா கருத்த முத்து வரான்னு திரும்பி பார்ப்பாங்க.
1: ஓஹோ, சரி சரி, என்னதான் இருந்தாலும் நீ இவ்வளவு மகிழ்ச்சியா உன்ன நான் பார்த்தது இல்லையா? எங்க போயிட்டு வந்த நீ?
0: கந்தமுத்து, ட்ரைனிங் போயிட்டு வரேன்பா. ஆனா ட்ரைனிங் போய் வந்தது ரொம்ப சந்தோஷம்தான். அங்க ட்ரைனிங் வந்த கால்நடை மருத்துவர் என்ன ஒரு தொழில் ஆரம்பி சொன்னாருப்பா, அதான்பா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுது.
1: எப்பா கால்நடை மருத்துவர் ட்ரைனிங்க்கு வந்தாரு?
0: ஆமா.
1: உன்னை பார்த்து ஒரு தொழிலை ஆரம்பிக்க சொன்னாரு, அதுல என்ன வருத்தமான செய்தி?
0: அவர் வெண்பன்றி வளர்த்தா நல்ல லாபம் வரும்னு சொன்னாருப்பா, பண்ணி வளர சொல்றாருப்பா.
1: கருத்தமுத்து, அவர் கரெக்டா சொல்லியிருக்காரு.
0: என்னது?
1: எப்பா நம்ம ஊர் காட்டுல எல்லாம் இந்த கருப்பு பண்ணி இருக்கோம்.
0: ஆமா,
1: அது சாக்கடையில கிடக்கும், அப்புறம் அது சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப அசிங்கமானதை சாப்பிடும்,
0: நாத்தம் வரடிக்கும்,
1: அதனால நமக்கு ஒரு அருவறுப்பு. ஆனா இந்த வெண்பன்றிங்கிறது இப்ப வியாபார ரீதியா வளர்க்கக்கூடிய ஒரு பன்றிப்பா.
0: ஓ, அப்படியா சொல்ற?
1: நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு தொழில்.
0: உன்ன போலதான்பா அவரும் சொன்னாரு.
1: இப்ப நிறைய பேர் இப்ப அதை செஞ்சு நல்ல லாபம் அடைகிறாங்கப்பா. பொதுவா வெண்பன்றியே ரொம்ப சுத்தமானதுப்பா.
0: ஓஹோ,
1: அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும்.
0: சரி சரி சரி.
1: இன்னொன்னு நான் உன்கிட்ட சொல்றேன். இப்போ நீ வந்து ஆத்தோரத்தில் ஒரு தென்னந்தோப்பு வாங்கினேன்.
0: ஆமாம்.
1: அது பக்கத்திலே இன்னொரு இடம் ஏதோ விலைக்கு வருதுன்னு வேற பேசிகிட்டு இருந்தேன்.
0: ஆ, மாந்தோப்பு வருது.
1: இப்போ ஊர்லேருந்து வெளியில் இருக்குது அது.
0: ஆ,
1: அப்போ ஊர்காரங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது.
0: ஆமாம்.
1: அதில் நீ வந்து வெண்பன்றி வளருப்பா.
0: அட, சூப்பர் ஐடியா சொல்கிற பண்ணியா?
1: ஆமாம்ப்பா, வெண்பன்றியை வளர்த்தினா நல்ல லாபம் கிடைக்கும். நீ ஓஹோன்னு ஆயிடலாம்ப்பா.
0: ஐயோ, சொக்கா சொக்கா சொக்கா. காத்தமுத்த, நீ சொல்றதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குப்பா. அது எப்படி வளர்க்கணும் அதனுடைய விவரம் தான் சொல்லலாம்.
1: எப்பா நின்னுகிட்டே பேசுனா எப்படிப்பா சொல்றது? வாப்பா, அப்படி ஓரமா போய் உட்காருவோம்.
0: சரி சரி சரி, அந்த மரத்தடியில் உட்காருவோம்பா.
1: சரி சரி, பக்கத்தில் உட்காருப்பா.
0: சரி, சொல்லு காத்தமுத்த.
1: பன்றிகள் வந்து முதல்ல நீ குட்டியா வாங்கிக்கலாம், அல்லது தாயும் அப்புறம் குட்டியும் சேர்த்து வாங்கிக்கலாம், அல்லது ஒரே சைஸ்ல கூட ஒரு 25-50 வாங்கிக்கலாம். இப்படி முதல்ல ஆரம்பி.
0: சரி,
1: ரைட்டா? காலையிலேயே ஏஞ்ச உடனே நாம அந்த இடத்த சுத்தம் பண்ணிடணும். அதுக்கு பிறகு அதுக்கு உணவை கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 5 கிலோ அப்படிங்கிற உணவு வந்து நம்ம ஒவ்வொரு பன்றிக்கும் கொடுக்கணும்பா.
0: சரி சரி, வெண்பன்றி ஷெட்டு போடணுமா?
1: ஆமாப்பா, எப்படி நம்ம வந்து மாடு ஆடுக்கு வந்து கொட்டை காமிக்கிறோமோ அதே மாதிரிதான்ப்பா வெண்பன்றிக்கும் நல்ல கொட்டை காமிக்கணும்.
0: சரி சரி,
1: நல்ல காட்டு

0: காற்றோட்டம் ரொம்ப முக்கியம். இனப்பெருக்கத்துக்கான தாய் பன்றி, அதுக்கு நம்ம தினமும் கடலை புண்ணாக்க உணவோட கலந்து கொடுக்கணும்பா. அப்போதான் நல்ல முறையில் அது இனச்சேர்க்கையில் வந்து கரு உருவாகி நமக்கு வத வத வதன்னு 14 குட்டி வரைக்கும் கூட போடும்பா. அது
1: காத்துமுத்த, சிங்கம் ஒரு குட்டி போட்டா பண்ணி 10 குட்டி போடுனாங்களா, அது மாதிரியா?
0: ஆமாப்பா, பண்ணி நிறைய குட்டி போடும், அதிகபட்சமா 14 குட்டி வரைக்கும் கூட போடும்பா.
1: ஓஹோ,
0: புரியுதா?
1: சரி சரி.
0: பன்றிகளுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை பன்றி காய்ச்சலுக்கான தடுப்பூசி, அத மறக்காம போட்டுருணும்பா.
1: நம்ம ஊர்ல தான் இருக்குது கால்நடை ஆஸ்பத்திரி, அங்க போட்டுடலாம்.
0: ஆமா, வெளி பண்ணைகள்ல இருந்து நம்ம பன்றி வாங்கிட்டு வர்றோம்னா நம்ம பன்றி கூட்டத்தில் அதை கலந்து விடுறதுக்கு முன்னாடி நாம தடுப்பூசியை போட்டுடணும்.
1: ஓஹோ,
0: ரைட்டா?
1: சரி சரி.
0: 6 மாசத்துக்கு ஒரு தடவை கோமாரிக்கான தடுப்பூசி, அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை சிர்கோ வைரஸ் அப்படிங்கிறதுக்கான தடுப்பூசி.
1: ஓஹோ,
0: இதெல்லாம் கரெக்டாக போட்டுட்டே வரணும்பா.
1: சரி. ஏம்பா, அது கூட்டமா போகுதுங்களா வெண்பன்றி, இதைத்தான் வளர்க்க சொன்னியா?
0: ஆமா, இந்த வெண்பன்றி 6 மாச வயசுக்கு மேல இனச்சேர்க்கைக்கு தயாராயிடும். பருவத்துக்கு வந்த அந்த பெண் பன்றிய 2-3 நாளைக்கு நம்ம கூட்டத்துல இல்லாத வெளியிலேந்து ஒரு ஆண் பன்றிய கொண்டு வந்து அது கூட தான் நம்ம இனச்சேர்க்கைக்கு விடணும்.
1: ஓஹோ,
0: நம்ம கூட்டத்திலேயே இருக்கக்கூடிய பன்றியா இருந்ததுன்னா ஒரே இனமா இருக்குல்ல, அது வந்து ஏதாவது மரபணு கோளாறு அப்படி இப்படின்னு வந்துடும்.
1: ஓஹோ,
0: அதனாலதான் வந்து வெளி கூட்டத்திலிருந்து நம்ம ஆண் பன்றியை கொண்டு வந்து இனச்சேர்க்க முடிஞ்ச உடனே 2-3 நாள்ல திருப்பி அதை அனுப்பிடணும்.
1: ஓஹோ,
0: புரியுதா?
1: புரியுது கதமுத்த.
0: ஆண் பன்றிய அனுப்பின பிறகு அந்த பெண் பன்றிய பிரிச்சு தனியா வச்சிடணும். தாய் பன்றி பால் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும், ஆனா நம்ம வந்து அதை பிரிச்சிட்டோம்னா சீக்கிரம் அடுத்த பருவத்துக்கு தயாராயிடும்.
1: ஓஹோ,
0: அதனால அடுத்த தடவை நம்ம குட்டிகளை உடனே அதை தாயை பக்க வைக்கணும் அப்படின்னா நம்ம 45 நாள் குட்டி அப்படி இருக்கும் போதே தாய் பன்றிட்டேந்து அந்த குட்டிகளை பிரிச்சிடணும். இதெல்லாம் கவனமா செய்யணும்பா. ஒரு நல்ல ஒரு நோட் ஒன்று வச்சுக்க, ஒவ்வொரு பன்றியை பத்தியும் எழுதி அதை டீட்டெயிலை மெயின்டைன் பண்ணி இதை மாதிரி நம்ம முறையா செஞ்சினா நல்ல லாபம்பா. நான் சொன்னவன்ட்டேன்னா 14 குட்டி வரைக்கும் போறக்கும்.
1: ஐயோ, நிறைய லாபம் வரும்.
0: ஆமாப்பா, நல்ல வேலை போயிட்டு இருக்கு.
1: கதமுத்த, வளர்க்கறத பத்தி சொன்ன, இதனால எப்படி லாபம் கண்டுபிடிக்கிறது?
0: கர்த்தமுத்து, நம்ம கிராமத்துக்கு பக்கத்துல பெரிய டவுன் இருக்கு.
1: ஆமா,
0: டவுன்ல எல்லாம் போனோம்னா பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இருக்குது, அங்கெல்லாம் இந்த பன்றி கறிய விரும்பி சாப்பிடறவங்க வர்றாங்க.
1: அப்படியா சொல்றா?
0: நாம இவங்கள்ட்ட போய் ஒரு பேசி நமக்கும் அவங்களுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம்னா நமக்கு சப்ளை பண்ணியே மாளாதுப்பா.
1: என்னப்பா இது?
0: ஆமாப்பா, இன்னைக்கு நீ பைக்ல வந்தீல, நீ ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு பாரு, கார்ல வருவ.
1: அப்படியே சொல்றான்?
0: ஆமாப்பா.
1: அப்ப நான் நிறைய பன்றி வளர்க்குறேன்பா.
0: நிச்சயமா நீ பன்றிகளை நிறைய வள, 100 கணக்கில் வளர்க்கலாம்ப்பா, ஒன்னும் கவலை இல்ல.
1: ஓஹோ,
0: ஈஸியான வழிதான்.
1: சரி சரி சரி. நீ சொன்னதெல்லாம் நோட்ல எழுதி வச்சுக்கணும்.
0: கர்த்தமுத்து, உனக்கு நல்லது சொல்றதுக்கு தான்ப்பா நான் இருக்கேன்.
1: ஆமா,
0: உன்னை பைக்ல பார்க்கும் போதே எனக்கு ஒரு மகிழ்ச்சி. கிளம்புற கர்த்தமுத்து.
1: கதமுத்த, ஆடு மாடுங்க தண்ணி இல்லாம புல் இல்லாம பட்டினியா கிடக்கும், அதுங்களை போய் பார்க்கணும். நானும் வீட்டுக்கு கிளம்புறேன்.

0: தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு

0: கோவை அணி முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். இரண்டு நாள் பயணமாக மாஸ்கோ சென்ற அவர் இருதரப்பு வர்த்தகம், பொருளாதார ஒத்துழைப்பு, எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள உயர்நிலை மாநாடுகள் குறித்து ஆலோசித்தார். பொருளாதார ஒத்துழைப்பு, வர்த்தகம் மற்றும் எரிசக்தி துறையில் இந்தியா ரஷ்யா இடையேயான கூட்டாண்மை வளர்ச்சியடைந்து வருவதாக டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். இந்த சந்திப்பின் போது பேசிய ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின், இந்தியாவின் வேளாண் துறைக்கும் விவசாயிகளுக்கும் ஆதரவு அளிப்பதற்கான நடவடிக்கைகளை ரஷ்யா மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இந்தியாவிற்கான உர விநியோகம் அதிகரிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தியா ரஷ்யா இடையேயான நடப்பாண்டு வர்த்தகம் வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்தார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. இதற்கான ஏற்றுமதி கொள்கையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இது உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் வெளிநாட்டு வர்த்தக தலைமை இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் குறிப்பிட்ட கோதுமை ரகத்தின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையும் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. தமிழகத்தின் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். திருவாரூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேளாண்மையை பாதிக்காத வகையில் இடங்களை தேர்வு செய்து விமான நிலையங்களை அமைக்கலாம் என்று தெரிவித்தார். மக்கள் கருத்தறிந்து திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேகமலையில் தொன்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களை பாதுகாக்க மாநில அரசு சட்டரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். வீட்டிற்கு 3 சிலிண்டர் உள்ளிட்ட மாநில அரசின் திட்டங்களை வரவேற்பதாக திரு வீரபாண்டியன் கூறினார். நீலகிரி மாவட்டம் கொடலூர் பகுதியில் புலி தாக்குதலில் இருந்து மக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கூடலூர் ஓவேலி லாரஸ்டன் பகுதியில் புலி தாக்கியதில் அண்மையில் அடுத்தடுத்து 2 பேர் உயிரிழந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இந்த விவகாரத்தில் மாநில அரசு உடனடியாக தலையிட்டு புலி அச்சுறுத்தலை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாமக்கல் மாவட்டத்தில் சாலை விதிமீறல்களை கண்காணித்து தானியங்கி முறையில் அபராதம் விதிக்கும் நடைமுறை நாமக்கல் சேலம் சாலை சந்திப்பில் தொடங்கப்பட்டுள்ளது. வாகன ஓட்டிகளின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கு மாறாக அவர்களுடைய பாதுகாப்பு கருதி இம்முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக நாமக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு யாதவ் கிரீஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் வாட்டி தான் இன்டெலிஜென்ஸ் டிராபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இதே மாதிரி இன்டிகிரேட்டட் டிராபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்காக ANPR கேமராஸ் வித் ஆட்டோமேட்டிக் சலான் சிஸ்டம் நம்ம சேலம் ரோட் ஜங்ஷன்ல ஸ்டார்ட் பண்றோம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம 3 ஆஃபென்சஸ் தான் இப்போதைக்கு டார்கெட் பண்றோம். 1 இஸ் செல்போன் டிரைவிங் விதவுட் ஹெல்மெட் இன் ட்ரிபிள்ஸ் ரைடிங். ஸோ மோர் தேன் 2 டிரைவர்ஸ் ரைடுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கலா சலான் ஜென்ரேட் ஆகும். ஆட்டோமேட்டிக்கலா சலான் ஜென்ரேட் ஆகிட்டு அவரோட வெஹிக்கல் நம்பருக்கு என்ன போன் நம்பர் இருக்கோ ஆட்டோமேட்டிக்கலா அவர் மொபைல் போன்லயே அதை சலான் வித் என்ன ஆஃபென்ஸ் பண்ணிட்டாங்க அந்த ஆஃபென்ஸோட போட்டோ வித் போட்டோ அதை ஜென்ரேட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்கலா அவர் ஆப்ல போயிட்டு ஃபைன் கட் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம இதை இன்டிகிரேட்டட் கேமராஸ் மூலியமான ANPR கேமராஸ் மூலியமா எல்லா அஃபென்ஸ் நம்ம எடுக்க போறோம். என்போர்ஸ்மெண்ட்காக பார்க்காம உங்களுடைய சேஃப்டிக்காக உங்களுடைய ஃபேமிலியோட சேஃப்டிக்காக நம்ம இதை பண்றோம். ஸோ தயவுசெய்து எல்லாமே ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க, செல்போன் பேசிட்டு டிரைவ் பண்ணாதீங்க, அதே மாதிரி ட்ரிப்பிள்ஸ் எதுவுமே டிரைவ் பண்ணாதீங்க.
0: கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்

0: சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒருசில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கார், வாகன உதிரி பாகங்கள், எஃகு ஆகிய பொருட்களுக்கு அடுத்த ஆண்டு முதல் 50% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். எல்லை விவகாரம் தொடர்பான பேச்சுகளில் இந்தியாவும் சீனாவும் தொடர்ந்து ஈடுபடும் என்று சீனா தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் 14,300 கோடி ரூபாய் மதிப்பிலான நடப்பாண்டுக்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி தாக்கல் செய்தார். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைமை செயலகத்தில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சென்னசமுத்திரம் அருகில் லாரியின் பின்புறம் கார் மோதிய விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் வைக்காலின் குறுக்கே பாலம் கட்டுவதற்கு 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற நீர்வளத்துறை அதிகாரிகள் 2 பேரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். சேலம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பயனாளர்கள் QR கோட் மூலம் கருத்துக்களை பதிவு செய்யும் வசதியை ஆட்சியர் திரு இளம்பகவத் தொடங்கி வைத்தார். தமிழக அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் நாளை முதல் அடுத்த மாதம் 16-ஆம் தேதி வரை www.cecc.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் இருந்து அகமதாபாத்திற்கு அடுத்த மாதம் 27-ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாராந்திர ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே அமுண்டி கிராமத்தில் இருசக்கர வாகனம் பழுது பார்க்கும் கடையில் நாட்டு வெடிகுண்டுகள் வெடித்ததில் 6 பேர் காயமடைந்தனர். சென்னையில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்களுக்கான குறைதீர்ப்பு முகாம் நாளை மறுநாள் மேற்கு மாம்பலத்தில் உள்ள திரு சீதாராம் பள்ளியில் நடைபெறவுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் 2வது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு கோவை அணி முன்னேறியுள்ளது. சென்னையில் நேற்று நடைபெறுவதாக இருந்த கோவை திருப்பூர் அணிகளுக்கு இடையேயான எலிமினேட்டர் சுற்று ஆட்டம் மழை காரணமாக பாதையிலேயே கைவிடப்பட்டது. இதையடுத்து ரன் ரேட் அடிப்படையில் கோவை அணி 2வது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு முன்னேறியது. கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி சுற்றில் அவர் ஜெர்மனியின் வின்சென்ட் கீமாரை வென்றார். இறுதி ஆட்டத்தில் பிரக்யானந்தா அமெரிக்காவின் ஃபேபியோனோ காருனியாவை எதிர்கொள்கிறார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 11-9, 11-6, 11-5 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் வில் சால்டரை வென்றார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதி வாய்ப்பை இழந்தது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டெல்வெயினில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அர்ஜென்டினாவிற்கு எதிரான ஆட்டத்தில் 3-5 என்ற கோல் கணக்கில் இந்தியா தோல்வியடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் 2வது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு கோவை அணி முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். பருவமழை காடுகளும் லியானா என்னும் கொடித்தாவரமும். வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள்.
3: பனாமா நாட்டின் கொலராடோ தீவில் உள்ள பருவமழை காடுகளில் உள்ள மரங்கள் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை கிரகித்து காலநிலை மாற்றத்தை குறைத்து வந்தன. காலப்போக்கில் மரங்கள் பசுமை இல்ல வாயுக்களை உட்கிரகிக்கும் திறன் குறைந்து கொண்டே வந்தது. இதையடுத்து

0: குறித்து இங்கு ஆய்வு மேற்கொண்ட ஆராய்ச்சியாளர்கள் பருவமழை காடுகளில் உள்ள மரங்கள் ஏராளமாக அழிந்து கொண்டிருப்பதை அடையாளம் கண்டனர். இதற்கு லியானா என்ற ஒட்டுண்ணி இயல்புடைய கொடி தாவரமே காரணம் என கண்டறிந்தனர். லியானா என்ற பெயர் வருவதற்கு லியான் என்ற பிரெஞ்சு வேர்ச்சொல்லே காரணம். இதன் பொருள் சுற்றி படர்வது என்பதாகும். மத்திய மற்றும் மேற்கு பருவமழை காடுகளுக்கு சென்றோமானால் லியானா பல்வேறு மரங்களை பாம்பு போல சுற்றி படர்ந்து வளர்ந்திருப்பதை காணலாம். இதன் வலிமையான தண்டுகள் மரத்தின் உச்சிக்கு சென்று சூரிய ஒளியை பெறத் தொடங்கியதும் இதன் வளர்ச்சி வேகம் அதிகமாகும். பிறகு மரத்தை சுற்றியுள்ள தண்டுகளில் இலைகள் வேகமாக துளிர்க்கத் தொடங்கும். வெளியே பார்ப்பது போல இதன் தண்டுகள் வலிமையானவை அல்ல, ஆனால் வேரிலிருந்து எளிதாக நீரை உறிஞ்சிக் கொண்டு செல்லும் வகையில் குழாய் வடிவில் ஆனவை. இதன் ஒற்றை கொடி சுமார் 49 மரங்களுக்கு விரிந்து செல்கிறது. கூர்மையான இலைகளை கொண்ட மரங்களை சுற்றி இவை படர்வதில்லை. அத்தகைய மரங்களின் இலைகள் லியானாவின் தண்டுகளை அறுத்து காயப்படுத்துவதே இதற்கு காரணம். மரங்கள் மற்றும் லியானா என இரண்டின் வளர்ச்சி வேகம் மழைக்காலத்தில் பெரிதாக வேறுபடாமல் ஒன்று போலவே உள்ளது. ஆனால் கோடைக்காலத்தில் நீர் இல்லாத நேரத்தில் கூட லியானாவின் வளர்ச்சி குறைவதில்லை. இந்த கொடித்தாவரம் அந்த காலகட்டத்தில் மரங்களை விட 4 மடங்கு வேகத்தில் வளர்கிறது. பல்வேறு காலகட்டங்களில் வறட்சி ஏற்பட்ட போது கூட மரங்கள் மட்டுமே பாதிப்பிற்கு உள்ளானதே அன்றி லியானா வளர்ந்து கொண்டுதான் இருந்தது என்பது ஆய்வுகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நீரின்றி மரங்கள் அழிந்தாலும் லியானா வேரிலிருந்து தண்டுகள் வழியாக நீரை எளிதாக உறிஞ்சிக் கொள்வதோடு வறட்சி காலத்தை எதிர்கொள்ள உணவையும் சேமித்துக் கொள்கிறது. இப்படி தன்னை காத்துக்கொண்டு சூரிய ஒளியை பெற முந்துகிறது.
1: இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். பருவமழை காடுகளும் லியானா என்னும் கொடித்தாவரமும். வழங்கியவர் முனைவர் S. காயத்ரி அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை நேரம் 7 மணி.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது மலரும் முட்டுக்கள்.
0: சிந்தனை மலர். தினமும் புது புது ஆசைகளை மனதில் வளர்க்காதீர்கள், மீறினால் தேவையற்ற சுமைகளை சுமக்க நேரிடும். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி. சிந்தனை வரிகள்.

0: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது மலரும் மொட்டுக்கள் வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பதின் பருவத்தினரும் தலைமுறை இடைவெளியும் குறித்து சமூக ஆர்வலர் மருத்துவர் கலைவேந்தன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
1: சில வீடுகளில் நம்ம பார்க்குறோம், பையனுக்குன்னு தனி ரூமு, அவன் கதவு சாத்திட்டு தான் உள்ளே இருக்கிறது. அவன் என்ன செய்கிறான் ஏது செய்கிறான் அப்படிங்கிறத வந்து பேரண்ட்ஸும் கவனிக்க முடியல. போதை பழக்கமாக இருக்கட்டும், இல்லை சமூகத்தில் இருக்கக்கூடிய தீய பழக்கங்களாக இருக்கட்டும், ஏன்னா இப்போ செல்ஃபோன் மூலயமா என்ன வேணாலும் தவறாக போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அப்போ அந்த குழந்தை வந்து தடுமாறிடுறான், இல்லை ஏதோ ஒரு வேறு மாதிரி போயிடுறான்னா அதை வந்து ஆரம்பத்தில் கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடுது. ஆனால் அந்த காலம் அப்படி கிடையாது. ஒரு ரூமில் வந்து பார்த்திங்கன்னா திரும்பி படுக்கிறது கூட இடம் இல்லாததுக்கு வரிசையாக படுத்துருப்பாங்க. அப்படி நெருக்கமாக படுத்திருந்த ஒரு காலம்லாம் போய் இப்போ தனி ரூமு, பையனுக்கு தனி, அது ஒரு பெருமையாக கூட சொல்கிற பேரண்ட்லாம் இருக்காங்க. இதெல்லாம் வந்து பின்னாடி அவங்களுக்கு பெரிய பிரச்சனையை அந்த குழந்தைக்கு உண்டு பண்ணும். ஒரு குழு மனப்பான்மை இல்லாமல் போயிடுது, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லாமல் போயிடுது, அவனுடைய பர்சனாலிட்டி அவன் டெவலப் பண்ணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை நாமளே அமைச்சு கொடுத்துட்றோங்கிறதெல்லாம் அவங்க உணரவே மாட்டேங்கிறாங்க.
2: இப்போ இந்த தனிப்பட்ட ஒரு ரூமை கொடுத்துட்றது, வசதியை அதிகரிக்கிறோன்ற பேரில் அவங்கள தனிமைப்படுத்துறதுனால ஈவன் அவங்க வெளிப்படையாக மனம் திறந்து அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை கூட சொல்கிறதில்லை. அதுவே அவங்களுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்துது. அது மறைமுகமாக பெற்றவர்களுக்கும் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துகிறது. அதில் மிக முக்கியமான ஒரு விஷயமா போதைப் பொருள் பழக்கத்தை சொல்லலாம். சைக்காட்ரிக் கேரக்டர்ஸ் நம்ம சொல்லுவோம், அதாவது ஒரு மன அழுத்தத்துக்கு உட்பட்ட சில குணநலன்கள் மாறுவதற்கு, யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாமல், இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லாமல், சமூகத்தை பற்றி எந்த கவலையும் இல்லாமல், தேசத்தை பற்றி எந்த கவலையும் இல்லாமல், ஏதோ ஒரு தாந்தோன்றித்தனமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த பதின் பருவத்தினர் தள்ளப்படுறதுக்கு காரணம் இதுதான், மிக முக்கியமான காரணம். ஸோ அதையெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பொறுத்தவரையும் குவாலிட்டி டைமை இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்கள் அழகாக குறிப்பிட்டீங்க, ஒரு வீட்டில் தாய் தந்தையிலேருந்து குழந்தைங்கள்லேருந்து எல்லாம் ஒரே அறையில் படுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ பல கதைகளை அவங்க பேசிப்பாங்க, அன்னைக்கு ஃபுல்லாக நடந்த கதைகளை பேசிப்பாங்க, அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்துப்பாங்க. அது அந்த குழந்தைங்களுக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினையை, வாழ்வியல் கல்வியை கொடுக்கும். ஏட்டு சுரக்கை கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த படிப்புன்ற போர்வையில் படிச்சுட்டு அது எந்த வகையிலும் வாழ்க்கைக்கு உதவாமல் வாழ்க்கையில் ஒரு சிக்கல் வரும்போது இந்த மாணவ செல்வங்களும் சரி பதின் பருவத்தினரும் ஒரு மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிடுறாங்க. அதே போல் ஒரு வேளை உணவு கூட யாரும் ஒன்றா அருந்துறதில்லை. அப்போலாம் பார்த்திங்கன்னா மூன்று வேளையுமே அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் வந்ததுக்கு பிறகு தான் அந்த உணவை எல்லாருமே அருந்துவாங்க. அப்போ சில பேர் குடும்ப விஷயங்களை பற்றியோ பொது விஷயங்களை பற்றியோ பேசுவாங்க. இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையும் இல்லை. அந்த குவான்டிட்டி டைமை விட குவாலிட்டி டைம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லுவேன். குழந்தைகளோடு செலவிடக்கூடிய அந்த குவாலிட்டி டைம், குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது குழந்தைங்களோட செலவிடணும். குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது குழந்தைகளோடு உணவு அருந்தணும். அதன் மூலமாக அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்போஷரை, மனம் திறந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை, ஒரு நல்ல நட்புறவோடு பெற்றவர்களுடன் பழகக்கூடிய வாய்ப்பை உருவாக்கிட்டாலே தலைமுறை இடைவெளிக்கு அங்கே வழியே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அந்த தலைமுறை இடைவெளி குறைஞ்சிரும், ஒரு நட்புறவு உருவாகும், அதன் மூலமாக ஒரு மிகச்சிறந்த சமூகத்தை உருவாக்கலான்றது என்னுடைய கருத்து.
1: நிச்சயமாக இப்போ ஒரு காலத்தில் வந்து நம்ம குடும்பம் அப்படின்னா பெற்றவங்க குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து பொது இடங்களுக்கு போகிறது, ஒரு பீச்சுக்கு போகிறது, ஒரு கோயிலுக்கு போகிறது, இல்லை ஏதாவது திருவிழாவில் போய் கலந்துக்கிறது, இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம அது ஒரு மனசில் நம்மளால் நீங்காத நினைவுகளாக இருக்கும். ஆனால் இன்றைய காலத்தில் வந்து தம்பி வாடா அப்படின்னா இல்லை நீங்கள் போங்க நான் வரல, தன்னைத்தானே ஒரு ஐசோலேட் பண்ணிக்கிறது, இது ஒரு சூழல் அதிகமாகிட்டே இருக்குது. பேரண்ட்டு சரி அவனை விட்டுருங்க அவன் வீட்டில் இருப்பான் இப்படி இருக்காங்க. ஆனால் அது அவன் வர்றதுனால எவ்வளோ பலன் இருக்குது, அதெல்லாம் வந்து அவனுக்கு உணர்த்தணும். என்ன தலைமுறை இடைவெளியில் இதையும் நம்ம பேச வேண்டியிருக்கு. இது சம்மந்தமான கருத்துக்களை சொல்லுங்களேன்.
2: இதில் தான் பெற்றோர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியம் நான் நினைக்கிறேன். ஆரம்பத்திலேருந்தே சிறு குழந்தைகளிலேருந்தே, அதுக்கு காரணம் அந்த பெற்றவர்கள் அவர்களை பெற்றவர்களோடு இணக்கமாக இருக்கிறத அந்த குழந்தைங்க முன்னாடி காட்டணும் செயல்பாடுகளின் மூலமாக. அது இங்கே குறையுது, அதுதான் பிரச்சனை. ஏற்கனவே நம்ம ஒரு சிறு வயதில் மாரல் ஸ்டோரியில் ஒரு கதை கூட கேட்டிருப்போம். ஒரு முதியவருக்கு வந்து தனியாக ஒரு தட்டு வைக்கும் பொழுது அந்த பெற்றோர்களுடைய குழந்தை வந்து இந்த தட்டை நீங்கள் தனியாக எடுத்து வைங்கப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏன்ப்பா அப்படி சொன்னேன்னா நீங்கள் பெரியவங்களானவுடனே உங்களுக்கு நான் அதை வைக்கணும் அந்த தட்டில் அப்படின்னு சொல்கிற ஒரு கதையை நம்ம கேட்டிருக்கோம். ஸோ அதே போலவே இன்றைக்கி பெரியவர்கள் அவர்களை பெற்றவர்களை, அந்த மூத்தவர்களை அரவணைச்சிருந்த இந்த குழந்தைகள் பார்க்கும்பொழுது அதே மாதிரியான உணர்வு அந்த குழந்தைங்களுக்கும் வந்து தன் தாய் தந்தையுடைய சொல்ல கேட்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். நியூக்ளியர் ஃபேமிலியில் அதுக்கான ஒரு வழிகாட்டுதல், அதுக்குரிய ஒரு சூழல் அமையாததுனால குழந்தைகள் தான் மனம் போன போக்கில் செயல்படுறாங்க. பெற்றவர்கள் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே அவங்களை கட்டுப்படுத்த முடியாத ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கும் போயிடுறாங்கன்னு நான் சொல்லுவேன். அது ஆரம்பத்திலே முளையிலே கிள்ளி ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாதுன்ற மாதிரி அறிவியல் ரீதியாக நம்மளுடைய மூளை வளர்ச்சியும் சரி பழக்க வழக்கங்களும்

0: ஒரு 5-6 வயதிலேயே கட்டமைக்கப்படுதுன்ட்டு அறிவியல் ஆராய்ச்சி சொல்லுது. ஸோ அந்த இளம் வயதிலேயே அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தி அவர்கள் பெற்றோர்களோடு இணக்கமாக, குழு மனப்பான்மையோடு, நட்புறவோடு, உறவுகளோடு இணக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை அவங்க பார்க்க வைக்கணும். இன்றைக்கி அதுக்குரிய சூழ்நிலையில் அவங்க பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் தான், அல்லது தனியாக 4 சவுரை தான். அது இவங்களுடைய பணிச்சூழல் காரணமாக வீட்டில் ஒரு சர்வெண்ட் மாதிரி ஒன்று வச்சிடுறாங்க, இல்லை வெளியில் எங்கேயாவது ஒரு இடத்துல சேர்த்துடுறாங்க. இப்படி எந்த வகையிலையும் ஒரு தாய் தந்தையுடைய அன்போ அரவணைப்போ கண்காணிப்போ இல்லாமல் வளரக்கூடிய குழந்தைகள் நிச்சயமாக ஒரு சரியான சமூகத்துக்கு வாய்ப்பாக இருக்காது. ஸோ பெரியவர்கள் நிச்சயமாக இதை மனசில் வச்சு ஆரம்ப காலத்திலிருந்தே குறைந்தபட்சம் அந்த 10 பருவம் வரை, நான் ஒரு புத்தகத்தில் கூட படித்தேன், குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அப்படின்னா 5 வயது வரை அரசனாக, 15 வயது வரை அடிமையாக, 15 வயதுக்கு மேலே நண்பனாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடிமையாக வளர்க்க தேவையில்ல, இன்றைக்கி அந்த நிலைமை நம்ம தாண்டிட்டோம். ஆனால் குறைந்தபட்சம் ஒரு கண்காணிப்போடு அவர்களுடைய சுகத்துக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் அவர்களோடு நெருங்கி பழக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்கள் தான் உருவாக்கணும். அப்படி உருவாக்கினா கண்டிப்பாக குழந்தைகள் அதை ஏற்றுப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன்.
1: இப்போ ஒரு குழந்தைய வந்து படிப்பில் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கலாம், வேறு ஏதாவது குறைபாடுகள் இருக்கலாம், அதை வந்து நேரடியாக சுட்டி காட்டாமல், போன தடவை 35 மார்க் வாங்கிட்ட, இந்த தடவை பரவாயில்ல நீ 40 மார்க் வாங்கிட்ட, பரவாயில்ல நீ நல்லா முன்னேறிட்டு வர்ற, ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இதை வந்து பேரண்ட்டு கொடுக்கறது மூலயமா அவனை அடுத்த தடவை 50 மார்க் வாங்க வைக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு நீ வந்து சரியே கிடையாது, பாரு உன் ஃப்ரெண்டெல்லாம் அப்படி வாங்குறான், நீ இப்படி வாங்குற, நீ என்ன உருப்பிட போறியா, இந்த பேச்சு வந்து அவனை வந்து திருப்பவும் கீழே தான் கொண்டு போக முடியும், மேலே வராது. ஏன்னா தலைமுறை இடைவெளியில் இந்த பெரியவங்களாக இருக்கிறவங்க இந்த குழந்தைங்கள்ட்ட என்ன பேசி அவங்கள எப்படி கொண்டு வரணுங்கிற அந்த உளவியல் விஷயங்கள்லையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா?
0: நிச்சயமாக.
1: அது சம்மந்தமாக சொல்லுங்களேன்.
0: நம்ம பொதுவாக என்ன நினச்சிக்கிறோன்னா, குழந்தைகள் அல்லது சிறுவர்கள் அல்லது சிறியவர்கள் பெரியவர்களை மதிக்கணும், பெரியவர்கள் சிறியவர்களை மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு ஒரு தவறான ஒரு மித் ரொம்ப நாளாக இங்கே உழவுது. அது மிக மிக தவறு. தனி மனித மரியாதை என்பது எல்லா பருவத்திலும் எல்லா வயதிலும் கொடுக்கணும். அந்த அடிப்படையில் பெரியவர்கள் கூட சிறியவர்களை மதித்து அவர்களோடு உரையாடும் போது தான், நீங்கள் குறிப்பிட்டது போல், நான் பேசிக்கொண்டிருப்பது போல, அந்த தலைமுறை இடைவெளி குறைவதற்கான வாய்ப்பே இருக்குது. இப்போது பெரிய பிரச்சனை என்னென்னா, பெரியவர்கள் அந்த டாமினன்ஸ், நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும், நான் சொல்கிறது தான் சரியாக இருக்கும், என்னுடைய அனுபவத்தின்படி நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் நீ செய்யணும்னு குழந்தைங்களுக்கு அந்த அழுத்தத்தை கொடுக்கும் பொழுது தான் அந்த குழந்தைகள் அதிலிருந்து மாற்றி யோசித்து தவறான வழியில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சு போகுது. அதை விட்டு விட்டு அவர்களோட கொஞ்சம் அன்பாக அரவணைப்பாக அவர்கள் சொல்வதையும் உள்வாங்கி அவர்களுக்குரிய சரியான மரியாதையை கொடுத்து அவங்களுடைய மன உணர்வுகள் என்னன்றதை தெரிஞ்சு அவங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்குன்றதை புரிஞ்சு, ஏன்னா பல இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் என்ன நினச்சி அது நிறைவேறலையோ அதை தன் குழந்தைகளின் மூலமாக நிறைவேற்றிக்கணும்னு நினைக்கிற பல பெற்றோர்கள் இங்கே இருக்காங்க. அதுதான் இங்கே இருக்க பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது. ஏன்னா அந்த குழந்தைக்கு ஒரு படம் வரைகிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு விளையாட்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் நீ இப்படி தான் ஆகணும், ஒரு டாக்டராக தான் ஆகணும், இன்ஜினியராக தான் ஆகணும், இல்லை படித்து தான் மேலே வரணுன்ற மாதிரி அழுத்தம் கொடுக்கறது ஒரு பக்கம். ரெண்டாவது, பக்கத்து வீட்டு குழந்தை இத்தனை மார்க் எடுக்குது, எதிர் வீட்டு குழந்தை இத்தனை மார்க் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி அந்த குழந்தைக்கு ஒரு விதமான மனச்சோர்வை உருவாக்குறது ஒரு பக்கம். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு மறைமுகமாக சைக்காலஜிக்கலாக ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தையும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவையும் ஏற்படுத்தும். அது கொஞ்சம் கொஞ்சமாக பெற்றவர்களை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால் குழந்தைகளாக இருந்தாலும் அவர்கள் நம் மூலமாக இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க. ஆனால் அவர்களுக்கென்று ஒரு தனி உலகம் இருக்குது, அவர்களுக்கென்று ஒரு தனி வாழ்க்கை இருக்குது. அதற்கு என்ன நம்ம செய்யணுமோ அதற்கு ஒரு உறுதுணையாக அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை நம்மளுடைய கண்காணிப்பின்படி கொடுப்பது தான் பெற்றோர்களுடைய கடமையை தவிர, அவர்களை ஒரு அடிமை போல நடத்துவதோ, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் செய்யணும்னு கட்டாயப்படுத்துவதோ இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் மனம் போன போக்கில் குழந்தைகள் போகும்போது அது குழந்தைகள் தானே, சுதந்திரம் கொடுப்போம்னு அதை விட்டுடவும் கூடாது. எது சரி எது தவறு என்பது பெரியவர்களுக்கு அனுபவத்தின் மூலமாக தெரிஞ்சிருக்கும். அதையும் அந்த குழந்தைகளின் மீது இருக்கின்ற அக்கறையையும் ஒன்று கலந்து அதற்கேற்றார் போல் அந்த குழந்தையுடைய அந்த எதிர்கால வாழ்க்கையை வடிவமைக்கிற வகையில் அந்த குழந்தைங்களோடு நெருங்கி பழகி நல்லது கெட்டதை எடுத்து புரிய வச்சிங்கன்னா நிச்சயமாக தலைமுறை இடைவெளி என்பது குழந்தைகள்ட்ட இருக்காது. குழந்தைகளும் அந்த 10 பருவத்தில் இருப்பவர்களும் நிச்சயமாக அதை கேட்டுப்பாங்க. எதையுமே பழமொழி கூட கிராமத்தில் சொல்லுவாங்க, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணுன்ற மாதிரி. அந்த குழந்தைகளுக்கு அல்லது அந்த இளைஞர்களுக்கு எப்படி சொல்ல வேண்டுமோ அதை சொல்ல வேண்டிய விதத்தில் பக்குவமாக எடுத்து சொல்லி புரிய வைத்தால் நிச்சயமாக அதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இதிலும் கூட பெற்றவர்கள் பெரியவர்களுடைய பங்களிப்பு மிக அவசியம் நம்புகிறேன்.
1: பேரண்ட்டு ஃப்ரெண்ட்லியாக நடக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணும், ஏன்னா வந்து குழந்தைகள்கிட்ட அந்த மாதிரி இருக்கிறது தான் குழந்தைங்களும் விரும்புகிறாங்க. அதில் உங்கள் ஆலோசனை சொல்லுங்கள்.
0: நேர்மறையான நல்ல எண்ணங்கள், நேர்மறையான நல்ல நண்பர்கள், நேர்மறையான நல்ல பழக்கங்கள், இது மூணும் இருந்ததுன்னா அது அமைதி வளம் வளர்ச்சியை வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் தரும், ஒவ்வொரு குழந்தைக்கும் தரும், அதை கடைபிடிக்கின்ற எல்லாருக்குமே அது நிச்சயமாக சாத்தியமாகும். ஸோ அந்த அடிப்படையில் இந்த மூன்றையும் உருவாக்குவதற்கு ஒவ்வொரு பேரண்ட்டும் ஒவ்வொரு பெற்ற

0: அவர்களும் இதற்கான முயற்சிகளை ஈடுபடணும். அந்த அடிப்படையில் பாசிட்டிவ் தாட்ஸ், நல்ல எண்ணங்களை அவங்களுக்கு விதைக்கக்கூடிய வகையில் குவாலிட்டி டைமை ஸ்பெண்ட் பண்ணி முடிந்தவரை அவங்கக்கிட்ட நல்ல ஒரு மாரல் ஸ்டோரிஸை நேரம் கிடைக்கும்போது எடுத்து சொல்கிறது, உறவுகளின் மகிமையை புரிய வைக்கிறது, வெளி இடங்களுக்கு தேவைப்படும் போது அழைத்து சென்று உலக நடப்புகளை சுட்டி காட்டுறது, பொது விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அவர்களுக்கு பல்வேறு விதமான நல்ல செய்திகளை அவங்க காதுக்கு அப்பப்போ எடுத்துகிட்டு போகிறது, இது போன்ற விஷயங்களை செய்யணும். பாசிட்டிவ் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது நிச்சயமாக அதில் மிக முக்கியமாக வாசிப்பு பழக்கத்தை இந்த குழந்தைங்கள்ட்ட ஏற்படுத்தணும். குழந்தைகள் எதை பார்க்குறாங்களோ அதை தான் கடைபிடிக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறத அவங்க கடைபிடிக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அவங்க முன்னாடி ஒரு ரோல் மாடலாக நம்ம வாழணும். ஸோ அப்போது ஒரு வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நல்ல புத்தகங்களை வாங்கி கொடுப்பது, செய்தித்தாள்களை வீட்டில் வாங்கி கொடுக்கறது, வாய்ப்பு ஏற்பட்டால் வாரம் ஒரு முறையோ இரு முறையோ நூலகத்துக்கு எடுத்துன்னு போயிட்டு அவங்களுக்கு அந்த ஒரு அருமையான சூழலை உருவாக்குறது, அதே போல் நல்ல இசையை கேட்க வைக்கிறது, நல்ல திரைப்படங்கள் கூட பார்க்க வைக்கலாம், முக்கியமான தலைவர்களுடைய உரைகளை கேட்க வைக்கிறது, இப்படி அந்த நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தணும். பெரும்பாலும் இந்த பதின் பருவத்தினர் திசை மாறி போகிறதுக்கும் தடம் மாறி போகிறதுக்கும் அடிப்படை காரணமே தீய நட்பு தான். எந்த நட்பில் அவன் சிக்கிட்டு இருக்கான், அல்லது ஒரு வேளை அவன் தவறாக சிக்கியிருந்தால் அதுலேருந்து எப்படி மீட்டெடுக்கிறது, அல்லது நல்ல நட்புகளை அவனுக்கு அடையாளம் கண்டு எந்த மாதிரியான நல்ல நட்புகள் கூட பழகணும் அப்படின்னு சுட்டி காட்டுறது, உறவுகள் கூட நட்போடு பழகிறது, இப்படின்னு நட்புறவை மேம்படுத்தக்கூடிய வகையில் நட்பின் பெருமையை எடுத்து சொல்லக்கூடிய வகையில் ஒரு களத்தை உருவாக்கினாங்கன்னா இந்த மூன்று விஷயங்கள், ஒரு நல்ல எண்ணங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல நட்பு, இதை சரியான முறையில் இந்த குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சியை பெற்றவர்கள் எடுத்தாலே அது நிச்சயமாக அந்த குழந்தைங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல அமைதியான வளர்ச்சியான ஒரு வளத்தை கண்டிப்பாக தரும். ஸோ மனநிலையும் சூழ்நிலையும் ஒன்று புரிந்து வரும் பொழுது தான் அந்த இளைய தலைமுறை ஒரு மிகச்சிறந்த தலைமுறையாக மாறும். அந்த அடிப்படையில் பெற்றவர்கள் இப்படிப்பட்ட ஒரு களத்தை அவங்களுக்கு அமைச்சாலே அது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும்.
1: நிச்சயமாக சார், பதின் பருவத்தினரும் தலைமுறை இடைவெளியும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள்கிட்டேருந்து விடைபெறேன் சார். நன்றி, வணக்கம் சார்.
0: மிக்க நன்றி.
2: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது மலரும் மொட்டுக்கள், வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பதின் பருவத்தினரும் தலைமுறை இடைவெளியும் குறித்து சமூக ஆர்வலர் மருத்துவர் கலைவேந்தன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடு.

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டில் பணியாற்றும் தூதர்கள் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்காக புதிய முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் பயணம் மேற்கொள்கிறார். மேற்குவங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் இதுவரை 23,000 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகன உதிரி பாகங்கள் உள்ளிட்ட பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வெளிநாட்டில் பணியாற்றும் தூதர்கள் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்காக புதிய முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் தம்மை சந்தித்த இந்திய வெளியுறவு பணி பயிற்சி அதிகாரிகளுடன் உரையாடிய அவர், பாரம்பரிய தூதரக நடைமுறைகளுக்கு அப்பால் தங்களுடைய தொடர்புகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அந்நாடுகளின் உள்ளூர் சமூகங்களுடன் இந்தியாவின் தொடர்பை வலுப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். தூதரகங்களை மேலும் தொழில்நுட்பம் சார்ந்ததாகவும் மக்களுக்கு உகந்ததாகவும் திகழ செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். தூதரக சேவைகளை தடையற்ற முறையில் விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். நம் நாட்டின் நாகரிக பாரம்பரியம், கலாச்சாரம், சுற்றுலா திறன் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி இந்தியாவை உலகிற்கு காட்சிப்படுத்துமாறு பிரதமர் வெளியுறவு பணி பயிற்சி அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் பயணம் மேற்கொள்கிறார். டொரண்டோவில் நடைபெறவுள்ள

0: பொருளாதாரம் மற்றும் நிதிசார் உரையாடலில் கனடா நிதித்துறை அமைச்சர் திரு பிரான்சோயிஸ் பிலிப்பியுடன் அவர் கலந்து கொள்கிறார். அந்நாட்டின் எரிசக்தி, செயற்கை நுண்ணறிவு, முக்கிய கனிமங்கள் ஆகிய துறைகளைச் சேர்ந்த முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள் உடனான கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். பின்னர் தமது பயணத்தின் இரண்டாம் கட்டமாக அமெரிக்காவின் சிகாகோ, ஆஷ்வில்லே, நியூயார்க் நகரங்களுக்கு திருமதி நிர்மலா சீதாராமன் செல்லவுள்ளார். மேற்கு வங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் தகுதியுடையவர்கள் என கண்டறிந்து இதுவரை 23,000 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்தா அதிகாரி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குடியுரிமை சான்றிதழ் கோரி சுமார் 230,000 பேர் விண்ணப்பித்ததாக தெரிவித்தார். தகுதியுடைய மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு விரைவில் குடியுரிமை சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மத ரீதியான துன்புறுத்தல் காரணமாக பங்களாதேஷில் இருந்து வெளியேறியவர்கள் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் குடியுரிமைக்காக விண்ணப்பிக்குமாறு திரு சுவேந்த் அதிகாரி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரியில் 14,300 கோடி ரூபாய் மதிப்பிலான நடப்பாண்டுக்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி தாக்கல் செய்தார். 9 மற்றும் 10 வகுப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லாமல் மடிக்கணினிகள் வழங்கப்படும் என்றும், அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்களுக்கு இலவச போக்குவரத்து வசதி அளிக்கப்படும் என்றும் அப்போது அவர் அறிவித்தார். புதுச்சேரியில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 3,000 ரூபாய் வரையிலான பரிசுத் தொகுப்பு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரியில் உலக தமிழ் மாநாடு நடத்துவதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தமிழகத்தின் ஈரோட்டைச் சேர்ந்த திரு கண்ணன் தேர்வாகியுள்ளார். இந்த விருது கூட்டு முயற்சிக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும், விருது பெறுவது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இந்த அவார்டை நான் என்னோட தனிப்பட்ட வெற்றியை மட்டும் நான் பார்க்கல, அல்லது என்னோட முயற்சிக்கு கிடைத்த ரெகக்னைசேஷன் அப்படின்னு பார்க்கல. ஸோ இது ஏன்னா இது ஒரு கலெக்டிவ் எஃபர்ட், இது என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து கிடைச்ச வெற்றி தான் இது. செப்டம்பர் 5 அன்னைக்கு பிரசிடென்ட் மேடம் கையால் இந்த அவார்டு வாங்கும் பொழுது நான் மட்டும் வாங்குறதா நினைக்கல, என்னோட சேர்ந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும், என்னோட ஃபெலோ கலீக், எங்கள் காலேஜ் எல்லாருமே சேர்ந்து வாங்குறதா தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த அவார்டாக மட்டும் நான் பார்க்காம மோர் ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்க்குறேன். ஒரு டீச்சராக இதை விட எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குமா அப்படின்னா டெஃபினட்டாக நோ. ஸோ இந்த டைமில் அவார்டு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்த எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை.
0: ஓணம் பண்டிகையொட்டி கேரளத்தில் சபரிமலை கோயில் நடை சிறப்பு சடங்குகள் மற்றும் பூஜைகளுக்காக இன்று முதல் திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்திராடம் புனித தினத்தையொட்டி இன்று காலை 5 மணி முதல் தரிசனம் செய்ய பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். திருவோண தினத்தன்று சன்னிதானத்தில் பக்தர்களுக்கு பாரம்பரிய ஓணம் விருந்து அளிக்கப்படவுள்ளது. அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவடைந்த பின் கோயில் நடைகள் வரும் 28ஆம் தேதி இரவு 10 மணிக்கு மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கார், வாகன உதிரி பாகங்கள், எஃகு ஆகிய பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். இந்த வரி விதிப்பு அடுத்த ஆண்டு முதல் அமலுக்கு வரும் என்று அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா கனடா இடையேயான வர்த்தக பேச்சு

0: பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். இந்த வரி விதிப்பு அடுத்த ஆண்டு முதல் அமலுக்கு வரும் என்று அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா கனடா இடையேயான வர்த்தக பேச்சுகளில் சுமூகமான முடிவுகள் எட்டப்படாத நிலையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வேளாண் பொருட்களுக்கு கனடா அதிக வரி விதிப்பதாக திரு டிரம்ப் சமூக வலைதளத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு பதிலடியாக அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கப்படும் என்றும் கனடா தெரிவித்துள்ளது. இது அடுத்த மாதம் 8ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. நாட்டில் சர்க்கரை கையிருப்பு போதுமான அளவில் உள்ளதால் சர்க்கரை விலை குறைய வாய்ப்புள்ளதாக இந்திய சர்க்கரை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைமை இயக்குநர் திரு தீபக் பலானி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், கடந்த 20 நாட்களில் சர்க்கரை விலை உயர்வுக்கு யூக வணிகமும் அதிக அளவிலான கொள்முதலும் காரணம் என்று தெரிவித்தார். நாட்டில் சர்க்கரை கையிருப்பில் எந்த பிரச்சனையும் கிடையாது என்றும் அவர் கூறினார். எத்தனால் தயாரிப்புக்கு சர்க்கரையை பயன்படுத்துவதே விலை உயர்வுக்கு காரணம் என்று கூறுவதை அவர் மறுத்தார். உள்நாட்டு நுகர்வுக்கு முதல் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சில்லறை வணிகர்களுக்கு அதிக கையிருப்பு இருக்கும் வகையில் வர்த்தகர்களுக்கான சர்க்கரை கையிருப்பு வரம்பை 400 டன்னில் இருந்து 200 டன்னாக குறைக்க தங்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்வதற்காக 10 லட்சம் டன் சர்க்கரையை இறக்குமதி செய்ய அரசு அறிவித்துள்ளதாகவும் இந்திய சர்க்கரை உற்பத்தியாளர் சங்க தலைமை இயக்குநர் திரு தீபக் பலானி குறிப்பிட்டார். கேரளத்தில் இடுக்கி, எர்ணாகுளம், திருச்சூர், மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மற்ற 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது. கிராண்ட் செஸ் டூர் இறுதி சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி சுற்றில் அவர் ஜெர்மனியின் வின்சென்ட் கீமரை வென்றார். இறுதி ஆட்டத்தில் பிரக்யானந்தா அமெரிக்காவின் ஃபேபியனோ கருனியாவை எதிர்கொள்கிறார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 11:9, 11:6, 11:5 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் வில் சால்டரை வென்றார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதி வாய்ப்பை இழந்தது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டெல்வேனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அர்ஜென்டினாவிற்கு எதிரான ஆட்டத்தில் 3-5 என்ற கோல் கணக்கில் இந்தியா தோல்வியடைந்தது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் 2வது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு கோவை அணி முன்னேறியுள்ளது. சென்னையில் நேற்று நடைபெறுவதாக இருந்த கோவை திருப்பூர் அணிகளுக்கு இடையேயான எலிமினேட்டர் சுற்று ஆட்டம் மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. இதையடுத்து ரன் ரேட் அடிப்படையில் கோவை அணி 2வது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டில் பணியாற்றும் தூதர்கள் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்காக புதிய முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் பயணம் மேற்கொள்கிறார். மேற்குவங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் இதுவரை 23,000 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகன உதிரி பாகங்கள் உள்ளிட்ட பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். கிராண்ட் செஸ் டூர் இறுதி சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேரம் 7:25.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் 2ம் மற்றும் 3ம் நிலை புகைப்பழக்கம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள்.
4: நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் புகையிலை சார்ந்து பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2ம் மற்றும் 3ம் நிலை புகையிலையின் பாதிப்புகள். இங்கிலீஷ்ல நம்ம இதை பத்தி சொல்லணும் அப்படின்னா செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக், தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்னு சொல்லுவோம். முதல்ல நம்ம வந்து இந்த செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் பத்தி பார்க்கலாம். பொதுவாக புகையிலை பயன்படுத்துபவர்கள், அதாவது புகைக்கும் வகை புகையிலை பயன்படுத்துபவர்கள் வந்து அந்த புகையை உட்கொண்டுட்டு மீதி உள்ள புகையை வந்து வெளியில விடுவாங்க. அப்படி அவர்கள் விடக்கூடிய அந்த புகையை தான் அவர்களை சுற்றியுள்ள ஒரு 6 அடி விட்டத்திற்கு எல்லாருக்குமே வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தும். இந்த பாதிப்பு புகையிலை

0: பயன்படுத்துபவர்களுக்கு என்னென்ன பாதிப்புகளை உண்டு பண்ணுகிறதோ அதே அளவு பாதிப்புகள் இந்த இரண்டாம் நிலை செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்ல நாம சுவாசிக்கும் போதும் அந்த பாதிப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துகிறது. புகையிலிருந்து வெளியே வரக்கூடிய புகையில் வந்து பாத்தீங்கன்னா மெர்க்குரி, கேட்மியம், லெட் போன்ற ஹெவி மெட்டல்ஸ் வந்து அதிகமா இருக்கு. இது இல்லாம ஆர்சனிக்னு சொல்லக்கூடிய ஒரு விஷ தன்மை உள்ள பொருளும் வந்து அந்த புகையிலையில இருக்கக்கூடிய வாயுக்களில் கண்டிப்பா கலந்திருக்கு. மேலும் அந்த வாயு வந்து கார்பன் டை ஆக்சைடால் ஆனது. அது நம்ம உடல்நிலைக்கு தேவையில்லாத ஒரு வாயு. நம்ம எப்பயுமே வந்து ஆக்சிஜனை தான் சுவாசிக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடே வெளியிடுவோம். ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடோட கலந்து வரக்கூடிய இந்த மெர்க்குரி, கேட்மியம், ஆர்சனிக் போன்ற பொருட்கள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம் உடலுக்குள் சென்று புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய முக்கிய காரணியா இருக்கு. இதை பயன்படுத்துபவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான நோய்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்ல இருக்கிறவங்களும் அதே விதமான நோய்கள், நுரையீரல் புற்றுநோய், தொண்டை புற்றுநோய், கணைய புற்றுநோய், வயிற்றுப்புண், இந்த மாதிரி வந்து எல்லா விதமான புற்றுநோய்களாலும் பாதிக்கப்படுறாங்க. இவங்களுக்கும் இந்த தொற்றா நோய்கள் சொல்லக்கூடிய டயபெட்டிஸ், பிபி, ஹார்ட் அட்டாக் போன்ற பிரச்சனைகளும் வந்து ஏற்படுது. இப்போ தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக் அப்படின்னா என்ன? தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக் என்பது வந்து இப்போ ஒருவர் வீட்டுக்குள்ளார புகைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த புகையை அவர் வெளியிடும் போது அந்த புகை மேல் எழும்பி போய் பின்னாடி அதனுடைய சாம்பல்கள் வந்து பாத்தீங்கன்னா துகள்களாக வந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நாற்காலி, மேஜை, சோஃபா, கார்பெட் இல்லைன்னா தரைகள்ல வந்து படிமமா படிஞ்சிடும். இதை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளோ மற்ற வயதானவர்களோ இல்ல நம்மளோ வந்து அந்த சோஃபால உட்காரும் பொழுது நம்மளுடைய தோல் வந்து அந்த சாம்பலோட உராயும் பொழுது இல்ல ஒரு குழந்தை வந்து தவழ்ந்து போகும் பொழுது அந்த குழந்தையோட தோல் வந்து அந்த சாம்பலோட உராயும் பொழுது அந்த குழந்தைக்கும் நமக்கும் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தோல் புற்றுநோயா கூட அது மாறக்கூடிய பாதிப்புகள் வந்து இருக்கு. இது இல்லாம குழந்தைய வந்து நம்ம சில சமயம் கவனிக்காம இருக்கிறப்போ அந்த குழந்தைய வந்து வாயை வைத்து இல்ல நாக்கை வைத்து சில இடங்கள்ல வந்து துழாவி கொண்டிருக்கிறப்போ அந்த துகள்கள் வந்து உள்ள போகிறதுனால அந்த குழந்தைக்கு வாய் புற்றுநோய் கூட ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உண்டு. இதை தாண்டி அந்த குழந்தை வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி சாம்பல்களோடு சேர்ந்த சூழ்நிலையோட வாழும் போது குழந்தையோட கண்ணில் வந்து கண்புரை நோய் கூட சின்ன வயசுலயே ஒரு வயசு குழந்தை கூட இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதாக ஆய்வுகள் வந்து சொல்றாங்க. இது இல்லாம நியூமோனியான்னு சொல்லக்கூடியது இல்லைன்னா வந்து வீசிங் ஆஸ்மா போன்ற மூச்சு திணறல்கள் ஏற்படுறது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்லயும் இருக்கு, தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்லயுமே இருக்கு. இந்தியா முழுக்க பாத்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்னால வீட்டுக்குள்ளாரே புகைப்பிடிச்சதுனால குழந்தைகள் வந்து மூச்சு திணறல்ல இறந்து போயிருக்கிறதாகவும் சொல்றாங்க. சடன் இன்ஃபேன்ட் டெத் சிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம். புகையிலை ஆரம்பகட்ட நிலையிலே நமக்கு வந்து பாதிப்புகளை உண்டு பண்ணுது. அதை நாம பயன்படுத்தலினாலும் நம்மோடு இருப்பவர்கள் வந்து அதை பயன்படுத்துறதுனால ஏற்படக்கூடிய செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக், தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்னாலையும் நமக்கு அவர்களை போன்ற பாதிப்புகளும் உண்டாகுது. அதுல புற்றுநோயிலிருந்து இதய பாதிப்பு வரைக்கும் எல்லா நோய்களுமே நமக்கு வந்து வருது. அதனால திரும்பவும் வந்து உங்களுக்கு நான் சொல்றது வந்து முக்கியமான விஷயம், புகையிலை எந்த விதத்திலுமே வந்து சேஃப் கிடையாது. புகையிலையை தவிருங்கள். எந்த விதமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த பழக்கத்திலிருந்து வெளியே வருவதற்கான முயற்சிகளை முன்னெடுங்கள். ஆரோக்கியமாக வாழ்வோம், குழந்தைகளையும் நாம் காப்போம். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை புகைப்பழக்கம் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 7:30.
2: ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு கோவிலில் ஆன்மீக சொற்பொழிவு நடந்துகிட்டு இருக்குது. ஒரு பெரியவர் பேசிக்கிட்டு இருக்கார். கடவுளை பற்றியும் சொர்க்கத்தை பற்றியும் மனுஷனை பற்றியும் அவர் விவரமாக பேசுகிறார். எல்லாரும் உட்காந்து கேட்குறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு தத்துவ ஞானியும் உட்காந்துருக்கிறார். அவர் அவருடைய நண்பர். பேசி முடித்ததும் அந்த பெரியவர் மேடையை விட்டு இறங்கினார். நேராக அந்த தத்துவ ஞானிகிட்ட வந்தார். எப்படி இருந்தது என்னுடைய பேச்சு அப்படின்னு கேட்டார். நீங்கள் பேசினது ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக தெரிஞ்சுது அப்படின்னாராம் இவர். நான் என்ன அப்படி தப்பாக பேசிவிட்டேன் அப்படின்னாராம் அவர். கடவுளை நம்புகிறவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னீங்க, அப்புறம் நல்ல விதமாக வாழறவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னீங்க அப்படின்னாராம். இதில் என்ன முரண்பாடுன்னு கேட்டிருக்கார் அவர். இதில் தான் முரண்பாடு தெரியுது எனக்கு. அதாவது இங்கே ஒருத்தன் எல்லா தப்பும் பண்ணிகிட்டு இருக்கிறான், அவன் வந்து கடவுளை நம்பினான்னா அவன் சொர்க்கத்துக்கு போவானா? இது என்னுடைய முதல் கேள்வி. இல்லைன்னா ஒருத்தன் வந்து எந்த தப்பும் பண்ணலை, ரொம்ப ஒழுங்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான், ஆனால் அவன் கடவுளை நம்பலை, அவன் என்ன நரகத்துக்கு தான் போவானா? கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு திருடன் என்ன ஆவான், எங்கே போவான்? கடவுள்

0: நம்பிக்கையே இல்லாத ஒரு நல்லவன் என்ன ஆவான், எங்கே போவான்? ஒருத்தன் இங்கே கடவுள் நம்பிக்கையோடு வாழறது முக்கியமா அல்லது நல்லவனாக வாழறது முக்கியமா? இதுதான் இவர் கேட்ட கேள்வி. இதை கேட்டதும் அந்த பெரியவர் வந்து குழம்பி போட்டார். அவர் சொன்னது நியாயம்தானே, கடவுளை நம்புகிறவன் தான் சொர்க்கத்துக்கு போவான்னா பேசாமல் கடவுளை நம்பிக்கிட்டு இந்த உலகத்தில் எல்லா தப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கலாமே. பேச்சாளர் குழப்பத்தோடு வீட்டுக்கு போனார். படுத்து தூங்கினார். ஒரு கனவு வந்தது. கனவில் அவர் ஒரு ரயிலில் வேகமாக போயிட்டுருக்கிறார். எதிரில் உட்காந்துருக்கிறவரை பார்த்து, நாம் இப்போ எங்கே போகிறோம்னு கேட்டார். சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்குறோம் அப்படின்னாங்களாம். ரயில் போய் நின்றுது. இவர் இறங்கினார். இங்கே கௌதம புத்தர் இருப்பார், சாக்ரட்டிஸ் இருப்பார், அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டே அங்கேயும் இங்கேயும் பார்த்தார். அங்கே யாருமே இல்லை, ஒரே பாலைவனம் மாதிரி இருக்குது. பச்சை இல்லை, பசுமை இல்லை, பூக்கள் இல்லை, மரம்லாம் மொட்டையாக நிற்கிது. எலும்பும் தோலுமாக சில முனிவர்கள் அங்கேயும் இங்கேயுமா உட்காந்துருக்குறாங்க. இவர் அவங்கக்கிட்ட போய், இந்த புத்தர் சாக்ரட்டிஸ் இவங்கள்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டாராம். அப்படி யாரும் இங்கே இல்லையே, அவங்களாம் யார் அப்படின்னு திருப்பி கேட்டிருக்கிறாங்க. இவருக்கு அதிர்ச்சியாக போச்சு. அப்படின்னா அவங்க எங்கே போயிருப்பாங்க? உடனே ரயில் நிலையத்துக்கு ஓடி வந்தார். அப்போ தான் நரகத்துக்கு ஒரு ரயில் புறப்பட்டுக்கிட்டு இருந்தது அங்கேருந்து. அதில் ஏறி உட்காந்தார். ரயில் வேகமாக போச்சு. நரகம் நெருங்க நெருங்க காற்று குளிர்ச்சியாக வீச ஆரம்பிச்சுதான். வெளியில் பசுமையாக இருந்துதான். அழகான மலர்கள், அழகான நீர்நிலைகள், நந்தவனங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப அங்கே இருந்தவங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக உல்லாசமாக வேறு இருந்திருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் ஆடல் பாடல், உற்சாகம். இவர் ரயிலை விட்டு இறங்கினார். அவருக்கு சந்தேகம், இதுவா நரகம் அப்படின்னு விசாரிச்சிருக்கார். ஆமாம், இதுதான் நரகம்னாங்களாம். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கார், என்னென்னு கேட்டிருக்காங்க. கௌதம புத்தரும் சாக்ரட்டிஸும் லாவோஸும் இவங்க மாதிரி இன்னும் பல பேரும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, அவங்களெலாம் இங்கே இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய சந்தேகம் அப்படின்னாரா. இப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே பசுமையும் பச்சை பயிர்களும் ஆடல் பாடல்களும் அழகிய மலர்களும், இது எல்லாமே கௌதம புத்தரும் சாக்ரட்டிஸும் அது மாதிரி மகான்களும் இங்கே வர ஆரம்பித்த பிறகு தான் உண்டாக ஆரம்பிச்சுது. இந்த பிரதேசத்தை அவங்க வந்து அப்படியே மாற்றிவிட்டாங்க. இப்போலாம் இங்கே இருக்கிறவங்க யாரும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கே ஆசைப்படுறதில்ல அப்படின்னாங்களாம். இந்த அதிர்ச்சியிலேயே அந்த பெரியவர் கனவு கலைஞ்சி முழிச்சுக்கிட்டார். இதில் இருக்கிற கருத்து என்னென்னா, நல்லவர்கள் எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு பேர் தான் சொர்க்கம். சொர்க்கம் நரகங்கிறதெல்லாம் ஆன்மீக பண்புகள், அவ்வளவுதான். ஒரு ஊரில் ரெண்டு இணைபிரியாத நண்பர்கள். ஒருத்தன் கேட்டான், இப்போ கடவுள் நம்ம முன்னாடி வந்து உங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் மட்டும் என்னோட சொர்க்கத்துக்கு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டா நீ என்ன சொல்லுவேன்னு கேட்டானா. இவன் ரொம்ப பெருந்தன்மையாக உன்னையே அழைச்சிட்டு போக சொல்லிடுவேன் அப்படின்ட்டுருக்கான். அப்படின்னா உனக்கு சொர்க்கம் வேணாமான்னு கேட்டிருக்கான் அவன். நீ என்னை விட்டுட்டு போனாவே அப்புறம் இந்த பூலோகமே எனக்கு சொர்க்கம் தாண்டா அப்படின்னு நானா இவன்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை நேரம் 7:35. இனி நேயர்களுடன் நாமும் கைகோர்த்து செல்ல இருப்பது நகர்வுலா. இன்றைய நகர்வுலாவில் நாம் செல்ல இருப்பது ஹைதராபாத் மற்றும் அதனை சுற்றியுள்ள சுற்றுலா தலங்கள் பற்றி. ஹைதராபாத் தெலுங்கானாவின் தலைநகரம். இது அந்த மாநிலத்தின் தலைநகரம் மட்டுமல்ல, மாநிலத்தின் மிகப்பெரிய நகரமும் ஆகும். முசி ஆற்றங்கரையின் கரையில் 650 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள நகரம்தான் ஹைதராபாத். இனி ஹைதராபாத் மற்றும் அதனை சுற்றியுள்ள சுற்றுலா தலங்களை பற்றி பார்ப்போம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. ஒலிக்கும் பாடல் ஏகன் என்ற படத்திற்காக கே கே பெலாஷிண்டே ஆகியோர் குரல்களில்

நேர்களே, மின்துறை அறிவித்துள்ள ஓர் அறிவிப்பு. புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்தின் வருடாந்திர மின் உபகரண சோதனை பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் இன்று 25/8/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30 முதல் மதியம் 2 வரை அரியாங்குப்பம் பகுதி, நோணாங்குப்பம் மணவெளி, காக்காயந்தோப்பு, வீராம்பட்டினம், சின்ன வீராம்பட்டினம், ஆர்கே நகர், சோழபுரம் மற்றும் சொர்ணாநகர், அன்னை நகர், ஸ்ரீராம் நகர், அருந்ததிபுரம், காலன் தோட்டம், திருமால் நகர், பூங்காவனம் கார்டன், இந்திரா நகர், தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுகம், நேதா நகர், எம்ஜிஆர் நகர், ரமண நகர், சிவா விஷ்ணு நகர், ஜெயமூர்த்தி ராஜா நகர், இன்ஜினியர்ஸ் காலனி, அன்சாரி துரைசாமி நகர், திருப்பூர் குமரன் நகர் பகுதி, ஜெயம் நகர், பிஎஸ்சி வங்கி காலனி, ஜோதி நகர், வாரியார் நகர், காயத்ரி நகர், ஜான்பால் நகர், நடேசன் நகர், மாரியம்மன்

நகர் பகுதி, சித்தானந்தா நகர், வாசன் நகர், கோடிசாமி நகர், சிவராம் நகர், ஐயப்பசாமி நகர் விரிவு, ஜான்சி நகர் பகுதி, ஓம்சக்தி நகர், மிதுன் நகர், முனுசாமி பிள்ளை நகர், சீனிவாசன் நகர், பாவாணர் நகர், விக்டோரியா நகர், வில்லியனூர் மெயின் ரோடு, விவேகானந்தா நகர், லூயிஸ் நகர், இந்து நகர், எல்லப்பிள்ளைச்சாவடி பகுதி, அண்ணா நகர் பகுதி, பீட்டர் நகர், மோகன் நகர் பகுதி, தந்தை பெரியார் நகர், சாரதாம்பாள் நகர், வெண்ணிலா நகர், பாக்கமுடியான்பேட் பகுதி, சத்யா நகர், ஆனந்தரங்கப்பிள்ளை நகர், ஞானப்பிரகாசம் நகர், சக்தி நகர் பகுதி ஆகிய இடங்களிலும் மற்றும் அதை சுற்றியுள்ள மின் பகுதிகளிலும் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நகர் உலாவில். ஹைதராபாத் மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்கள் பற்றி தாங்க. இன்னும் நான் பார்க்க போகும் முதல் இடம் கோல்கொண்டா கோட்டை. இது ஹைதராபாத் நகருக்கு சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கோல்கொண்டா கோட்டை இந்திய தொல்லியல் துறை பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. இங்கு 87 அரைவட்ட கொத்தளங்கள் உடனான 10 கிலோமீட்டர் நீள வெளிச்சுவர் கொண்ட 4 தனித்தனி கோட்டைகள் உள்ளன. கொத்தளங்கள் சிலவற்றில் இன்னும் பீரங்கிகள் பொருத்தப்பட்டு இருக்கின்றன. சரி, கொத்தளங்கள் அப்படின்னா என்ன? அது ஒன்றும் இல்லைங்க, கோட்டைகளின் மதில் சுவரில் இருந்து வெளிப்புறமாக துருத்தி கொண்டிருக்கும் ஒரு அமைப்புங்க. கோட்டைகளை சுற்றி எதிரிகள் ஊடுருவதை தடுக்க இவை உதவுகின்றன. கோட்டையின் 8 நுழைவு வாயில்கள் மற்றும் ஏராளமான அரண்மனை குடியிருப்புகள், அரங்குகள் ஆகியவை உள்ளே இருக்கின்றன. கோல்கொண்டா காலகத்திய மன்னர்களின் பொறியியல் சிறப்பை எடுத்தியமும் ஒரு ஒளி அமைப்பினை வெற்றி நுழைவாயிலில் நாம் உணரலாம். கோபுரத்தின் ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு கீழ் ஒரு கை தட்டினால் கூட அது சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் விதானத்தில் தெளிவாக கேட்கலாம். இது தாக்குதல் சமயத்தில் அரசர்களுக்கு எச்சரிக்கும் அமைப்பாக செயல்பட்டுள்ளது. 4 நூற்றாண்டுகள் பழமையான போதிலும் கட்டுமானக்கலையின் அற்புத அழகு சிதையாமல் இன்றும் பாதுகாக்கப்பட்டு இருக்குதுங்க. மேலும் பார்க்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. ஒலிக்க வரும் பாடல் கஜினி என்ற படத்திற்காக அனுபமா குரல்களில்.

0: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நேயர்கள் கவனத்திற்கு. இன்று காலை 8:30 இலக்கிய பேருரை திருநாவுக்கரசர். நிகழ்த்தியுள்ளவர் திருமுருக கிருமானந்த வாரியார் அவர்கள். நிகழ்ச்சி ஒளிக்களஞ்சியத்தில் இருந்து சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. இன்றைய நகர் உலாவில் நாம் பார்த்து கொண்டிருப்பது ஹைதராபாத் கோல்கொண்டா கோட்டையின் சிறப்பம்சங்கள். 120 மீட்டர் உயரத்தில் ஒரு கருங்கல் மலையின் உச்சியில் கட்டப்பட்டிருக்கும் இந்த பெரிய கோட்டை கட்டுமான பொறியியலின் திட்டத்திற்கும் சிறப்பிற்கும் ஓர் சிறந்த உதாரணமாய் திகழ்கிறது. கோல்கொண்டா வளாகம் மற்றும் அதன் சுற்றுப்புறம் அனைத்தும் சுமார் 11 கிலோமீட்டர் பரப்பளவுக்கு விரிந்து பறந்திருப்பதால் அதன் அனைத்து பகுதிகளையும் காண்பது என்பது நேரம் எடுக்கும் செயலாகும். கோட்டையை பார்வையிட வருபவர்கள் வாசல்கள், தளங்கள், நுழைவாயில்கள் மற்றும் கோபுரங்களை கண்டு ரசிக்கலாம். 4 தனித்தனி கோட்டைகளாக அமைந்திருக்கும் கோல்கொண்டாவின் கட்டுமானக்கலையின் அற்புதம் காட்டும் கோல்கொண்டா கோட்டை இதன் மந்திரம் போன்ற ஒளியமைப்பு முறைக்கு பெயர் பெற்றதாகும். கோட்டையில் மிக உயர்ந்த புள்ளியான பாலஹிசார் விதானம் 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. கோட்டைக்குள் இருக்கும் அரண்மனைகள், நீர்வழுக்கு அமைப்பு மற்றும் பிரபல ரபான் பீரங்கி ஆகியவை பார்வையாளர்களை கவர்ந்தவை. கோட்டையின் காற்றோட்ட அமைப்புகள் பற்றி சொல்லியே ஆகணுங்க. கோடை அல்லாத காலத்திலும் நம்மால் வெப்பத்தை தாங்க முடியும்.

இங்கு கோட்டையின் வெம்மையிலிருந்து நிவாரணம் அளிக்கத்தக்க குளிர்ந்த காற்று கோட்டையின் உள்பகுதிகளுக்கும் எட்டும் வகையில் அவை அற்புதமான வடிவமைப்பை கொண்டுள்ளது. எண்ணெய் பொறியியல் கட்டுமானம். அடுத்து ஐதராபாத்தில் உள்ள மற்றொரு இடம் ஒரு பாடலுக்கு பிறகு தெரிந்து கொள்வோம். ஒலிக்க வரும் பாடல் காளை என்ற படத்திற்காக சிலம்பரசன் சுசித்ரா.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி நகர்வுலா நிகழ்ச்சியில் அடுத்து நாம் தெரிந்து கொள்ளப் போவது மிர் ஆலம் நீர்த்தேக்கத்தின் அருகே அமைந்துள்ள நேரு விலங்கியல் பூங்கா பற்றி தாங்க. ஹைதராபாத்தின் நேரு விலங்கியல் பூங்கா அரசாணை எண் 247 26 அக்டோபர் 1959 தேதியிட்டது மூலம் நிறுவப்பட்டு அக்டோபர் 6 1963 அன்று திறக்கப்பட்டது. தெலுங்கானா அரசாங்கத்தின் வனத்துறையால் இந்த பூங்கா நிர்வகிக்கப்படுகிறது. இந்த மிருகக்காட்சி சாலை சுமார் 380 ஏக்கர் நிலப்பரப்பில் மிர் ஆலம் நீர்த்தேக்கத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. இந்த மிருகக்காட்சி சாலையில் சுமார் 100 வகையான பறவைகள், விலங்குகள் மற்றும் ஊர்வன உள்ளன. மிருகக்காட்சி சாலையில் உள்ள இரவு வீட்டில் இரவு பகல் பொழுதுகள் செயற்கையாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. எனவே பார்வையாளர்கள் மிருகக்காட்சி சாலையில் இருக்கும்போது இரவு நேர விலங்குகள் சுறுசுறுப்பாக இருக்கும் காட்சிகளை பகல் பொழுதில் காணலாம். மிருகக்காட்சி சாலையில் ஒவ்வொரு நாளும் திட்டமிட்ட சிறப்பு கல்வி நிகழ்ச்சிகள் மற்றும் விலங்குகளுக்கான உணவூட்டல் நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. நேர்களே, இதுவரை நகர்வுலா நிகழ்ச்சியில் ஹைதராபாத் நகரில் உள்ள இரு இடங்களை பற்றி பார்த்தோம். மற்றொரு நாள் இதே நேரம் இதே நகர்வுலா நிகழ்ச்சியில் மற்ற இடங்களை பற்றியும் பார்க்கலாம். ஒலிக்கும் பாடலுடன் இன்றைய நகர்வுலா நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஒலிக்கும் பாடல் சகுனி என்ற படத்திற்காக சங்கர் மகாதேவன் கார்த்தி பாடியது.
1: பிஸி சிட்டி வித் பசி சிட்டிசன்ஸ்.

0: நகர்வலா கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில்.
1: மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆசிரியர் தினமான செப்டம்பர் 5ஆம் தேதி புதுடெல்லியில் நடைபெறும் விழாவில் உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளைச் சேர்ந்த 21 ஆசிரியர்களுக்கு தேசிய நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி சிறப்பிக்க உள்ளார். இளம் தூதர்கள் தாங்கள் பணியாற்றும் நாடுகளில் வலுவான ஈடுபாட்டை கட்டியெழுப்பவும் உள்ளூர் சமூகங்களுடனான இந்தியாவின் தொடர்பை ஆழப்படுத்தவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். சேவா தீர்த்தத்தில் இந்திய வெளியுறவு சேவையின் 2025 தொகுதி அதிகாரி பயிற்சி பெறுபவர்களுடன் கலந்துரையாடிய அவர், அதிகாரி பயிற்சி பெறுபவர்கள் தங்களின் தொடர்புகளை பாரம்பரிய தூதரக வட்டங்களுக்கு அப்பால் விரிவுபடுத்தவும் மக்களுடனான ஈடுபாட்டை ஆழப்படுத்தவும் ஊக்குவித்தார். புதுச்சேரி சட்டமன்றத்தில் நேற்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி தாக்கல் செய்த 15,300 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் பாண்லே மூலம் கொள்முதல் செய்யப்படும் பாலுக்கு அதன் தரத்தை பொறுத்து லிட்டருக்கு 41 ரூபாய் வரை விலை வழங்கப்படும் என்றும், அரசு உதவி பெறும் உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் பேருந்து வசதி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தாா்.

0: மேலும் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள பாரம்பரிய மீனவர்களுக்கான மத்திய அரசின் 3000 ரூபாய் வாழ்வாதார உதவி திட்டம் மாநில அரசு நிதி மூலம் அனைத்து மீனவர்களுக்கும் விரிவாக்கப்படும் என்றும், குடும்ப அட்டைதாரர்களுக்கான அரிசியின் அளவை மாற்றி அரிசியுடன் கோதுமை மாவு, துவரம்பருப்பு, கேழ்வரகு, சர்க்கரை, நெய் உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை தொகுப்பாக வழங்க அரசு உத்தேசித்துள்ளது என்றும் அவர் கூறினார். புதுச்சேரி சட்டமன்றத்தின் கூட்டத்தொடரை வரும் 31ஆம் தேதி வரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக சபாநாயகர் திரு அன்பழகன் தெரிவித்துள்ளார். அலுவல் ஆலோசனைக் குழுவின் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டமன்றத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் குறித்து மசோதா தாக்கல் செய்யப்படும் என்றும், கேள்வி பதில் நேரத்திற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை, நேரம் 8:02. நேயர்கள் இனி கேட்க இருப்பது தகவல் தளம். இன்றைய தகவல் தளத்தில் நாம் தெரிந்து கொள்ள இருப்பது தேசிய கண் தான இருவார விழா பற்றிதாங்க. இந்தியாவில் ஆண்டுதோறும் தேசிய கண் தான இருவார விழா ஆகஸ்ட் 25 முதல் செப்டம்பர் 8 வரை அனுசரிக்கப்படுகிறது. இது பற்றி மேலும் பார்க்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. ஒலிக்க வரும் பாடல் மாற்றான் என்ற படத்திற்காக ஃப்ராங்கோ ஆலப்ராஜு, சத்யன், சாருலதாமணி.

நேயர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு செய்தி. மின் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு. தேசிய அனல் மின் நிலையத்தில் காலியிடங்களுக்கான அறிவிப்பு. துணை மேனேஜர் பிரிவில் மெக்கானிக்கல் 55, எலக்ட்ரிக்கல் 40, கண்ட்ரோல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 40 என மொத்தம் 135 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி பிஇ அல்லது பிடெக். வயது 26/8/2026 படி 18 முதல் 55 வயது வரை. தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, நேர்முகத் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் careers.ntpc.co.in என்ற இணையதளத்தில். விண்ணப்பிக்கும் கட்டணம் ₹500. எஸ்சி எஸ் மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 28ஆம் தேதி. மற்றும் ஒரு வேலைவாய்ப்பு செய்தி. வங்கியில் காலி பணியிடங்கள். பொதுத்துறையை சேர்ந்த பாரத ஸ்டேட் வங்கியில் காலி இடங்களுக்கான அறிவிப்பு. ஜூனியர் அசோசியேட்ஸ் பிரிவில் மகாராஷ்டிராவில் 1999 இடங்கள், தமிழகத்தில் 1516 இடங்களும், ஒடிசாவில் 1118 இடங்கள், கர்நாடகாவில் 799 உள்பட மொத்தம் 9124 இடங்கள் உள்ளன. கல்வித்தகுதி பட்டப்படிப்பு. வயது 1/4/2026 படி 20 முதல் 28 வயது வரை. தேர்ச்சி முறை ப்ரிலிமினரி தேர்வு மற்றும் மெயின் தேர்வு. தேர்வு மையம் சென்னை, கோவை, மதுரை, திருநெல்வேலி உட்பட 16 இடங்கள். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணமாக ₹750. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 31/8/2026. மேலும் விவரங்களுக்கு sbi.bank.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தகவல் தளம் நிகழ்ச்சியில் தேசிய கண்தான இருவார விழா பற்றி. பார்வையற்ற அல்லது பார்வை குறைபாடு அல்லது பார்வை இழப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் மக்கள் தங்கள் கண்களை பாதுகாத்து கொள்ளவும் இந்த 15 நாட்கள் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. மேலும் மரணத்திற்கு பிறகு பார்வையை பரிசாக வழங்குவதற்காக தங்கள் கண்களை அர்ப்பணிக்க மக்களை ஊக்குவிக்கிறது. தேசிய கண்தான இருவார விழா பற்றிய நோக்கம் மற்றும் சில விவரங்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலில் இதன் நோக்கம் பற்றி பார்க்கலாம். கருவிழி பார்வையிழப்பை குறைப்பதும் தானமாக வழங்கப்படும் கருவிழிகளுக்கான தேவைக்கும் தானம் அளிப்பதற்கும் இடையே உள்ள பெரும் இடைவெளியை நிரப்புவதும் ஆகும். அடுத்து கண்தானத்திற்குண்டான காலவரம்பு. ஒருவர் தானம் செய்யப்பட்ட கண்கள்

மரணம் நிகழ்ந்த 4 முதல் 6 மணி நேரத்திற்குள் அகற்றப்பட வேண்டும். இப்படி தானமாக பெறும் இரு கண்கள் கருவிழி பார்வையிழப்பால் பாதிக்கப்பட்ட இருவருக்கு பார்வையை மீட்டெடுக்க உதவும். சரி, யாரெல்லாம் இதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் பார்க்கலாம். வயது, பாலினம், இரத்த வகை, கண்ணாடி அணிபவர்கள், கண்புறை இருப்பவர்கள், நீரிழிவு நோய் அல்லது உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள், இப்படி யாராக இருந்தாலும் தகுதியுடையவர்களே. இந்த திசு எடுப்பு செயல்முறைக்கு 20 முதல் 30 நிமிடங்கள் மட்டுமே ஆகும். இது முகத்தில் எந்தவிதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. மேலும் இது முற்றிலும் இலவசமானது. இந்த திசு எடுப்பு செயல்முறை ஒருவரின் மரணத்தின் போது குடும்பத்தின் அனுமதி சட்டப்படியும் நடைமுறைப்படியும் தேவைப்படுகிறது, அவசியமும் கூட. எனவே உங்கள் உறுதிமொழி முடிவை தங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிர்ந்து கொள்வது மிகவும் அவசியம். என்ன நேர்களே, இதுவரை கண்தானம் பற்றியும் அதனால் இருவருக்கு பார்வை கிடைப்பதற்கு வாய்ப்பு போன்ற விவரங்களை தெரிந்து கொண்டீர்கள். இது போன்ற தகவல்களை மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தவே ஆகஸ்ட் 25 முதல் செப்டம்பர் 8 வரை தேசிய கண்தான இருவார விழா அனுசரிக்கப்படுகிறது. நாமும் நம்மால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு கண்தான செய்வதற்கு ஊக்குவிப்போம்.

0: இதுவரை தகவல் தளம் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து இலக்கிய பேருரை திருநாவுக்கரசர். நிகழ்த்தியுள்ளவர் திருமுருக திருவானந்த வாரியார் அவர்கள். நிகழ்ச்சி ஒளிக்களஞ்சியத்திலிருந்து சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து அரங்கிசை. சேலம் டாக்டர் எஸ் காயத்ரி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் விஜய் அவர்கள் வயலின், கும்பகோணம் கே ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், பிரசாந்த் மாத்ருபூதம் அவர்கள் கஞ்சிரா. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I am Abhishek Mukhopadhyay. The headlines. Prime Minister Narendra Modi calls upon young diplomats to build strong grassroots level engagement in the countries of posting and deepen India's connection with local communities. Union Home Minister Amit Shah asks all security agencies to take strict measures against infiltration. UPI completes 10 years of digital payments revolution, clocks nearly 13,000-fold rise in transaction volume. Government lifts export restrictions on wheat, flour and related products. BJP to contest all 117 seats in upcoming Punjab Assembly elections. National Security Advisor Ajit Doval to hold special representative talks with Chinese Foreign Minister Wang Yi on India-China boundary issue in Beijing today. And in men's cricket, centuries by Dhruv Jurel and Devdutt Padikkal give India command over Sri Lanka in the second and final test in Colombo. Prime Minister

திருநாவுக்கரசு சுவாமிகளை பற்றி இப்பொழுது பேசுவதற்கு மேற்கொள்ளுகின்றேன். பழங்காலத்திலே எல்லா உயிர்களையும் ஒன்றாக வைத்து பார்த்து இரண்டு பிரிவுகளாக செய்தார்கள் பெரியவர்கள். அங்கே மதபேதமோ ஜாதி பேதமோ கிடையாது. இந்த மதம் ஜாதி எல்லாம் பின்னே வந்தன. ஆதி காலத்திலே எல்லா உயிர்களையும் ஒன்றாக கருதினார்கள். அங்கே இரண்டாக பிரித்தார்கள் உயிர்களை. வாய் திறந்து பேசுகின்றவர்கள் எல்லாரும் ஒருபுறம், வாய் திறந்து பேசாதவங்கள் எல்லாம் மறுபுறம். இவ்வளவுதான் பிரிவு. யாராயிருந்தாலும் வாய் திறந்து பேசுறவங்க எல்லாம் வலக்கை பக்கம் வாங்க, வாய் திறந்து பேசாதவங்க எல்லாம் இடப்பக்கம் போங்க. அப்படி பிரிந்து விட்டார்கள். ஒரு பேர் வைக்கணுமே, நாம ஒரு சுரங்களை செய்து நாம ஒரு பேர் வைப்போம். அதுபோல இந்த வாய் திறந்து பேசுறவங்களுக்கு என்ன பேர் வைத்தார்கள்? உயர்திணைன்னு. வாய் திறந்து பேசுறவங்க யாரா இருந்தாலும் உயர்திணை. அதுக்கு மறுதலை என்ன செய்யணும்? தாழ்திணை, கீழ்திணைன்னு. உயர்வு தாழ்வு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன். உயர்திணைனா தாழ்திணைன்னு சொல்லணும். பெரியவங்க அப்படி சொல்லல, தாழ்ந்தவனை தாழ்ந்தவன் சொல்லக்கூடாது. மன நோகம் அல்லவா, யார் மனமும் நோக வைக்க கூடாது. ஒருவனை கொன்றாலும் கொல்லலாம், அவர் மனசை நோக வைக்கூடாது. உடம்பை கொள்வதை காட்டிலும் மனசை நோக வைப்பது பெரும் பாவம். கொல்லா நலத்தது நோன்மை, பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு என்றார் திருவள்ளுவர். ஆகவே உயர்திணை தாழ்திணைன்னு சொல்லல, அக்ரிணைன்னாங்க. உயர்வு அல்லாத திணை. தாழ்ந்தவன் ஏன் சொல்லணும்? உயர்திணை அக்ரிணை, அக்ரிணை அல்லாத திணை. இப்பவும் சொல்றாங்களே கெஜெட் ஆபீசர், நான் கெஜெட் ஆபீசர். அதுபோல அப்ப உயர்வு எதனாலே வருகிறது? பேசுவதனாலே. செய்கின்ற கருவி கை, அதனால தெலுங்கில் செய்யுனே பேர். பார்க்கின்ற கருவி கண், நுகர்கின்ற கண் கருவி நாசி, கேட்கின்ற கருவி செவி, வச்சனிக்கின்ற கருவி நாக்கு. நமக்கு 10 கருவிகள் உண்டு. ஞானேந்திரியங்கள் 5, கண்மேந்திரியங்கள் 5. வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம், இந்த 4 கர்மேந்திரியங்கள், கண்மத்தை செய்கின்ற கருவிகள். மெய், வாய், கண், நாசி, செவி, இந்த 5 ஞானேந்திரியங்கள். நம்ம வீட்டிலே அறிவு சம்பந்தமாக கணக்கெழுதுவார் ஒருவர். பாத்திரங்களை விளக்கி வீடுகளை கூட்டிக் கொண்டு ஒருவர் இருப்பார். இது சாதாரணமான தொழில். கணக்கு எழுதுவது நுட்பம் வேண்டும். ஆகவே அறிவுடைய கூடிய குமாஸ்தா ஒருவன் பெரும் தொழில் மட்டும் செய்கின்ற ஒரு வேலைக்காரன். அதுபோல் நம்முடைய உடம்பிலே 10 கருவிகள் இருக்கின்றன. ஞானத்தின் தொடர்பு கொண்ட ஞானேந்திரியங்கள் 5, வெறும் செயல்கள் மட்டும் செய்கின்ற கண்மேந்திரியங்கள் 5. மெய், வாய், கண், நாசி, செவி, வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம், தசேந்திரியங்கள், இந்த 5 இந்திரியங்களை அடக்கி ஆளுகின்றவர்கள் தான் பெரியவர்கள். 5வித்தான் ஆற்றல் என்பார் திருவள்ளுவர். பொறி புலன்களை வென்றவன் தான் பெரியவர். புலன்கள் போன வழியிலே போகின்றவர்கள் சிறியவர்கள். எனவே இந்த நாக்கு என்ற ஒரு கருவி ஞானேந்திரியத்திலும் சேரும், கண்மேந்திரியத்திலும் சேரும். அது ஞானேந்திரியத்திலே சுவையை உணர்கின்றது, கண்மேந்திரியத்திலே வச்சனிக்கிறது. திருமுருகாற்றுப்படை என்று ஒரு நூல் உண்டு. அது சங்க இலக்கியம் 10 பாட்டிலேயும் இடம்பெறுகிறது. திருமுறைகள் 12 11 திருமுறையிலே இடம்பெறுகிறது திருமுருகாற்றுப்படை என்ற ஒரே ஒரு நூல். அதுபோலே நாக்கு ஞானேந்திரியத்திலும் கண்மேந்திரியத்திலும் 2 இடத்திலும் இடம்பெறுகிறது. சிலருக்கு கார் ஓட்டுகிற டிரைவர் கணக்கு எழுதுவார், 2 வேலை செய்வார். அதுபோலே வச்சனிக்கவும் செய்கின்றது, சுவையும் உணர்கின்றது நாக்கு. நம்முடைய சரீரத்தில் நாக்கு ரொம்ப உயர்ந்தது. உடம்பிலே எல்லா பகுதிகளிலும் நரம்பு வைத்தான் இறைவன். 72,000 நாடி நரம்பு, கையிலே நரம்பு, காலிலே நரம்பு, இப்படி. இந்த நாக்குக்கு மட்டும் நரம்பு வைக்கல. ஏன்? நரம்பு உள்ள பகுதி சுளுக்கிக் கொள்ளும்,

கழுத்து சுழுக்குது, கை சுழுக்குது, கால் சுழுக்குது. நாக்கில் நரம்பு இருக்குமானா பாதி பேச்சு நடக்காது. திடீர்னு நாக்கு சுழுக்கி கொள்ளும், விளக்கெண்ணை விட்டு உருகணும். வசனிக்கின்ற கருவியாக இருக்க நாக்கை இறைவன் நரம்பில்லாமல் படைத்தான். அவன் படைத்த நாவினாலே அவன் நாமங்களை சொல்லணும். ஆனால் தான் ஞானசம்பந்தர், நீ நாளும் நெஞ்சே நினை கண்டாய் யார் அறிவார் ஷானாலும் வாழ்நாளும் சாய்க்காட்டம் பெருமார்க்கே பூநாளும் தலை சுமப்ப புகழ் நாமம் செவி கேட்ப நானாலும் அவின்றி ஏத்த பெறலாமே நல்வினை. இந்த நாவினாலே அவன் நாமத்தை சொல்லணும். இன்னொன்று, ஆற்றிலே வெள்ளம் வரும், கால்நடை பிராணிகள் எல்லாம் வெள்ளத்திலே அடித்துக் கொண்டு போய்விட்டனே என்று செய்தித்தாள் வரும். கால்நடை பிராணினா நாம என்ன நினைக்கிறோம், ஆடு மாடு விலங்குகள் கால்நடை பிராணின்னு நாம கருதுகிறோம். ஏன், காலால் நடக்குதா, நாம மட்டும் எதில் நடக்கிறோம், நாமும் காலாலே நடந்து கொண்டு ஆடு மட்டும் கால் கால்நடை பிராணினா ஆர்வத்துக் கொள்வார்கள். காலினாலே நடப்பது ஒன்று, மனிதனுக்கு மூன்று நடைகள், ஒன்று கால்நடை, ஒன்று நாவினாலே நடப்பது நாநடை, இன்னொன்று மனதினாலே நடப்பது ஒழுக்க நடை. இந்த ஒழுக்கம் இல்லாதவங்களை கண்டு நடை தவறியாள் என்று சொல்லுவார் நடை பிசகினவன். இந்த நாவிலே நடப்பது ஒன்று, அதுதான் சிறந்த இலக்கியங்களை சொல்லுவது. அருணகிரி பெருமான் கந்தர் அனுபூதியில சொல்லுகின்றார், என் மக்களே நீங்க காலினாலே மட்டும் நடக்கின்றீர்களே, விலங்குகளும் காலினாலே நடக்கின்றதே, நீங்கள் நாவினால நடவுங்கள் என்று உலகத்தாருக்கு உபதேசிக்கின்றார்.

மயல் போயரமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே. அற்புதமான வாக்கு. ஆகவே நாவினாலே நடப்பதற்கு பெருமை அதிகம். ஒவ்வொன்றுக்கும் அரசு உண்டு. மரங்களுக்கெல்லாம் அரசு அரச மரம், மலைகளுக்கெல்லாம் அரசு இமாச்சலம், நாகங்களுக்கு அரசு நாகராஜா ஆதிசேஷன், கஜங்களுக்கு ராஜா கஜராஜா ஐராவதம், தேவர்களுக்கு ராஜா தேவராஜா இந்திரன், அதே போல தியாகிகளுக்கெல்லாம் ராஜா தியாகராஜா, நடிகர்களுக்கெல்லாம் ராஜா நடராஜா, பட்சிகளுக்கெல்லாம் ராஜா ககராஜா கருடாழ்வார், அதே மாதிரி மிருகங்களுக்கெல்லாம் ராஜா மிருகராஜா சிங்கம். இப்பொழுது தான் கவனிக்கணும், நான் படைச்சவங்களுக்கெல்லாம் ஒரு அரசன் வேணுமே, அந்த நாவுகளுக்கெல்லாம் ஒரு அரசர், அவர் தான் நாவுக்கு அரசர். அஞ்சு கண்டத்திலே உள்ள அத்தனை கோடி மக்களின் நாக்குக்கும் அரசர் நாவரசர், அவரை திருநாவுக்கரசர் என்று சொல்லிட்டு சேக்கிழார் பாடுற

0: தொண்டின் நெறி வாழவாறு ஞான தவ முனிவர் வாகீசர். ராவணன் விண்வழியாக போய்கொண்டிருந்தான். கைலாய மலைக்கு நேராக அந்த விமானம் தடைபட்டது. திருநந்தி தேவர் சொன்னார், அப்பா தசக்ரீவா, இது கைலாய மலை, இதை வளமாக போனார். அவன் மூர்க்கன், குரங்கு மாதிரி முகம் வச்சுக்கணும், எனக்கு புத்தி சொல்றாயான். யாரால கட்டான்? நோரால கட்டான். இந்த மாடு நம்மை அறவுரை பகர்கிறதே என்ற சீற்றத்தாலே குரங்கு போலே முகம் வைத்துக் கொண்டு எனக்கு புத்தி சொல்லுகிறாயான்னா அந்த மூடன். நந்தி தேவர் குரங்கினாலே உன் நாடு நகரம் அழிய கடவுதுன்னு, அதனால்தான் அனுமானால அழிஞ்சுது. இந்த மலையையும் மாட்டையும் பேர்த்து எரிவே நின்று இடும்பு பிடித்த அந்த கொடிய அரக்கன் விமானத்தை விட்டு இறங்கி 20 தோள்களினாலே பேர்த்து கைலாய மலையை அப்படி குலுக்கினான். மேலே இருந்த பிராட்டியார், சுவாமி மலையை அசைகிறதே என்ன, ஒரு சின்ன பையன் மலை எடுத்து ஆட்டுகிறான் என்று அந்த இடத்திருவடியின் நகத்தை ஊன்றினார். மேலே என்ன இருந்தது? கைலாசம். அவனுக்கு கை லாசா போச்சு. மேலே கைலாஸ், அவனுக்கு கை லாஸ். ஓ என்று கதறி அழுதான். அதனாலே ராவணன் என்று பெயர் பெற்றான். ராவணன் என்றால் ரோதனம் செய்தவன் என்பது பொருள். 1000 ஆண்டு அழுதான். அங்கே வாகீச முனிவர் தவஞ்செய்து கொண்டிருந்தார். அப்பா தசக்ரீவா, அப்பா ராவண, மேலே இருக்கிற பெருமான் பாடலுக்கு இறங்குவான், நீ பாடுன்ன. அவன் சங்கீதம் பூரா தெரிஞ்சவன் தம்பூரா இல்லை. சங்கீதம் பூரா தெரியும், தம்பூரா இல்லை. என்ன செய்வான்? 10 தலையிலே ஒரு தலையை கிள்ளினான், ஒரு கையை ஒடித்து மாட்டினான், நரம்புகளை மீட்டினான், சுருதி கூட்டினான், அற்புதமாக பாடுகிறான்.
1: சிவ சிவ ஹர ஹர தேவா நமோ நம சிவ

தேவதேவா மகாதேவா என்று உள்ளம் குழைந்து உருகி பாடினான். சுவாமி அருள் புரிந்தார். வெளியே வந்தான். வாளும் நாளும் கொடுத்து அருளினான். ராவணன் பாடி உய்ந்தனன், பண்டை இராவணன் பாடி உய்ந்தனன் என்பது தமிழ் வேதம். அவன் வாழ்ந்ததனாலே உலகம் தாழ்ந்தது. துஷ்டர்கள் வாழ்ந்தால் சாதுக்களுக்கு துன்பம். தேள் ரொம்ப நாளைக்கு வாழ்ந்தால் 1000 பேரை கொட்டும். இந்த துஷ்டனை பாடி வாழ்வதற்கு துணை செய்தவர் வாகீச முனிவர். துஷ்டனுக்கு உதவி செய்தார் அந்த வாகீசர் தான் திருநாவுக்கரசராக வருகிறார். ராவணனுக்கு உதவி செய்த பாவம் நாவுக்கரசராக வருகிறார் என்று சேர்க்கிறார்.

அந்த திருநாவுக்கர சுவாமியுடைய பெருமையை ஒரு நாவினாலே உரை செய்ய உண்ணாமை உணராத நான் எங்கனம் பாடுவேன் என்று திகைக்கின்றார் சேக்கிழார் பெருமான். திருமுனைப்பாடி நாடு திருமுனைப்பாடி என்று ஒரு நாடு உண்டு. அந்த நாட்டிலே இரண்டு சமய குறவர்கள் தோன்றினார்கள். பெரியவர்கள் தோன்றுகின்ற அந்த ஊருக்கும் நாட்டுக்கும் பெருமை வரும். மெய்கண்டார் தோன்றி

செய்தினாலே பெண்ணாகடத்துக்கு சிறப்பு. ராமானுஜர் அவதரித்ததினாலே ஸ்ரீ பெரும்பூதூருக்கு சிறப்பு. சங்கரர் தோன்றியதினாலே காலடிக்கு பெருமை. மகான்கள் பிறந்தால் அந்த ஊருக்கு பெருமை. இப்ப திருமுனைப்பாடி நாட்டிலே இரண்டு மகான்கள் தோன்றினார்கள்.

தெய்வீகமான தமிழ். மரம் தரு தீ நெறி மாற மணி கண்டர் வாய்மை நெறி.

0: உளதானால் நம்மளவோ பெருலையில் சிறந்த திருமுனைப்பாடி சிறம்பாடு சீர்பாடு இரண்டு பெருமக்கள் தோன்றிய அந்த திருநாட்டை புகழ்ந்து பாடுவது மிகவும் அரிதுன்னு சொன்னார் சேக்கிழார். அத்தகைய திருமுனைப்பாடி நாட்டிலே எல்லா ஊர்களும் உயர்ந்த ஊர். அங்கே
1: சைவ நெறி ஏழுலகம் பாலிக்கும் தன்மையினால் தெய்வ நெறி சிவம் பெருக்கும் திருவாமூர் திருவாமூர்.
0: ஏழு உலகங்களுக்கும் சைவ நெறியை பாலிக்கின்ற திருவாமூர் திருவாமூர் என்று ஒரு சிறிய திருத்தலம். அந்த திருவாமூரிலே வேளாளர் குலத்திலே குறுக்கையர் குடியிலே புகழனார் புகழனார் என்று ஒரு பெரியவர் தோன்றினார். குறைந்தது நம்முடைய புகழ் 10 மைல் போகணும். தோன்றில் புகழோடு தோன்றுக அகுதில்லார் தோன்றலில் தோன்றாமை நன்று. ஒருவர் வந்து ஒரு வீட்டில் அழைப்பார், சிங்காரம் சிங்காரம் இங்கே ஒத்துணை இல்லையான்னு பின்கட்டுன்னு அவர் வருவார், பாருங்க நான் இங்கே தான் இருக்கிறேன். பின்கட்டு சிங்காரம் முன்கட்டுக்கு தெரியாது, பேர் சிங்காரம் என்ன வாழ்வு. குறைந்தது 10 மைல் புகழை நீட்டணும். இவர் திக்கு எட்டும் புகழை நீட்டினார் புகழனார். அவர் மனைவியார் மாதினியார் மாதி இனியார் மாதி இனி யார் அவர்களைத் தவிர சிறந்த மாதி இனி யார். அத்தகைய மாதினியார் மணிவயிற்றிலே லட்சுமி தேவி தோன்றியது போலே

லட்சுமி தேவி போலே திலகவதியார் பிறந்தார்கள். பெண் உலகத்துக்கே அவர்கள் திலகம் போன்றவர்கள். 5 ஆண்டுகளுக்கு அப்பாலே ஒரு குழந்தைக்கும் மறு குழந்தைக்கும் நடுவில் 5 ஆண்டுகள் இருக்க வேண்டும். எது பெரியது எது சிறியது என்று கேட்டு தெரிந்து கொள்ளுகின்ற போல இருக்கக்கூடாது. அதை சேக்கிழார் சொன்னார்.

தழைப்ப அருந்தவத்தோர் நெறிவாழ உலகில் வரும் இருள் நீக்கி ஒளி விளங்கு கதிர் போல் பின் மலரு மருள் நீக்கியார் வந்து அவதாரம் செய்தார் வந்து அவதாரம் செய்தார்

சுவாமிகள் அவதரித்தார்கள். மருள் நீக்கியார் என்று பிள்ளை திருநாமம் இட்டார்கள். எல்லா கலைகளையும் கற்று உணர்ந்தார். சில பேருக்கு ஞானம் வருவது கற்பூர புத்தி, கற்பூரத்தில் தீ வைக்கிறார்கள். கொஞ்சம் பேருக்கு ஞானம் வருவது கரிப்புத்தி, அடுப்பு கறி கொட்டி மேலே கொஞ்சம் நெருப்பு வச்சு விசிறி விட்டாதான் கனையும். அப்படி காலை மாலை டியூஷன் வாத்தியார் வந்து கொஞ்சம் விசிறி விட்டாதான் மண்டையில் ஏறும். அதெல்லாம் கரிப்புத்தி. சிலது கதலித்தண்டு புத்தி. வாழைத்தண்டில் தீ வைக்கிறது எவ்வளோ சுலபம். 5-6 ஆண்டுகள் அந்த நாக்காலில் உட்காந்து பாலிஷ் போட்டுன்னு இருப்பேன். கற்பூர புத்தி, கரிப்புத்தி, கதலித்தண்டு புத்தின்னு. இவர் கற்பூர புத்தி. ஜென்மாந்திர சுகிருதம். பள்ளத்திலே வெள்ளம் வந்து தங்குவது போலே சகல கலைகளும் வல்லவராக ஆனார் மருள் நீக்கியார். அவருடைய உடன் பிறந்த தமக்கையார் திலகவதியாரை குலம் நலம் எல்லாம் பொருந்திய கலிப்பகையாருக்கு மனம் பேசினார்கள். இன்னும் திருமணம் ஆகவில்லை. அந்த கலிப்பகையார் சேனையிலே தளபதியாக இருந்தார். வடக்கே அரசர்கள் போருக்கு அழைத்ததனாலே அந்த கலிப்பகையார் வடநாட்டுக்கு போருக்கு போனார். இங்கே நோய்வாய்ப்பட்டு புகழனார் சிவன் திருவடி சேர்ந்தார். கணவனார் மாண்ட அந்த கணமே உயிர் விட்டு விட்டார்கள் மாதினியார். திலகவதியாரும் மருள்நீக்கியாரும் மிக மிக வருந்தினார்கள். யார் ஆற்றும் நாளாற்றும்னு பழமொழி. அந்த நிலையிலே கலிப்பகையார் போருக்கு போனவர் உயிர் கொடுத்து புகழ் பெற்றார். அவருக்கு தம்மை மனம் பேசிய காரணத்தினாலே இனி யாரையும் மணக்க மாட்டேன் என்று நெருப்பிலே விட தொடங்கினார் திலகவதியார். தம்பியார் கோ என்று கதறி அழுதார். நீங்கள் மாண்டா நானும் மாண்டு போவேன். தம்பியார் உளராக, தம்பியார் வாழ வேண்டும் என்ற தயவினாலே அம்பன் மணி நூல் தாங்காது அனைத்து உயிர்க்கும் அருள் தாங்கி திலகவதியார் கைம்பெண் விரதத்தை அனுஷ்டித்தார். தேச நிலையாமை அறிந்த மருள் நீக்கியார் நந்தனவனங்கள் வைத்தார், திருக்குளம் வெட்டினார், பள்ளிகள் அமைத்தார், சிறந்த தண்ணீர் பந்தல் வைத்தார், அநேக அறங்களை செய்கின்றார்.

0: வேண்டுவன மகிழ்ந்தளித்தும் இருந்தளித்தும் நாவலர்க்கு வளம் பெருக நல்கியும் நானிலத்துள்ளோர் யாவருக்கும் தவிராத இகை வினை துறை நின்றாரே.
1: இதுவரை திருநாவுக்கரசர் இலக்கிய பேருரை கேட்டீர்கள். நிகழ்த்தியவர் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள். நிகழ்ச்சி ஒலிக்களஞ்சியத்திலிருந்து இடம்பெற்றது.
2: இனி திருவிளையாடல் படத்திற்காக டி ஆர் மகாலிங்கம் பாடிய பாடலை கேட்கலாம்.

இந்த ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு நேர்கள் கவனத்திற்கு. 9 மணிக்கு அரங்கிசை, சேலம் டாக்டர் எஸ் காயத்ரி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் விஜய் அவர்களின் வயலின், கும்பகோணம் கே ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

பிரசாந்த் மாத்ருபூதம் அவர்கள் கஞ்சிரா, சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேரலையில் நேயர் நேரம். தலைப்பு கண்களை காப்போம். நெறிப்படுத்துபவர் சசிகலா. 12:00 வளம் கொடுக்கும் திருவக்கரை வக்கரகாளி அம்மன் சித்திரம். எழுதியவர் எஸ் மோகன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை. த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை எம் சுந்தர் ஓதுவார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத் தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். சட்டம் அறிவோம். அவதூறு வழக்கு குறித்த விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்ச்செல்வன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. 2:15 என்றும் இனிவை. 2:55 வானிலை அறிக்கை. 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீதசாரல். மைசூரியம் நாகராஜ் அவர்களின் வயலினிசை கேட்கலாம். 4:00 நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை சிற்பி, கதை திரைக்கதை வசனம் இயக்கம் விக்ரமன். 5:00 பொன்மாலை பொழுது வானம் என்னும் தலைப்பில் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரையிலும், 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:58 வரையிலும் திரையிசை. 7:20 மனோரஞ்சிதம். 7:50 நிகழ்ச்சி நிரல். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் சமூக பொறுப்புடன் கூடிய செல்ல பிராணி வளர்ப்பு மற்றும் தெருவிலங்குகள் பராமரிப்பு குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜகுணாளன் அவர்களின் உரை கேட்கலாம். மற்றும் வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் ஏ மனோகரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம். இவை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல்.

0: தொடர்வது சென்னை அஞ்சல்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று சேலம் டாக்டர் எஸ் காயத்ரி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் விஜய் அவர்கள் வயலின், கும்பகோணம் கே ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், பிரசாந்த் மாத்ருபூதம் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் இன்று கோட்டீஸ்வர் ஐயர் இயற்றிய கீர்த்தனைகள் இடம்பெறும். முதலில் பாவும் பரமரச பண்ணும் என்ற சண்முகர் துதி விருத்தம், தொடர்ந்து சாமி நீயே கதி கேதாரகௌளராக வர்ணம் ஆதிதாளம்

நேரம் இப்பொழுது 9:31, 18 நொடி. அரங்கிசை நிகழ்ச்சியில் சேலம் டாக்டர் எஸ் காயத்ரி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எம் விஜய் அவர்கள் வயலின், கும்பகோணம் கே ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், பிரசாந்த் மாத்ருபூதம் அவர்கள் கஞ்சீரா. நிகழ்ச்சியில் கோட்டீஸ்வர ஐயர் இயற்றிய கீர்த்தனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அடுத்து ஸ்ருங்கார குமர வருணப்பிரியா ராகம் ஆதி தாளம்.

0: அரங்கிசையில் இதுவரை சேலம் டாக்டர் எஸ் காயத்ரி வெங்கடேசன் அவர்கள், கோட்டீஸ்வர ஐயர்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் கலந்துரையாடினார். 2 நாள் பயணமாக மாஸ்கோ சென்றுள்ள அவர், இருதரப்பு வர்த்தகம், பொருளாதார ஒத்துழைப்பு, எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள உயர்நிலை மாநாடுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். டொரண்டோவில் நடைபெறவுள்ள பொருளாதார மற்றும் நிதிசார் உரையாடலில் கனடா நிதித்துறை அமைச்சர் திரு பிரான்சுவா பிலிப்புடன் அவர் கலந்து கொள்கிறார். பின்னர் இந்த பயணத்தின் 2ஆம் கட்டமாக அமெரிக்காவின் ஷிகாகோ, நியூயார்க் நகரங்களுக்கும் அவர் செல்ல உள்ளார். இந்தியாவின் யுபிஐ டிஜிட்டல் பண பரிமாற்ற சேவை 10 ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ளது. 2016ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி அன்று தொடங்கப்பட்ட இந்த டிஜிட்டல் பண பரிமாற்ற சேவை ஏறக்குறைய 13,000 மடங்கு அதிகரித்துள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் யுபிஐ வசதியை உலகின் மிகப்பெரிய நிகழ்நேர பண பரிமாற்ற வசதியாக சர்வதேச செலாவணி நிதியம் அங்கீகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஓணம் பண்டிகையொட்டி கேரளத்தில் சபரிமலை கோவில் நடை சிறப்பு சடங்குகள் மற்றும் பூஜைகளுக்காக இன்று முதல் திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 5 மணி முதல் பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகின்றனர். தொடர்ந்து கோவில் நடைகள் வரும் 28ஆம் தேதி இரவு 10 மணிக்கு மூடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 11-9, 11-6, 11-5 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் வில் சால்டரை வீழ்த்தி வெற்றி பெற்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை, நேரம் 10:02. இனி நேயர்கள் கேட்க இருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நேயர்கள் தங்கள் விருப்பப்பாடலை ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில் தெரிவிக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியின்

முதல் நேயர் கோவை மாவட்டம் புதூர் சிவசுப்பிரமணியன் என்ற நேயருக்காக அடிமைப்பெண் என்ற படத்திற்காக எஸ்பி பாலசுப்பிரமணியம் பி சுசீலா பாடியது.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்து ஒழிக்க வரும் பாடல் பவானி என்ற படத்திற்காக பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் பேபி அம்பிகா, இளவரசி சித்ரா, சுகந்தி, துரைராஜ், தாராபுரம் மற்றும் பெங்களூர் குப்பனத்தம் கோகிலா, ராம் பிரகாஷ் இவர்களுக்காக இது விரும்பிய பாடல்.

0: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
1: தினந்தோறும் பகல் 12:30
0: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: பிற்பகல் 3:30
0: சங்கீத சாரல்.
2: நேர்களே, காலை 11:02 நேயர் நேரம் நேரலையில் நேயர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி. இன்றைய நேயர் நேரம் தலைப்பு கண்களை காப்போம். நெறிப்படுத்துபவர் சசிகலா. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் நெல்லை பாரதி. விரும்பி கேட்டிருக்கும் பாடல் அந்தரங்கம் ஊமையாகிறது என்ற படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் குரலில் இதோ அவர் விரும்பிய பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்து விரும்பி கேட்டிருக்கும் பாடல் அழகிய தமிழ்மகன் என்ற படத்திலிருந்து பெண்ணிதியால் அர்ச்சித் தர்ஷனா ஆகியோர் பாடியது. பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் கடலூர் மாவட்டம் திருமுட்டம் நாச்சியார்பேட்டை கோ அன்பழகன் அவர்களுக்காக.

கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் வேட்டவளம் குமார். இவர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் இங்கேயும் ஒரு கங்கை என்ற படத்திலிருந்து, கங்கை அமரன் பி. சுசீலா பாடியது.

நேயர்கள் கவனத்திற்கு. இன்று 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியில் தலைப்பு கண்களை காப்போம். நேயர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றொரு எண் 2275250. நீங்கள் வெளியூர் நேயர்களாக இருந்தாலோ அல்லது கைபேசியில் தொடர்பு கொண்டாலோ 0413 என்ற குறியீட்டு எண்ணை முன் இணைத்து தொடர்பு கொள்ளவும். நேயர்களுக்கு மீண்டும் சொல்கிறோம், நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு கண்களை காப்போம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் பெரிய வீட்டு பண்ணக்காரன் என்ற படத்திற்காக மனு கே எஸ் சித்ரா பாடியது. பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் வேதாரண்யம் 4 வேதபதி கே வி ராஜதுரை. இது உங்கள் பாடல்.

0: அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் ராஜன் சுப்பிரமணியன். விரும்பி கேட்டிருக்கும் பாடல் பொன்மனச் செல்வன் என்ற படத்திற்காக மனு வாணிஜெயராம் பாடியது.
1: பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே
2: பிரமாதம்,
1: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே
2: சபாஷ்.

தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடலை கேட்டிருக்கும் நேயர்கள் காட்டூரிய சிவகுமார், சுஜாதா குமார், சஞ்சய்குமார், சரண்குமார், தீப்தி ஆகியோர். விரும்பி கேட்டிருக்கும் பாடல் சின்னப்பூவே மெல்ல பேசு என்ற படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியது.

கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேர்விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் வைதேகி காத்திருந்தால் என்ற படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் பாடியது. பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் அரூர் கொடிக்கால்பாளையம், ஜான் ஹாஜா நஜ்முதீன்.

பகலில் உழைத்த களைப்பு தீர, மனதிற்கு பிடித்த பாடலை கேட்டு உங்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்கிட, உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட, இதமான தென்றலோடு உறங்கும் விழிகளுக்கிடையே உங்களை தாளாட்ட வருகிறது.

ஆமாம் நேயர்களே, தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் ஒவ்வொரு பாடலும் ஒரு விதம்தான். தேன்மழை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு தேன்மழை கேட்க மறவாதீர்கள்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இன்றைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைய நிகழ்ச்சியில் பாடல் கேட்டும் அவர்களுக்கு நேரமின்மை காரணமாக ஒளிபரப்ப செய்ய முடியவில்லை. அவருடைய பெயர்கள் திருநெல்வேலி டவுன் கல்லணை நடராஜன், கர்நாடகா மாநிலம் சின்ன திருப்பதி பிரகாஷ் ஷியாமலா, பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், சூரியமூர்த்தி, சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், கொழுமங்கண்டான் ராமகிருஷ்ணன், முத்துகிருஷ்ணன் ராஜபாளையம், மாதவரம் பால்பண்ணை சரஸ்வதி பத்மநாபன், அந்தியூர் சண்முகம், கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன் ஆகியோருக்காக ஒரு பாடல். நிகழ்ச்சி நிறைவு செய்ய வரும் பாடல் ஜோப் திரைப்படத்திற்காக ஆனந்த் அரவிந்த் கிருஷ்ணன் பாடியது.

0: காலை 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் 2 நாள் அரசுமுறை பயணமாக சீனாவின் பெய்ஜிங் நகரை நேற்று சென்றடைந்தார். சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வாங் ஈயுடன் இன்று நடைபெறவுள்ள எல்லை பிரச்சினை தொடர்பான இரு நாடுகளுக்கும் இடையேயான 25வது சுற்று சிறப்பு பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தையில் திரு அஜித் தோவல் பங்கேற்க உள்ளார். நாட்டில் சர்க்கரை கையிருப்பு போதுமான அளவில் உள்ளதால் சர்க்கரை விலை குறைய வாய்ப்புள்ளதாக இந்திய சர்க்கரை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைமை இயக்குநர் திரு தீபக் பலானி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு பேட்டியளித்த அவர், கடந்த 20 நாட்களில் சர்க்கரை விலை உயர்விற்கு அதிக அளவிலான கொள்முதல் காரணம் என்று தெரிவித்தார். எத்தனால் தயாரிப்புக்கு சர்க்கரையை பயன்படுத்துவதே விலை உயர்வுக்கு காரணம் என்று கூறுவதை அவர் திட்டவட்டமாக மறுத்தார். புதுச்சேரியில் நாளை மத்திய அரசு விடுமுறை தினமான மிலாடி நபியை முன்னிட்டு ஜிப்மர் வெளிப்புற நோயாளிகள் பிரிவு இயங்காது என்றும் நோயாளிகள் அன்றைய தினம் வருவதை தவிர்க்குமாறு ஜிப்மர் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மேலும் அவசர பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம்போல் இயங்கும் என்றும் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி தந்தை பெரியார் நகர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை நண்பகல் 12 மணி முதல் மதியம் 2 மணி வரை தந்தை பெரியார் நகர், சாரதாம்பாள் நகர், குண்டுபாளையம், கவண்டன்பாளையம், மூகாம்பிகை நகர், அஜீஸ் நகர், எல்லைப்பிள்ளைச்சாவடி, வழுதாவூர் ரோடு, மோகன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என்று பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் 2வது தகுதிச் சுற்று ஆட்டத்திற்கு கோவை அணி முன்னேறியுள்ளது. சென்னையில் நேற்று நடைபெறுவதாக இருந்த கோவை திருப்பூர் அணிகளுக்கு இடையிலான எலிமினேட்டர் சுற்று ஆட்டம் மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. இதையடுத்து ரன் ரேட் அடிப்படையில் கோவை அணி 2வது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 11:12. நேயர்கள் கேட்டு பங்கேற்க மற்றும் ரசிக்க இருக்கும் இந்நிகழ்ச்சி நேயர் நேரம். நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சசிகலா. இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியில் நாம் எந்த தலைப்பை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகம் அழகென்று சொன்னது கண்கள், உறவுகள் உயிரென்று உணர்த்தியது கண்கள், சொல்லாமல் சொல்லும் மொழியும் கண்கள், சிரிப்பையும் கண்ணீரையும் சுமந்து நிற்கும் காட்சியும் கண்கள். என்ன நேயர்களே, கண்டுபிடிச்சிட்டிங்களா? நம்ம உடலோட மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்று நம்முடைய கண்கள். இந்த அழகான உலகத்தை பார்க்கவும், நம்ம அன்பார்ந்தவர்களை ரசிக்கவும், தினசரி வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலையும் செய்யவும் நமக்கு உதவுவது கண்கள் தான். ஆனால் இன்றைக்கு அதிக நேரம் மொபைல், கணினி, டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிற பழக்கம் நம்ம கண்களுக்கும் கொஞ்சம் சிரமத்தை ஏற்படுத்துது. அதனால இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு கண்களை காப்போம். திரும்ப ஒரு முறை சொல்கிறேன், இன்றைய நேர் நேரம் தலைப்பு கண்களை காப்போம். நம்ம கண்களை நாம் எப்படியெல்லாம் பாதுகாக்கலாம், கண்களுக்கு என்ன மாதிரியான பராமரிப்பெல்லாம் கொடுக்கலாம் என்பதை பற்றியெல்லாம் இன்றைக்கி நேர் நேர நிகழ்ச்சியில் நம்ம பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுடைய இந்த தலைப்பு பற்றிய மேலான கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கோங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2275240 மற்றொரு எண் 2275250. நீங்கள் வெளியூர் நேர்களாக இருந்தீங்க.

0: நான் சொன்ன நம்பரோட 0413 என்ற குறியீட்டு எண்ணை முன் இணைத்து டயல் பண்ணுங்கள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இணைப்பில் இணையும் முதல் அழைப்பாளர் யார் எங்கேன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பால்.
0: சொல்லுங்க சார்.
1: முதல் நேயரா வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா.
0: நன்றி நன்றி சார். சொல்லுங்க சார்.
1: கண்களை காப்போம் தலைப்பு கொடுத்துருக்கீங்க.
0: ஆமா சார்.
1: இப்போ இந்த கண்ண வர ரெண்டு வாரத்துக்கு கண்கள் சம்பந்தமான பாதுகாப்புக்காக சொல்றாங்க. கண் தானத்தை பத்தி வலியுறுத்துறாங்க. இப்ப கண்கள் பாதுகாக்கிறத பத்தி கேட்டுருக்கீங்க. அதாவது இப்போ உள்ள நவீன காலத்துல எல்லாம் கம்ப்யூட்டர் உலகமா போச்சுங்க. எல்லாம் ஐடி ஃபீல்டு அந்த மாதிரி லெவல்ல இருந்துட்டு இருக்கு. அதுலதான் ரொம்ப மக்கள் இப்ப படிக்கிறவங்க போய் டிகிரி படிக்கிறவங்க இன்ஜினியர் படிக்கிறவங்க எல்லாம் கம்ப்யூட்டர் சம்பந்தமான படிப்பு தான் படிச்சுட்டு இருக்காங்க. அதனால ஐடி கம்பெனில போனா ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லிட்டு நிறைய பணம் சம்பாதிக்கலாம், வெளிநாட்டுக்கு போறான்னு சொல்லி கற்பனையோட அந்த படிப்பு படிச்சுட்டு வராங்க. அந்த முக்காவது அந்த பாத்துக்கிட்டே இருக்கனால கண்ணுக்கு வந்து வறண்ட கண் ஆயிடுதுங்கிறாங்க, ட்ரை ஆயிடுதுங்கிறாங்க. அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கனால அதே மாதிரி நம்ம வந்து 20/20/20 சொல்றாங்க டாக்டர் எல்லாம். அதாவது 20 நிமிஷத்துக்கு ஒருத்தர கண்ணுக்கு வந்து பிளிங்கிங் பண்ணுங்கிறாங்க. தூரத்துல பச்சையான பொருளை பாக்கணும்னு சொல்றாங்க. அதே போல ஒரு மணி நேரத்துக்கு ஒருத்தர ஏந்திச்சு கொஞ்ச தூரம் வாக் பண்ணுங்கிறாங்க. அதனால ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாம கண்ணுக்கு ரொம்ப அதிக வேலை கொடுத்தா நம்ம கண்மைப்பாகவே இழக்கிறது வாய்ப்பு நமக்கு ஏற்படுதுங்க. அதனால சத்தான பொருள் நிறைய சேர்த்துக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம். நான் வந்து கேரட்டு தேவை டைம் சம்பந்தம் முட்டை மஞ்சக்கரு அப்புறம் கீரைகள் முக்கியமா பச்சை கீரை காய்கறிகள்லாம் ரொம்ப அவசியம்ங்கிறாங்க இந்த கண் சம்பந்தமான பிரச்சனைக்கு. அதனால கண்கள் வந்து நம்ம பாதுகாக்கிறது நம்ம இறைவன் கொடுத்த
0: பெரிய வரம் இல்லைங்களா?
1: ஆமா, அதை நம்ம நல்லபடியா காப்பாத்துறது நம்ம கையில தாங்க இருக்கு.
0: கண்டிப்பா கண்டிப்பா சார். நன்றி சார். நன்றி சார்.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி சார். நன்றி சார். இணைப்பில் இணையும் அடுத்த நேர் யார் எங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார். நலமா இருக்கீங்களா?
2: ஆ, நலமா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: ஆ, நல்லா இருக்கு சார். சொல்லுங்க சார்.
2: மேம், கண்கள் விலை மதிப்பற்றவை. அதனால கண்களை நம்ம பொக்கிஷமாக பாதுகாக்கணும் மேம். நம்ம பலர் செய்யக்கூடிய தவறு என்னன்னா, நம்ம செல்போனுக்கும் நம்மளுடைய முகத்துக்கும் நிறைய இடைவெளி விட்டு ஸ்கிரீனை பாக்கணும் மேம். டிவியும் பாத்தீங்கன்னா ரொம்ப இடைவெளி விட்டு நம்ம பாக்குறது அப்படிங்கறது நல்லது மேம். ஆனா நம்ம பலர் டிவிய பக்கத்துல பாக்குறோம், செல்போனை பக்கத்துல வச்சு பாக்குறோம், அப்புறமா லேப்டாப் உடைய ஸ்கிரீனும் முகமும் பக்கத்துல பாக்குறோம், உன்னிப்பா பாக்குறோம். அதனால வரக்கூடிய அந்த ரேடியேஷன்ஸ் கண்களை பாதிக்கிறது. மாடர்ன் கேட்ஜெட்ஸ நானு தேவை இல்லாத சமயங்கள்ல பயன்படுத்த மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம குறிக்கோள் வச்சுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, கண்களுக்கு அந்த ரெஸ்ட் அப்படிங்கறது தேவை மேம். அதாவது ஐடி கம்பெனில பொதுவா வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அந்த கண்களுக்குரிய எக்ஸசைஸ் அப்படிங்கறத பண்ணறதுக்கு கத்து கொடுத்திருக்கிறாங்க. அத பண்ணணும். கண்ணை வந்து எவ்ரி ஒரு 20-30 minutes ஒரு 2 minutes கேப் விட்டு ஸ்கிரீன்ல இருந்து வெளியில வந்து அதன் பிறகு அவங்க ஒர்க் பண்ணணும். நிறைய பேருக்கு இந்த ஐடி கம்பெனில ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த லேப்டாப்பை பார்த்து பார்த்து கண்கள் தொடர்பான ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கறது வருது. குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா கண்கள் வந்து ட்ரை ஆயிடுது. ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம மானிட்டரையே பாத்துட்டு இருக்கோம் அப்படிங்கறதுனால. ஒரு மனிதன் சாதாரணமாக கண் சிமிட்டுவதற்கும் அவன் லேப்டாப்பை பார்க்கும் போது அவன் கண் சிமிட்டதற்கும் நம்பர் ஆஃப் கண் சிமிட்டல் அப்படிங்கிறது ஸ்கிரீன் பார்க்கும்போது குறையுது. அதனால கண்ணுல ட்ரைனஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுது
0: அப்படிங்கறது.
2: ஆமா, அப்போ இது மாதிரியான சமயங்கள்ல ஒரு பொறுப்புணர்வோட நம்ம கண்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்களாக இருக்கணும். அதே மாதிரி எப்பொழுதுமே நம்ம டிவி பார்த்தோம் அல்லது மாடர்ன் கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணோம்னா இருட்டுல யூஸ் பண்ணறது அப்படிங்கறது கூடாது. ஏன்னா இருட்டுல இன்னும் ரேடியேஷன் அப்படிங்கறது அதிகமாகும், அது கண் போய் தாக்கும் பாதிக்கும். அதனால டிவி பார்க்கும் பொழுது அல்லது ஸ்கிரீன் பார்க்கும் பொழுது நம்ம லைட் வெளிச்சத்துல நம்ம பாக்குறது அப்படிங்கறது நல்லது. அதே மாதிரி அந்த செல்போன்ல கூட பிரைட்னஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து மிதமான பிரைட்னஸ் வச்சு பாக்குறது அப்படிங்கறது கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப தூக்கி அடிக்கும், அது மாதிரினா ரேடியேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகுவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கண்களை பாதுகாக்கிறதுக்கு நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கறது முக்கியம் இல்லைங்களா?
0: ஆமா,
2: குறிப்பிட்டு கேரட் சாப்பிட்டு

0: சாப்பிடலாம், அதுக்கப்புறமா கீரை வகைகள் சாப்பிடலாம். இதெல்லாம் கண்களுக்கு ரொம்பவே சக்தி கொடுக்கக்கூடியவை, அதை நம்ம பின்பற்றணும். அது மட்டும் இல்லாம மேம், இந்த குழந்தைகள் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல எனக்கு போர்டு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க.
1: ஆமா சார், இப்ப எல்லாம் நம்ம கான்சன்ட்ரேஷன் எல்லாம் ஐடி பீப்புள்ஸ்னே சொல்லிட்டு இருக்கோம், ஆனா பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கே இப்ப இந்த பிரச்சனை இருக்கு.
0: இருக்கு. அப்போ பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, சும்மா பசங்க ஏதோ வளருதுங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா போர்டு சரியா தெரியல அப்படின்ட்டு குழந்தைகள் தூரத்துல இருந்து உட்கார்ந்து சொல்லறதுன்னா, அவங்களுக்கு ஐசைட் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத பெற்றோர்கள் உணர்ந்து கண் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும் மேம். சொல்றாங்க, குழந்தைகள் வளரக்கூடிய பருவம், அதாவது டீன் ஏஜ் முடிய 19-20 வயசு வரைக்கும் கண்கள்ல நரம்பு அப்படிங்கறது சேர்ந்து வளருமா. சோ ஏர்லியர் டிடெக்ட் பண்ணி டயக்னைஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, அவங்க கண்ல பவர் அப்படிங்கறது ஏறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கறதும் கண்ணாடி போட்டுட்டோம்னா முற்றிலும் குறைஞ்சிடும் மேம். இப்ப ஒருத்தருக்கு ஒரு குழந்தைக்கு -0.5 இருக்கு, அந்த குழந்தை சொல்லுது அப்படியே ட்ரீட் பண்ணாம ஒரு 2-3 வருஷம் விட்டுட்டோம்னா -1, -1.5, -2 அப்படியே எகிரிக்கிட்டே போகும். ஏர்லி டிடெக்ஷன், ஏர்லி பவர் கம்மி ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கறதையும் இருக்கு அப்படிங்கறத நம்ம உணர்வு பூர்வமாக உணர்ந்துக்கணும். நிறைவாக நம்ம கண்களுக்கு ரெஸ்ட் அப்படிங்கிறது நல்ல ஆழ்ந்த உறக்கம், ஆல்மோஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 8 hours தினமும் இருந்தது அப்படின்னா நம்ம கண்கள் நிச்சயமாக பாதுகாப்பதற்கான ஒரு சாத்திய கூறுகளும் இருக்கும். கண்ணுக்கு உகந்த எக்ஸசைஸ் அது இதெல்லாம் பண்ணி கண்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதே மாதிரி வெளியில போகும்போது கூட சன்ன வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வண்டி ஓட்டுறவங்க கஷ்டப்படுவாங்க. சோ அவங்கெல்லாம் இந்த கூலிங் கிளாஸ் மாதிரியான போட்டுட்டு வண்டி ஓட்டுறது, லாங் டிரைவ் பண்றதுலாம் கண்களுக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா ஃபாஸ்டா அந்த காத்து படும், அப்ப கண்கள் வந்து உறுத்தும், அப்ப கண்கள்ல இருந்து தண்ணீர் அப்படிங்கறது வழியும், ஒரு மாதிரி இரிட்டேஷன் அப்படிங்கறது இருக்கும். சோ சரி வர தூக்கம் இல்லைனாலும் கண்களுக்கு இரிட்டேஷன் அப்படிங்கறது வரும். அதே மாதிரி உஷ்ணம் உடல்ல ஜாஸ்தியா இருந்தாலும் கண்கள் அப்படிங்கறது பாதிப்பு அடையும். சோ இதை எல்லாமே நம்ம கரெக்டா ட்ராக் பண்ணி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல சூப்பரா மாடிஃபை பண்ணிக்கணும்.
1: சூப்பர் சார், சூப்பர் சார், நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிருக்கீங்க.
0: நன்றி சார்.
1: இணைப்பில் இணையம் அடுத்த நேர் யார் எங்க இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்
1: சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க தட்சிணாமூர்த்தி சார். இன்றைய தலைப்பு கண்களை காப்போம்.
2: கூட கண்ணு இல்லாத ஒன்னே பண்ண முடியாது. இந்த இரும்பு பட்டறையில வேலை செய்யறவங்க, மரப்பட்டறையில வேலை செய்யறவங்க, வெல்டிங் பண்றவங்க, பாதுகாப்பு கவசத்தோட வேலை செய்யணும்.
1: கண்டிப்பா சார், அந்த கண்ணுக்கு போற ஷீல்டு.
2: சில நேரத்துல சின்ன வேலை கூட அலட்சியமா செய்யறாங்க, எதிர்பாராத பட்டு போச்சு, அது போனது வந்து திரும்ப கண்டிப்பா வராது. ரொம்ப ஒரு மனசு வருத்தமான விஷயம் அது. சுத்தமா வச்சுக்கணும், சின்ன வலி இல்ல சின்ன ஏதாவது செவந்து போயிருந்தா கூட உடனே கண்டாக்டர் கிட்ட காமிக்கணும். அது அலட்சியப்படுத்த கூடாது. அது மாதிரி காமிக்கும் போது நமக்கும் தெரியாம ஏன்னா படத்துல கண்ணு, அதனால மாதிரிங்க. அதாவது ஒரு சின்ன விஷயம் சொல்றேங்க. கண்கள் எனும் ஒளி விளக்கு இறைவன் வரமாய் கொடுத்தது நமக்கு. வாழும் காலம் வரை வண்ணமிகு உலகை ரசிப்போம். நம் வாழ்க்கை முடிந்து மறைந்த பின்னே பார்வை எழுந்தோரின் கண்ணொழியாய் ஜொலிப்போம். காரிருள் விழிகளில் பேரொழி ஏற்றுவோம் என்றும், கண்தானம் செய்வோரை கடவுளாக போற்றுவோம், உடல் மறைந்தும் உயிர் வாழ்வோம், உலகில் விழி எழுந்தோரின். நன்றி மேடம்,
1: அருமையான கவிதை சார். நன்றி சார், நன்றி சார்,
2: நன்றி
1: நன்றி. இணைப்பில் இணையம் அடுத்த நேர் யார் எங்க இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: மாவட்டம் லால்குடி வெங்கடேசன் பேசுறேன்.
1: எங்க இருந்து சார்?
3: லால்குடி வெங்கடேசன் பேசுறேன்.
1: ஆ சொல்லுங்க சார்.
3: கண்களை பாப்போம் காப்போம் சொல்லிருக்கீங்கம்மா, உண்மையிலே அது மிகவும் மிகவும் வாழ்க்கையில மிக அவசியம். எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தை எண்ணும் எழுத்துங்கிறத முக்கியத்தை விட அது கண்ணனை தகுந்த சொல்லும் போது கண்ணு அதை விட முக்கியங்கிற மாதிரி நம்ம எடுத்து அந்த வகையில பாதுகாக்க வேண்டிதான். அது இந்த குறிப்பா இந்த நேரத்துல நீங்க இந்த நிகழ்ச்சியை கொடுக்கறது ரொம்ப ஒரு விழிப்புணர்வு வரவேற்பு செய்தியா இருக்குமா.
1: நன்றி நன்றி சார்.
3: காரணம் என்ன, காத்தடி காலங்கள் வர ஆரம்பிச்சு, ஆதி மாதம் ஆவணி எல்லாம் கொஞ்சம் காத்தடி மேங்காத்தி இருக்கிறது. நம்ம

0: அன்பு சகோதரர் சொன்னாரு, கணினி உலக பெட்டிக்குள்ள இருந்து உள்ள வாழ்க்கையை உள்ள நிகழ்வுக்கு மட்டும் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் ஒரு வகையா இருந்தால் இன்னைக்கு அடித்தட்டு மக்களோட வாழ்வியலோட நிலை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாமா, இதை விட பல மடங்கு மாறுபட்ட நிலையில அவங்க இருப்போம். நாங்களாம் அப்படிதான். காரணம் என்னன்னா, நாங்க இரண்டு சக்கர வாகனத்துல பல மைல் தூரம் பயணிக்கிறோம். பயணிக்கும் போது அதோட வாழ்வியலோட அந்த நிலையை பார்த்தோம்னா, எந்த ஒரு சுகாதாரம் ஏற்படுத்தி கொண்டு பாதுகாப்பு வலை ஏற்படுத்தி கொண்டுதான் பயணிக்கணுங்கிறது முடியாத நிலையில இருக்கு.
1: ஆமா சார்.
0: அந்த வகையில இன்னைக்கு சாலையில போகக்கூடிய வாகனங்களா இருக்கட்டும், மத்த மத்த அங்காங்கு சாலைகளை நடக்கக்கூடிய புகைகள் ஆகட்டும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா
1: பூச்சிகள்லாம் கூட அடிக்க வாய்ப்பு இருக்குல்ல சார் நம்ம போகும்போது.
0: அவ்வளோ எனக்கு எல்லாம் நானா இரண்டு சக்கர வாகனத்துல போகும்போது பாத்தீங்கன்னா பெரிய வண்டே கண்ணு அடிச்சு ஒரு பக்கம் கிட்டத்தட்ட கிறங்கிருச்சு கண்ணு. அதுக்கப்புறம் மருத்துவமனையில வச்சு அந்த அதை சரி பண்றதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆச்சு. அது மாதிரி எல்லாம் காலங்கள் இருக்கு. அந்த காலத்துல பாக்கும்போது என்னன்னா, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோட மக்கள் வாழ்வதற்கு உண்டான முயற்சி எடுத்துக்கணும். அதே மாதிரி கண்கள் சார்ந்த அந்த பிரத்யோகைய அதற்கான உணவு வகைகள் இருக்குமா, அதுல முக்கியமா இந்த கேரட்டு, இந்த பப்பாளி பழம், போக்குவரத்து காய்கறிகளை சொல்றாங்க பாருங்கம்மா, அந்த உணவாகப்பட்டது கண்ணுல வரக்கூடிய நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தியா மாறுது. அதை வந்து எல்லாரும் கையாண்டு அந்த உணவு வழக்கம், அது சாதாரணமா எளிமையா இருக்கிறவங்க கொடுக்க, அந்த பப்பாளி பழங்கிறது இன்னைக்கு சாதாரணமா எளிமையா கிடைக்கக்கூடிய ஒண்ணு. இந்த கடைகள்ல பெருசு பெருசா வச்சிருக்காங்க, அதை விட்டுட்டு காடு ஹைபிரிட், அது காடுகள்லயும் அந்த குப்பை மேடுகள்லயும் பாத்தீங்கன்னா அந்த பப்பாளி பழம் தொங்கும். நான்லாம் போற இடத்துல பறிச்சு சாப்பிடுவோம். அது மிகவும் மிகவும் அந்த கண்களுக்கு பாதுகாப்பு வலயத்தை உருவாக்கி கொடுக்குது. அது மாதிரி சாலைகள்லாம் இன்னைக்கு பல இடத்துல பாத்தீங்கன்னாக்க வெறும் புழுதி மணலுமா அடிக்கக்கூடிய சூழல்ல அந்த ஒரு கனரக வாகனம் போச்சுன்னா, அதுக்கு பின்னாடி நம்ம போறதுக்குள்ள பாத்தீங்கன்னாக்க அந்த கண்கள் நாமளே கசக்கி அதை கழட்டி கண்ணை கழட்டி வெளியில வச்சு தேய்க்கிற அளவுக்கு ஆயிடும். அந்த அளவுக்கு அந்த புகைகள் நம்ம கண்ணுல படுது. அது மட்டும் இல்லாம பாதுகாப்பு வலையை மாற்று இந்த வீடுகள்ல இடுக்கக்கூடிய இந்த திங்கள் குப்பைகளை கொண்டு போவாங்க. அது மாதிரி செங்கலை கொண்டு போய் ஒரு இடத்துல இறக்கிட்டு மறுபடியும் அந்த வண்டி வெறும் வண்டியா அந்த கனரக வாகனம் பயணிக்கும். அதுக்கு பின்னாடி எல்லாம் போனோம்னா அப்படியே கல்லு கல்லு கல்லுக்கெல்லாம் வந்து கண்ணது கண்ணுக்குள்ள விடும். அப்ப இதெல்லாம் பாதுகாப்பு வளையத்தை போட்டுக்கிறதுக்கு ஒரு கண்ணாடிகள் போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படி இல்லைன்னாக்க அந்த வண்டியை கொஞ்சம் தூரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பயணத்தை தொடர்ந்துக்கலாம். அது மாதிரி பலதரப்பட்டு வகையில நிகழ்வுல இந்த கண்களை பாதுகாக்கணும், புறத்தே வெளி வெளி பக்கத்துல இருந்து. ஆனா அகத்தேன்னு சொல்லும் போது இந்த மாதிரி காய்கறிகள் சம்பந்தப்பட்டது, போக்குவரத்து, நல்ல உணவுகள் சாப்பிடுறது, ரத்த அழுத்தத்தை சரியானபடி கண்காணிப்புல வச்சுக்கிறது. வயது முதிர்ந்தவங்களா இருப்பாங்க
1: இன்னைக்கு.
0: எங்க சகோதரிக்கு கூட கண் பார்வையில கொஞ்சம் கோளாறுகள் வரும்போது முதல்ல அவங்க மருத்துவர் சொல்றது ரத்த அழுத்தம் மீது அதிகமா
1: இருந்துச்சுன்னா இணை நோய் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு.
0: கண்களுக்கு உண்டான கேடுகள் நிறைய வரும், அதனால ரத்த அழுத்தத்தை நீங்க குறைச்சிக்கங்க. அது மாதிரி அந்த பிளட் பிரஷர் சொல்ற மாதிரி அந்த பிரஷர் நீங்க குறைச்சிக்கங்க அப்படிங்கிற இந்த நிகழ்வு கோடிக்கணக்கான பைசா செலவாகுது, அது குணமடையறதுக்கு நிறைய காலங்கள் ஆகுது. இதெல்லாம் இல்லாம நாம கண்ணு நாம தான் பாதுகாத்துக்கணுங்கிற அந்த விழிப்புணர்வு நிகழ்வோட இந்த காலகட்டங்கள்ல நகர்த்தினா சிறப்பா அமையுங்கிற நல்ல செய்ய சொல்லி விடைபெற்று வாய்ப்பு.
1: நன்றி, நன்றி சார், நன்றி. இணைப்பில் இணையம் அடுத்த நேர் யார் எங்கிருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன்.
1: ஆ சொல்லுங்க சார்.
2: ஆ நல்லா இருக்கீங்க மேடம்.
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
2: ஆ நல்லா இருக்கேன் மேடம். கண்களை காப்போம்.
1: ஆமா சார். ஆமா சார்.
2: என்னுடைய மகளை போய் கண்டாக்டர் டெஸ்ட் பண்ணோம். செல்லு ஓரளவு கொஞ்ச நேரம் பாத்துட்டு தான் இருக்கும். சாப்பிடுறேன்னா நீங்க சொன்னீங்க அதே மாதிரி தான், அதை குடிச்சாதான் சாப்பிடுறாங்க. அப்படி ஆக்கிட்டாங்க, அதுக்கு அடிமை ஆயிடுச்சு. அப்படி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, செல்லு ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப உள்ள குழந்தைங்களுக்கு, அதாவது சத்து குறைபாடுகள்னால 99% குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இந்த தூர பார்வை தெரிய மாட்டேங்குது.
1: தெரிய மாட்டேங்குது.

0: பள்ளி பள்ளிக்கூடத்துல சேர்த்த பிறகுதான் அது குழந்தைங்களுக்கு அவங்க டீச்சர் சொன்ன பிறகுதான் பேரண்ட்ஸ்க்கு தெரிய வருது.
1: இருக்குன்னே தெரிய வருது.
0: ஏன்னா அது வந்து பர்த்லயே உள்ளதுங்கிற மாதிரி சொல்றாங்க. அது பிறப்புலயே இருக்கு. இப்ப உள்ள குறைபாடு காரணமா இது வந்து ஏன்னா உணவு முறைகள் மாற்றம் ஆயிடுச்சு எல்லாமே. அது ஒரு காரணம் அதுதான் சொல்றாங்க. அதாவது டீச்சர் வந்து இப்போ பிள்ளைங்க வந்து போர்டில் எழுதி போடுறது தெரியலன்னு சொன்ன பிறகுதான் பேரண்ட்ஸுக்கே அது உரைக்குது அவங்களுக்கு. அதனால கண்களை வந்து நீங்க வந்து ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் ஒரு கேர் எடுத்துங்க குழந்தைங்க மேலே அப்படின்னு
1: சொல்கிறாங்க.
0: அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீல்டுலேயுமே வந்து அதாவது கம்ப்யூட்டர் ஃபீல்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்டா மணிக்கணக்காக உட்காந்து வேலை பார்க்குறாங்கம்மா.
1: ஆமாம் சார்.
0: ஆனால் என்ன சொல்கிறாங்கடா ஒரு ஹாஃப் அன் அவர் ஒரு பத்து நிமிஷம் ஒரு ரிலாக்ஸாக எடுத்துக்கிட்டு போய் நல்லா குளிர்ந்த நீரில் கண்ணை கழுவுங்க, பச்சை தண்ணியில் கண்ணை கழுவிக்கங்க, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தொடர்ச்சியாக வந்து ஒரு இதில் ஒரு ஃபீல்டில் உட்காந்து நம்ம கண்களுக்கு அதிக நேரம் நம்ம வந்து வேலை கொடுக்குறப்ப கண்கள் பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டைமிங் நம்ம ஒரு ரிலாக்ஸாக கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம டைம் எடுத்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்
1: பண்ணிக்கிட்டோம்னா
0: ஓரளவு நம்ம அந்த கண் குறைபாடுகள்லேருந்து பார்வையிலேருந்து நம்ம தவிர்க்கலாம்.
1: கண்டிப்பாக சார்.
0: வாய்ப்பு
1: நன்றி சார். நன்றி சார். இணைப்பில் இணையம் அடுத்த நேர் யார் எங்கிருந்துன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: எப்படி இருக்கீங்கம்மா?
1: நல்லா இருக்கேன் சார்.
2: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் குழந்தைனா.
1: சொல்லுங்க சார்.
2: காலத்திலே பாத்தீங்கன்னா வாரம் ஒரு முறை என்ன தேய்ச்சி குளிப்பாங்க. கண்டிப்பாக அந்த மட்டன் என்று சொல்லக்கூடியதான் அந்த நாட்டு சொல்லி எடுத்து கிராமத்துல சாப்பிடுவாங்க. நாங்க பரம்பரையா சைவம்னா சாப்பிட மாட்டோம். இருந்தாலும் அந்த கண்ணுக்கு சொல்றதுனால நான் சொல்ல வேண்டியதா
1: இருக்கு. சொல்லுங்க சார்.
2: அடுத்தது என்ன கேட்டு எப்படி வச்சாலும் மாதத்துல ஐந்து முறை எப்படி கீரை தான்.
1: கீரை
2: என்னன்னு கேட்டீங்க புளிச்சக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை, முளைக்கீரை, அரைக்கீரை, தோழி பசலன்னு சொல்லக்கூடிய இத்தனை கீரைகள் கிராமத்துல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நம்ம பாட்டிகள் எல்லாரும் நமக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து மாசத்துல ஒரு நாள் கீரை வாங்கி கொடுத்து ஆஞ்சி வைனாலும் இருக்கிற மக்களுக்கு கொஞ்சம்
1: குழந்தைங்களுக்கு
2: நிறைய விஷயங்கள் இதுல வருது. வந்தாலும் இந்த பாட்டி சொன்ன வைத்தியம் என்னன்னு இந்த நாட்டு மூலிகை நாட்டு வைத்தியம்
1: தான்.
2: அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வாரம் ஒரு முறை இந்த செடி பேர் எனக்கு தெரியல, அந்த செடியை பாத்தீங்கன்னா ஏரிக்கரையில குளத்துல போய் அந்த தண்ணியில நினைச்சு அப்படியே கசைக்கு தலையில குளிப்பாங்க.
1: என்ன செடிங்க சார்
2: அது? அந்த செடி பேர் எனக்கு தெரியல. அடுத்த முறை அவ்வளவு ஒரு கூலிங்கா இருக்கும் அந்த தழை. நீங்க எப்படியாப்பட்ட 120 degrees விட வெயில் தாங்கிட்டு போலாம் அந்த எண்ணெய் அந்த தழையை குளிச்சு வெளியே போகும்போது அப்ப கண்ணுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த வெள்ளரி பிஞ்சு, இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளரி பிஞ்சு எங்களால கிடைக்குது. அத பாத்தீங்கன்னா அதிகமாக இந்த தயிர்ல போட்டு சாப்பிடும் போது கண்ணுக்கு குளிர்ச்சி, உடம்புக்கு ஆரோக்கியம். உடம்புல சூடு இல்லைனாலே உங்களுக்கு கண்ணு வந்து சிறப்பாக
1: இருக்கும்.
2: உடம்புல சீட்டு ஏற ஏற என்ன பண்ணா எங்க பொண்ணு கூட பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசமா இந்த கட்டிக்கிட்டி எல்லாம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வாரியங்கள் வந்து இப்ப நல்லா சரியாயிடுச்சு. காரணம்
1: என்னன்னா
2: டவுன் எல்லாம் கிடைக்காது, கிராமத்துல அனைத்தும் கிடைக்கும்.
1: கிடைக்கும்.
2: ரெண்டாவது வந்து அங்க வந்து உங்களுக்கு சீட்டான ஏரியா. நம்ம ஏரியால வந்து எத்தனை எத்தனை மரங்கள் செடிகள் மற்றும் போக்குவரத்துகள் கூலிங்கா கிடைக்கும் இல்லைங்களா? அது மாதிரி கண்ணுக்கு தேவையான பொருட்களை சாப்பிடணும், கண்ணுக்கு வைட்டமின் சொல்லக்கூடிய சாப்பிடணும். இதெல்லாம் டாக்டர் பண்ண என்ன சொல்றீங்களா? நீங்க எல்லாம் சாப்பிடுங்க உங்களுக்கு தேவைப்படுங்க.
1: ஆமா சார்.
2: நம்ம தொட்டத்துக்கு எல்லாம் டாக்டர் போறோம். அது மாதிரி இல்லாமல் நம்ம பாட்டி சொன்ன வைத்தியத்தை சாப்பிடுவோம், கண்ணை இனிமையிலும். இதுல சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா
1: கண் பார்வை சார். ஆமா, எதுவுமே பார்க்க முடியாது இல்லைங்களா? எதையும் ரசிக்க முடியாது, பார்க்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது, நிறைய விஷயம் இருக்குங்க.
2: உடம்புல எந்த குறைகள் இருந்தாலும் தெரியாது, ஓட்டுகளும் காலம். ஆனா கண்ணுக்கு குறைகள் வரும்போது கண்டிப்பாக அது இல்லாமல் நம்ம வாழ முடியாது. ரெண்டாவது வந்து இந்த கண்ணை வந்து இறந்ததுக்கு அப்புறம் யாரும்
1: தியானம் பண்றது,
2: கண் தானம் பண்ணுங்க, வேலைக்கு கொடுத்து நீங்க இறந்தாலும்
1: வணக்கம்.
3: வணக்கம். எம் ராஜு, நொலம்பூர்.
1: சொல்லுங்க சார்.

0: நேம் அடுத்த நேர் யார் எங்கேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், எம் ராஜு நொலம்பு.
0: சொல்லுங்க சார்.
1: நானும் கோயம்புத்தூர்லேருந்து பெரியால ஆகிற வரைக்கும் நல்லா கண்ணு தெரிஞ்சுன்னு தான் இருந்தது. 50 வயசை தாண்டிச்சு, டிம் அடிக்குது.
0: ஐயோ,
1: 50. நானும் அந்த கருப்பு கண்ணாடிலாம் போட்டு பார்த்தேன். ஒரு சைக்கிள் சக்கரம் அளவு பார்வை மாறிக்குது, மீதி இடம் தெரியுது. இப்படியே வாழ்க்கையை ஓட்டிடலான்னு கூட பார்த்தா ஒன்றும் ஜெயிக்க முடியல. நூற்றுக்கும் துணிஞ்சு போய் கண்ணை ஆப்ரேஷன் பண்ணிக்கணும். அதன் பிறகு ஒரு வாரம் கண்ணு கட்டி அவுத்தாங்க. அப்போல்லாம் பச்சை துணி போடுறது எதிர்க்க, கண்ணில் போட்டு பச்சை துணி மூடுவாங்க. அது பெரிய பிறகு பார்த்தாக்கா இந்த உலகமே வெளிச்சமாக இருக்குது. நல்லா சேர்த்து 3 கிலோமீட்டர் வரைக்கும் கிளீனா. அப்பதான் நான் உடனே இந்த என்எஸ்சி கிருஷ்ணன் பாட்டு பாடின கதையா விஞ்ஞானத்தை வளர்க்க போறோம். விஞ்ஞானம் அந்த அளவுக்கு இதோ ஆயிருக்குது. அது என் வாழ்க்கை வரலாற்றுல கண்ணொழி முக்கியமானதுதான். நல்லது, மகிழ்ச்சி.
0: நன்றி, நன்றி சார், நன்றி சார். இணைப்பில் இணையம். அடுத்த நேர் யார் எங்கிருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: எங்கள் தோழிக்கு முற்பகல் வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க சார்?
2: நலம். தாங்க நலமா? எங்கள் தொழில் பொறியாளர்கள் இவங்க நலமா?
0: எல்லாம் எல்லாம் நலம் சார், சொல்லுங்க சார்.
2: கிராமத்துல பேசுவாங்க, பல் போச்சுனா சொல் போச்சு, கண் போச்சுனா வாழ்க்கைய போச்சுன்னு. கண் பார்வை இல்லாத இருக்கிற ஒருத்தங்க பிறவிலையும் எதிர்பாராம அப்படி ஒருத்தங்க அமைச்சிருக்காங்க
0: சொன்னீங்கன்னா,
2: இன்னொருத்தவங்க துணியோட தான் வாழ்க்கையை கொண்டுட்டு போற சூழ்நிலை இப்ப இருக்கிறோம். கண்களை மையமா வச்சு நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கு, நிறைய திரைப்பட பாடல்கள் வந்திருக்கு. கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். இந்த கண்கள்னு சொல்ற நேரங்கள்ல அதுக்கு அதை பராமரிக்கிற விஷயங்களை நம்ம கவனக்குறைவா இருந்துடுறோம். நம்ம தன்னிச்சையா போய் மாத்திரை மருந்து எடுத்துக்கிறது, கண் வழி மற்ற பிரச்சனைகள் இருக்கிறத காலதாமதப்படுத்துறது, இந்த மாதிரி பண்ற நேரங்கள அதனுடைய வீரியம், அதனுடைய இடையூறு எங்கேயோ போய் நிறைய செலவுகளை கொடுத்துடும். கண்ணில் பாதிப்பு இருக்கு, அது சார்ந்த கண் சார்ந்த மருத்துவர்களை பார்த்து அது நிவாரணம் பண்ணிக்கலாம். ஒரு 50-60 வயசு கதந்து இருக்கிறவங்க நீர் மாத்திரைன்னு சொல்லுவாங்க, அதை வாங்கி சாப்பிட்டு தந்தாங்கன்னா உங்களுக்கு கண்ணாடி போடுற நிலைமையும் வராது, தெளிவா இருக்கும். அனுபவத்துல இருந்துதான் சொல்றேன், இந்த பெருப்பாவுக்கு அது மாதிரிதான் நான் அந்த மீன் மாத்திரை வாங்கி கொடுத்தேன். அவர் கிட்டத்தட்ட 90 வயசு வரையிலும் கண்ணாடி போடல, கண் அறுவை சிகிச்சை பண்ணல, நல்ல நிலைமையில இருந்துட்டே அவருடைய காலத்தை முடிச்சிட்டு போனார்.
0: பரவாயில்லைங்களே.
2: ஆமா, இப்ப கண்ணு சொல்ற நேரங்கள்ல குறைஞ்சது ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் இரவுல தூங்கணும். அந்த தூக்கத்தை தொலைக்கிற நேரங்கள்ல அவங்களுக்கு ஆயுள் குறைவுன்னு சொல்றாங்க. கண்ணு இமைய பாதுகாக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி சில நேரங்கள்ல சில சூழ்நிலைகள்ல அந்த தூசு காத்துல அடிக்கிற போது அந்த கண்ணுல வந்து அந்த தூசு விழும் போது பாதிப்பு இருக்கும். எதுபாலும் ஏதாவது மாதிரி பேச்சு பார்க்க கண்ணுல சுத்திட்டாங்கன்னு அப்ப வலி இருக்கும். சும்மா சாதாரண விஷயம் தானே நம்ம நினைச்சிட்டோம்னு சொன்னா அந்த பார்வையில கோளாறு வரும். அதே போல ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல நமக்கு கண் பார்வை குறையுது சொன்னா இலவச கட்சிக்கு முகாம் நடத்துறாங்க. இப்ப எங்களுக்கு அருகாமையில கூட இங்க மழை வந்தாங்க அடுக்குங்கிற இடத்துல பரிசோதனை சம்பந்தமா வாரத்துக்கு ஒரு இடம் கண் மருத்துவமனையில இது பண்றாங்க. அது மாதிரி இடங்களுக்கு போனோம்னா நமக்கு அங்க மருத்துவர்கள் வராங்க, எம்எஸ் படிச்சவங்க, கண் மருத்துவர்கள்.
0: நம்ம கண்ணை செக் பண்ணி ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம்.
2: ஆமா, சொட்டு மருந்து போட்டுக்குவாங்க. அதே போல எங்க அருகாமையில கூட எங்களுக்கு அடிக்கடி கண் சிகிச்சை முகாம் நடத்துறாங்க, பொது மருத்துவ முகாமும் நடத்துறாங்க. அது மாதிரி இடங்களுக்கு போயிட்டு நம்ம உடல் சார்ந்த விஷயங்கள், கண் சார்ந்த விஷயங்களை நம்ம பாத்துக்கிட்டோம்னா நமக்கு செலவும் கம்மியாகும், பின்னாடி தொல்லைகள் இல்லாமலும் இருக்கலாம். முழு உடல் பரிசோதனை கூட இப்ப சலுகையில ரொம்ப கம்மியா வந்துட்டு இருக்கு. என்ன பொறுத்தவரை கண் சொல்றது ரொம்ப கவனமா இருக்கு.

0: கேட்டு வராம கண்ணு போடுற ஒரு சின்ன இடுவது வந்துருச்சு. உடனே கண் மருத்துவர் பார்த்து பேசும்போது அவர் சொன்னாரு, இந்த சொட்டு மருந்தை போடுங்க, வேற எதுவும் உங்களுக்கு வேண்டாம். கண்ணு சரியாயிடுச்சு. அதே போல ஒரு ரெண்டு மூணு வேலை போட்ட ஒரு மூணு நாள் பார்த்து சரியா போயிடுச்சு. அது போல ஒவ்வொரு விஷயத்தையும் நாம வந்து கண்ணை வந்து ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கலாம்.
1: ஆமா சார், கண்டிப்பா.
0: அதனுடைய வலிகள் ரொம்ப சிரமமா இருக்கும். குழந்தைகளுக்கு கண்கள்லாம் என்ன, காதுனா என்ன, தொண்டைனா என்ன அப்படின்னு சொல்லி, அதனால வரக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கணும். குழந்தைகளுக்கு எதாவது மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து சொன்னா உடனடியா போயிட்டு கண் மருத்துவரை பார்த்து ஆக்கப்பூர்வமான ஆலோசனை எடுத்துட்டோம்னு சொன்னா நமக்கும் நல்லா இருக்கும், நம்ம சந்ததிகளுக்கு நல்லா
1: இருக்கும்.
0: சொல்லி
1: முடிச்சுடுறேன்.
0: அவசியம் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி
1: சொல்லுங்க சார்.
0: கிராமங்கள்ல வந்து ஒருத்தருக்கு பண் பார்வை இல்லைன்னா அதை அடையாளப்படுத்தி ஒருத்தருக்கு கேவலமா பேசுறாங்க. ஒருத்தருக்கு கால் சரியில்லாம இருக்கிறார் சொன்னா அது கேவலமா வச்சு பேசுறாங்க. ஒருத்தருக்கு காது கேட்கல சொன்னா அது கேவலமா வச்சு அதை வீட்டை குறியீடா வச்சு அதை ஒரு கேவலமா பேசுறாங்க. இந்த மாதிரி ஊனமுற்ற ஒரு சிலர் நேரடியா கூட ஒரு சிலர் இகழ்வா பேசுறாங்க. இந்த இகழ்வா பேசுறவங்க நமக்கு ஒரு நிலைமை, நம்ம குடும்பத்துக்கு ஒரு நிலைமை வந்தா எவ்வளவு மன வழியில இருப்போம் அப்படிங்கறத உணர மாட்டேங்கிறாங்க. குருடம் ஊடு அப்படின்னு சொல்ல ஒரு மாதிரி பேசுகிற போது நமக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு.
1: நல்ல ஒரு கருத்து சொல்லிருக்காங்க சார், தவிர்க்கலாம் சார் அந்த மாதிரி பேசுறது எல்லாமே.
0: அது மாதிரி கிராமங்கள்ல இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் எதிர்பார்க்கறேன். ஏன்னா முதுமைங்கிற எல்லாருக்கும் வரும், நோய்களும் எல்லாருக்கும் வரும்போது நோய் நாடு நோய் முதல் நாடு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்வு கொண்டுட்டு போனோம்னா குறைஞ்சபட்சம் 70-80 வயசு தாண்டி வாழலாம். அப்ப நம்ம தவறான பழக்க வழக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு கண்ணை இமை போல பாதுகாக்கிற விஷயத்துல நம்ம வந்து சொன்னா கண்டிப்பா நல்ல கண் பலம் நல்ல பார்வை கண்டிப்பா கிடைக்கும். இன்னமும் எனக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டு சொன்னா அந்த இளமையில எனக்கு கிடைச்ச உணவு வகையில் இப்ப நான் கண் பார்வையில இருக்கக்கூடிய கவனம்.
1: நன்றி, நன்றி சார்.
0: கண்டிப்பா கண் பார்வை பாதுகாக்கலாம். நன்றி,
1: நன்றி சார். இணைப்பில் இணையம் அடுத்த நேரம் யார் எங்க இருந்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: அன்பு அறிவிப்பாளர் சதிகளாக அன்பான நல்வாழ்த்துக்களுடன் ஈடுபட்டு
1: பேசுறேன்.
2: அதாவது இறைவன் நமக்கு நம்முடைய படைப்புல வந்து உடம்பு படைப்புல வந்து முக்கியமா கண் அமைப்ப ரொம்ப அருமையா கொடுத்துருக்காங்க. பார்வை பார்ப்பதற்காக மற்ற உறுப்பு உறுப்புகள் வந்து சிறப்பாக இருந்தாலும் அவ உள்ள இருக்குது இதய. ஆமா, கண் பார்வை மட்டும் வெளியில இருக்கு. எவ்வளவு நம்ம உடலை படைத்த அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லணுமா. இந்த உலக கண்ணால் தானே பாக்குறாப்ப, அந்த கண்ணு நம்ம எப்படி அதுதான் முக்கியம். அதனால அதுக்காக சொல்றாங்க கண்ணை பாதுகாக்க வேண்டும். நம்ம ஒரு சிறு தவறு செய்யறோமா, எல்லாருமே இந்த தவறு செய்யறாங்க. நம்ம காலையில எழுந்த
1: உடனே
2: 5 வயது முதல் வயதான வரைக்கும் சும்மா அந்த கண்ணுடைய அந்த மசாஜ் கொடுக்கணும், மெல்ல கொடுக்கணும், அழிச்சு கொடுக்கூடாது. கண் துருவத்துக்கு மேல ஒரு 5 தடவை வளம் இருந்த இடம் இருந்து வளம், அதே மாதிரி இடது வருமோ வளம் வருமோ மசாஜ் கொடுக்கணுமா. அப்புறம் கண்களை மூடிக்கொண்டு அந்த கண்களுக்கு நம்ம கொஞ்சம் லேசா மசாஜ் கொடுக்கணும். நம்முடைய உடம்புக்கு எப்படி எக்ஸசைஸ் செய்யணுமோ அதுக்கு ராத்திரி பூரா தூங்குது, பகல் பூரா பூஜ்யம் இருக்கு, வேலை பாக்குறாங்க. இப்படி பல தரப்பட்ட குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறாங்க, பெரியவங்க வந்து குடி வேலைக்கு போறாங்க, இல்ல ஏதோ ஒரு வேலைக்கு போறாங்க. அப்போ அந்த கண் பார்வைக்கு ராத்திரில படுக்கும்போது கூட அந்த வெள்ளரி பிஞ்சி ஆயிடுவாங்க, அல்லது வந்து அந்த பஞ்சி எடுத்து தண்ணியில நனைச்சு உடல் கொடுக்கலாம். ஏன்னா கண் குளிர்ச்சி, கண் சிவந்துடும். எல்லா இப்ப வெளிச்சத்தை பாக்குறோம், இந்த வெளிச்சம் வந்து நமக்கு அந்த கண் எங்க அந்த ஊடுருவி போகுது. அப்ப அந்த கண் அந்த ஊடுருவும் போது அதுக்கான நம்ம அந்த கண்களுக்கு ஒரு சிறு பயிற்சி கொடுக்கணுமா. ஈரை சாப்பிடறது முக்கியமா, எதா சிறு மீன்கள் கூட ரொம்ப நல்லதுதான். இன்னும் என்ன சொல்லுவாங்க, கீரையை விட அதிக வலுவு உள்ளது அந்த கடல் மீன்கள், சிறிய மீன்கள் அப்படின்றாங்க. அதிக சுத்து புரோத சத்து எல்லா சொத்தும் சிறுமீன்கள் இருந்து கவலை
1: கழிச்சு காய்கறி கீரைகள்.
2: அதாவது நான் கடலூர் பகுதியில் தான் 30 வருஷத்துக்கு இருந்தேன் அந்த வீடு. அந்த சிறுமீன்கள் தான் இங்க அதிகமா செய்வாங்க. இன்னைக்கு நல்லா கண் தர இருக்கு.

0: எங்களுடைய கண்பார் இருந்து 2 மாதங்களுக்கு முன்னால் வந்து விழுப்புரம் ஹாஸ்பிட்டல்ல பதிவு
1: பண்ணிட்டேன்.
0: 2 மாசம் தான்.
1: சூப்பர் சார்.
0: ஏன்னா நமக்கு பின்னால வந்து நம்ம அந்த கண்ணை வச்சு என்ன பண்ண போறோம்?
1: இந்த விழிப்புணர்வு எல்லாருக்குமே வந்தா நல்லா இருக்கும் சார்.
0: எதுக்காக சொல்றாருன்னா, நான் என்னுடைய நண்பர்கள் பல பேருக்கு கண் பார்வை உள்ளதான், அது முக்கியமா ஒரு 5-6 பேர் இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் பார்த்து நான் வந்து அதாவது எப்படி கண் பார்வை எல்லாமே இவங்க எப்படி பார்த்த நம்பரை கொடுத்து வர்றாங்க, தட்டஞ்சு வர்றாங்க அப்படின்னு ஆச்சரியப்படுவேன். ஆனா கேட்க மாட்டேன் அவங்க கிட்ட, ஏன்னா கேட்டா ஒரு மாதிரியே ஆயிடுவாங்க. பார்வை இல்லாததுக்கு நான் கேட்க மாட்டேன், ஏன்னா அது இழிவுபடுத்துற மாதிரி. அது வந்து என்னன்னா, இறைவன் கொடுத்த கண்களை வந்து நம்ம எப்படி அதை பராமரிக்கணும்? அது அந்த காலத்துல வந்து அந்த கண்தான் எல்லாம் அவனுக்கு தெரியாது. கண்கள் மருத்துவர்களுக்கு அது எதுக்கு தெரியுமோ அது நமக்கு தெரியாது. இப்ப கடந்த இப்பதான் சமீபத்துலதான் அந்த கண்ணை வந்து பாதைக்கு ஒரே ஒரு பாதையை வந்து 4 பேருக்கும் கொடுக்கலாம்னு மருத்துவ ஆராய்ச்சி சொல்றாங்க. இப்படியே அந்த பாதையை வச்சு மண்ணுக்கு போக வேண்டிய நம்ம அற்புதமான ஒரு இறைவன் கொடுத்த அந்த கண் இமைகளை, கண் அந்த கருவிகளை வந்து மற்றவங்களுக்கு கொடுப்பதால் என்ன நஷ்டம் அடைஞ்சிப்பது? எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடினா, ஆரணியில ஒரு மருத்துவருடைய மகன், ஒரே மகன், இந்த வேணா அந்த கூகுளில் தட்டி பாருங்க. அதான் அந்த மருத்துவர் என்ன பண்ணாருன்னா, உடனடியே தன்னுடைய மகனுடைய கண்களை வந்து தானம்
1: பண்ணிட்டாரு.
0: ஒரே மகன் இப்படிப்பட்ட தியாக மனப்பணம் வேண்டும்மா?
1: கண்டிப்பா சார்.
0: அதான் நான் முதல் பதிவு பண்ணது, அதுதான்
1: நினைக்கிறேன்.
0: இப்படிப்பட்ட பாவைகளை நம்ம வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? என்ன பாதுகாக்க வேண்டிய பொருளா நம்ம இல்ல வீட்டுல நம்ம உடம்பு எடுத்து பாதுகாப்பு
1: தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் சொல்லுங்க சார்.
0: அந்த மண்ணுக்கு அந்த அதனால்தான் ஆரம்பத்துல நான் என்ன பண்ண சொன்னேன், அவங்ககிட்ட இறைவன் கொடுத்து இந்த அற்புதமான உடலை வந்து கண் எல்லா உறுப்புகளும் முக்கியமானது, அது உள் உறுப்பு, இது வெளி உறுப்பு, பார்வை உலகத்தை காண கண் கோழி
1: கொடுத்துருக்கானே.
0: அப்படிப்பட்ட பார்வை வந்து சின்ன சின்ன அந்த பயிற்சி, நான் சொன்ன அந்த மசாஜ், கீரை எல்லாம் அப்புறமா எல்லாமே உணவு உண்டு, தானியங்களும் உண்டு, பருப்பு வகைகள், இப்படி ஒவ்வொரு உணவும் வந்து அற்புதமான படத்தை தான் இறைவன் கொடுத்துருக்கான். கொண்டு கொண்டு சளைத்தது கிடையாது.
1: இப்ப
0: வந்து அண்டார்டிகா சமுத்திரத்துல எந்த கீரை விளையுது? ஒண்ணுமே கிடையாது. ஆர்டிக் சமுத்திரம் ஒண்ணுமே கிடையாது, மீன்கள் தான். அந்த உணவு தவிர எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம்.
1: ஆமா, அவங்கவுங்க சூழ்நிலையில கிடைக்கிற உணவை நல்லா சாப்பிட்டாலே கரெக்ட் ஆயிடும் சார். கரெக்ட் தான் சார்.
0: இதுதான் முக்கியமான உணவு, ஆண்டவன் சொல்லவே இல்லை. நாமாக வகுத்து கொண்டு கொண்டது.
1: நன்றி நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். இணைப்பில் இனி அடுத்த நேர் யார் எங்க இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சார். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: சொல்லுங்க சார்.
2: கண்களை பாதுகாப்போம்.
1: ஆமா சார், கண்களை காப்போம், கண்களை பாதுகாப்போம்.
2: பாதுகாப்போம்ங்கிறது செல்போன் வந்து வருவதற்கு முன்னாடி இருந்துச்சு, செல்போன் வந்ததுக்கு அப்புறம் இல்ல.
1: கரெக்ட் சார்.
2: அதாவது செல்போன்லதான் இப்ப 90% மக்கள் நம்ம மூழ்கி கிடக்கிறோங்கிறது ஒரு ஆய்வு சொல்லுது.
1: ஆமா சார், நம்ம முழிக்கிறது அதுதான், தூங்குறதும்
2: தூங்குறதும் அதான். அதாவது சில நேரங்கள் உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கலாம், 11 மணிக்கு ஒரு சேட்டை
1: சொப்பேன்,
2: அந்த ஜஸ்ட் நவுல 10 பேர் பாப்பாங்க. அப்ப எல்லாருமே இணையத்துலதான் இருக்காங்க. எந்த அளவுக்கு நம்ம இணையத்தை வந்து பயன்படுத்தி கண்களை நம்ம இது பண்றோம்னா அதுல புரிஞ்சுக்கலாம்
1: சார். இப்ப எல்லாம் படுக்கும் போது தலையணை கொண்டு போறோமோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் போன் கொண்டு
2: போறோம். எவ்வளவு பெரிய ஆபத்துங்கிறது யாரும்
1: உணர்றது கிடையாது.
2: குடும்பான வரைக்கும் கண்களை பாதுகாக்கணும், செல்போனை குறைவா பயன்படுத்துவோம். நீங்க சொன்ன மாதிரி முதல் தொடக்கத்துல தெரியுங்க தொலைக்காட்சி, அதெல்லாம் வந்து பாக்குறது பெரும்பாலும் குறைப்போம்.
1: ஆமா சார், கண்டிப்பா கண்டிப்பா.
2: கண் எவ்வளவு இயற்கையை நம்ம ரசிக்கணும், அதுக்கு முக்கியமான கண் எதுக்குன்னா, நமக்கு கண்கள் வந்து எவ்வளவு முக்கியமானங்கிறது நமக்கு எல்லாரும் உணர்ந்திருப்பாங்க. ஆனா அது வந்து செயல்படுத்துறதுதான் ரொம்ப குறைவா இருக்கு.
1: கண்டிப்பா சார்.
2: குடும்பம் வரைக்கும் கண்களை பாதுகாப்பு சொல்லுங்க மேடம், சொல்லுங்க.

0: சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க
1: நீங்க எதை சொல்ல வந்தீங்க மேடம்?
0: இல்ல சார், நம்ம வந்து இந்த போனு மொபைலு டிவி அப்புறம் லேப்டாப் இதுலே தான் உட்காந்துருக்கோம். கொஞ்ச நேரம் புக்ஸ் படிக்கலாம், அந்த மாதிரி எதுவுமே நம்ம பண்றது இல்லை இல்லைங்களா? எப்ப டைம் கிடைச்சாலும்
1: பெரும்பாலும் கண்கள் பாதிக்கிறாங்க. எல்லாம் வயசுல எவ்வளவு குழந்தைங்க கல்லாடி போட்டுருக்காங்க. படிக்கிற 11ஆம்
0: கிளாஸ் படிக்கிற பையன், 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் எல்லாம் கல்லாடி போட்டுருக்காங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எத்தனை பேரு போனை வச்சுட்டு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பஸ் ஃபுல்லா அப்படிதான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க.
1: எல்லாருக்குமே
0: அந்த விழிப்புணர்வு வந்தா நல்லா
1: இருக்கும். இந்தியாவில 150 கோடி மக்கள்லயே 130 கோடி மக்கள் ஆண்ட்ராய்டு செல்போன் யூஸ் பண்றாங்கன்னு ஒரு ஆய்வு சொல்லுது.
0: ஆமா சார்,
1: அப்படிதான். அதுவும் இணையத்தோடய யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி ஆய்வு சொல்றாங்க. அதனால கண்களை பாதுகாக்கிறதுக்கு கூடுமான செல்போன் கழிப்போம்.
0: கண்டிப்பா சார்,
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி சார், நன்றி சார், நன்றி. இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி.
1: நன்றி.
0: இணைப்பில் இணையம் அடுத்த நேர் யார் எங்க இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்மா, நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: சொல்லுங்க ராஜேஸ்வரி மேம்.
2: கண்ணை பாதுகாக்கணும், கண்ணு மட்டும் இல்ல எல்லா உறுப்புகளையும் பாதுகாக்கணும், முக்கியமா கண்ணை பாதுகாக்கணும். ஏன்னா கண்ணை பாதுகாக்கிறதுக்கு எந்த விலங்கும் எந்த பறவையுமே கண்ணாடி போடுறது இல்ல பாத்தீங்களா?
0: கரெக்ட்.
2: என்ன காரணம்னா அது இயற்கையோட சேர்ந்து வாழுது. அது மட்டும் இல்ல, அது தொலைக்காட்சியும் பாக்குறது கிடையாது, கைபேசியும் பாக்குறது கிடையாது. அது மட்டும் இல்ல, போறாம தீய எண்ணம் பேராசை இதுகள்லாம் அதுகிட்ட கிடையாது. பணம் காசு வேணும் அப்படின்னு அலையிறது கிடையாது. இதனாலதான் அதுங்களுக்கு எல்லா அவயங்களுமே இயற்கையாவே அமைஞ்சிருது. எந்த ஒரு செயற்கையான பொருள்களுக்கும் அதுக்கு மீதான நாட்டம் கிடையாது இல்லையா? அது மாதிரி நம்மளும் கொஞ்சம் இருக்க பழகிட்டா என்ன அப்படின்னு தான் சொல்லணும். அதிகமா படும்போதுதான் எல்லாமே வீக் ஆயிரும். தண்ணு மட்டும் வீக் ஆகுறது கிடையாது, அந்த கல்லீரல், இதயம், மனசு, உடம்பு, மூளை எல்லாமே வந்து தன்னோட செயல்களை இழந்துரும் இல்லையா? இதுவே அன்பு அன்பு பரிமாற்றம், தனக்கு தேவையானது மட்டும் வச்சுக்கிட்டு போதும் என்ற மனசை, நிம்மதியான ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை தேடும் போது எல்லா அவயங்களுமே ஆட்டோமேட்டிக்காவே அது தன்னால இயங்கிக்கிட்டு இருக்கும். அதுதான் உண்மை. ஏன்னா அந்த காலத்து பெரியவங்க கண்ணாடி ஏன் போடலைன்னா அவங்க அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க வாழ்ந்தாங்க. அப்புறம் இந்த கூழு குப்பிட்ட தானியங்கள், குளிரவாளி, கம்பு, வரவு, தேனை எடுத்துக்கிட்டாங்க. குளத்துல குளிச்சாங்க, குளத்துல குளிக்கும் போதும் கிணறுல எல்லாம் குளிக்கும் போதும் அந்த கண்ணுக்கு கண்ணை உள்ள குடுக்குறோம் பாத்தீங்களா, குளத்துல குளிக்கும் போது. அப்ப என்ன ஆகுதுன்னா கண்ணுல உள்ள அழுக்கு தேனம் ஆட்டோமேட்டிக்கா வெளியேறிடும் கண்ணுல உள்ள. அப்ப வெளியேறும் போது கண்ணு பளிச்சுன்னு நல்லா ஃப்ரெஷ் ஆயிரும் அந்த இடத்துல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்குமே நம்ம வந்து ஊரணியில எல்லாம் யாரும் குளிக்கிறது கிடையாது இல்ல? ஏன்னா ஊரணியில குளிச்சா அது கிருமி வந்து தொற்று கிருமி ஏது அந்த காலத்துல கிருமிகள்லாம் கிட்ட தொற்று கிருமிகள்லாம் என்னன்னா அந்த குளத்துல ஏன் தண்ணியில நம்ம குளிக்கணும், இன்னைக்கு குளிக்கலாம். காரணம் என்னன்னா சூரிய ஒளி பட்டு பட்டு அதை பூராமே நல்லா ஒரு வைரமா ஆக்கிரும் தண்ணிய. சுத்தமான தண்ணி தான் அது, பியூர் தண்ணியா தான் மாத்திரும் அதை. அதனால அதுல கிருமிகள் வரும், அதுல ஏதாவது தொற்று நோய் வந்துரும்னு கவலைப்பட வேண்டியது இல்ல. அது மட்டும் இல்ல, அதுல அந்த அழுக்குகளை பூரா மீன் சாப்பிட்டுரும் அந்த தண்ணியை. அப்ப அது எப்பவுமே பியூர் தண்ணி தான் அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. அதனால குளத்துல குளிக்கலாம். அதே மாதிரி வீட்லயுமே காலையில பல்லு விளக்குன போது விளக்குற போது என்ன செய்யணும், வாய் நிறைய தண்ணி, வாயெல்லாம் நல்லா கொப்பளிச்சுட்டு வாய் நிறைய தண்ணி வச்சுக்கிட்டு கையில ரெண்டு கையிலையும் தண்ணி வச்சு கண்ணுல காமிக்கணும் அந்த தண்ணிய. எங்க மாமியாரோட பயிற்சி அது, எங்க மாமியார் இன்னுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்க கண்ணாடி எல்லாம் போடாம நிறைய புத்தகங்கள் வாசிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு. அது என்ன காரணம்னா அந்த பயிற்சி பண்ணிக்கிறாங்க. காலையில தண்ணியை நல்லா காமிச்சு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வச்சிருக்காங்க தண்ணியிலேயே. அச்சிருந்துட்டு தண்ணி எடுத்து வாயை கொப்பளிச்சு, ஏன்னா அந்த வாயில தண்ணி, வாய் நிறைய தண்ணி வச்சத கொப்பளிக்கும் போது அந்த கண்கள் வந்து வெளியில அழுக்குகளை விழுந்து தள்ளப்பட்டு வெளியேறிடுது அந்த தண்ணியில வெளியேறிடுது. அதே மாதிரி கண் பயிற்சியும் பண்ணிக்கிறேன்னு அந்த யோகாவில சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா கண்ணை வந்து சுத்தி
0: பாக்கிறது.

0: அந்த நகை பெருகிற நகைக்கிட்ட நம்ம உயரத்துல தூக்கி வச்சுக்கணும். ரெண்டு பெருகிற நகைக்கிட்ட உயரமா தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம நின்றுகிட்டே சுத்தணும். இந்த பக்கம் மெதுவா சுத்தணும். வலது பக்கம் ஒரு 10 தடவை, இடது பக்கம் ஒரு 10 தடவை சுத்தும் போது கண்ண கொஞ்சம் பார்வை வந்து ஆட்டோமேட்டிக்கா நல்ல ஒரு சீரான பார்வை கிடைக்கும். இந்த மாதிரி கண்டி நிறைய பேர் கண்டானம் பண்றது பயப்படுவாங்க. என்ன காரணம்னா கண்ணை அப்படியே எடுத்துருவாங்க, அது குழி விழுந்துரும். அப்ப இறப்பு இறந்து போய் அந்த உடல் அடக்கம் பண்ணும் போது அசிங்கமா தெரியும் நினைக்கிறாங்க. அது தவறு. அந்த கருவிழிய மட்டும்தான் உள்ள உள்ள அந்த கருப்புல இருக்கிற அந்த லேச படலத்தை மட்டும்தான் எடுப்பாங்க. கண்ணு அப்படியே தான் இருக்கும். இதை மறந்துடாம எல்லாருமே பின்பற்றணும். வயசான உடனே நல்லா கண் தெரியுதா, அவங்க உடனே கண்டானத்துக்கு ஏற்பாடு வைக்கணும். சிறு வயசுல கூட ஏற்பாடு பண்ணலாம். ஏன்னா எப்ப மனிதர் வாழ்வு வந்து நிலையற்ற வாழ்வு இல்லையா. அதனால நான் மதுரைக்கு போய் நான் கண்டானம் பண்ணி வச்சிருக்கேன். நான் போய்
1: மதுரை
0: உடல் தானமே பண்ணிடலாம். ஏன்னா உடல் வந்து ஏதோ மண் ஏதோ அரிக்கப்பட்டு ஏதோ போய் மண்ணுக்கு புல்கிறமா கூட இப்பெல்லாம் வந்து நிறைய இதெல்லாம் வந்துச்சு இல்ல. விஞ்ஞானம் வந்து வளர்ந்துச்சு. கை கால் போறது ஏதாவது இழப்பு ஏற்பட்டா கூட மறுபடியும் திருப்பி பொருத்தி சரி பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் இப்ப வந்திருக்கு நிறைய. அதனால உடல்தானம் பண்ணணும், கண்தானம் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி பயிற்சிகளை மேற்கொள்ளணும். கைபேசிகளை ஒரு அளவு எதுக்கு தேவையோ அதை பண்ணிக்கிட்டு எந்த நேரம் பாத்துக்கிட்டே இருக்க கூடாது. ஒரு பேருந்துல கூட மனிதனையும் கூட கெட்டு போச்சு. அதனால என்னன்னா பேருந்துல உட்காந்து அதாவது நின்று இளங்க இளவட்டங்கள்லாம் என்ன செய்யுது தெரியுமா, கேட்டா அவங்களுக்கு இடம் போறது இல்ல. என்ன காரணம்னா
1: நம்ம நின்று
0: அது அந்த மனித இணையத்தை கூட அழிக்குது பாத்தீங்களா அந்த கைத்தி. அப்ப எது அதாவது மையல் மையல் ஒருவன் கழுத்தற்றால் பேரைத்தான் கையொன்று உடனே பேரின்னு வள்ளுவம் சொல்றது. என்னன்னா ஒரு கல்லு குடித்தவன் கையில ஒரு பொருள் அகப்பட்டா அவன் என்னென்ன நிலைக்கு ஆளாவோ அந்த நிலைக்கு தான் இன்னைக்கு எல்லாருமே இந்த கைபேசியில தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு அன்னைக்கே சொல்லி வச்சிருக்காரு. அவர் ஒரு பொருள் மீது அதிகமான மோகம் இருந்துச்சுன்னா அதனால நம்மளோட உடல் அவயங்கள் அனைத்துமே கெட்டு போகும்னு அன்னைக்கே சொல்லி வச்சிருக்காரு. அதனால இந்த மாதிரி எல்லாம் பக்குவமா கவனிப்போட ரொம்ப பாதுகாப்பா குளத்தில எல்லாம் குளிச்சு தண்ணி கண்களை சுத்த பண்ணி நல்லபடியா சிறப்பா பாத்துக்கிட்டோம்னா கண்கள் எப்பவுமே நல்லா இருக்கும். ஆனா படிக்கலாம், புத்தகம் படிக்கலாம். ஏன்னா புத்தகம் படிக்கிறப்ப கண்ணுக்கு கெடுதல் ஒண்ணு
1: கிடையாது. நன்றி மேம், நன்றி மேம். இணைப்பில் இணையம் அடுத்த நேயர் யார் எங்கேன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஒரு குழந்தையின் சிரிப்பை ரசிக்க, ஒரு தாயின் அன்பை உணர, இயற்கையின் அழகை வியக்க, உலகத்தின் வண்ணங்களை ரசிக்க இறைவன் தந்த அற்புத வரம் கண்கள். அந்த வரம் இருக்கும் வரை உலகம் நமக்கு அழகு. அந்த வரத்தை காப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை. இணைப்பில் இணையம் அடுத்த நேர் யார் எங்கேன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: இனிய முற்பகல் வணக்கங்கள். நலம் நலமறியாவல் இன்றைய பொழுதும் இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
1: நன்றி சார், சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க சார்?
2: நலமா இருக்கிறோம். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் சார், சொல்லுங்க சார்.
2: மகிழ்ச்சியா இருக்கிறது. அதான் அழகா விளக்க நீங்க கொடுத்துட்டே இருக்கீங்க. அந்த கண்கள் வந்து விலை மதிப்பற்றவை. அதாவது ஆமா, அது வந்து பணம் கொடுத்து வாங்க முடியாது, பொருள் கொடுத்து வாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதே மாதிரி ஆமா, இந்த கண்கள் வந்து விலை மதிப்பற்றவே. நம்ம வந்து கண்களை வந்து உதாசீனப்படுத்த முடியாத செயல்களை செய்யக்கூடாது. நிறைய பேர் குறுக்கிட்டாங்க மொபைல் பாக்குறது. நீங்க சொன்னீங்க ஒரு காலத்து காலகட்டத்துல வந்து பத்திரிகை படிக்கிறது கூட நைட்ல படிச்சுட்டு தூங்குறது கூட கண் வந்து பாதிக்கும்னு சொன்னீங்க. ஆனா இப்ப வந்து சின்னதா சன்னமா இருக்க அந்த எழுத்துக்களை பார்த்துட்டே தூங்குறாங்க. அப்புறம் வந்து அந்த கண்கள் வந்து என்ன பாடுபடும் பாத்தீங்களா? அப்புறம் வந்து கண்ணுக்கு ஆமா வலிக்கும். அப்புறம் கண்ணுக்கு தேவையான கண்ணுக்கு அதாவது கண்ணுக்கு உபாதைகள் வராத அளவுக்குள்ள உணவுகளை நிறைய நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் நம்ம இளைய தலைமுறை வெறுக்கதான் செய்யறாங்க, அதை உட்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அந்த கண்ணுக்கு வந்து எந்த பாதகம் இல்லாமல் கண்ணு வந்து குளிர்ச்சியா இருக்கிறதுக்கு, கண் பார்வை நல்ல தெளிவா இருக்கிறதுக்கு நிறைய உணவு வகைகள் இருக்கு. அதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் வந்து இந்த கண் இருக்கு பாத்தீங்களா, இந்த கண் வந்து அந்த மனிதன் வந்து உலகத்துல தவழ்கிறான், வளர்கிறான், வாழ்கிறான். அப்புறம் வந்து இறை உலகம் செய்யும் சிந்த பின்பு கூட சிலவர் வந்து ரெண்டு பேருக்கு தன்னுடைய கண்களால வந்து வாழ்க்கை பார்வை கொடுத்துட்டு போறாங்க பாத்தீங்களா. அப்ப அந்த கண்கள் வந்து ஆரோக்கியமா இருந்தா தானே நம்ம கொடுக்க முடியும். அந்த கண்களில் சர்ஜரி ஏதோ பண்ணியிருந்தோ வேற ஏதாவது நடந்திருந்தோ அந்த கண்களை வந்து அதாவது அந்த கொடுக்க முடியும். அந்த கருவிழியை தானே எடுத்து அதில் பொருத்துவாங்க. அந்த கருவிழியை வந்து கருவிழியில வந்து அந்த இதெல்லாம் சர்ஜரி எல்லாம் பண்ணா அதெல்லாம் ரெண்டாவது உதவாதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். அதனால வந்து நாம வந்து அந்த சர்ஜரிக்கு போகாம கண்கள்ல எந்த இதுவும் படாம சொல்லுவாங்களா, ஒரு கண்ணில் ஒன் கண்ணில் தூசுப்படாம பார்த்துக்கிறேன், கண் ஒன்று கண்ணை போல கண்ணை போல பார்த்துக்கிறேன், கண்கள் இமைகளை காப்பது போல உங்களை இமைகள் கண்களை காப்பது போல நான் உங்களை காக்குற நான் உங்கள் இமைகள் அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்க.

0: ஆனா அதுல வந்து சாமானியப்பட்ட வாசகம் இல்ல, இயற்கையிலே வந்து அதெல்லாம் வந்து அனுபவிச்சுதான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால வந்து அந்த இது இது அந்த பொன்னி நதியை கூட தாமிரபரணி கூட பாடியிருக்காங்க. கண்ணி போல மண்ணி காக்கும் பொன்னியம்மா எங்கள் பொன்னியம்மா, தாமிரபரணி யாரும் வந்து கண்ணை போல மண்ணை காக்குறது. அப்ப கண்ணு எவ்வளவு அந்த கம்பாரிசனுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா. அதனால தவம் இருந்தாலும் கிடைக்காது பார்வை. அந்த பார்வை வந்து நம்ம வந்து இன்னொருத்தருக்கும் கொடுக்கணும். நம்ம இருக்கிறத நம்ம பார்வையில எந்த மங்களோ எந்த குளறுபடியாம இல்ல இருக்கணும். நம்ம கண்களை பாதுகாக்கணும், அதற்கேற்ற உணவுகளை அருந்த வேண்டும். கண்களுக்கு தீங்கு விளைக்கும் செயல்
1: கந்தானம் செய்வோம். இந்த தலைப்பு கொடுத்த நிலையத்தார் அவர்களுக்கும் ஆட்சி அனைவருக்கும் நான் நன்றி பஸ்ட் தெரிவித்து கேட்கும் நேயர்களுக்கும் வணக்கத்தின் நன்றி தெரிவித்துக்
2: கொள்கிறேன். சொல்லுங்க.
1: நம் டிவி டச்சு செல்லு போனு கம்ப்யூட்டர் டைப் ரைட்டிங் அது வெல்டிங் செய்வோர் கண்ணு முக்கியமானது மேடம். மற்ற கண்ணு தெரியாதவர்களுக்கு நம் இருந்த பின் கண் தானம் செய்வோம். கண்ணு தெரிஞ்சவரே சற்று முன்ன எனக்கு முன்னாடி இப்பதான் நடந்தது அது கூட வழியில நடப்பாதையில முள்ளு கறந்தது அது ஒதுங்கிதான் வந்தாரு. நான் பெருமைக்காக சொல்லிக்கல, இது வந்து அந்த முள்ள நான் அப்புறப்படுத்தி
2: வச்சேன்.
1: அதே போல வந்து ஒரு வேடன் ஒரு சின்ன கதை மேடம், குட்டி கதை ஏற்கனவே நம்ம வானிலையும் சொல்லியிருக்கேன், மறுபடியும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். சின்ன குட்டி கதை தான் அது. ஒரு வேடன் வந்து காட்டுக்கு போனானா வேட்டையாடத்துக்கு, விலங்குகளை வேட்டையாடவோ இல்ல மரம் வேட்டவோ போனானா. அப்போது அங்க சிவன் கோயில் இருந்துதான் சாமி தரிசனம் பண்ணிட்டு வேட்டையாட கிளம்பு
2: போனான்.
1: இந்த நம்ம சாமி உண்மையா நம்ம மேல அன்பு வச்சிருக்கானா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்காக கண்ண ஒரு பகுதி கண்ணல இருந்து ரத்தத்தை வர வைப்பாருங்களாம். அவன் என்னடா அது சாமி கண்ணிலே இருந்து ரத்தம் வருது அப்படின்ட்டு அவன் கண்ணை புடுங்கி அந்த கண்ணுக்கு வைப்பானான். மறுபடியும் ஒரு நம்மளுக்கு தான் ஒரு கண்ணு இருக்குது அப்படின்ட்டு அந்த தைரியமா அந்த அவன் பிடிங்க மறுபடியும் அந்த கண்ணை அந்த சாமி சிலைக்கு கண்ணை
2: வைப்பாரான்.
1: மறுபடியும் இன்னொரு கண்ணிலையும் ரத்தம் வர வைப்பாரா அந்த சிவன் சாமி. இன்னொரு கண்ணிலையும் சாமிக்கு ரத்தம் வருது, இது நம்ம மாட்டிக்கிட்டு எங்கனா வச்சுட்டா என்ன வருத்தம் அப்படின்ட்டு நான் காலை எடுத்துன்னு போய் அந்த ரத்தம் வர கண்ணெல்லாம் அமைக்கி பிடிச்சிக்கோனா கத்த வரலால கால் கத்த வரலால அவன் கண்ண இன்னொரு கண்ணை பிடிங்கி அவன் கண்ணே முன்னொரு கண்ணை பிடிங்கி எடுத்து போய் அந்த கட்டவரில் போட்டு அழுத்தினா பாரு அந்த கண்ணில் அவன்
2: வைப்பானான்.
1: நம்ம என்னடாது உண்மையான பக்கத்தான் இருக்குது இவன் இவன் கண்ணு தெரியாது இந்த காட்டில் எப்படி இவன் வேட்டையாடுவான் அப்படின்ட்டு சாமி மறுபடியும் அவனுக்கு கண்ணு கொடுத்துட்டாரான். ஏன் பக்தா இது போல கண்ணு தான் கண்ணே பிடுங்கி எனக்கு வச்சுட்டியே நீ எப்படி போவ அப்படின்னு சாமி நீங்க இருக்கிற இதோல் தான் நான் போய் இருக்கிறேன், நீங்க இல்லாத ஒண்ணும் பொழுதும் போல பொழுதும் வெடியில அப்படின்ட்டு நான் ஒன்னா டெய்லியும் வணங்கிட்டு தான் போவேன் சாமி அப்படின்ட்டு அந்த வேடம் சொன்னாருக்கலாம். அதான் மேடம் என்னுடைய கருத்தம். அது இல்லாம இந்த ஒரு படத்துல கூட வந்திருக்கு இந்த கண்ணு தெரியாதவங்க பாட்டு பாடியிருக்காங்க. என்ன பாட்டுனா ஒவ்வொரு பூக்களுமே அந்த அந்த பாவம் அவங்களுக்கு கண்ணு தெரியாது சினாக்கா மேடமுக்கு கண்ணு தெரியாத அந்த பாட்டு போடுவாங்க. இப்ப கண்ணு தெரிய வச்சுதான் மேடம் உங்களுக்கு போன் பண்ணி நான் பேச முடியுது. ரிங்கு போதா போலியா அப்படின்ட்டு அது காது கேட்க வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே கண்ணால நம்ம நம்பரை போட்டு பேச முடியுது. இதே கண்ணு தெரியலனா
2: எனக்கு
1: தெரிஞ்ச கருத்து.
2: நன்றி நன்றி சார் இணைப்பில் இணைந்து.
1: நன்றி
2: நன்றி நன்றி சார் நன்றி
1: நன்றி மேடம்
2: நன்றி. இன்றைய நேர்நேரம் தலைப்பு கண்களை காப்போம். கண்களை காப்போம் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி மொபைல் பயன்பாட்டை குறைப்போம் நேர்களே. முதல்ல நம்ம மொபைல் பயன்பாட்டை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் நீண்ட நேரம் தொடர்ந்து மொபைல் பார்ப்பதை தவிர்க்கணும். உங்களால் யாரெல்லாம் தூங்கிறதுக்கு முன்னாடி மொபைல் பார்த்துட்டே இருப்பீங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சா அது நம்ம எல்லாருமே தான் இல்லைங்களா. இனிமேல் அந்த பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். இன்னைக்கு நேயர்கள் எல்லாருக்குமே 2020 ரூல்ஸ்

நிறைய பேருக்கு தெரியுது, தெரியாதவங்களுக்காக திரும்ப சொல்கிறேன். ஒரு 20-20-20 விதி அப்படின்னு ஒன்று இருக்குது கண்ணுக்காக. நீண்ட நேரம் கணினி அல்லது மொபைல் பயன்படுத்துவங்க ஒரு சின்ன விஷயத்தை நினைவில் வச்சுக்கோங்க. அதாவது 20 நிமிடங்களுக்கு ஒரு முறை சுமார் 20 அடி தூரத்தில் இருக்கும் ஒரு பொருளை 20 வினாடிகள் பார்க்கணும். நம்ம கண்களுக்கு ஒரு சின்ன பிரேக் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இது எல்லாமே. அதே மாதிரி போதுமான தூக்கம் இருக்கணும் நேயர்களே. தூக்கம் குறைவாக இருந்தாலும் கண்கள் சோர்வாகவும் உலர்ந்ததாகவும் இருக்கலாம். அதனால் தினமும் போதுமான தூக்கம் கிடைக்கிற மாதிரி நம்ம ரொட்டீனை அமைச்சுக்கணும். நேற்று நல்லா தூங்குனீங்களா, இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கி பாருங்கள். நேற்று நம்ம கொஞ்சம் லேட்டாக தூங்குகிறோம் அப்படின்னா இன்றைக்கி அதை விட கொஞ்சம் முன்னாடி போகலாமே, அப்புறம் நாளைக்கு அதை விட கொஞ்சம் முன்னாடி தூங்கி பார்க்கலாமே அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணால் கண்டிப்பாக தூங்க முடியும். அதே மாதிரி கண்களில் தூசி விழுந்தாலோ அரிப்பு ஏற்பட்டாலோ உடனே கைகளை வச்சு கண்ணை தேய்க்கிற பழக்கம் சிலருக்கு இருக்கும். உங்களுக்கும் இந்த பழக்கம் இருந்தால் இனிமேல் அடிக்கடி தேய்ப்பதை தவிர்த்து சுத்தமான தண்ணீரில் மெதுவாக கழுவிக்கலாம். அதே போல் சத்தான உணவு, நம்ம கண்களின் ஆரோக்கியத்துக்கு நல்ல உணவு முக்கியம். கீரைகள், காய்கறிகள், பழங்கள், முட்டை, பருப்பு வகைகள் போன்ற எல்லா சாப்பாடுமே நமக்கு நல்ல கண்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதை கொடுக்கும். சரியான வெளிச்சம் மிகவும் இருட்டான இடத்துலையோ இல்லை கண்களை கூசக்கூடிய வெளிச்சத்துலேயோ இருக்கவே கூடாது. மொபைலில் வைக்கிற வெளிச்சத்தை கம்மி பண்ணிக்கோங்க. நைட்டில் கொஞ்சம் நைட் மோட் பார்த்துக்கோங்க. பார்க்குறதே தப்பு, பார்க்கணுன்ற பட்சத்தில் கொஞ்சம் நைட் மோட்டில் இருந்தால் இன்னும் நல்லது இல்லைங்களா. இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தில் நம்ம பாதுகாத்தாலே நம்ம கண்ணை நல்லா வச்சுக்க முடியும். குழந்தைகளோட கண்களை கண்டிப்பாக கவனிக்கணும். இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்க மொபைல், டிவி, லேப்டாப் போன்ற ஸ்க்ரீன்களை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அவர்களோட ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணுறதுக்கு பெற்றோர்கள் அவங்க கூட விளையாடணும். அவங்களோட அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, உற்றார், உறவினர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்களோட கூட்டிகிட்டு பார்க்கு அந்த மாதிரி இடத்தெல்லாம் போய் விளையாட விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்க்ரீன் டைமை நம்மளால் தவிர்க்க முடியும். நாம் பார்த்து ரசிக்கும் ஒவ்வொரு அழகுக்கு பின்னால் நம் கண்களின் உழைப்பு இருக்கிறது. அதனால் கண்களுக்கு ஓய்வு கொடுப்போம். சரியான உணவை தேர்ந்தெடுப்போம். தேவையற்ற நேரத்தில் திரைகளை தவிர்ப்போம். கண்களில் ஏதேனும் மாற்றம் தெரிந்தால் அலட்சியம் செய்யாமல் மருத்துவரை அணுகுவோம். பார்வை என்பது வெறும் பார்ப்பதற்கான சக்தி அல்ல, அது வாழ்க்கையை ரசிப்பதற்கான வரம். அந்த வரத்தை பாதுகாப்போம், நம் கண்களை காப்போம், நம் பார்வையை பாதுகாப்போம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நமக்கு துணையாக இருக்கும் கண்களை நாம் அக்கறையோடு பாதுகாக்கணும் நேர்களே. கண்கள் நன்றாக இருந்தால்தான் இந்த உலகத்தில் அழகை முழுமையாக ரசிக்க முடியும். அதனால் இன்று முதல் ஒரு சின்ன உறுதி எடுத்துக்கொள்வோம். மொபைல் பயன்பாட்டை குறைப்போம், கண்களுக்கு ஓய்வு கொடுப்போம், சத்தான உணவு சாப்பிடுவோம், தேவையான நேரத்தில் கண் பரிசோதனை செய்து கொள்வோம், கண் தானத்தை அனைவரும் மேற்கொள்வோம், கண்களை காப்போம், பார்வையை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வோம். இதுவரை என்னோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள தலைப்போடு உங்களை சந்திக்கும் வரை உங்கள் கண்களையும் கவனித்துக் கொள்ளுங்கள், உங்களையும் கவனித்துக் கொள்ளுங்கள். வரும் பாடலுடன் இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சி நிறைவு செய்யும் நான் உங்கள் சசிகலா. பாடல் கேட்கலாம் சுப்பிரமணியபுரம் திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்க இருப்பது வளம் கொடுக்கும் திருவாக்கரை வக்கரகாளி அம்மன் சித்திரம். எழுதியவர் எஸ் மோகன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: அப்பா அப்பா, இந்த பாட்டில் வர திருவக்கர வக்கரகாளி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? எனக்கு ஆசையாக இருக்குப்பா.
1: அம்மா துர்கா, இப்போ இருக்கிற அசாதாரணமான சூழலில் நாம் பாதுகாப்பாக இருந்து கொரோனாவை விரட்ட வேண்டுமே தவிர அலட்சியமாக இருக்கக்கூடாதுமா. அதனால் இப்போ வேண்டாமா?
2: என்னங்க, நாம் எல்லாருமே 3 மாதமாக வெளியில் எங்குமே போகலைங்க. இப்போ தான் ஊரடங்கு தளர்வு வந்திருக்கு. அதனால் முதன் முதலாக ஒரு கோயிலுக்கு போய் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுட்டு வரலான்னு நினைக்கிறேன். திருவக்கரை புதுச்சேரிக்கு பக்கத்தில் தானே இருக்குது, அங்கே போயிட்டு வரலாங்க.
0: அம்மா சரியாக சொன்னீங்க, நாம் அங்கேயே போகலாமா?
1: சரி துர்கா, எப்படி போகலாம், பஸ்லையா இல்லை கார்லையா?
0: கார்லேயே போகலாம்ப்பா.
1: ஆனால் ஒரு கண்டிஷன் துர்கா, கோயிலில் எல்லோரும் தனி மனித இடைவெளியை கடைபிடிக்கணும், அடிக்கடி கிருமி நாசினி உபயோகப்படுத்தணும், சரியா?
0: சரிப்பா.
1: சரி கிளம்பலாமா? அம்மா எங்கே இருக்காங்க, அவங்களையும் கிளம்ப சொல்ல.
0: அம்மா சீக்கிரம் கிளம்புங்க.
2: ஆ இதை வந்துட்டம்மா.
0: அப்பா, ஏன் இந்த ஊருக்கு திருவக்கரன்னு பேர் வந்ததுன்னு கொஞ்சம் சொல்லுங்கப்பா.
1: அதுவா துர்கா, திருவக்கரன்னு பேர் வர பல காரணங்கள் இருக்குதுமா, அதையெல்லாம் அங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச காரணத்தை இப்ப சொல்றேன். அந்த ஊருக்கு சிவனடியார் ஒருவர் வந்தாராம். அப்போ அந்த ஊருக்கு முன்னால சங்கராபரணி அப்படிங்கிற ஆறு ஒன்று ஓடுகிறது. அதுல தண்ணீர் நிரம்பி ஓடியதால அந்த சிவனடியாரால ஆத்த கடந்து இறைவனை காண முடியவில்லையாம். அதனால ஆற்றாங்கரையிலேயே நின்று திரு அக்கரையில் வாழும் எம்பெருமானே அப்படின்னு பாடினாராம். அந்த திரு அக்கரை என்பது மருவி திருவக்கரை அப்படின்னு பேர் வந்ததா சொல்றாங்கம்மா.
0: சரிப்பா, அந்த ஆற்றுக்கு ஏன் சங்கராபரணி என்று பெயர் வந்தது தெரிஞ்சுக்கணும் போல ஆசையா இருக்குப்பா.
2: துர்கா அதை நான் சொல்றேம்மா, அப்பாவை தொந்தரவு செய்யாத, அவர் கார் ஓட்டுறாருல்ல.
1: லட்சுமி நீயே சொல்லுமா.
2: ஆ சரிங்க. சங்கராபரணி என்ற அந்த ஆறு திருவக்கரையில் எழுந்தருளி இருக்கும் சிவபெருமானாகிய சந்திர மௌலீஸ்வரரை சுற்றி ஆப

0: சங்கரணம் போல் ஓடுவதால் சங்கரனை ஆபரணமாக ஓடுகிற ஆற்றின் பெயரால் சங்கராபரணி என்று பெயர் வந்ததான் துர்கா.
1: துர்கா லட்சுமி, இதோ இதுதான் சங்கராபரணி ஆறு. நம்ம திருவக்கரைய நெருங்கி விட்டோம். இங்க பாரு, உங்க முகத்துல மாஸ்க் போடல, அத போடுங்கமா கொஞ்சம்.
2: சரி போட்டுக்கிட்டோம்ப்பா. அப்பா கோவில் கோபுரம் அதோ தெரியுதுப்பா, இந்த கோவிலை பற்றி கொஞ்சம் எனக்கு சொல்லுங்களேன்ப்பா.
1: துர்கா இதோ கோவிலை நெருங்கிட்டோம். நான் சொல்றத விட கோவில்ல இருக்கிற குருக்கள் அப்புறம் நம்ம போல கோவிலுக்கு வந்திருப்பாங்க இல்லையா பக்தர்கள், அப்புறம் ஊர் பொதுமக்களும் இருப்பாங்க, அவங்களையும் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? துர்கா
2: சொல்லுங்கப்பா.
1: அதோ பாரு, ஒரு அம்மா பக்தியோட எவ்வளவு அழகா பாடிக்கிட்டு இருக்காங்க பாரு.

0: இது யார் எழுதிய பாடல்?
1: துர்கா திருங்கான சம்பந்த சுவாமிகள் பாடியது.
0: அப்படியாப்பா?
1: இந்த கோயில் பாடல் பெற்ற தலம். திருக்கோயில் குருக்களிடம் கோயில் வரலாற்றை பற்றி கேட்போம். ரெண்டு பேரும் அமைதியா இருந்து கேளுங்களேன்.
2: இத்திருத்தலத்தில் என்னுடைய அடியின் திருநாமம் திரு ஸ்ரீ பரமேஸ்வர சிவாச்சாரியார். 40 வருடங்களாக அர்ச்சராக பணிபுரிந்து வருகிறேன். நமப்பா

புரகரும் ஜகத்காரணம் வந்தே வண்ணகபூஷணம் மிருகதரம் வந்தே பசுநாம் பரியும் வந்தே சூரியசாங் வக்னயனம் உந்தப்பிரியம் வந்தே பக்தஜனாசிரயம் சவரதா வந்தே சிவம் சங்கரம். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளாலே உலகச் சேவத்தை முன்னிட்டு உலகின் பல்வேறு இடங்களில் பல்வேறு தலங்கள் அமையப்பட்டுள்ளன. அதுபோல தமிழகத்திலே தொண்டை நாட்டு சிவத்தலங்களில் 32 தலங்கள் உள்ளன. அந்த தொண்டை நாட்டு திருத்தலம் 30வது திருத்தலமாகிய திருவக்கரை என்னும் கிராமத்தில் அருமிகு வடிவாம்பிகை உடன்முறை சந்திரமௌலீஸ்வரர் எழுந்தருளியுள்ளார். இத்தலத்திலே எம்பெருமான் 3 முகத்துடன் அமைந்துள்ளது ஒரு பெரும் சிறப்பு, வேறு எங்கும் காணப்படாதது. ஆகமப்படி தத்புருஷம், அகோரம், வாமதேவம் என்று சொல்லக்கூடிய 3 முகத்துடன் கூடிய சிவபெருமான் இங்கே கிழக்கு நோக்கி அமைந்துள்ளார். இரவி அமிர்தாம்பிகை என்னும் சொல்லக்கூடிய வடிவாம்பிகை அம்மன் தெற்கு நோக்கி அமைந்துள்ளார். இது திருநாவுக்கரசர் மற்றும் திருஞான சம்பந்தரால் பாடற்பட்ட ஒரு பிரதித்திரம். மூர்த்தி தலம் ஆகியவுடன் அமைந்துள்ள சூரிய புஷ்கரணி, சந்திர புஷ்கரணி 2 தீர்த்தங்கள், தலவிருட்சமாக வில்வமரம், மூர்த்தி மிகவும் சிறப்பானது இங்கு அமையப்பட்டுள்ளது. இத்தகைய திருத்தலத்திலே சிவபெருமான் அமைந்திருந்தாலும் திரு வக்ரகாளி என்று அமரக்கூடிய அம்பாள் மிகவும் விசேஷமானது. இங்கே வடக்கு நோக்கி அமைந்துள்ள இத்திருத்தலம் வக்ராசுரன் என்னும் அசுரனால் சங்கரிக்கப்பட்டவள். வக்ராசுரன் அசுரன் இவ்வுலகாண்டதாக ஒரு தல வரலாறு. அவனுடைய தங்கிய துன்முகி திரு வக்ரகாளியம்மன் சம்ஹாரம் செய்து அவன் சம்ஹார நேரத்திலே அந்த அரக்கியானவள் கர்ப்பமுற்றிருப்பதாக ஒரு வரலாறு. அந்த கர்ப்பத்திலே இருக்கக்கூடிய சிசுவை வதைக்கக்கூடாது என்பதால் அந்த சிசுவை தனது வலது காதிலே குண்டலமாக அமைய பெற்று அந்த அரக்கியை சம்ஹாரம் என்றதான ஒரு ஐதீகம். மேலும் அந்த அசுரனை சம்ஹாரம் செய்யும் பொருட்டு மகாவிஷ்ணு இங்கு எழுந்தருளியுள்ளார். மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் இத்தலத்திலே தனியாக அமைந்துள்ளார். பிரயோக சக்கரத்துடன் கூடிய ஒரு திருக்கோலம், தாயார் சன்னதி இங்கே கிடையாது. மற்றும் நந்தி, சிவன், கொடிமரம் ஆகிய 3 ஒரு நேர்கோட்டிலே இங்கே அமைந்திருக்காது, மற்ற தலங்களில் நேர்கோட்டிலே இருக்கும். எல்லாமே ஒரு மாறுபட்டுள்ள அமைப்பதால் இத்தலத்தலம் வக்கரை என்று கூறப்படுகிறது. மேலும் திருக்கோயிலின் உள்ளே தென்புறத்தில் குண்டலி மகரிஷி எனக்கூடிய ஒரு சித்தரன் ஜீவசமாதியும் அமைந்துள்ளது. இத்தலத்திலே திருமணமாகாதவர்கள், மகப்பேறு இல்லாதவர்கள், சங்கட குடும்பத்தில் மற்ற கிரகங்கள் வக்கரத்துள்ளவர்களுக்கு ஒரு பரிகார தலமாக அமையப்பட்டுள்ளது. அம்பாள் வக்கரகாளியம்மனுக்கு மாதந்தோறும் நடைபெறும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் இவ்வக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் குறையை நிவர்த்தி செய்து கொள்வது இங்கு வழக்கமாக உள்ளது. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி என்று இரவு 12 மணிக்கு ஒரு தீப தரிசனமும், அமாவாசை என்று பகல் 12 மணிக்கு ஒரு தீப தரிசனமும் இங்கு நடைபெறுவது வழக்கம். இத்தரிசனத்தை கண்டால் தாங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடும் என்பது ஒரு வரலாறு நிகழ்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது, கண்கூடாகவும் காணலாம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியற்கு குறைந்தது ஒரு 75,000 பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். அந்த பௌர்ணமி பூஜையிலே திருமணமாகாதவர்கள் திருமங்கலேஸ்வரி அம்பாளை பிரார்த்திக்கொண்டு அம்மன் சன்னதியை தென்புறத்திலே அமைந்துள்ள

0: இடத்தில் அந்த திருமாங்கலத்தை கட்டி தங்கள் பிரகாரத்தை நிறைவேற்றிக் கொள்வார்கள். திருமணமானதும் தம்பதிகளாக வந்து தங்களுடைய பரிகாரத்தை நிறைவேற்றிக் கொள்வார்கள். குழந்தை பேர் இல்லாதவர்களும் அதுபோல் கலந்து கொள்வார்கள். இத்திருக்கோவிலுக்கு தமிழ்நாடு மட்டுமல்லாது ஆந்திரா, கர்நாடகா, மாநிலம் மற்ற எல்லா திருத்தலங்களிலும் நிறைய வந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் ஒரு சுற்றுலாத்தலமாக இது அமைந்துள்ளதால் நிறைய பக்தர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் வந்த காரியங்கள் மனதார நினைத்துக்கொண்டு நிறைவேறியவுடன் அம்பாளுக்கு தனது காணிக்கையை செலுத்தி வருகின்றனர்.
1: அப்பா, தேங்காய் பழம் மாலை எல்லாம் வாங்கலையா?
2: லட்சுமி,
3: அர்ச்சனை பொருள் எல்லாம் கொண்டு செல்ல அரசு அனுமதி தரலையாங்க. சரி சரி, முதல்ல சரியா மாஸ்க் போடுங்க.
2: நான் போட்டுட்டு தான் இருக்கேன். சரி, இதுதான் ராஜகோபுரம். அப்பா பாருங்க, எவ்வளவு உசரமா இருக்கு பாரு. அப்புறம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், அதனால கோபுரத்தை தரிசனம் செய்து கொள்வோமா?
1: அப்பா பாருங்களேன், எவ்வளவு உயர்ந்த கோபுரம், பார்க்கவே ஆச்சரியமா இருக்குப்பா. இந்த கோவில யார்பா கட்டியது?
2: சரியா கேட்டமா, நீ சமத்து பொண்ணுன்னு கரெக்டா நிரூபிச்சிட்ட. இந்த கோயில் ஏறக்குறைய 2000 வருஷத்துக்கு முன்னால ஆதித்ய சோழன் காலத்தில் கட்டப்பட்டதுமா. அவரின் தங்கை செம்பியன் மாதேவியாரால் மீண்டும் சீர் செஞ்சு குடமுழுக்கும் நடத்தப்பட்டது. இதோ முதல்ல இருக்கிறது தான் வக்கரகாளியம்மன் ஆலயம்.
1: அப்பா, இது ஒரு மண்டபம் இருக்கே, அது என்னப்பா?
2: அதுவாமா, அதுதான் நூற்றுக்கால் மண்டபம் துர்கா. இந்த மண்டபத்தை ஒரு தேரினை போல் அமைச்சிருக்காங்க. இந்த மண்டபத்தை நாலாபுரமும் குதிரைகள் இழுத்து செல்வது போல வடிவமைச்சிருக்காங்க. இதுதான் இதனுடைய சிறப்புமா.
1: அப்படியாப்பா. அம்மா, இங்க பாருங்களேன், பெரிய நந்தி ஒண்ணு இருக்கு.
3: ஆமா துர்கா, பெரிய நந்தி சிரிக்கிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. இங்க பிரதோஷங்காலத்துல சிறப்பு பூஜைகள்லாம் நடைபெறும். இந்த கோவில் நந்தி, கொடிமரம், மூலவர் மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சு இருக்காது, ஒன்னுக்கு ஒண்ணு விலகி இருக்கும். அதனால தான் இங்க வர பக்தர்களுக்கு வக்ர தோஷங்கள் நீங்குவதாக நம்பிக்கை இருக்குமா. அடுத்து நாம கிளி கோபுரத்தை கடக்க இருக்கோம். உள்ள இருக்கிற கொடிமரத்தையும் வணங்கிடலாம். வாங்க, இதோ நம்ம மாதிரி வந்திருக்கிற பக்தர்கள்லாம் நிறைய இருக்காங்க. திருவக்கரை வக்ரகாளியம்மன் பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்போம்.
4: சந்திரசேகரன், விழுப்புரம் மாவட்டம். இங்கே ஓட சங்கராபுரி நதியில் முனிவர்லாம் தவம் பண்ணும்போது இந்த வக்ராசுரன் அரசனும் அவனுடைய தங்கை இரண்டு பேருமா சேர்ந்து தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் இந்த வரதராஜ பெருமாள் வந்து வக்ராசுரனை வதம் பண்ணுறார். அவருடைய தங்கையை வந்து காளி ரூபமாக அமைச்சு அவர் வந்து வதம் பண்ணுறாங்க. அந்த வதம் பண்ணுற காலத்தில் அவங்க கர்ப்பவதியாக இருக்கும்போது அந்த குழந்தையை காப்பாற்றணுன்றதுனால தன்னுடைய காதில் மாட்டிட்டு தங்கையை வதம் பண்ணுறாங்க. அதனால் அவருடைய கழுத்து பார்த்தீங்கன்னா இடது பக்கம் சாஞ்ச நிலையிலேயே இருக்கும் அந்த காளியினுடைய அம்மன். அதை மாதிரி காப்பாற்றினதுனால எல்லாருமே கர்ப்பவதியாக இருக்கிறவங்க வந்து அவங்க வேண்டிப்பாங்க, ஒரு தனி சிறப்பு. அதுக்காக என்ன போனால் அவங்க சாந்த சுரூபி ஆகணும் அப்படின்றதுனால எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க. யாருக்கும் நிவர்த்தி ஆகணுன்றதுனால குணம் சரியானதுக்காக அந்த எலுமிச்சம்பழம் மாலையை அவங்களுக்கு சாத்திட்டு அதுக்கப்புறம் வேண்டிப்பாங்க. அது பரிகார ஸ்தலமாக அமையுதாங்க. ஒவ்வொரு பௌர்ணமியினுடைய ராத்திரியில் 12 மணிக்கு தீபம் ஏற்றுவாங்க. இறைவன் அன்னைக்கு ஜோதி சுரூபமாக காட்சி அளிக்கிறார். வதம் பண்ண அன்னைக்கு அந்த உக்ர ரூபம் போயிட்டு அப்படின்ற ஐதீகத்தினால அங்கே வந்து தரிசனம் பண்ணிட்டு எல்லாம் சரணாகதி அடையணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வேண்டிக்கிறாங்க. கோவிலில் பெரும்பாலும் வேண்டிக்கிறது வந்து நம்மளுடைய காமிய பக்தி, நிஷ்காமிய பக்தின்னு ரெண்டு இருக்குது. காமியம்னா நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்றதுக்காக வேண்டது ஒன்று. நிஷ்காமியம்னா ஒன்றுமே வேண்டாம், உன்னுடைய சரணாகதி மட்டும் போகிறோம் அப்படின்னு வேண்டிக்கிறது வந்து நிஷ்காமிய பக்தின்னு பேர். அதை மாதிரி வந்து வேண்டிக்கிறது தான் நாங்கள் வந்து வேண்டின்னு இருக்கோம். மற்றபடி எந்தமான குறிக்கோளோடு வந்து வேண்டிக்கல சுவாமியை. அதனால் வர பக்தர்களுக்கு எல்லாரும் நல்லா அருள் பார்த்து நாடு சுபிஷம் வரணும்னு வேண்டிக்கிறோம். சந்திரமௌலீஸ்வரர் வந்து 3 சொரூபமாக இருக்கார். அதனால் சந்திரமௌலீஸ்வரன், பிரம்மா, விஷ்ணு, சிவன் எல்லாமே இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இங்கே இருக்குது. அதனால் இங்கே இருக்க சந்திரமௌலீஸ்வரர் ரொம்ப பிரசித்தி பெற்றவர். அவரும் நம்மளுடைய சேமத்துக்காக அருள் பாலிச்சிருந்துருக்கார். அவர்
2: லட்சுமி, துர்கா.
1: சொல்லுங்கப்பா.
2: இங்க வாங்க வாங்க.
3: இதோ வரும், இதோ வரும்.
2: இதோ இதுதான் சந்திரமௌலீஸ்வரர் மூலவர் சன்னதி. வாங்க உள்ளே போகலாம். அதோ பாருங்க, குருக்கள் மந்திரம் ஓதுறாரு. கொஞ்சம் கிட்ட வாங்கம்மா.
1: சரிங்கப்பா.
5: பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவோம் தர்மஹேசாய வித்மஹி வாக்கிய சுத்தாய தீமஹி தன்னோகம் சிவ பிரஜோதயாது. அருள்மிகு சந்திரமௌலீஸ்வரர் தேவஸ்தானத்தில் நான் 15 வருட காலமாக பூஜை செய்து வருகிறேன். என்னுடைய பெயர் வந்து சங்கர் குருக்கள் பேரு. இங்கே சிவன் பார்த்தேன்னா எல்லா ஊரில் வந்து லிங்க வடிவமாக இருக்கும். இங்கே மட்டும் இந்த வக்கரசாந்தி பரிகாரத்து கோசம் மும்முகத்தோட காய்ச்சி தருகிறார் சந்திரமௌலீஸ்வரங்க. வலதுபுறமாக பிரம்மாவும் இடதுபுறமாக விஷ்ணுவும் எதிர்க்கே சிவனாகவும் காய்ச்சி தருகிறார். எல்லா ஊர்லேயும் வந்து நந்தியும் கொடிமரமும் சிவனுக்கு நேராக இருக்கும். இங்கே பார்த்தெல்லாம் நந்தி ஒரு பக்கம் விலகி இருக்கும், கொடிமரம் ஒரு பக்கம் விலகி இருக்கும். அதனால் சந்திரமௌலீஸ்வரன் பேர் சுவாமிக்கு. இங்கே ஒரு பக்கம் வந்து சூரியனுடைய பெரியும் ஒரு பக்கம் சந்திரனுடைய பெரியும் தலையில் சூடி இருப்பதால் சந்திரமௌலீஸ்வரன் பேர் சுவாமிக்கு.

0: போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.
1: இக்கோயிலில் வக்கிராசுரன் என்ற ஒரு அசுரன், அந்த அசுரன் வந்து பூஜை பண்ணும்போது எல்லாரையும் துன்புறுத்துறான். துன்புறுத்தும் போது மக்கள்லாம் வந்து பகவான்கிட்ட முறையிடும் போது அந்த அசுரனை வந்து மகாவிஷ்ணு சம்ஹாரம் பண்ணுறார். அவனுடைய தங்கையான துன்பிகி என்ற அரக்கியை காளி சம்ஹாரம் செய்கிறாள். சம்ஹாரத்தின் போது காளி வந்து அதனுடைய குழந்தைத்து தன்னுடைய காதலியை குண்டலமாக மாட்டிக்கொண்டு சிசுவை தன் காதலியை குண்டலமாக மாட்டிக்கொள்கிறாள். அதே போல் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு மாறுபற்ற தோரத்தில் காட்சியளிக்கும். பெரும்பாலும் எல்லா கோயிலும் பார்த்திங்கன்னா சிவன் வந்து லிங்க ரூபமாக இருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா மும்மூர்த்தியாக காட்சியளிக்கிறார். அடுத்ததாக இங்கு பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஊரில் வந்து சக்கரை வந்து ஒரே நேர்வாக பார்க்கும். இங்கே மட்டும் அந்த அசுரனை வதை பண்ணுறதுக்கோசம் வக்கரமாக விட்டு பிரதிஷ்டை பண்ணதால் வரதராஜ பெருமாள் என்ற பெயருடைய நாமம். பெரும்பாலும் தாயாருக்கு இருக்கும் எல்லாரும் பெருமாளுக்கும் இங்கே மட்டும் பெருமாளுக்கு தாயார் கிடையாது. மிக மிக ரொம்ப அவசியமாக பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்தலம் இங்கே.
2: குருக்கள் ரொம்ப அழகா கோயிலை பத்தி சொன்னார் பாத்தீங்களா. இந்த கோவில் மாணிக்க வாசகர் திருநாவுக்கரசர் சுந்தரரால் பாடல் பெற்ற தலமா. அது மட்டும் இல்ல, இந்த கோவிலில் மூலவருக்கு அருகில ஒரு சுரங்க பாதை இருக்கதாம். அது இங்கிருந்து செஞ்சி கோட்டையை இணைக்கிறதாமா, அப்படி ஒரு பேச்சும் உண்டு.
3: ஓஹோ அப்படியாப்பா.
2: சரிம்மா, இப்போ நாம கோவிலை சுத்தி வரப்போறோம். சிவபிரானுக்கு அருகில் சுற்று பிரகாரத்தில் தியானம் செய்யும் முக்கிய ஆலயம் தான் இது. இதுதான் குண்டலி மாமுனிவரின் ஜீவ சமாதிமா. இங்கு அமர்ந்து தியானம் செய்தால் உடலுக்கும் மனசுக்கும் சாந்தம் கிடைக்குமாமா.
3: அப்பா அதோ அந்த ஆன்ட்டி கிட்ட பேசலாமா.
4: என் பேர் செல்லம்மாள். நான் வந்து சொந்த ஊர் வந்து எனக்கு சென்னை மயிலாப்பூர். எனக்கு திருவக்கரைனா ரொம்ப பிடிக்கும். திருவக்கரைக்கு நான் வர ஆரம்பித்தேன். வர காலத்துலேருந்து எனக்கு பெண் குழந்தையே கிடையாது. குழந்தை வேணும் குழந்தை வேணும், நாலு குழந்தைங்கள பேசும் பார்த்துக்கினேன். நாலு பிள்ளைங்களையும் நல்லா படிக்க வச்சேன். எல்லாம் முடித்தாங்க, எல்லாருக்கும் மேரேஜ் பண்ணேன். பேரம் பேத்திலாம் எல்லோரும் நல்லா இருக்காங்க. நான் இன்னமும் தொடர்ந்து கோயிலுக்கு வந்துன்னுக்குறேன். நான் 40 வருஷமாக வரேன். ஆனால் நான் வரும்போது போகும்போதெல்லாம் வரவங்களுக்கு சொல்லுவேன், இங்கே வந்து போங்க நல்லா இருக்கும்னுவேன். ஜனங்கள் வருவாங்க, பஸ்ஸில் போகும்போதும் அறிமுகம் பண்ணுவேன். நானும் என் தொடர்ந்து வருவேன். வர முடியலனாலும் வீட்டில் ஒரு வேப்ப மரம் வச்சுருக்கிறேன். அந்த மரத்துங்கிழ வந்து தீபத்தை அன்னைக்கு எனக்கு வந்து கூப்பிட்ற மாரி இருக்கும், அந்த அம்மா எழுப்புற மாரி இருக்கும். தீபாத்தனை கொடுத்துருவேன். இன்னமும் எனக்கு இது 60 வயசாகுது, நல்லா இருக்கிறேன், எந்த குறையும் இல்லை. அம்மா நல்லா வச்சுருக்கிறா. இன்னும் நம்ம பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு வந்து தங்கினோம்னா நல்லாயிருக்கும், ஜோதி காட்டுவாங்க. அம்மாவாசை அன்னைக்கு வந்து தீபாத்தனை கொடுப்பாங்க. நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும்.
3: அப்பா அடுத்ததா நம்ம எங்கே போகிறோம்?
2: அடுத்ததா நம்ம பெருமாள் சன்னதிக்கு போகிறோமா. இங்க இருக்கிற பெருமாள் சம்ஹார மூர்த்தியாக காட்சி தருகிறார். மேற்கு நோக்கி போருக்கு செல்லும் பிரயோக சக்கரத்துடன் மக்களுக்கு காட்சி தருகிறார். வாங்க சன்னதி உள்ளே போகலாம்.
5: என் பேர் வந்து லட்சுமி நாராயணன். இங்கே அருள்மறை வரதராஜ பெருமாள் திருக்கோவில். இங்கே வக்கராசுரன் ஒரு அசுரனை வந்து மேற்கு பார்க்குற பெருமாள். இங்கே பிரயோக சக்கரம் பெருமாளுக்கு. இங்கே தாயார் சன்னதி கிடையாது இங்கே பெருமாளுக்கு. ஏன் இந்த தாயார் சன்னதி கிடையாதுன்னா, இந்த வக்கராசுரனை வதம் பண்ணிட்டு இங்கே வந்து உக்ரத்தோட மேற்கு முகமாக பெருமாள் அமர்ந்திருக்கிறவர். இங்கே திருப்பதிக்கு போக முடியாதவா இந்த பெருமாளை சேவிக்கிறது ஒரு விசேஷமான இடம். இந்த அருள்மொழி சந்திரமௌழீஸ்வரர் கோவில் பின்பக்கம் 8 அடி உயரத்தோட பெருமாள் அமர்ந்திருக்கிறவர். இதேமாதிரி எல்லாம் இங்கே வந்து பரிகார ஸ்தலம் இந்த கோவில். பெருமாள்கிட்டக்கு வந்து போகிறது, புதன்கிழமையில் பெருமாளை சேவிக்கிறது ஒரு புண்ணிய ஸ்தலம். நெய் விளக்கேற்றி துளசி மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணிக்கிறது விசேஷமான இடம் இந்த கோவிலில் பெருமாள்கிட்டக்க. இங்கே என்ன நினைக்கிறீங்களோ நினச்ச காரியம் நல்லா அப்படியாக நடக்கும்.
6: வரராஜ சுவாமி.

0: துர்கா
1: சொல்லுங்கப்பா.
0: அடுத்துதான் நாம தேவி வடிவாம்பிகைய காண செல்லும் வழியில நவக்கிரகங்களை வழிபட இருக்கிறோம். இதுவும் இந்த ஆலயத்தின் முக்கிய சிறப்புமா?
1: அப்படியாப்பா.
0: ஆமா, இப்போ உமையவள் பார்வதி வடிவாம்பிகை என்ற பெயர்ல 5 அடி உயரத்துல மக்களுக்கு மாங்கல்ய தோஷம் நீக்கி தெற்குபுறம் பார்த்து அருள் செய்கிறாள். இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பு, குடிமரத்தின் கீழே நின்று ஒரே நேரத்துல சிவனையும் பார்வதியையும் வணங்க முடியுமா?
1: அப்பா
0: சொல்லு துர்கா.
1: அங்க நிறைய பேர் இருக்காங்களே, ஏன்பா?
0: அது ஒண்ணு இல்ல துர்கா, வேண்டுதல் நிறைவேற்றதற்கு வந்திருப்பாங்க. வாங்க வாங்க, அவங்க கிட்ட போய் பேசலாம்.
2: கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் மனம் தைந்தபுத்தூரத்துலேருந்து கணேஷ் பேசுகிறேன். இந்த கோயிலுக்கு வந்து திருவுக்கரைக்கு வந்து நான் 20 வருஷமாக வரேன். இந்த அம்மாவிட்ட வந்தாலும் எந்த ஒரு குறைகளும் கிடையாது. எந்த குறைகள் வந்து வச்சாலும் அந்த அம்மாவுக்கு வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க. ஆனால் எந்த ஒரு குறைகளும் இல்லாமல் நல்லா எந்த அளவுக்கு இந்த அம்மாவை வந்து நம்புறீங்களோ அந்த அளவுக்கு அந்த அம்மா வந்து நம்பிக்கை கொடுப்பாங்க, நல்ல உடம்புக்கு தெம்பு கொடுப்பாங்க. உள்ளே வந்து உன் அம்மாவை பார்த்துட்டு உள்ளே சிவன் இருக்கார். சிவன் வந்து 3 முகம் உள்ளவர். இவரை வந்து கண்டிப்பாக அதை வந்து பார்க்கணும். தமிழ்நாட்டில் எங்கே இருக்கிற இடம், இந்த ஒரு இடம் இருக்குது. அதை விட்டால் பண்ருட்டியில் ஒரு இடம் இருக்குது, அதோட ஃபேமஸானது வந்து திருவுக்கரில் தான். அப்படியே பார்த்தோன்னா வடக்கு முகமாக பெருமாள் ஒருத்தர் இருப்பார். அவர் தரிசனம் பண்ணால் 80 மலை 7 மலை பண்ணமாரி எந்த குறையாக இருந்தாலும் இந்த அம்மாக்கிட்ட வந்து குறைகள் வச்சாலும் இவங்க இருக்கிற அத்தனை பேர்கிட்டும் குறை வச்சாலே அந்த குறைவை நிறைவேற்றியே விடுவாங்க. எந்த ஒரு குறைகளும் இருக்காது. நம்பிக்கையோடு வாங்க, நம்பிக்கையோடு வந்து திருவுக்கரை வந்து நல்லா தரிசனம் பண்ணிப்போங்க. அவசரப்படாமல் புரியுமா, நிதானமாக நின்று இந்த கொரோனா காலத்தில் இடையே நின்று அந்த அம்மாவை தரிசனம் பண்ணிடணும். இப்போதைக்கு வந்து அர்ச்சனை பண்ண முடியாது. சாமியை வந்து இடையிடையே நின்று அவங்க சாமியை தரிசனம் பண்ணும். எந்த அளவுக்கு இடைவெளி விட்டு நீங்கள் பண்ணிட்டு போகிறீங்களோ அவ்வளோவோ நம்மளுக்கு நல்லது. தனிமலை இடைவெளி விட்டு மாஸ்க் கண்டிப்பாக அணிஞ்சு சாமி பார்க்க வேண்டும். எந்த ஒரு குறைகளும் இல்லாமல் வந்து பார்த்துட்டு போங்க. அந்த திருவுக்கரைக்கு அந்த அளவுக்கு அந்த அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான அம்மா. இந்த கோயிலுக்கு வந்தால் பழம் ஒன்று கொடுப்பாங்க. இந்த எலுமிச்சை பழம் கொடுக்கறது வந்து உடம்பு சரியில்லாதவங்களுக்கு உடம்பு கண்டிப்பாக சாப்பிடலாம். அந்தமாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, கைகளை இழுக்கிறவங்களுக்கு, பேச முடியாதவங்களுக்கு அனைவரும் இந்த பழத்தை சாப்பிடலாம். சாதாரணமாக இருந்தாலும் உடம்பு நல்லா தான் இருக்குது, நம்ம ஏன் சாப்பிடணும்னு நினைக்கக்கூடாது. எந்த எது இருந்தாலும் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாடும், இந்த பழத்தை சாப்பிட்டா அந்த உடம்போட ஆரோக்கியம் வேறு, விறுவிறுப்பு வேறு, உடம்புல இருக்கிற வேதிகள் அடுத்துன்னு வரத்தை வந்து வராமல் நிறுத்தி விடுவாங்க. அதுக்காக தான் அந்த பழத்தை நம்ம ஐயோ இந்த பழம் தான் கொடுத்தாங்களே நம்ம மன எப்படி கிடச்சி போகக்கூடாது. இந்த பழத்தோட வேலடி வந்து அந்த அம்மாவுக்கு வந்து நம்மளுக்கு கொடுக்குற காட்சியை தான். இது வண்டியில் வைக்கலாம், வீட்டுக்கு எடுத்து போனால் சாமி ரூமில் வைக்கலாம், வண்டி வந்து டூ வீலராக இருந்தனா டேங்க் கவரில் வச்சுக்கலாம். அதை அழிச்சு படுத்த அந்த பழம் காய காய அந்த குடும்பத்துக்கு நல்லாவே இருக்கும். அழிவு போச்சுன்னா கூட விசனப்படுத்தலை, எல்லாமே அந்த அம்மா பார்த்துக்குவேன். அதனால் பழம் கொடுத்தா கண்டிப்பாக வாங்கி உங்களை தேடி வரும் அந்த பழம். யாருக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த கோயிலுக்கு திருவுக்கரைக்கு வந்தால் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. எவ்வளோ தூரம் என்னென்ன கொடுக்குறவங்களோ அத்தனையுமே வாங்கி நீங்கள் வாங்கிட்டு போகலாம்.
3: சரிப்பா, எங்க ரொம்ப நேரமாச்சு, வெளியில போகலாமா?
0: சரி லட்சுமி, போகலாம். துர்கா வாமா.
1: போலாம்ப்பா. அப்பா, வெளியில அர்ச்சனை தட்டு, தேங்காய், பழம் எல்லாம் விற்பனை செய்யறாங்கப்பா, அவங்க கிட்டயும் பேசலாம்ப்பா.
0: ஓகேம்மா, வாங்க. அதோ அவங்க கிட்டயும் போய் பேசுவோம்.
4: என்னோடய பேர் நாகராஜ், நான் திருவுக்கரில் தான் இருக்கேன். நான் வந்து ஒரு 16 வருஷமாக தேங்காய் பழக்கடை வச்சுருக்கேன். தேங்காய் பழக்கடை, பூ மாலை கடை, இதை மாதிரி இங்கே உள்ள கோயில் விசேஷத்துக்கு மாலை அர்ச்சனை எல்லாமே கட்டி கொடுப்பேன். கோயில் திருவிழாவுக்கு எல்லாத்துக்கும் மாலை கட்டி கொடுப்பேன். இதில் வந்து இதை வச்சதுனால எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்குது. என்னோடய வகுப்பு பொறுப்புக்கும் பிரச்சனை இல்லாமல் போகுது, எந்த குறையும் இல்லை. சாட்டம் பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு அதுக்கு எல்லாம் இந்த குறையெல்லாம் நல்லபடியாக போயிருக்குது. இதுலேருந்து ஜனம்லாம் வருவாங்க, வந்து இது மாதிரி கோயிலில் என்ன சிறப்புன்னு வந்து கேட்பாங்க. இதுமாதிரி கோயிலில் பௌர்ணமி நைட்டு 12 மணிக்கு ஜோதி, பகல் 12 மணிக்கு அம்மாசை ஜோதி அப்படின்னு சொல்லுவேன். இதில் பரிகாரம் எதனா என்னன்னு கேட்பாங்க. என் குடும்ப கஷ்டத்துக்கு இருக்கிறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் சத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எதனா கல்புறவங்களுக்கு இது பண்ணுறீங்களா? வேண்டிகிட்டு போனீங்கன்னா 3 தடவை வந்து போனால் சரியாயிடுன்னு ஒரு நம்பிக்கை. இங்கே வந்து மரம் கல்யாண இடம் இருக்குது. எலுமிச்சி பழமாலன்றது 108 பழமாலன்றது ஒரு மண்டலம். 108 பழமாலை பழமாக போட்டிங்கன்னா அதனுடைய சிறப்பு வந்து நினச்சதுக்கு கேட்டது உடனே கிடைக்கின்ற பழம். காயை விட பழமாக கேட்டால் உடனே கிடைக்கின்ற பழம் இருக்குது. அதில் அரை மண்டலன்றது 54. அதெல்லாம் அதுக்கு அது கால் மட்டமும் இருக்குது. 27, 108, அதில் பாதி 54, அதில் பாதி 27. 3 பாகம் போடலாம். அதுமாரி வந்து புடவை சத்தத்து, இது மாதிரி பூமாலை சத்தத்துலாம் வேண்டுதல், ஒரு கல்யாண பரிகாரம் இல்லை குழந்தை இல்லாத பாக்கி இல்லாதவங்களுக்கு அங்கே சந்திரமூலீஸ்வரர் பக்கத்தில் வில்வ மரம் இருக்கும், அதில் வந்து தொட்டில் கட்டினா அந்த குழந்தை உத்தர பாக்கியம் கிடைக்கணும் ஒரு ஐதீகம். அதுமாரி வக்கரகாளியின் பக்கத்தில் தீபலட்சுமின்னு இருக்கும், அங்கே வந்து நீங்கள் தாலி மாங்கல்யம் கட்டினா உடனே கல்யாணம் ஆகும். 3 மாதம் கண்டினியூவாக வந்து பௌர்ணமி தீபியம் பார்த்தோன்னா உனக்கு கல்யாணம் கை கூடுன்றது ஒரு நம்பிக்கை. அது நடந்துனது நிறையா பேர் வந்து இங்கே செய்துக்கிறாங்க. ரொம்ப லாங்லேருந்துலாம் வந்து வராங்க. கர்நாடகாவில் வந்து அதிக பேர் வராங்க. அங்கேருந்து வந்து இங்கே அதிக பேர் வந்து பார்க்குறாங்க, பண்ணுறாங்க. இங்கே வந்து ராகுகால பூஜை ரொம்ப, ஞாயிற்றுக்கிழமை 4:30, வெள்ளிக்கிழமை 12:30, செவ்வாய்க்கிழமை 3:30 ராகுகாலம்.

ராகுகால பூஜை தான் இங்கே மெயின். அதில் வந்து விளக்கு தீபம் போடுறது தான். அது வந்து ஒவ்வொரு பரிகாரம் ஒவ்வொரு கணக்கு இருக்குது. இந்த கல்யாணத்துக்கு இத்தனை விளக்கு போடணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் நம்ம மன திருப்திக்கு ரெண்டு விளக்கு போட்டாலே போகும். அதுக்கப்புறம் வியாபார நிதியாக எத்தனை விளக்கு ஒன்றும் போடலாம், அது விஷயம் உண்டு. நாங்கள் இடைவேளை விட்டு தான் சமாளிக்கிறோம். முதல்லாம் வந்து நல்ல வியாபாரம் ஆயிருந்தது. இப்போ வந்து இந்த கொரோனா காலத்தில் இடைவேளை விட்டு தான் வியாபாரம் ரொம்ப டல்லாக இருந்தது. இப்போ தான் ஏதோ ஒரு லெவலு கோயில் இன்றைக்கி தான் திறந்துருக்காங்க, ஏதோ இனிமேல் தான் தெரியும். ஆனால் இருந்தாலும் இடைவேளை விட்டு வியாபாரம் பண்ணணுன்றது ஒரு கணக்கில் இருக்கிறோம். இப்போ வந்து இந்த சேலம் கோயம்புத்தூர் இது மாதிரி ரொம்ப லாங்லேருந்து வரவங்கலாம் கண்டினியூஸாக ஒரு பௌர்ணமி விடாமல் வராங்க. வைக்கிற வேண்டுதல் வந்து கரெக்டாக நடக்கிறதுனால தான் பௌர்ணமி நம்ம தீப ஜோதிக்கு வராங்க. வரவங்க வந்து வாடகை அவங்க உங்ககிட்ட அவங்க குழந்தை இல்லை, வீட்டில் கஷ்டம் இருக்குது, இதை மாதிரி எதனா வந்து சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கொடுப்போம். அது எங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ராசியாக நினச்சி அவங்களும் அதை வந்து வாங்கி போகிறாங்க. நல்லபடியாக செயல்பட்டு அடுத்த பௌர்ணமி வந்து சொல்கிறாங்க, நல்லாவும் இருக்குது. அவங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லக்குள்ளே எங்களுக்கு ஒரு மன ஆத்ம திருப்தியாக இருக்குது. அதனால தான் இந்த தொழில் பெரிய லாபம் இல்லாட்டாலும் நல்ல சந்தோஷம் கிடைக்குது, நல்ல மன திருப்தி இருந்ததுனால அதை செய்துட்டு இருக்குங்க. எல்லாம் மெயினான கோயில் நாலு பக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் திருவுகரில் மட்டும்தான் வக்கரமாக நவகரங்கள் எப்படிக்குதோ, நாலு பக்கம் நவகரங்கள் எப்படிக்குதோ அதை மாதிரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா வக்கரகாலியை பார்த்தீங்கன்னா நேராக வடக்க பார்த்த மாதிரி இருக்கும். நீங்கள் சந்திரமூலிசரை பார்த்தீங்கன்னா

0: இப்போ அடுத்த பவுர்ணமி வந்து சொல்கிறாங்க நல்லாவும் இருக்குது, அவங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லக்குள்ளே எங்களுக்கு ஒரு மன ஆத்ம திருப்தியாக இருக்குது. அதனால தான் இந்த தொழில் பெரிய லாபம் இல்லாட்டாலும் நல்ல சந்தோஷம் கிடைக்குது, நல்ல மன திருப்தி இருந்ததுனால அதை நான் செய்துட்டு இருக்கேன். எல்லாம் மெயினான கோயில் நாலு பக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் திருவுகரில் மட்டும்தான் வக்கரமாக நவகரங்கள் எப்படிக்குதோ, நாலு பக்கம் நவகரங்கள் எப்படிக்குதோ அதை மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வக்கரகலையை பார்த்தீங்கன்னா நேராக வடக்க பார்த்த மாதிரி இருக்கும். நீங்கள் சந்திரமூலீஸ்வரர் பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்த மாதிரி இருக்கும். பெருமாளை பார்த்தீங்கன்னா மேற்க பார்த்த மாதிரி இருக்கும். வடிவம்பிகை பார்த்தீங்கன்னா தெற்க பார்த்த மாதிரி இருக்கும். நாலு பக்கமும் உள்ள ஒரே கோயில் வந்து இந்த இடம் தான், அதுதான் இது வக்கரம்னு சொல்லுவாங்க. ரொம்ப நன்றிங்க, வணக்கங்க.
1: இந்த கோவிலை பத்தி மாணிக்க வாசகர் திருநாவுக்கரசர் சுந்தரர் பாடியதான் நீங்க சொன்னீங்க. முக்கியமான இன்னொருத்தரும் இந்த கோயிலை பத்தி பாடியிருக்காரு, அது உங்களுக்கு தெரியுமா?
2: அது யாரு லட்சுமி? எனக்கு தெரியலையே, நீயே சொல்ல.
1: எம்மதமும் சார்ந்தால் வினை நீக்கி தாங்கு திருவக்கரையுடன் நேர்ந்தார் உபநிடத நிச்சயமே. திரு அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் தான் இத பாடினாரு இந்த தலத்துல.
2: ஓஹோ,
3: அம்மா சூப்பர்மா, அப்பா வே மிஞ்சிட்டியே.
1: எல்லாம் பலம் கொடுக்கும் இந்த வக்ரகாளியம்மன் அருள் தான் துர்கா.
2: எனக்கும் திருவக்கரை வக்ரகாளியம்மன் கோயிலுக்கு வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. சரி வாங்க கிளம்பலாமா?
3: ஓகே ஓகே,
1: கிளம்பலாம் வாங்க.

நேயர்கள் இதுவரை கேட்டது வளம் கொடுக்கும் திருவாக்கரை வக்கரகாளி அம்மன் சித்திரம். எழுதியவர் எஸ் மோகன் அவர்கள். இணைப்பு குரல்கள்: அப்பாவாக ஸ்ரீனிவாச முருகன், அம்மா லக்ஷ்மியாக ஏ பிரியா, மகள் துர்காவாக ஏ ஹதிஜாபி ஆகியோர் பங்கேற்றனர். அமைப்பு: மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 12:30, 8:00. நிகழ்ச்சியில் தொடர்வது பன்னிசை மாலை. இன்று பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் எம் சுந்தர் ஓதுவார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மாதர் பிறை எனத் தொடங்கும் திருநாவுக்கரசர் தேவாரம்.

இன்று பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் எம் சுந்தர் ஒதுவர் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். நேர்களை, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் சமூக பொறுப்புடன் கூடிய செல்ல பிராணி வளர்ப்பு மற்றும் தெரு விலங்குகள் பராமரிப்பு குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜகுணாலன் அவர்களின் உரை. அதனைத் தொடர்ந்து வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் ஏ மனோகரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, சென்னை அஞ்சல்.

0: ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மின்னணு பண பரிமாற்ற முன்னேற்றத்தில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் முடக்கி வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். பேரிடர் மேலாண்மைக்காக அக்னி வீரர்களை பயன்படுத்தி அர்ஜுன் வாகினி படைப்பிரிவை தொடங்க மேற்குவங்க அரசு முடிவெடுத்துள்ளது. அமெரிக்காவில் H-1B விசாவிற்கு 1,03,265 டாலர் கூடுதல் கட்டணம் வசூலிக்க அந்நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை பரிந்துரை செய்துள்ளது. கொழும்பில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாள் உணவு இடைவேளை வரை இலங்கை 4 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மின்னணு பண பரிமாற்ற முன்னேற்றத்தில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை தொடங்கி 10 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த பண பரிவர்த்தனை முறை அனைத்து மக்களையும் சென்றடைந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் UPI பண பரிமாற்றம் தொடர்பான மக்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு பிரதமர் கேட்டுக் கொண்டார். கடந்த 2016 August 25 தொடங்கப்பட்ட UPI ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை தற்போது 13,000 மடங்கு அதிகரித்துள்ளது. கடந்த 2016-17 நிதியாண்டில் 1,78,00,000 இருந்த UPI பண பரிவர்த்தனை எண்ணிக்கை சென்ற நிதியாண்டில் 24,162 கோடி அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் 2016 7,000 கோடி ரூபாயாக இருந்த பண பரிவர்த்தனை சென்ற ஆண்டு 3,314,00,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. தற்போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், பிரான்ஸ், இலங்கை, சிங்கப்பூர், கத்தார் உள்ளிட்ட 11 நாடுகளில் UPI ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை செயல்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் டிஜிட்டல் கட்டமைப்பில் UPI ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை மூலம் நாட்டின் பண பரிமாற்றம் எளிதாக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சிறு வணிகர்கள் முதல் கடைகள், வர்த்தகர்கள் மற்றும் பெருநிறுவனங்கள் வரை பண பரிவர்த்தனைக்காக UPI பண பரிமாற்றத்தை பயன்படுத்தி வருவதாக கூறியுள்ளார். நாட்டின் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையின் முன்னேற்றத்தில் UPIயின் பங்கு முக்கியமானது என்று டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் மூலம் சிறு வணிகர்கள் முதல் அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருகின்றனர். பண பரிவர்த்தனைக்கு இது எளிதான முறை என்று தர்மபுரி மாவட்ட மக்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என் பேர் சக்திவேல், நான் தர்மபுரியில இருந்து பேசுறேங்க. கடந்த 10 வருடங்களா UPI ஆப் மூலமா தான் நம்ம வந்து நிறைய பரிவர்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு கன்வீனியன்டா இருக்கு. சட்டன ஏதோ ஒரு இடத்துல சில்லறை தட்டுப்பாடு வரும் பொழுது இது நமக்கு ஒரு பயனுள்ள ஒரு வசதியா இருக்கு. செலவு பண்ணணும் அப்படின்னும் போது யாரோ ஒருத்தங்க கேக்குறாங்கன்ற பட்சத்தில் இதை நமக்கு அனுப்புறதுக்கு வந்து ரொம்ப எளிமையான முறையா இருக்கு. யாரையும் நம்ம எதிர்பார்த்து பணமாவோ இல்ல சில்லறை தேவைப்படுதுங்கிற ஒரு நிர்பந்தத்தை தவிர்க்கிறதுக்கு இது ரொம்ப பயனுள்ள விஷயமா தான் இருக்கு.
2: என்னோட பேர் கோபி, தர்மபுரி மாவட்டம். நான் கடைக்கு போனாவே காய்கறி கடையில பால் எதுவா இருந்தாலும் நான் UPI மட்டும்தான் பயன்படுத்தி பரிவர்த்தனை பண்றேன். கேஷ் கொடுக்கறது இல்ல. எனக்கு இது ரொம்ப சுலபமா இருக்கு. எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் என் ஃப்ரெண்டுக்கு பணம் அனுப்புறதுக்கு எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இரவு நேரத்துல கூட நான் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு.
3: எனது பெயர் முனிராஜன், தர்மபுரி மாவட்டம். நான் UPI வந்து ஒரு 10 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் எந்த கடைக்கு போனாலும் UPI ஸ்கேன் மட்டும் தான் பண்ணுவேன். எனக்கு வந்து இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கு.
0: நாடாளுமன்ற நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் முடக்கி வருவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதிய கட்டுரையில் கேள்விகளை எழுப்பவும் போராட்டம் நடத்தவும் உரிமை இருப்பதாக கூறிய அவர் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை முடக்க அதிகாரமில்லை என்று தெரிவித்தார். நாடாளுமன்றம் என்பது அரசியல் கட்சிகளுடையது அல்ல, மக்களுடையது என்று நினைவிருக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பல்வேறு முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற எதிர்க்கட்சிகளுடன் அரசு ஆலோசனை மேற்கொண்டதையும் திரு கிரண் ரிஜிஜு சுட்டிக்காட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பேரிடர் மேலாண்மைக்காக அக்னி வீரர்களை பயன்படுத்தி அர்ஜுன் வாகினி படைப்பிரிவை தொடங்க மேற்கு வங்க அரசு முடிவெடுத்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, அடுத்த மாதத்தில் இது செயல்பட தொடங்கும் என்று கூறினார். இதுவரை 200 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும், இதில் 100 பேர் கொல்கத்தாவிலும், 50 பேர் மலைப்பகுதிகளிலும், 50 பேர் கடலோர பகுதிகளிலும் பணியமர்த்தப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். தேசிய பேரிடர் மேலாண்மை பிரிவின் அடிப்படையில் இந்த அர்ஜுன் வாகினி பேரிடர் படை தொடங்கப்பட இருப்பதாக அவர் கூறினார். தீயணைப்புத்துறை, வனத்துறை, காவல்துறை, பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட துறைகளில் அக்னி வீரர்களுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் இன்று அந்நாட்டு துணை அதிபர் ஹான் ஜெங்குடன் பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இது தொடர்பாக சீனாவிற்கான இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையேயான சிறப்பு குழு கூட்டத்தில் எல்லைப் பகுதியில் அமைதியை மேற்கொள்ள முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் H1B விசாவிற்கு 1,03,265 டாலர் கூடுதல் கட்டணம் வசூலிக்க அந்நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை பரிந்துரை செய்துள்ளது. இது தொடர்பாக அத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், H1B விசாக்கு தேவையான கட்டணத்திற்கு அதிகமாக இந்த புதிய கட்டணம் செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளது. இது நடைமுறைக்கு வந்தால் வருடத்தில் 880 கோடி டாலர் வருவாய் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அத்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்க அரசு சட்டவிரோதமாக குடியேறுபவர்களை தடுப்பதற்கு செலவிடும் நிதியை ஈடு செய்ய இந்த தொகை பயன்படுத்தப்படும் என்றும் கூறியுள்ளது. அமெரிக்காவின் பொருளாதார நடவடிக்கைகளை எதிர்கொள்ள ஈரான் 2 ஆண்டு சிறப்பு திட்டத்தை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் நிதியமைச்சர் அலி மதனி ஜாதேக் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள ஈரான் தயாராகி வருவதாக தெரிவித்தார். வளைகுடா பகுதிகளிலிருந்து எண்ணெய் ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்படும் என்று கூறிய ஈரான், ஹோர்முஸ் நீரணியில் இருந்து கப்பல் போக்குவரத்திற்கும் தடை செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளது. முன்னதாக ஈரான் உடனான அனைத்து பொருளாதார உறவுகளையும் நிறுத்தப்போவதாக அமெரிக்க நிதித்துறை அமைச்சர் ஸ்காட் பெசன் அறிவித்திருந்தார். கப்பல், விமான போக்குவரத்து, தொழில்நுட்பம், தங்கம், மின்னணு துறைகளில் ஈரான் மீது வர்த்தக தடை விதிக்கப்படும் என்றும் அவர் அறிவித்திருந்தார். பஞ்சாபில் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி 117 தொகுதிகளிலும் போட்டியிடப் போவதாக கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சந்தோஷ் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலாவில் கட்சியின் மண்டல கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள பஞ்சாப் சட்டப்பேரவைத் தேர்தலுக்காக கட்சி உறுப்பினர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இக்கூட்டத்தில் மாநில பிஜேபி தலைவர் திரு கேவல் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கேரளம் மாநிலத்தில் திருவோணம் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதன் முன்னோடியாக இன்று உத்திராட பண்டிகை கொண்டாடப்படுகிறது. மக்கள் சந்தைகளில் சென்று திருவோணத்திற்கு தேவையான காய்கறிகள், பழங்கள் மற்றும் புத்தாடைகள் உள்ளிட்டவற்றை வாங்கி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மக்கள் வீடுகளில் பூக்கோலம் போட்டு அலங்கரித்து ஓணம் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். கேரளம் அரசு சார்பாக ஓணம் மற்றும் சுற்றுலா வார விழா நேற்று தொடங்கியது. இதனையொட்டி தலைநகர் திருவனந்தபுரம், கொல்லம் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. சபரிமலை சுவாமி ஐயப்பன் திருக்கோவில், குருவாயூரப்பன் கோவில் உள்ளிட்ட கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. பீகாரில் மழை வெள்ளத்தால் தலைநகர் பாட்னா உள்ளிட்ட பகுதிகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுள்ளன. மழை வெள்ளத்தால் கங்கை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பாகல்பூர், பெகுசராய் மாவட்டங்களில் 100,000+ பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை வான்வழியாக ஆய்வு மேற்கொண்டார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க அவர் உத்தரவிட்டுள்ளார். ஒடிஷாவில் படிப்படியாக மழை குறையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 2 வாரங்களாக கனமழை பெய்து வரும் பகுதியில் மழை வெள்ளம் வடிய தொடங்கியுள்ளதால் மக்களின் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. கொழும்பில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாள் உணவு இடைவேளை வரை இலங்கை முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு

0: 130 ரன் எடுத்துள்ளது. இந்திய பந்து வீச்சாளர் பிரசத் கிருஷ்ணா 3 விக்கெட்களை வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின்னணு பண பரிமாற்ற முன்னேற்றத்தில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் முடக்கி வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். பேரிடர் மேலாண்மைக்காக அக்னி வீரர்களை பயன்படுத்தி அர்ஜுன் பாகினி படைப்பிரிவை தொடங்க மேற்குவங்க அரசு முடிவெடுத்துள்ளது. அமெரிக்காவில் H-1B விசாவிற்கு 1,03,265 டாலர் கூடுதல் கட்டணம் வசூலிக்க அந்நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை பரிந்துரை செய்துள்ளது. கொழும்பில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாள் உணவு இடைவேளை வரை இலங்கை 4 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50:33.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
1: ஒரு நாள் தாய் தனது தைரியத்தை எல்லாம் சேகரித்துக் கொண்டு இகோரின் பேச்சுக்களால் தன் மனத்தில் தோன்றியுள்ள கற்பனை சித்திரத்தை அவனிடம் விளக்கி கூற முனைந்தாள். நான் சொல்வது சரிதானே இகோர் என்று அசட்டு சிரிப்போடு கேட்டாள் அவள். சரித்திரத்தின் உயிர் நாடியையே நீங்கள் தொட்டுவிட்டீர்கள். நீங்கள் சொன்ன சித்திரம் இருக்கிறதே, அதில் கொஞ்சம் ஒட்டு வெட்டு வேலை செய்து மிகைப்படுத்தி அலங்காரம் பண்ணிவிட்டீர்கள் என்றாலும் நீங்கள் சொன்னவற்றிலெல்லாம் உண்மை இருக்கத்தான் செய்கிறது. நீங்கள் பணக்காரர்களை தானே சொல்கிறீர்கள் என்று கேட்டாள் தாய். அவர்களேதான், அதுதான் அவர்களது துரதிருஷ்டம். ஒரு சின்னஞ்சிறு குழந்தையின் உணவில் தாமிரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஊட்டி வந்தால் அந்த தாமிரம் அந்த பிள்ளையின் எலும்புகளின் வளர்ச்சியை பாதிக்கிறது. அந்த பிள்ளை குள்ள பிறவியாகவே போய்விடுகிறது. ஆனால் ஒருவனை தங்கம் என்று விஷத்தை ஊட்டி வளர்த்தாலோ அப்போது அவன் இதயமே குன்றி குறுகி உணர்ச்சியற்று செத்து போய்விடும். பிள்ளைகள் 5 காசுக்கு வாங்கி விளையாடுகிறார்களே ரப்பர் பந்து, அந்த மாதிரி போய்விடும். ஒரு நாள் இகோரை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது பாவல் சொன்னான், அந்திரே உண்மை என்ன தெரியுமா? எந்த மனிதன் சிரித்து சிரித்து விளையாட்டாய் பேசுகிறானோ அவனது இதயத்தில்தான் வேதனை இருந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் வழக்கம். ஹஹோல் பதில் சொல்வதற்கு ஒரு கணம் தயங்கினான். கண்களை சுருக்கி விழித்தான். நீ சொல்கிறபடி பார்த்தால் ருஷ்ய தேசம் முழுவதுமே சிரித்து சிரித்து வயிறு வெடித்து சாகத்தான் வேண்டும். நத்தாஷா வந்து சேர்ந்தாள். அவளும் சிறையிலிருந்துதான் வந்தாள். ஆனால் வேறு ஒரு நகரிலுள்ள சிறையில் இருந்தாள். சிறைவாசம் அவளை எந்த விதத்திலும் மாற்றிவிட்டதாக தெரியவில்லை. அவளது முன்னிலையில் ஹஹோல் வழக்கத்திற்கு மீறிய உற்சாகத்துடன் நடந்து கொள்வதாக தாய்க்கு தோன்றியது. அவன் ஒவ்வொருவரையும் கேலியும் கிண்டலுமாய் பேசினான். அவளை வாய்விட்டு கலகலவென்று சிரிக்க வைத்தான். ஆனால் அவள் சென்ற பிறகு அவன் தனது வழக்கமான சோக கீதத்தை சீட்டி அடித்து கொண்டு கால்களை இழுத்து இழுத்து போட்டு அறைக்குள் குறுக்கும் மறுக்கும் நடக்கத் தொடங்கினான். சாஷாவும் அடிக்கடி வந்து கொண்டிருந்தாள். அவள் வரும்போதெல்லாம் புருவங்களை சுழித்தபடி ஒரே பரபரப்போடுதான் வருவாள். என்ன காரணத்தாலோ அவளது முகபாவம் எப்போது பார்த்தாலும் ஒரே வக்கிரமும் முறைப்பும் கொண்டதாகவே இருந்தது. ஒருமுறை அவளை வழி அனுப்பிவிட்டு வருவதற்காக பாவல் வாசல் நடைவரைக்கும் போனான். போகும்போது அவன் கதவை சாத்தாமல் விட்டுவிட்டு போனதால் அவன் வெளியே பேசிக்கொண்ட பேச்சு தாயின் காதிலும் விழுந்தது. நீங்கள்தான் கொடியை சுமந்து கொண்டு போகப் போகிறீர்களா என்று கேட்டாள் சாஷா. ஆமாம். முடிவாகிவிட்டதா? ஆம், அது என் உரிமை. மீண்டும் சிறைக்கு போகவா? பாவல் பதில் பேசவில்லை. நீங்கள் போகாமல் இருக்க முடியாதா என்று ஆரம்பித்தாள் அவள். ஆனால் வார்த்தை தடைப்பட்டது. என்னது? இல்லை, அந்த பொறுப்பை வேறு யாருக்காவது விட்டுவிடுங்களேன். இல்லை என்று உறுதியாக சொன்னான் அவன். நன்றாக யோசியுங்கள். உங்களுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது! எல்லோரும் உங்களை விரும்புகிறார்கள். நஹோத்கா, நீங்களும் மக்களிடையே மிகவும் பிரசித்தி பெற்றவர்கள். நீங்கள் வெளியில் இருந்தால் எவ்வளவு நல்ல காரியங்களை செய்ய முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆனால் கொடியை தாங்கி நீங்களே சென்றால் அவர்கள் நிச்சயம் உங்களை கைது செய்வார்கள். வெகு தூரத்திற்கு, வெகு காலத்திற்கு, நாள்

0: கடத்தி விடுவார்களே. அந்த பெண்ணின் குரலில் இருந்த பயபீதியையும் தாபத்தையும் தாயால் உணர முடிந்தது. சாஷாவின் வார்த்தைகள் அவளது இதயத்தில் பனி துளிகளைப் போல் குளிர்ந்து விழுந்தன. இல்லை, நான் யோசித்தாகிவிட்டது. எதுவும் என் உறுதியை மாற்றிவிட முடியாது என்றான் பாவல். நான் கெஞ்சி கேட்டால் கூடவா? பாவலின் குரல் திடீரென்று உத்வேகமும் கரகரப்பும் பெற்றது. நீங்கள் இது மாதிரி பேசக்கூடாது. இப்படி பேசக்கூடாது. நீங்கள் நானும் மனித பிறவிதானே என்று மெதுவாக கூறினாள் அவள். ஆமாம், அதிசயமான மனித பிறவி என்று அவளைப் போலவே மெதுவாய் சொன்னான் அவன். எனினும் அவனுக்கு தொண்டை அடைப்படுவது போல இருந்தது. நீங்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர். அதனால்தான் இந்த மாதிரி நீங்கள் பேசக்கூடாது. சரி, வருகிறேன் என்றாள் அவள். அவளது காலடி ஓசையின் போக்கிலிருந்து அவள் அவசர அவசரமாய் ஓடுகிறாள் என்பதை தாய் உணர்ந்து கொண்டாள். பாவல் அவளை தொடர்ந்து வெளிமுற்றத்திற்கு சென்றான். தாயின் இதயம் பயத்தால் குன்றி குறுகி வேதனைப்பட்டது. அவர்கள் எதை பற்றி பேசிக்கொண்டார்கள் என்பது அவளுக்கு புரியவில்லை. என்றாலும் தன்னை பொறுத்தவரையில் தனக்கு ஒரு பேராபத்து விளையப் போகிறது என்பதை மட்டும் அவள் மனதுக்குள் உணர்ந்தாள். அவன் என்னத்தான் செய்ய விரும்புகிறான்? பாவல் அந்திரேயோடு வந்து சேர்ந்தான். ஐயோ இசாய், இசாய், அவனை என்னத்தான் செய்கிறது என்று தலையை அசைத்து கொண்டே சொன்னான் அகோல். இந்த மாதிரி காரியத்தை கைவிட்டு விட வேண்டும் என்று நாம் அவனை ஒரு முறை எச்சரிக்கத்தான் வேண்டும் என்று முகத்தை சுழித்தவாறு சொன்னான் பாவல். பாவல், நீ என்ன திட்டம் போடுகிறாய் என்று தலையை தாழ்த்தி கொண்டு கேட்டாள் தாய். எப்போது? இப்போதா? மே முதல் தேதிக்கு. அதுவா என்று குரலை தாழ்த்தி கொண்டு சொல்ல தொடங்கினான் பாவல். நான் குடியை தாங்கி கொண்டு அணிவகுப்புக்கு தலைமை தாங்கி செல்லப் போகிறேன். இந்த காரணத்துக்காக அவர்கள் மீண்டும் என்னை ஒருவேளை சிறையில் தள்ளுவார்கள். தாயின் கண்களில் குத்தல் எடுத்தது. வாய் உலர்ந்து வறண்டது. பாவல் அவள் கரத்தை பிடித்தெடுத்து தடவி கொடுத்தான். அம்மா, இதை நான் செய்யத்தான் வேண்டும். என்னை உனக்கு புரியவில்லையா அம்மா? நான் எதுவுமே சொல்லவில்லையப்பா என்று தலையை லேசாக நிமிர்த்தியவாறு சொன்னாள் அவள். ஆனால் அவனது கண்களில் உள்ள உறுதி நிறைந்த ஒளியை அவளது கண்கள் சந்தித்தன. அவள் மீண்டும் தலையை குனிந்து கொண்டாள். அவள் பெருமூச்செறிந்தான். அவள் கரத்தை தழுவ விட்டான். இதை கண்டு வருத்தப்படக்கூடாது அம்மா, சந்தோஷப்பட வேண்டும் என்று அவன் கண்டிக்கும் பாவனையில் பேச ஆரம்பித்தான். மரணத்தை நாடி செல்லும் தங்கள் மைந்தர்களை புன்னகையோடு வழி அனுப்பி வைக்கும் தாய்மார்கள் என்றைக்கு தோன்ற போகிறார்கள் அம்மா? அடடே, உபதேசிகர் வந்துவிட்டாராடா என்று முனகினான் அகோல். நான் தான் எதுவுமே சொல்லவில்லையே என்று திரும்ப சொன்னாள் தாய். நான் உன் வழியில் குறுக்கே நிற்கவில்லை. ஆனால் எனக்கு சங்கடமாய் இருக்கும்போது நான் ஒரு தாய் போல நடந்து கொள்வதை தடுக்க முடியாது. அவன் அவளை விட்டு விலகி சென்றான். அவனது வார்த்தைகளில் குத்தலை உணர்ந்தாள் அவள். ஒரு மனிதன் தன் இஷ்டப்படி வாழ்வதற்கு கூட குறுக்கே நிற்கிறது ஒரு வகை பாசம். இல்லை பாஷா, அப்படி சொல்லாதே என்று அவள் நடுங்கிக் கொண்டே சொன்னாள். அவள் மேற்கொண்டும் ஏதாவது கூறி தன் இதயத்தை புண்படுத்திவிடக்கூடும் என அவள் பார்த்தாள். எனக்கு புரிகிறது. நீ வேறு ஒன்றுமே செய்ய முடியாது. உன் தோழர்களுக்காக நீ இப்படி செய்யத்தான் வேண்டும். இல்லை, எனக்காகவே தான் என்றான் அவன். அந்திரே வாசல் நடைக்கு வந்தான். வாசல் நடை அவன் உயரத்திற்கு சிறிதாக இருந்ததால் அவன் தன் கால்களை ஓரளவுக்கு சரித்து நின்று கொண்டான். கதவு நிலையிலேயே தோளை சாய்த்து மற்றொரு தோளையும் தலையையும் முன்புறமாக நீட்டிக்கொண்டு நின்றான். மகாபிரபு, இந்த எண்ணத்தை கைவிடுவதால் ஒன்றும் குடிமுழுகப் போவதில்லை என்று தனது அகன்ற கண்களை பாவலின் மீது பதித்து பார்த்து கொண்டே சொன்னான் அவன். ஏதோ ஒரு கல் இடுக்கிலிருந்து எட்டி பார்க்கும் பலியைப் போலிருந்தது அவன் நின்ற நிலை. தாயோ அழுது கொட்ட தயாராக நின்றாள். அட கடவுளே, மறந்து விட்டேனே என்று சொல்லிக்கொண்டே அவள் வாசல் நடையை கடந்து வெளியே வந்தாள். தான் அழுவதை தன் மகன் பார்த்துவிடக் கூடாது என்று தான் அவள் அப்படி செய்தாள். வெளியே வந்ததும் அவள் ஒரு மூலையில் தலையை சாய்த்து கொண்டு வெளிக்கு தெரியாமல் பொறுமை பொறுமை அழுதாள். அவளது இதயத்தின் செங்குருதியே அவளது கண்ணீரோடு கலந்து கொட்டி பெருகுவது போல் அவள் உணர்ந்தாள். மூடியும் மூடாமலும் கிடந்த கதவின் வழியாக அவர்கள் இருவரும் தனிந்த குரலில் விவாதித்துக் கொண்டிருப்பது அவள் காதில் விழுந்தது. இது என்னப்பா வேலை? அவளை துன்புறுத்துவதில் உனக்கு ஒரு ஆனந்தமா என்று கேட்டான் ஹகோல். இது போல் பேச உனக்கு உரிமை கிடையாது என்று கத்தினான் பாவல். சரிதான்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 1:00.

0: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் அன்பான மதிய வணக்கம். அண்ட் இது பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ மகளிர் நேரம்ல. நான் உங்க ஆனந்தி. சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்ட பேஸ் பண்ணி போகக்கூடிய நம்ம ஷோல செவ்வாய்க்கிழமைகள்ல சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை, சட்டம் அறிவோம் அப்படின்ற டாபிக்க பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம் இல்லையா. சோ அந்த வகையில லாஸ்ட் வீக் நம்ம டிஃபமேஷன், அதாவது அவதூறு வழக்க பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சிவில் கிரிமினல் மற்றும் குடும்ப நல வழக்குகளை கையாளும் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்செல்வன் அவர்கள். சோ இந்த வாரம் அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம கேட்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அண்ட் மேம், இப்போ ஒரு நபரை பத்தி தவறான விஷயங்களை வந்து பரப்புறது, ஒரு பணிபுரியக்கூடிய இடங்கள்லயோ இல்லைன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, சோ அவங்க கிட்ட வந்து இவங்களை பத்தி தவறா சொல்றது, சோ இதெல்லாம் கூட வந்து டிஃபமேஷன்ல வருமா மேம்?
1: ஒரு வேலை செய்யற இடத்துல வாய்மொழியா வந்து நம்ம அவங்களுக்கு நம்ம யார வந்து சொல்றோமோ, அவதூறு பரப்புறோமோ, அந்த நபருக்கு நம்ம வந்து அவங்க நற்பெயருக்கு வந்து களங்கம் விளைவிக்க கூடாது. இப்போ வந்து என்னன்னா, ஒருத்தவங்க வேலை செய்யறாங்க, ஒரு ஜெண்டர் வைஸ் எடுத்துக்கணும்னா நிறைய ஆண்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு வந்து ஒரு லேடிஸ வந்து அவங்க வந்து அவங்க மேல வந்து டிஃபார்ம் பண்றாங்க. டிஃபார்ம் பண்றப்ப அந்த லேடி வந்து என்ன பண்ணலாம், இந்த ஜென்ஸுக்கு எல்லாத்துக்குமே அவங்க வந்து விளக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்ப 10 ஜென்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்கள வந்து மனதளவுல பாதிக்கப்படுது, அதனால அவங்க திருப்பி அந்த இடத்துல வந்து வேலை செய்யாத சூழ்நிலை வரும். ரெண்டாவது, அவங்க குடும்பமும் இதனால வந்து பாதிக்கப்படும். ஒன்னு வந்து அவங்க கணவரும் அங்கேயே வந்து வேலை செஞ்சிருக்கலாம், அப்படி இல்லாட்டி இந்த 10 பேரும் சேர்ந்து பேசுறதால அவங்க கணவருக்கு வேற ஒருத்தவங்க மூலியமா இந்த மெசேஜ் வந்து பாஸ் ஆகலாம். அப்படி பாஸ் ஆகும் போது அவங்களுக்கு வேலை செய்யற வேலையும் வந்து போயிடுது. நீ அந்த இடத்துக்கு எல்லாம் வேலைக்கு போக வேண்டாம், உன்னை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க, அப்படி எல்லாம் வந்து அவங்க குடும்ப ஆட்கள் வந்து சொல்றதால அந்த அம்மா அந்த இடத்துக்கு வந்து வேலைக்கு வர முடியாத சூழ்நிலை வருது. அப்படின்றதால சாதாரணமா வாத்தியால வந்து ஒருத்தவங்களை வந்து கேலி கிண்டல் செஞ்சு ஜாலியா பேசுறதுல வந்து அது டிஃபமேஷனுக்கு கீழே வராது. இதே வந்து 10 பேர் சேர்ந்து தவறான செயல்களை வந்து அவங்களோட ஒழுக்கத்தை வந்து சீர்கேடு விளைவிக்கிற வகையில பண்ணா கண்டிப்பா வந்து இதனால வந்து அவங்க மனதளவிலும் பாதிக்கப்படுறாங்க, அவங்க பெயருக்கும் களங்கம் விளைவிக்குது. இதனால கட்டாயமா வந்து அவங்க டிஃபமேஷன் வந்து ஃப்ரேம் பண்ணலாம், ஈவன் அவங்க கிரிமினல் கேஸும் வந்து அவங்க மேல வந்து பதியலாம்.
0: ஓகே மேம். சோ இப்போ ஒரு நபரை பத்தி பேசினா மட்டும்தான் வந்து இந்த மாதிரியான இந்த டிஃபமேஷன் அப்படின்றது வரதுக்கு சான்சஸ் இருக்கா, இல்லைன்னா ஒரு ரிலிஜியன் பத்தி பேசினா கூட வந்து இந்த மாதிரி எல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா?
1: கண்டிப்பா. ஒரு ரிலிஜன்றது வந்து நம்ம வந்து அவங்களோடது, அது வந்து அவங்களோட உரிமையை வந்து நம்ம மீறுற செயல் மாதிரி ஆயிடுது. ரிலிஜனை பத்தி கண்டிப்பா பேச முடியாது. எல்லாரும் அவங்கவுங்களுக்கு ரிலிஜன் வந்து அவங்கவுங்களுக்கு வந்து பெஸ்டா இருக்கும். இதை வந்து நம்ம வந்து ஒரு குரூப்பா சேர்ந்து இவங்க ரிலிஜனை பத்தி தப்பா பேசுறதோ, அந்த ரிலிஜனை பத்தி தப்பா பேசுறதோ, அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி பேசுனா ரெண்டு பேருக்குள்ளார வந்து தேவையில்லாத சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் வரும். அப்ப சர்ச்சைகள் பிரச்சனைகள் வர்றப்ப அது ஒரு ஒரு ஒருத்தவங்களால மட்டும் நடக்காது, இந்த மாதிரி நிறைய பேர் அதுல வந்து இன்வால்வ் ஆயிடுவாங்க. அப்ப நிறைய பேர் இன்வால்வ் ஆகி ஒரு மெசேஜ் வந்து ஒரு வாட்ஸ்அப்ல இந்த ரெண்டு ரிலிஜனுக்காக பிரச்சனை வந்து அதை வந்து டக்குன்னு சோசியல் மீடியா எடுத்து போடுவாங்க. போடுறதால வந்து ஒன்னு ரெண்டாகும், ரெண்டு பத்தாகும், 10 100 ஆகும். இந்த மாதிரி தவறான மெசேஜஸ் அவங்க ரெண்டு பேருக்குள்ளால ஆக்சுவலா எதுவுமே நடந்திருக்காது. பட் ஒரு மூணாவது பர்சன் வந்து அதை பார்த்து ஒரு சோசியல் மீடியால வந்து அதை அனுப்பும் போது அது வந்து அண்டர் டிஃபமேஷன் ஆக்ட்ல வரும்.
0: ஓகே மேம். சோ நேயர்களே, இன்னும் சட்டம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல அவதூறு வழக்கு, அதாவது டிஃபமேஷன், அதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் கிரிமினல் மற்றும் குடும்ப நல வழக்குகளை கையாளும் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்செல்வன் அவர்கள் சொன்ன தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ ஒரு அவதூறு வழக்கு அப்படின்றது வந்துட்டு ஒரு நபருடைய ரெபுடேஷன் பாதிக்கிற வகையில இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க சொன்னீங்க. அண்ட் இப்போ வந்து இந்த சோசியல் மீடியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மீம்ஸ், ரீல்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யறாங்க. ஒரு நகைச்சுவை அப்படின்றத பேஸ் பண்ணி அவங்க செஞ்சாலுமே ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல அது போகிறப்போ ஒரு தனி நபரையோ இல்ல மற்றவர்களை கேலி கிண்டல் பண்ணி அவங்கள பத்தின அந்த மீம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் போடுறாங்க. சோ இதனாலுமே ஒருத்தருடைய ரெபுடேஷன் பாதிக்கப்படுறதுக்கோ இல்ல அவங்களுக்கு வந்து இதனால வந்து ஒரு மன உளைச்சல் இல்லைன்னா ஒரு மன வேதனைக்கு உள்ளாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? சோ இது வந்து டிஃபமேஷன்ல கவர் ஆகுமா?
1: கண்டிப்பா வந்து இது டிஃபமேஷன்ல வரும். நிறைய வந்து இந்த பாப்புலர் ஃபிகர் எல்லாம் இந்த மாதிரி வந்து தற்சமயம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஒரு நகைச்சுவை

0: பேசுறவங்க இருக்கிறாங்க. அதை நம்ம வந்து நகைச்சுவை நடிகர்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி அந்த நகைச்சுவை கேலி கிண்டல் இதெல்லாம் இருக்கு. அது வந்து பாசிட்டிவ் தாட்ல இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுவே வந்து அவங்களோட ரெப்யூட்டேஷன் வந்து கெடுக்கிறன்ற பட்சத்துல வந்து இது வந்து டிஃபமேஷன் கீழே வருது. அது எந்த அளவுக்கு டிஃபமேஷன் வருதுன்னா, இப்போ வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து நல்லபடியா பேசிக்கிட்டா, அவங்களுக்குள்ளார என்ஜாய் பண்ணிக்கிட்டா, கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டாலும் ஜோவியெல்லாம் பேசிக்கிட்டாலும் இது டிஃபமேஷன்ல வராது. இப்போ ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்க மேல வந்து அவங்க மேல வந்து அவங்க முன் விரோதங்கள் ஏதாச்சும் இருக்கலாம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல ஏதாச்சும் வந்து பிரேக்அப் ஆயிருந்திருக்கலாம், அதை வச்சுட்டு இன்னொருத்தவங்க மூணாவது மனுஷால் வந்து ஏய் அவன் இப்படி இருந்தான், இவன் அப்படி இருந்தான், இந்த பொண்ணை பத்தி போடு, அந்த பையனை பத்தி போடு, இந்த மாதிரி எல்லாம் வந்து அவதூறு வந்து பரப்பக்கூடாது. இந்த அவதூறு என்ன ஆகும்னா, அந்த மாதிரியே கண்டினியூஷன் ஆகி ஒருத்தவங்க போயிட்டே இருக்கும். கண்டிப்பா அது வந்து ஜெண்டர் வைஸ் பார்த்தாலும் அவங்க வந்து மனதளவுல வந்து பாதிக்கப்படுவாங்க, அவங்க ரெப்யூட்டேஷன் வந்து இதாகும். ஏன்னா மீடியான்றது வந்து ஒரு நல்ல விஷயங்களை வந்து சீக்கிரம் எடுத்துட்டு போறதோட ஒரு கெட்ட விஷயங்களை வந்து சீக்கிரமா மக்களுக்கு வந்து பரவ செய்து அந்த கெட்ட விஷயங்கள் வந்து ஈஸிலி வந்து போயிடுது. ஒரு 1 hour நம்ம பார்த்தோம்னா ஒரு 1000 பேர் வந்து அந்த மெசேஜை வந்து பாத்துறாங்க. அப்படி பாத்துறனா அந்த 1000 பேரையும் நம்ம வந்து நம்ம சொல்ல முடியாது, அந்த 1000 பேர் வாயையும் வந்து அடைக்க முடியாது. இந்த பப்ளிஷர் யார் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் எங்க இருந்து போகுது, எந்த கனெக்டிவிட்டி மூலமா போகுது, அந்த மாதிரி பார்த்து நம்ம வந்து போடுற ஒரு ஒரு செய்தியும் வந்து மத்தவங்களை வந்து துன்புறுத்ததா இருக்க கூடாது. அந்த மாதிரி நினைச்சு வந்து நம்ம வந்து பண்ணா வந்து நல்லா இருக்கும். ஆக்டிவ் இது வந்து நம்ம போடலாம். இப்ப என்னன்னா, ஒருத்தவங்க ரொம்ப வந்து டிப்ரெஷனா இருப்பாங்க, ஒரு ஆபீஸ்ல நம்ம வேலை செஞ்சிருப்போம், ரொம்ப டிப்ரெஷன்ல இருப்பாங்க, அப்ப வந்து ஒரு மீம்ஸ் பாக்குறோம், ஒரு இது பாக்குறோம், ஒரு இன்ஸ்டால ஏதோ ஒன்னு பாக்குறோம், அதை வந்து ஒரு ஜாலி மூடுல நம்ம வந்து பாக்குறோம். அதுல வந்து நல்ல விஷயங்கள் இருக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பாட்ல வந்து ஒன்னு நடந்தப்பட்ட விஷயமா இருக்கும், அந்த நடந்தப்பட்ட விஷயம் மாதிரியே இன்னொன்னு வந்து மீம்ஸ் போடுவாங்க, அந்த மாதிரி ரிலேட்டடா போடுவாங்க, அது வந்து ஜாலியா எடுத்துக்கலாம். அது யாரோட மனசையும் வந்து துன்புறுத்தாது, எந்த இண்டிவிஜுவல் பர்சனையும் வந்து அஃபெக்ட் பண்ணாது. அப்படி இருந்த வயசு நமக்கு வந்து எந்த கெடுதலும் கிடையாது.
1: அவசியம் கிடையாது. சில பேருக்கு அந்த ப்ராடக்ட் வந்து ஒத்துக்காம போயிருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு அதுல சாட்டிஸ்பாக்சன் இல்லாம இருக்கலாம். சோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இப்ப அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு செட் ஆகல, இல்லைன்னா வந்து இப்படி எல்லாம் வந்து இதுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருத்தை வந்து ஒரு ரிவ்யூல வந்து அவங்க கொடுக்கறாங்க அப்படின்னா, இப்ப இது வந்து எந்த வகையிலயாவது வந்து டிஃபமேஷனா மாறுமா?
0: நம்ம வந்து ஒரு பொருளை நம்ம வாங்குறோம்னா அது தரமான பொருளா இருக்கணும் தான் எல்லாரோட ஆசையுமே. அப்ப வந்து தரமற்ற பொருள் அது வந்து அதனால வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகல. இப்ப ஒரு கமெண்ட் பாக்குறோம், நம்ம ஒரு ஆள் போட்டிருப்போம், ஒரு ஆள் போட்டிருந்தா அந்த கமெண்ட்ல வந்து அவங்களுக்கு திருப்தி இல்லைன்னா அது வந்து தப்பான ப்ராடக்ட் கிடையாது. இதுவே 10 பேர் 20 பேர் போட்டிருக்காங்க அப்படின்றதால அந்த யார் வந்து உற்பத்தி பண்றாங்களோ அந்த உற்பத்தி பண்றவங்க வந்து இந்த 10 பேர் மேலயும் வந்து எந்த விதமான டிஃபமேஷன் வழக்கும் தொடர முடியாது. ஏன்னா இப்ப நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் நம்ம கொடுக்கறோம் அப்படின்னா, ஒண்ணு வந்து மக்களோட வந்து எதிர்பார்ப்புகள் வந்து தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கணும், ரெண்டாவது அவங்களோட சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கணும். எல்லாருமே வந்து காசை கொடுத்துதான், நம்மளோட பொருளாதாரத்தை கொடுத்துதான் நம்ம வந்து ஒரு பொருளை வந்து வாங்குறோம். அந்த பொருளை வந்து தரமற்ற பொருளா வந்து வாங்குறதுக்கு வந்து யாருமே வந்து விரும்ப மாட்டாங்க. இன்னொன்னு வந்து இந்த சோசியல் மீடியா ஆன்லைன்ல எல்லாம் வந்து நம்ம போட்டுட்டோம்னா நம்ம ப்ராடக்ட் ஈஸிலி வந்து ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட மேனுஃபேக்சரும் நினைக்கிறது வந்து உண்மை. அந்த மாதிரி நினைக்காலும் நம்ம வந்து ஒரு விளம்பரப்படுத்துறோம்னா பங்கு சந்தையில போடுறோம்னா காசு வந்து அதிகமாகும். இந்த சோசியல் மீடியால ஒரே இடத்துல உட்காந்துட்டு ஒரே ரூம்ல ஒரே ஒரு மொபைல் மட்டும் இருந்தா நம்ம மாட்டுக்கு போஸ்டட் மெசேஜ் வந்து போட்டுட்டு இருக்கலாம். அதனால வந்து பிசினஸ்ல வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சவங்களும் இருக்காங்க. அது நல்ல ப்ராடக்டா இருந்தா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வளர்ச்சி இருக்கு. இதை வந்து இந்த ஃபீட்பேக் சொல்றதாலேயோ அந்த ஃபீட்பேக்கை வந்து அவங்க ரிசீவ் பண்றதாலேயோ யார் மேலயும் அவங்க டிஃபமேஷன் வழக்கு போட முடியாது.
1: ஓகே மேம். சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல டிஃபமேஷன் பத்தி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் கிரிமினல் மற்றும் குடும்ப நல வழக்குகளை கையாளும் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்ச்செல்வன் அவர்கள். சோ ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல டிஃபமேஷன், அதாவது அவதூறு வழக்கு, இதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் கிரிமினல் மற்றும் குடும்ப நல வழக்குகளை கையாளும் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்ச்செல்வன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ சோசியல் மீடியால இருக்கக்கூடிய அந்த மீம்ஸ் அண்ட் ரீல்ஸ் இதெல்லாம் பத்தி சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இப்போ திரைப்படங்கள்ல ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, இப்ப அந்த திரைப்படத்தை வந்து பார்க்க போறதுக்கு முன்னாடியே வந்து இந்த ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நோட்டீஸ் பண்றாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி ரிவ்யூஸ்ல வந்து ஒரு நல்லா இருக்கக்கூடிய திரைப்படத்தை கூட வந்து ரொம்ப டிஃபேம் பண்ணி பேசுறது, சோ இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து நடக்குது. சோ இதனாலயுமே வந்து இப்போ ஒரு நஷ்டம் அப்படின்றது வந்து ஏற்படுது. அந்த திரைப்படத்தை பத்தினா நிறைய தவறான விஷயங்களுமே வந்து வெளியில பரவுது இல்லையா. இப்போ இதெல்லாம் கூட வந்து இதுல வருமா?
1: விமர்சனம்ன்றது வந்து ஒரு ஜனநாயகத்துல இயல்பான ஒன்றா இருக்கு. இதுல வந்து அவங்களோட ஒப்பீனியன் அவங்கவுங்க வந்து போடுறாங்க, அதனால வந்து நம்ம தவறுதல்னு சொல்ல முடியாது. இதுல வந்து ஸ்பெசிபிக் ஃபால்ஸ்

0: வழக்கு வந்து பதிய முடியும்.
1: எல்லாருக்குமே இருக்கு. ஸோ இதனால வந்து இப்போ விமர்சனங்கள் அப்படின்றது எந்த ஒரு விஷயத்தை பத்தின ஒரு விமர்சனங்கள் வந்து முன் வைக்கிறப்போ அது வந்து எப்போ விமர்சனமா இருக்கு அண்ட் எப்போ அது வந்து அவதூறா மாறுது.
0: இப்போ வந்து ஒரு விமர்சனம் இருக்குன்னா ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்டோட இருக்கிறவங்க அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு ஏரியா இருக்கு, அதுல வந்து அடிப்படை வசதிகள் இருக்கு. அப்ப அடிப்படை வசதிகள் என்னன்னா மக்களுக்கு என்னென்ன தேவையோ, ஒரு குடிநீர் ஆகட்டும், ஒரு குப்பை போறதா இருக்கட்டும், ஒரு கழிவுநீர் வாய்க்கால் ஆகட்டும், அந்த மாதிரி இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து மக்களுக்கு வந்து என்ன அடிப்படை நீட்ஸ், ஒரு உணவு உடை இருப்பிடம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, இது எல்லாத்தையும் சம்பந்தப்பட்டது இருக்கு. இதெல்லாம் வந்து அவங்க அவங்களோட கடமையை வந்து அவங்க செய்ய போறாங்க. அப்படி செய்யற பட்சத்துல அந்த எல்லாமே எல்லாரையும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட முடியாது. அதை வந்து அவங்க செஞ்சாங்க அதுல திருப்தி இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம், அதே அதிகாரி கிட்ட, மேல் அதிகாரி கிட்ட அவங்க மூலமா எங்களுக்கு இந்த சமயத்துல இந்த நீட்ஸ் வந்து எங்களுக்கு தேவையானது செய்யப்பட்டது, அந்த தேவையான செய்யப்பட்டதுல வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, நாங்க வந்து திருப்திகரமா இல்லை, அந்த திருப்திகரமா இல்லாததால அவர்கிட்ட நீங்க வந்து கன்சன்ட் ஆபீசர்கிட்ட பேசி அதை நல்லபடியா செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்றது ஒரு விதம். இதை விட்டுட்டு அவரை வந்து தனிப்பட்ட முறை மாட்டாங்க. ஏன்னா அவங்க பப்ளிக் இன்ட்ரஸ்டோட அவங்களுக்கு கொடுத்த பொறுப்பை வந்து அங்க வந்து பண்ண வந்திருக்காங்க. அவங்க வந்து அதை ஃபுல்ஃபில்லா பண்ணல, அவங்களுக்கு திருப்திகரமா இல்லனா நீங்க அவங்க கிட்டயே வந்து முறையில்லாமே தவிர்த்து அவங்களோட பர்சனல் ஃபேமிலியோ இன்டர்ஃபியர் ஆகுறதோ அவங்களோட செயல்பாடுகளை பத்தி நீங்க சொல்லலாமே தவிர்த்து அவங்களை இண்டிவிஜுவல் பர்சனை நம்ம அஃபெக்ட் பண்ற அளவுக்கு நம்ம எதுவுமே வந்து பேசக்கூடாது. அப்படி பேசி நம்ம சோசியல் மீடியால போட்டா அவங்க வந்து டிஃபமேஷன் டிஃபார்ம் பண்றதுக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
1: ஓகே மேம், ஸோ நம்ம கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஆரோக்கியமான ஹெல்த்தியான ஒரு கமெண்ட் போட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் யாரையும் டிஃபேம் பண்ணாம ஒரு கமெண்ட் போடுறது அப்படின்றது எல்லாருக்குமே நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்ப பணியிடங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தரக்குறைவான வார்த்தைகளை வந்து பயன்படுத்துறது, ஒரு கூலி வேலை செய்யறாங்க இல்லையா, ஒரு கூலி தொழிலாளியிலிருந்து அப்படியே வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஃபேக்டரி ஒரு ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே போனாலுமே ஒருத்தர் வந்து பல பேருக்கு முன்னாடி தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டுறதோ இல்லைன்னா தனிப்பட்ட முறையில திட்டுறது, ஸோ இது மாதிரி தரக்குறைவான வார்த்தைகளை வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னா இப்போ இதெல்லாம் வந்து டிஃபமேஷன்ல கவர் ஆகுமா?
0: கண்டிப்பா மேடம், நல்ல கேள்வி. ஒரு நிறுவனத்துல வந்து பணிபுரியறாங்க, அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஏதோ ஒரு தவறு செஞ்சிருந்தா அவங்களை வந்து கண்டிக்கிறதுக்கு அந்த நிறுவனத்தோட மேலாளருக்கு உரிமையாளருக்கு யாருக்கா இருந்தாலும் உரிமை இருக்கு. அந்த உரிமையை வந்து அவங்க தவறுதலா வந்து பயன்படுத்த கூடாது. அவங்க கூப்பிட்டு கேட்கணும்னா தனிப்பட்ட முறையில வந்து அவங்கள வந்து கூப்பிட்டு ஏன் இந்த தப்பு பண்ணீங்க, இனிமே இன் ஃபியூச்சர்ல நீங்க வந்து இந்த மாதிரி தவறுதல் செய்யாம இருங்க அப்படின்னு வந்து அது சொல்றதுக்கு பேரு கண்டிப்பு. அதை விடுத்துட்டு ஒரு நிறைய 10 பேர் 20 பேர் இருக்கிற இடத்துல அவங்க கூடயே வேலை பார்க்கிற சக ஊழியர்கள் கூட இருந்து நீங்க வந்து அவங்கள வந்து பேசினா அது வந்து அவதூறு ஆயிடுது. அதனால அவங்க என்ன பண்றாங்க, அவங்க நற்பெயருக்கு வந்து களங்கம் விளைவிக்கிறது, அவங்க ரெப்யூட்டேஷன் வந்து போயிடுது. இப்ப வந்து என்னன்னா ஒரு ஒர்க் பிளேஸ்ல அவங்க வேலை செய்யறாங்கன்னா அந்த வேலை செய்யற ஆட்கள் கூட நம்மளே வந்து எதனாச்சும் ஒரு வார்த்தையை கடுமையா பேசினாலும் கண்டிப்பா வந்து அவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா அவங்க ரெப்யூட்டேஷன் கண்டிப்பா வந்து ஃபால் ஆகும். இந்த சமயத்துல அந்த நிறுவனத்துல யாரு நம்மளை பேசினாங்களோ அவங்க மேலையும் நம்ம வந்து டிஃபமேஷன் ஃப்ரேம் பண்ணலாம். அதை விடுத்து அங்க யார் இருந்தாங்களோ அந்த அந்த குரூப் ஆஃப் எத்தனை பேர் இருந்தாங்களோ அவங்க மேலையும் வந்து நம்ம இண்டிவிஜுவலா அவங்களையும் பார்ட்டியா சேர்த்து நம்ம வந்து டிஃபமேஷன் வந்து அவங்க கிட்ட வந்து நம்ம கேட்டு நமக்கு தக்க நிவாரணம் வேணும்னு கேட்கலாம், இதனால ரிலீஃப் வேணும்னு கேட்கலாம், எனக்கு காம்பன்சேஷன் வேணும்னு கேட்கலாம், அவங்க மேல வந்து நாங்க குற்ற நடவடிக்கை எடுங்க, அவங்களுக்கு வந்து சிறையில் அனுப்புங்க. ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு லேடிஸா இருந்தாங்கன்னா அந்த லேடிஸ வந்து எந்த மாதிரி பேசியிருந்தாங்க, இதனால வந்து அவங்க என்ன பண்ணலாம், அவங்க தனிப்பட்ட ஒரு இது எடுத்து எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு அப்படின்ட்டு அவங்க உயிருக்கே வேற மாதிரி சூழ்நிலைகள் அவங்களை வந்து தள்ளிட்டு போகலாம். அந்த 10 பேர்கிட்ட பேசுனது அவங்களுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும். அசிங்கமானதுல அவங்க வந்து நம்ம லைஃப்ல இருக்கலாமா இருக்க வேண்டாமான்றத வந்து டிசைட் பண்ற சூழ்நிலையா கூட இருக்கலாம். அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம வந்து அவங்க டிஃபமேஷன் தொடர முடியாது. சப்போஸ் அவங்களுக்கு எதனாச்சும் வந்து நடந்துருச்சு, அப்ப அவங்க கணவர் கிட்ட வந்து அவங்க சொல்லி

0: இருந்திருக்கலாம். இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த நிறுவனத்துல என்ன 10 பேர் 20 பேர் சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க. அப்ப வந்து அந்த நிறுவனத்தோட மேலாளரும் வந்து இருந்தாங்க. அந்த எம்டி முன்னிலையில எல்லாரும் முன்னிலையில எனக்கு நடந்துருச்சு. இப்ப வந்து ஒரு லெட்டர் மூலமா அவங்க எழுதி வச்சிருக்கலாம். ரெண்டாவது வந்து இதனால வந்து நான் வந்து இந்த உலகத்தை விட்டே போறேன், நீங்க வந்து எல்லாத்தையும் வந்து நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு எழுதி வச்சிருந்தா அவங்க மேல டிஃபமேஷன் வழக்கும் போடலாம், பிளஸ் காம்பன்சேஷன் கேட்கலாம் இதன் மூலமா. ஏன்னா அவங்க நோ மோர், அவங்க பிள்ளைங்களும் அவங்களும் இதை நம்பிதான் இருக்கிறாங்கன்னா காம்பன்சேஷன் வழக்கு வந்து தொடரலாம். இது இல்லாம அவங்க மேல கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் எடுக்கலாம். நம்ம இந்த ரெண்டு விதமாலேயே அவங்களுக்கு வந்து வழக்கு தொடரதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு.
1: சரி, ஓகே மேம். சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல அவதூறு வழக்கு அதாவது டிஃபமேஷன் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் கிரிமினல் மற்றும் குடும்ப நல வழக்குகளை கையாளும் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்செல்வன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக்கு அப்புறமா.

0: இதன் மூலமா. ஏன்னா அவங்க நோ மோர், அவங்க பிள்ளைங்களும் அவங்களும் இதை நம்பிதான் இருக்கிறாங்கன்னா காம்பன்சேஷன் வழக்கு வந்து தொடரலாம். இது இல்லாம அவங்க மேல கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் எடுக்கலாம். நம்ம இந்த ரெண்டு விதமாலேயே அவங்களுக்கு வந்து வழக்கு தொடரதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு.
1: சரி, ஓகே மேம். சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல அவதூறு வழக்கு, அதாவது டிஃபமேஷன் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் கிரிமினல் மற்றும் குடும்ப நல வழக்குகளை கையாளும் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்ச்செல்வன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக்கு அப்புறமா.

0: நடக்கக்கூடிய விஷயங்கள். சோ அதுல எது இதெல்லாம் வந்து டிஃபர்மேஷன்ல வரும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க. அண்ட் இப்போ ஒரு பணியாளர் அவருக்கு வந்து ஒரு இடத்துல வந்து வேலை செய்ய பிடிக்கல, சோ அதனால அங்கிருந்து அவர் வேலையை விட்டு போகிறாரு அப்படின்றப்போ இன்னொரு கம்பெனிலயோ இன்னொரு ஃபேக்டரியிலயோ போய் ஜாயின் பண்றாங்க. சோ அந்த மாதிரி ஜாயின் பண்றப்போ இந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று வரும் இல்லையா. சோ அப்ப இதுக்கு முன்னாடி பணி செஞ்ச ஒரு இடத்துல வந்து அவங்களை பத்தி விசாரிக்கிறப்போ இவங்களை பத்தி தவறான விஷயங்கள் வந்து பரப்புறது, சோ இது கூட வந்து ஒரு டிஃபர்மேஷனா கன்சிடர் ஆகுமா?
1: ஒருத்தவங்க வந்து பணியிடத்துல வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு வந்து டியூ டு பெட்டர்மெண்ட்டுக்காக எனக்கு இதோட சம்பளம் அதிகமா இருக்குன்னு போலாம். அதர்வைஸ் வந்து எனக்கு ஃபேமிலி சர்க்கம்டன்ஸ் வந்து சரி கிடையாது, என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக என்ன பொருளாதாரத்தை நான் வளர்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலாம். ரெண்டாவது வந்து அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலாம், எனக்கு வந்து இதோட எனக்கு வந்து ப்ரொமோஷன் பிளஸ் சேலரியுமே அதிகமா இருக்கு அதனால போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்பரா அந்த மேனேஜ்மெண்ட்ல வந்து அவங்க நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டு போலாம். போயிட்டு இன்னொரு ஒர்க் பிளேஸ்ல இருந்து வந்து அவங்க உங்ககிட்ட வேலை பார்த்தாங்க, இது ரெப்யூட்டட் கம்பெனியா இருக்கு, இத்தனை வருஷம் வேலை பார்த்திருக்காங்க, அவங்க வந்து நல்ல ஆளா, அவங்க மேல வந்து எந்த அவங்க மேல நல்ல கேரக்டர் வைஸ் நல்லவங்களா, வேற ஏதாச்சும் அவங்களுக்கு வந்து கிரிமினல் பர்சனலி இல்லாட்டி வேலை பார்க்கிற இடத்துல அவங்க மேல ஏதாச்சும் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டா உண்மையான உண்மைத்தன்மை இருந்தா கண்டிப்பா சொல்லணும். அப்படி இல்லாட்டி அவங்க மேல தப்பான எந்த ரெக்கார்டிக்கல் எவிடன்ஸும் இல்லாம அவங்க சொன்னா அந்த எக்ஸ்பார்ட்டி வந்து சொன்னா, எக்ஸ்பார்ட்டினா அந்த நிறுவனத்தோட மேலாளர் கிட்ட, ஒய்பார்ட்டி வந்து கேக்குறாங்க இன்னொரு நிறுவனத்தோட மேலாளர் கிட்ட, இந்த இசட் பார்ட்டின்றவங்க வந்து ஒரு இடத்துல வேலை செய்ய போறாங்க, அந்த இசட் பார்ட்டி என்ன பண்ணலாம், ஒண்ணே அந்த ஒய் பார்ட்டிட்ட வேலை செய்யற மாதிரி இருந்ததுன்னா அவங்களை விட்டுறலாம், இதனாலதான் உங்களுக்கு வேலை கொடுக்க முடியல அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் மேலயும் வந்து டிஃபமேஷன் வழக்கு போடலாம். ஏன்னா எதுவுமே வந்து ரெக்கார்டிக்கல் எவிடன்ஸோ எந்த ப்ரூஃபோ இல்லாம ஒருத்தவங்க மேல வந்து அவதூறு பரப்புறது வந்து தவறான செயல், இதனால அவங்க வாழ்க்கை வந்து பாதிக்குது. அந்த வாழ்க்கை பாதிக்குன்ற காரணத்துக்காக வந்து அவங்க ரெண்டு பேர் மேலயும் வந்து இந்த எம்ப்ளாயி வந்து அவதூறு வழக்கு தொடரலாம்.
0: ஓகே மேம். சோ இப்போ ப்ரொஃபஷன், அதாவது நிறைய ப்ரொஃபஷன்ஸ் வந்து இருக்கு இல்லையா, டாக்டர்ஸ், வக்கீல், இன்ஜினியர், இந்த மாதிரி நிறைய ப்ரொஃபஷன் இருக்கு. தொழில் சார்ந்த ஒருத்தரை வந்து டிஃபேம் பண்றது அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு ஒரு கடுமையான குற்றமா கருதப்படுது?
1: ஒரு தொழில் சார்ந்தது இருக்குன்னா ஒரு தொழில் பண்றாங்கன்னா அதுக்குன்னு அவங்க வந்து படிச்சுட்டு வந்திருப்பாங்க, அதை பத்தி எக்ஸ்பர்டைஸரா இருப்பாங்க கண்டிப்பா. அவங்கள வந்து அவங்க வந்து ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்ன்ற நோக்கத்துக்காக தான் வந்து தொழில் பண்றாங்களே, அந்த தொழில வந்து சில பேர் வந்து சாட்டிஸ்பேக்ஷன் ஆயிருக்கலாம், சில பேர் வந்து சாட்டிஸ்பேக்ஷன் ஆகாம இருக்கலாம். அந்த சாட்டிஸ்பேக்ஷன் ஆகாதவங்க பொய்யான தகவலை, ஏன்னா இவங்களுக்கு வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க, பொருளாதாரத்துல வந்து அடுத்தடுத்தது வந்து இவங்க போயிட்டு இருக்காங்க, கார் வச்சிருக்காங்க, பங்களா கட்டுறாங்க, இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு. அதனால வந்து ஒருத்தவங்க வந்து அவங்கள பின் பாயிண்ட் பண்ணி நீங்க வந்து சரியா பண்றது இல்ல, அவங்க கிட்ட யாரும் நீங்க போவாதீங்க, அவங்க வந்து சரியா நம்மளுக்கு வந்து இது கொடுக்கறது இல்ல அப்படின்னு அவங்க வந்து பொய்யான தகவல் சொன்னா அந்த பொய்யான தகவல் சொல்ற ஒரு மேல கண்டிப்பா நம்ம வந்து டிஃபமேஷன் வழக்கு பதியலாம். அது எப்படி டிஃபமேஷன் வழக்கா ஆகும்னா அவங்க வந்து ஒருத்தவங்க கிட்ட மட்டும் கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டாங்க, குரூப் ஆஃப் மக்கள் கிட்ட சொல்லியிருப்பாங்க, அதனால வந்து அவங்க தொழில் வளர்ச்சி இல்லாம ஆயிடும். இப்ப ஒருத்தவங்க ரெண்டு பேர்ட்ட சொல்லுவாங்க, ரெண்டு பேர் அப்படியே கண்டினியூஸ் செயின் மாதிரி போயிட்டே இருக்கும், கண்டிப்பா அந்த ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன்ல இருக்கவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். எந்த ப்ரொஃபஷனா இருந்தாலும் எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் கண்டிப்பா வந்து இது வந்து அஃபெக்ட் ஆகும். இந்த அஃபெக்ட் ஆற சுச்சுவேஷன்ல இது எங்கே இருந்து வருது அப்படின்னு அந்த ரூட் பாக்குறப்ப அந்த ஒரு பர்சன் இருந்து பல பேருகிட்ட இந்த மாதிரி தப்பான விமர்சனங்களை வந்து சொல்லிட்டு இருக்காரு, இதனால வந்து நம்ம ரெபியூட்டேஷன் வந்து கெடுகுது, நம்ம நட்பெயருக்கு வந்து கலங்கம் விளைவிக்கிறாரு, அந்த பர்சனை முதல் ஆளா வந்து எடுத்துக்குவாங்க. அது இல்லாம அவங்க யாரார் கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அவங்களையும் வந்து சேர்த்துட்டு இவங்களுக்கு இவங்க மூலமா யாரார் காதால கேட்டாங்க. இப்போ வந்து இதுல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்லது சொல்றவங்களும் இருப்பாங்க, அந்த நல்லது சொல்றவங்களையும் விட்னஸா வச்சுட்டு நம்ம வந்து டிஃபமேஷன் வழக்கு பதியலாம். அந்த டிஃபமேஷன் வழக்கு பதியறது மூலமா இதுல வந்து அவங்களுக்கு அந்த நற்பெயருக்கு கலங்கம் விளைவிக்குன்னா அவங்க அப்பாலஜிஸ் கேட்டு கூட போயிடலாம், இல்லாட்டினா எனக்கு இத்தனை வருஷமா ஒன்னால வந்து என்னால தொழில் வந்து பண்ண முடியல, நான் ஒரு வருஷம் நான் பண்ணியிருந்தேன்னா இந்த அளவுக்கு நான் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருப்பேன், என்னோட வளர்ச்சிக்கு தடைப்பட்டு இருக்கிறதால அந்த காம்பன்சேஷனை வந்து நீங்க தான் கொடுக்கணும், நீங்க கொடுக்கற பொறுப்புல இருக்கீங்க, ஒன்னு நீங்க கொடுங்க. அப்படி இல்லாத பட்சத்துல வந்து அவங்களுக்கு என்ன தண்டனையோ கிரிமினல் ஆக்ட் படி அவங்களுக்கு கிரிமினல் சிறை தண்டனையும் கொடுக்கலாம், அபராதம் கொடுக்கலாம், இது ரெண்டுத்தையுமே சேர்த்து வந்து அவங்க வந்து கொடுக்கற நிலைமைக்கு வருவாங்க. பொய்யான வழக்குன்றதால அவங்க கொடுக்கற நிலைமைக்கு கண்டிப்பா வருவாங்க.
0: ஓகே. சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல டிஃபமேஷன், அதாவது அவதூறு வழக்கு பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில், கிரிமினல் மற்றும் குடும்ப நல வழக்குகளை கையாளும் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்செல்வன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா.

வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல டிஃபமேஷன், அதாவது அவதூறு வழக்கு, இதை பத்தி தான் நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் கிரிமினல் மற்றும் குடும்ப நல வழக்குகளை கையாளும் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்செல்வன் அவர்கள் சொன்ன மாதிரி தொடர்ந்து பேசலாம். அன்பாம் இப்போ பணியிடங்கள்

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல சிவில் கிரிமினல் மற்றும் குடும்ப நல வழக்குகளை கையாளும் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்செல்வன் அவர்கள் அவதூறு வழக்கு பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ ஊடகமோ இல்லைன்னா வந்து ஒரு செய்தியோ வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபரை வந்து குற்றவாளி அப்படின்ற மாதிரி ஃபேம் பண்ணி நிறைய செய்திகள்லாம் தொடர்ந்து வெளியிடுறாங்க அப்படின்னா, இப்ப இது வந்து டிஃபமேஷன்ல கவுண்ட் ஆகுமா? அந்த நீதிமன்றத்துல அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு, பட் இன்னும் தீர்ப்பு வெளியாகல. பட் குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரே ரீசன்காக இப்ப அவங்களை பத்தி டிஃபேம் பண்ற மாதிரி இவங்க தான் குற்றவாளி, இல்ல இவங்க வந்து இப்படி எல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இப்போ ஒரு ஊடகத்துல வந்து வெளியிடுறாங்க அப்படின்னா, இது வந்து டிஃபமேஷனா கன்சிடர் ஆகுமா?
1: கண்டிப்பா, எந்த ஊடகமா இருந்தாலும் உண்மைத்தன்மையை பார்த்துதான் போடணும். அந்த உண்மைத்தன்மையை வந்து என்ன இருக்கு, நமக்கு வந்து யார் கொடுக்கறாங்க, அதுக்கு வந்து எவிடன்ஸோட இருக்கணும். இப்ப வந்து ஊடகம்னா இப்ப நியூஸ் பேப்பர் போட்டுட்டாங்க அப்படின்னா, நியூஸ் பேப்பரோ தொலைக்காட்சியோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு நீதிமன்றம் இருக்கணும்னா, அந்த நீதிமன்றம் வந்து அதுக்குன்னு வந்து ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் காப்பீஸ் எல்லாம் இருக்கு, அதன்படிதான் பண்ணணும். ஒரு எஃப்ஐஆர் வச்சுட்டு அதுல உள்ள செக்ஷனை படி பார்த்துட்டு அவங்க குற்றவாளின்னு நம்ம வந்து நிரூபிக்க முடியாது. அன்னைக்கு சமயத்துல அவங்க அலீஜ்டு அக்யூஸ்டு தான். என்னைக்கு வந்து குற்றங்கள் வந்து அதை நிரூபிக்கப்படுமோ, எவிடன்ஸோட சாட்சிகளோட ஆதாரங்களோட நிரூபிக்கப்படுமோ, அன்னைக்குதான் அவர் குற்றவாளியா வந்து கருதப்படுறாரு.

0: இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம வந்து நிரூபிக்கப்படாத பட்சத்துல எதுவுமே வந்து பப்ளிஷ் ஆகாம நீதிமன்றத்தில இருந்து வெளியிடாம நம்ம எதையுமே வந்து பப்ளிஷ் பண்றது வந்து தவறுதான செயல். அந்த பாதிக்கப்பட்ட நபரோ அவங்களோட ரிலேஷனோ அவங்களோட உறவு முறைகள்ல இருக்கிறவங்களோ கண்டிப்பா அவதூறு வழக்கு இதனால வந்து தொடரலாம்.
1: ஓகே, ஸோ இப்போ ஒருத்தருடைய பெர்மிஷன் இல்லாமல் அவங்களுடைய புகைப்படத்தை வந்து ஒரு மீடியாவில் வெளியிடுறது, இப்போ ஒரு ஏதோ ஒரு தகவல் கேட்குறாங்க, இப்போ நம்ம சொல்கிறோம் ஆனால் என்னுடைய முகத்தை நான் வெளியில் காட்ட விரும்பலை அப்படின்ற மாதிரி ஒரு நபர் வந்து ஒரு தகவலை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ அவங்களோட ஃபேஸை வந்து ஒரு பிளர் பண்ணி தான் வந்து போடணும் இல்லையா ஒரு மீடியாவில். பட் அது இல்லாமல் அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் அவங்களோட ஒரு புகைப்படத்தையோ இல்லைனா அவங்களுடைய முகத்தையோ வந்து வெளிப்படையாக காமிச்சிட்டாங்க அப்படின்னா, இப்போ இது வந்து அவங்களுடைய அந்த ப்ரைவசி அப்படின்றத வந்து கெடுத்த மாதிரி ஆகுமா, இல்லைனா இதுவுமே வந்து டிஃபமேஷனில் கவர் ஆகுமா?
0: கண்டிப்பா இது சட்டப்படி டிஃபமேஷன்ல வரும். ஒரு முகம் வந்து அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியும் போடுவாங்க, ஒரு முகம் வந்து அவங்களோட பெர்மிஷன் இல்லாம அவங்களோட அனுமதி இல்லாம அவங்க வந்து போட்டுறாங்க. அந்த சம்பவத்துல அவங்க வந்து தொடர்புடையவங்களா இருக்கணும. அப்ப தொடர்புடையவங்களா இல்லாம இப்ப ஏஐ மூலமா என்ன பண்றாங்க, பாடி ஒருத்தவங்களா இருக்குது, ஃபேஸ் ஒருத்தவங்களா இருக்கு, அந்த மாதிரி கட் காப்பி பேஸ்ட் பண்றப்ப அந்த பேஸ்ட் பண்றதுல அவங்களுக்கு உடன்பாடு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நிறைய பேனர்ஸ் பார்த்திருப்போம், அந்த பேனர்ஸ்ல வந்து அந்த பாடி வந்து ஒரு மாதிரி இருக்கும், சோசியல் மீடியால இருக்கிறவங்களை ஸ்ட்ரக்சர்ல இருக்கும், தலை மட்டும் வேற இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுல அவங்களே வந்து அந்த நபரே வந்து என்ன போட்டிருக்கீங்க, எனக்கு எந்த அப்ஜெக்ஷனுமே கிடையாது அப்படின்ற பட்சத்துல எதுவுமே வந்து டிஃபமேஷன்ல வராது. இதனால அவங்க சொந்தக்காரங்க என்ன ஒண்ணு இப்படி போட்டிருக்காங்க, இதை கண்டுகிடவே இல்லையா, இது வந்து இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும், உன் பாடி வேற மாதிரி இருக்குது, உன்னை இந்த மாதிரி வந்து ஒரு குதிரையில வச்சு ஒரு வாழை வச்சு போட்டிருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணது கிடையாது, ஒரு துப்பாக்கி சுடுற மாதிரி போட்டிருக்காங்க, இந்த மாதிரி வந்து பப்ளிக் இதுல வந்து இந்த மாதிரி போடுறதால அப்ப வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, சில பேர் அவங்க குடும்பத்து சூழ்நிலை இருக்கிறவங்க புரியாததால ஐயோ நம்மள இப்படியா போட்டுட்டாங்க, ஐயோ நம்ம இது மாதிரி ஏன் இந்த மாதிரி போட்டாங்க, அவங்க மேல யார் போட்டாங்க, எந்த பிரிண்ட்ல இருந்து வந்திருக்கு, யார் வந்திருக்கு, யார் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க, இதை எத்தனை பேர் எடுத்து இதை வந்து சோசியல் மீடியால அமைச்சிருப்பாங்க, இதனால வந்து நம்ம வெளியில தலை காட்ட முடியுமா, இது நம்ம உடம்பும் கிடையாது நம்ம தலையும் கிடையாது, அதனால நமக்கு வந்து என்ன இன் ஃபியூச்சர்ல என்னென்ன ஆகுனே தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு கண்டிப்பா வந்து அவங்க டிஃபமேஷன் வழக்கு தொடரலாம். அவங்களோட பெர்மிஷன் இல்லாம போடுறதால அந்த டிஃபமேஷன் வழக்கு தொடரலாம்.
1: ஓகே, மேம் இப்போ ஒரு மீடியால வந்து ஒரு இந்த வட்டாரம் தெரிவிக்குது அங்கிருந்து இப்படி தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு இவங்க தான் இந்த நபர் தான் சொன்னாங்க இல்ல இங்கிருந்து தான் தகவல் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமா இல்லைனா ஆதாரப்பூர்வமா சொல்லாம இந்த மாதிரி ஒரு செய்தி வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு தகவலை வந்து ஒரு மீடியால வந்து சொல்றாங்க அப்படின்னா, இப்ப அது பொய்யா போகக்கூடிய பட்சத்துல வந்து இப்போ இதுல வந்து அந்த மீடியா மேல தவறு இருக்கா இல்லையா, இது எப்படி மேம் இது சட்டப்படி குற்றம் ஆகுமா?
0: பொய்யான தகவலை பரப்புற எந்த மீடியாவானாலும் கண்டிப்பா பாதிக்கும். பாதிப்படைவாங்க.
1: மற்றும் குடும்ப நல வழக்குகளை கையாளும் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்செல்வன் அவர்கள் டிஃபமேஷன் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் பல விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க. இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: என்ன மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. அட இன்னைக்கு நம்ம ஷோல சிவில் கிரிமினல் மற்றும் குடும்ப நல வழக்குகளை கையாளும் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்செல்வன் அவர்கள் இன்னைக்கு டிஃபர்மேஷன் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அன்மாம், இப்ப ஒரு ஊடகத்துல ஒரு தவறான செய்தி வெளியாக இருக்கு அப்படின்றதுனால இப்ப உடனே அதுக்கு மறுப்பு தெரிவிச்சோ இல்லைன்னா மன்னிப்பு கேட்டோ அவங்க வந்து அதுக்கான ஒரு பதில் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்ப இவங்களால வந்து இப்போ இந்த டிஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து தப்பிக்க முடியுமா?
1: ஒருத்தவங்க வந்து மன்னிப்பு கேட்கறதால டிஃபர்மேஷன் கேஸ்ல இருந்து தப்பிக்க முடியும்னு சொல்ல முடியாது. அந்த பாதிக்கப்பட்ட நபரோட வந்து மனநிலையை பொறுத்து இருக்குது. அந்த அவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்க ரெபிடிஷனை வந்து அவங்க கெடுத்திருக்காங்க, களங்கம் விளைவிச்சிருக்காங்க அப்படின்றத வந்து இந்த கட்டத்துல வந்து பார்க்கணும். நம்ம அப்படி பார்த்துட்டு எல்லாமே வந்து ஒரு சாரி, ஜஸ்ட் லைக் சாரின்னு சொல்றதால வந்து அவங்க வந்து மனநிலைமையை வந்து நம்ம இது பண்ணணும் சொல்ல முடியாது. ஒரு பேச்சு போக்குல அவங்க சொல்லியிருந்தா பரவாயில்ல. இப்ப நீங்க சொல்றது வந்து ஒரு செய்தி அப்படி சொல்றீங்க, ஒரு செய்தியில வெளியிட்டா அது ஒருத்தவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிட போறது இல்ல. எத்தனை பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க அவங்க, எத்தனை பேரோட கையில போய் கடச்சிருக்கும். அதனால வந்து கண்டிப்பா அவங்க வந்து பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்க. பாதிப்பு அடையலன்னு நம்ம சொல்லவே முடியாது. அந்த மாதிரி பாதிப்பு அடைகின்ற பட்சத்துல வந்து மன்னிப்பு மட்டுமே வந்து ஒரு இது ஆக முடியாது, ஒரு தீர்வு ஆக முடியாது. கண்டிப்பா டிஃபமேஷன் இது கீழே அவங்க வந்து பதிஞ்சா அவங்களுக்கு கரெக்டான ரெமெடி வந்து அவங்களுக்கு கிடைக்கும்.
0: ஓகே மேம். சோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவோர்ஸ் கேசஸ் இருக்கு இல்லையா, இப்போ இரண்டு பேருக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு காரணமாவோ இல்லைன்னா வேற சில விஷயம்

0: உங்களாலேயே ஒரு கணவன் மனைவி அப்படின்றது வந்து பிரியறாங்க அப்படின்னு அவங்க முடிவெடுக்கிறப்ப ஸோ ஒரு மீடியால இது பத்தின ஒரு விமர்சனங்கள் சொல்றது இல்லைனா வந்து அவங்கள பத்தின தரக்குறைவான வார்த்தைகளை வந்து பயன்படுத்துறது ஸோ இதெல்லாம் வந்துட்டு இப்போ ஒரு டிஃபமேஷனுக்குள்ள வருமா?
1: இப்போ வந்து கருத்து சுதந்திரம் இருக்குன்றதுக்காக வந்து ஒரு தனி நபரோட வந்து ரெப்புடேஷனை வந்து நம்ம வந்து கெடுக்க கூடாது. அவங்களுக்கு வந்து ஒரு தனி நபருக்குன்னு ஒரு பிரைவசி பாலிசிஸ் எல்லாம் இருக்கு. இப்போ வந்து இண்டிவிஜுவல் பர்சனை வந்து நம்ம எதுவும் ஹர்ட் பண்ற மாதிரியோ நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ்ல நம்ம ஒரு பேச்சுவார்த்தை ஒரு பாட்டு விஷயமாவோ அவங்க மனதளவுல பாதிக்கப்படுற அளவுக்கோ மென்டலியோ பிசிக்கலி மென்டலியோ ரெண்டுத்திலயுமே வந்து அவங்க உடல் மனதளவுல பாதிக்கப்படுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து அவங்க டிஃபமேஷன் வந்து வழக்கு வந்து தொடரலாம். என்னன்னா இது வந்து அவங்களோட பர்சனல், எந்த ஒரு பர்சனல் ஃப்ரீடம் ஆஃப் பிரைவசினா நம்ம வந்து ஒரு பர்சனலுக்குள்ளார நம்ம யாரையுமே வந்து நம்ம அலசி ஆராயக்கூடாது. அந்த பர்சனல் இது வந்து அவங்க பர்சனலா தான் வச்சுக்குவாங்க. அதை கொண்டு வந்து ஒரு திரையில வந்து நம்ம விமர்சனம் பண்ணி அதுக்கு மேல வந்து அவங்களை அவதூறு பண்ணி இன் ஃபியூச்சர்ல ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட் கண்டிப்பா வந்து சேர்ந்துருவாங்க. இதுல வந்து பிரிவுன்றது வந்து எந்தோட ஃபேமிலி இதுலயுமே பிரிவுதான் வந்து நிரந்தரமான வந்து பதில் கிடையாது. அவங்க வந்து யார் மேல தப்பு இருக்கு யார் மேல கரெக்டிவ் மெஷர்மெண்ட் இருக்கு அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துல வந்து நல்லது இருக்கலாம் கெட்டது இருக்கலாம், ஒரு பெரியவங்க வந்து ஒரு ஆலோசனையின் படி அவங்க வந்து சேரலாம். அப்படி வந்து அவங்க சேர்ந்திருந்தா சேர்ந்திருக்க பட்சத்துல இதுக்கு முன்னாடி அவங்க வந்து தனிப்பட்ட முறையில ஒரு பேப்பர்லயோ நியூஸ் பேப்பர்லயோ சோசியல் மீடியாக்குள்ளயோ இந்த மாதிரி விமர்சனங்கள் பண்ணி அவங்க வந்து பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க, ஒரு வந்து பிரபலமான முகமா இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து டிஃபமேஷன் வழக்கு தொடரலாம். ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து டிஃபமேஷன் வழக்கு தொடரலாம்.
0: ஓகே. அண்ட் மேம், இப்போ இந்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி சண்டையில கூட வந்து தேவையில்லாத அதிகப்படியான வார்த்தைகள் எல்லாம் வந்து பயன்படுத்துறது, இவங்களை பத்தி அவங்க கிட்ட தப்பா சொல்றது, சோ இதெல்லாம் வந்து எப்படி மேம்?
1: இப்போ வந்து மேடம் பக்கத்து அக்கத்து வீட்டுல வந்து பேசிக்கிறத வச்சு வந்து இது டிஃபமேஷன் ஆயிடும் நம்ம சொல்ல முடியாது. இது வந்து என்டர்லி வந்து ஒரு பப்ளிக் இடத்துல வந்து அவங்க தவறான வார்த்தைகளை சொல்றாங்க, அது என்ன வார்த்தைகள் சொல்றாங்க, அந்த தவறான வார்த்தைகள் வந்து கை கலப்பா கூட ஆகலாம். அப்படின்னா நம்ம காவல் நிலையம் போய் தான் அணுகணுமே தவிர்த்து இதை டிஃபமேஷன் வழக்கு கீழே நம்ம வந்து கொண்டு போக முடியாது. ஏன்னா அவங்க வந்து கெட்ட வார்த்தையை சொல்றாங்க, பேட் வேர்ட்ஸ் பேசிக்கிறாங்க. அந்த பேட் வேர்ட்ஸ் வந்து ஹெல்த்தி அண்ட் வெல்த்தியா இருந்தா பரவாயில்ல, ஒரு நகைச்சுவையா இருந்தா பரவாயில்ல, நம்ம வந்து டிஃபமேஷன்ல போயிடலாம். ஒருத்தவங்க மனதளவுல வந்து அவங்க ரெப்புடேஷன் அவங்க நற்செயலுக்கு வந்து களங்கம் விளைவிக்குது. பக்கத்து வீட்டுக்காரங்கன்னா ஏதோ அவங்களுக்குள்ளார ஏதோ ப்ராப்ளமா இருக்கலாம், அது வந்து கிரிமினலுக்கு இதுதான் போயிடும், நம்மளுக்கு வந்து டிஃபமேஷன் கீழே வராது. காவல்துறையை வந்து காவல் நிலையம் போய் அணுகிதான் வந்து அவங்க எந்த செக்ஷனுக்கு கீழே அவங்க போட முடியும். பிஎன்எஸ்ல வந்து தவறான வார்த்தைகளை வந்து பேசிட்டாங்க, எங்களை வந்து அடிக்க முற்பட்டாங்க, கெட்ட வார்த்தையால சொல்லிட்டாங்க, என்ன வந்து கொலை மிரட்டல் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரியான செக்ஷன்ல தான் வந்து அவங்களுக்கு வந்து வழக்கு பதிஞ்சு ரெமெடி எடுத்துக்க முடியுமே தவிர்த்து இந்த அவதூறு இதுல வந்து அவங்களுக்கு வந்து டிஃபமேஷன் கீழே வந்து அவங்க வராது மேடம். சட்டப்படி தப்புனாலுமே வந்து ஒரு அவங்க வந்து ரொம்ப வார்த்தைகள் பொறுத்து இருக்கு, அந்த இடத்துல என்ன வார்த்தைகள் யூஸ் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. அதே வந்து அந்த இடத்துல ஒரு பப்ளிஷ் பண்ணி ஒருத்தவங்க போட்டுட்டாங்க, ஒரு மீடியால எடுத்து ஒரு சோசியல் மீடியால எடுத்து எல்லாருக்கும் ஒரு 10 பேர் 20 பேருக்கு அனுப்பிட்டாங்கன்னா அதை வந்து நம்ம டிஃபமேஷன் அண்டர் தி டிஃபமேஷன் கூட கொண்டு வரலாம்.
0: ஓகே மேம், இப்ப நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம். சோ இன்னைக்கு நம்ம ஷோல டிஃபமேஷன் பத்தி நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சியோட நிறைவா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: இந்த டிஃபமேஷனை பத்தி நான் வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து சொல்ல விரும்புறது என்னன்னா, நமக்கு வந்து ஒருவர் மேல வந்து ஒரு சந்தேகம் இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஒரு குற்றம் இருக்கலாம், குற்றம் செஞ்சிருப்பாரு அப்படின்னு நினைக்கலாம். இதை வந்து நம்ம சமூக ஊடகத்துல வந்து பரப்புறதால வந்து நமக்கு வந்து நிரந்தர தீர்வு வந்து கிடைச்சிட போறது கிடையாது. ஒரு உண்மையான புகாரா இருந்துச்சுன்னா அந்த உண்மையான புகாரின் அடிப்படையில வந்து ஒரு அதிகாரி சம்பந்தப்பட்ட அதிகாரி கிட்ட நம்ம ஒரு ஆதாரங்களுடன் வந்து தெரிவிக்கலாம், அவர் மேல வந்து நீங்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு தெரிவிக்கலாம். அதே போல வந்து சமூக ஊடகம் மட்டும் வந்து அந்த கிடைக்கிறத எல்லாத்தையும் வச்சு செய்தியை வச்சு உண்மையும் அந்த எந்த நம்பிக்கையும் இல்லாம மத்தவங்க மேல வந்து இந்த ஃபார்வர்டர் மெசேஜஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து செய்யறத வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றேன். ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுடைய நற்பெயர்ன்றது வந்து ஒரு முக்கியமான உரிமையா இருக்கு. அதே நேரத்துல வந்து ஒருத்தவங்களுக்கு கருத்து சுதந்திரம் உண்டு, ஜனநாயகத்துல அதுவும் வந்து ஒரு உரிமையா இருக்கு. இந்த ரெண்டு உரிமையும் வந்து வேறுபடுத்தி பார்க்க வேண்டியது ஒரு வழக்கறிஞரோட கடமை. அதுவும் இல்லாம சட்டம் வந்து அதோட கடமையை வந்து கண்டிப்பா செய்யும். நான் இந்த சமயத்துல ஒரு வழக்கறிஞர் இருந்து சொல்றது என்னன்னா, இந்த தவறான மெசேஜை வந்து நீங்க பரப்புறது மூலமா ஒரு தீர்வா இருக்காது அப்படின்றதால இதை வந்து ஒரு சமநிலைப்படுத்தி பாக்குறது வந்து சட்டம் தான் அப்படின்றத இந்த நேரத்துல வந்து நான் ஒரு வழக்கறிஞரா சொல்லிக்கிறதுல வந்து பெருமைப்படுறேன்.
0: ஓகே மேம், நிகழ்ச்சியில கலந்துகிட்டு சிறப்பித்ததற்கு மிக்க நன்றி.
1: நன்றி மேம்.
0: Thank you so much மேம். அண்ட் நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல அவதூறு வழக்கு அதாவது டிஃபமேஷன் இத பத்தி பல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சிவில் கிரிமினல் மற்றும் குடும்ப நல வழக்குகளை கையாளும் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்செல்வன் அவர்கள் மீண்டும் அடுத்த வாரம் ஒரு டிஃபரெண்டான டாபிக்கோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆனந்தி.

0: கொலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 2:15. காற்றின் அலைவரிசையில் காலம் கரைந்து போகும். காற்றில் மிதந்து வந்த காதில் அமரும் கீதம், விடியலின் தென்றல் போல உள்ளம் வருடும் பாடல், என்றும் இனிமையாக்கி எம்மை காக்கும் தோழன், பழைய நினைவுகளை பட்டுப்போல் தழுவி பனிமழை காலத்தின் நினைவுகளை எழுப்பி நெஞ்சில் புதிந்திருக்கும் நேசத்தை மீட்டு தந்து கொஞ்சம் தமிழோடு என்றும் நம்முடன் ஒழிக்கும் இந்நிகழ்ச்சி என்றும் இனியவை. என்றும் இனியவை நிகழ்ச்சியில் முதலாவதாக இதே கனி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். புலமைப்பித்தன் வரிகளில் MS விஸ்வநாதன், இசையில் TM சௌந்தரராஜன் மற்றும் P சுஷிலா பாடிய பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி என்றும் இனியவை. நம் நெஞ்சில் என்றும் நீங்க இடம்பிடித்த பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கோம். அந்த வரிசையில் கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி சுஷிலா பாடிய பாடல் படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்திற்காக.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி என்றும் இனியவை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணதாசன் வரிகளில் MS விஸ்வநாதன் இசையில் பி சுஷிலா பாடிய பாடல் சவாலே சமாளி திரைப்படத்திற்காக.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி என்றும் இனியவை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் TM சவுந்தரராஜன், பி சுஷீலா, பி பி ஸ்ரீனிவாஸ், ஜமுனா ராணி குரல்களில் பாடல் கேட்கலாம். பலே பாண்டியா திரைப்படத்திற்காக.
1: இந்த நிலவுக்கு ஏத்தான் இவ்வளவு ஓர வஞ்சனை?
2: என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும், அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிக்கட்டும். இந்த திக்குல காயாத அந்த திக்குல காயி

என்றும் இனிவே நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாலி வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் குடியிருந்த கோயில் திரைப்படத்திற்காக.

அமுதை பொழியலாம். அவள் அருகில் வந்து பழக நான் மெழுகை போல உருக இதை பிழிய பிழிய தேனை எடுத்து எனக்கு தந்தாளே.

நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி என்றும் இணையவை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாலி வரிகளில் வி குமார் இசையில் பி சுஷிலா மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல் வெள்ளி விழா திரைப்படத்திற்காக

என்றும் இனியவே நிகழ்ச்சியில் இறுதியாக கண்ணதாசன் வரிகளில் கே வி மகாதேவன் இசையில் பி சுஷிலா பாடிய பாடல் இதே கமலம் திரைப்படத்திற்காக

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான மழை அளவுகள்: சின்னக்கல்லார் 10 சென்டிமீட்டர், கூடலூர் பஜார், தேவாலா, மேல்கூடலூர், தாலுகா அலுவலகம், பந்தலூர், சிங்கோனா, சோலையார், வால்பாறை பிஏபி, அவலாஞ்சி, உப்பாசி டிஆர்எஃப்ஏடபிள்யூஎஸ் தலா 7 சென்டிமீட்டர், வால்பாறை தாலுகா அலுவலகம் 6 சென்டிமீட்டர், மேல்பவானி, வால்பாறை பிடிஓ, வென்ட்வொர்த் எஸ்டேட், வடபழனி தலா

5 சென்டிமீட்டர், சைதாப்பேட்டை எம்ஜிஆர் நகர் செருமுள்ளி சென்னை விமான நிலையம் உட்பிரையர் எஸ்டேட் ஆலந்தூர் பெரியாறு பார்வுட் மகாபலிபுரம் சோழிங்கநல்லூர் நடுவட்டம் கேளம்பாக்கம் இங்கெல்லாம் 4 சென்டிமீட்டர், குளப்பாக்கம் ஏஆர்ஜி செம்பரம்பாக்கம் 4 முக்கு செம்பரம்பாக்கம் ஏஆர்ஜி மணலி நியூ டவுன் சென்னை வளசரவாக்கம் இங்கெல்லாம் 3 சென்டிமீட்டர். வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. ஏனைய தமிழகத்தில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையான 38.3 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவாகியுள்ளது. குறைந்த அளவு வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21.1 டிகிரி செல்சியஸ், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 12.6 டிகிரி செல்சியஸ். 24 மணி நேர வெப்பநிலை மாறுதல். சென்னை, கடலூர், ஈரோடு, நீலகிரி, திருப்பத்தூர், திண்டுக்கல், வேலூர், திருவள்ளூர் மற்றும் மாவட்டங்களில் கணிசமாக குறைந்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றமில்லை. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. இன்று நீலகிரி, தேனி மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு கனமழை பெய்ய வாய்ப்புண்டு. ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை 26ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு மிதமான மழை பெய்யக்கூடும். மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 27ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 28ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் புதுவையிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் சுற்று வட்டாரங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேரம் 3:30 ஒரு நொடி. நிகழ்ச்சி தொடர்வது சங்கீத சாரல். நிகழ்ச்சி தொடங்கும் முன்
1: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் மைசூர் எம் நாகராஜ் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலாவதாக வந்தே நிசமகம் என தொடங்கும் மைசூர் வாக தேவாச்சார் கிருதி ஹம்சத்வனி ராகம் ஆதி தாளம்.

சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக லலிதா ஸ்ரீ என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் பைரவி ஆதி தாளம்.

சங்கீத சாரல் நிகழ்ச்சி நிறைவாக இந்த கண்ணாந்த மேமி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை பிலஹரி ராகம் ரூபக தாளம்.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: வசந்தா கிரியேஷன்ஸ் வழங்கும் நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் எடுத்துள்ளவர்கள் ஆனந்த பாபு, மோகினி, விவேக், ஆர் சுந்தரராஜன், வினி சக்கரவர்த்தி மற்றும் பலர். இசை சிற்பி, கதை திரைக்கதை வசனம் இயக்கம் விக்ரமன்.
1: இந்த காவேரி இந்த மாசம் ஃபீஸ். தேங்க்ஸ், போயிட்டு வரேன் காவேரி.
2: பாவம், நல்லா படிச்சுட்டு இருந்த பையன் இந்த பொண்ணை படிக்க வச்சு ஆளாக்கணுங்கிறதுக்காக அவன் படிப்பை விட்டுட்டு இன்னைக்கு வயிற்றுல அடிச்சு பாடி சம்பாதிக்கிறான். இதில்

0: ஒரு விசேஷம் தெரியுமா ஃபாதர், அந்த பொண்ணு இவன் தங்கச்சியா இருந்தா கூட பரவாயில்ல, அக்கா பொண்ணு, மொர பொண்ணுக்காக பாவம் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறான்.
1: எப்படி இருக்க காவேரி, நல்லா இருக்கியா?
2: நல்லா இருக்கேன்.
1: இந்த காவேரி பணம், இந்த மாசம் ஃபீஸ். நான் வரேன் காவேரி, உடம்பு பத்திரமா பாத்துக்கண்ணா.
3: என்ன வெண்மையோ, என்ன வெண்மையோ,
4: இவர் சட்டை என் சட்டை இவ்வளவு எழுப்பா?
3: அந்த சட்டை ஓனர்கிட்ட கேளு. இந்த ஆம்பளைய பாரு, ஆசையே அல்லை போலே நாமெல்லாம் அதன் மேலே. என் அம்பி, கையில வயர் போய் கூடவே துணி போய், பணம் வந்தா போதுமே, பர்ச்சேஸ் அது அமர்க்கடப்படுத்திருவியே.
4: பர்ச்சேஸ் பண்ற அளவுக்கு எங்கடா பணம் வருது? பழக்கம் போல காய்கறி மளிகை சாமான் வாங்கதான்.
3: காசு கொடுத்தா வாங்குற,
4: வேற என்ன கொடுத்து வாங்கலாங்கற?
3: பேச்சு கொடுத்தே வாங்கலாம்டா.
4: நீ பேசு, நான் வாங்கிக்கிறேன்.
3: மாமி, மாமி,
2: என்னப்பா?
3: ஒண்ணும் இல்ல மாமி,
4: ஒண்ணும் இல்ல.
3: வீட்டுல அடுப்பு பத்த வச்சிட்டோம், கூட்டு பொரியல் ரசம் எல்லாம் பண்ணி இறக்கி வைக்கும் போதுதான் தெரியுது தாளிக்கிறதுக்கு எண்ணெய் இல்ல. கொஞ்சம் எண்ணெய் இருந்தா கொடுங்களேன்,
4: நாளைக்கு அவன் திருப்பி கொடுத்துருவான். கம்மியா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல.
3: அம்மா, அம்மா,
4: மதர்,
2: என்னங்க?
3: ஒண்ணும் இல்ல, வீட்டுல அடுப்பு பத்த வச்சிட்டோம், கூட்டு பொரியல் ரசம் எல்லாம் பண்ணி இறக்கி வைக்கும் போதுதான் தெரியுது. அரிசி வாங்க மறந்துட்டோம், கொஞ்சம் ரைஸ் இருந்தா கொடுங்களேன், நாளைக்கு சன்ரைஸ் கூட திருப்பி கொடுத்துருவான்.
4: இவன் கொடுத்துருவான்.
5: ஐயோ, முதலே சொல்லிர கூடாது, எங்க வீட்லயே கொஞ்சம் தான் ரைஸ் இருந்துச்சு, இப்பதான் ஒலையில போட்டேன், இந்நேரம் சாதம் வெந்துகிட்டு இருக்குமே.
3: அப்படியா, சாதமாவே கொடுத்துருங்க, எங்களுக்கு வேலை மிச்சம். அவ்வளவும் போட்டுருங்க. மகராசி நல்லா இரு, இன்னும் நாலு வீடு போகணும். என்னங்க, என்னங்க,
2: என்னப்பா? வீட்டுல அடுப்பு பத்த வச்சிருப்பியே, கூட்டு பொரியல் ரசம் எல்லாம் வச்சிருப்பியே, உப்பு புளி மிளகா இருந்திருக்காதே. இந்தா, இதுல உப்பு புளி மிளகா காய்கறி எல்லாமே இருக்கு, நாளைக்கு திருப்பி கொடுத்துடு.
3: இத எப்படி வாங்குறதுன்னு, சரி வாங்கிக்கோ, திருப்பி கொடுத்துடலாம்.
4: காய்கறி தாய்,
3: ஓ காட்,
4: வணக்கங்க. வணக்கத்தை நீயே வச்சுட்டு ஒழுங்கா வாடகை கொடுக்கற வழிய பாரியா சீக்கிரம். டேய் நில்லுங்கடா,
1: வீட்டுக்காரன் வந்துட்டான், செத்தோம்,
3: சமாளிப்போம். வணக்கம் சார், இதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல, எங்கடா வாடகை?
1: நாளைக்கு தந்துடுறேன்.
4: ஏண்டா டேய், என்ன இதை நம்ப சொல்றியா? நேத்துக்கு இதை தாண்டா சொன்னேன்.
3: அவனுக்கு நேத்துக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சுன்னு கிடையாதுங்க, என்னைக்கும் ஒரே பேச்சு தான், நாளைக்கு கொடுத்துருவான்.
4: ஏப்பா, ஏன் அனாவசியமா பேசிக்கிட்டு, மாசம் மாசம் ஆனா ஒழுங்கா வாடகை கொடுத்துட வேண்டியதானே? அப்படி சொல்லுங்க பெரியவர.
3: பெரிய மனுஷனா இவன், இவன் தான் பெரிய மனுஷனா? இவன் பெரிய மனுஷனா? பிளாசா தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் விற்கிற இவன்
4: அதானே? அவனால ஆறு மாசம் வாடகை தான் கொடுக்கல, நீ அட்வான்ஸே கொடுக்கலையா? உன்ன நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். நாளைக்கு காலையில ஒழுங்கா வாடகை வரல, பெட்டி படுக்கை எல்லாம் தூக்கி வெளியில போட்டுட்டு வீட்டை பூட்டிட்டு போயிட்டே இருப்பேன், சொல்லிட்டேன்.
6: யோ, ரொம்ப மிரட்டாதையா, குடியிருப்பவங்களுக்கு வீடு சொந்தம்னு சட்டம் வரப்போது தெரியுமா?
4: ஏன்டா சொல்ல மாட்டீங்க? குடியிருக்கிறவனுக்கு வீடு சொந்தம், சாப்பிடவனுக்கு ஹோட்டல் சொந்தம், படம் பாக்குறவனுக்கு தியேட்டர் சொந்தம், இன்னும் கொஞ்சம் விட்டா நடக்கிறவனுக்கு தான் ரோடே சொந்தம்.
3: உன்னோட நிலைமைக்கு 300 ரூபாய் வாடகை வீடு தேவைதானா?
1: எனக்கு தேவையில்லடா, நான் பிளாட்ஃபார்ம்ல கூட தங்கிப்பேன், ஆனா என் காவேரிக்கு இந்த வருஷத்தோட படிப்பு முடியுது. இது வரைக்கும் ஹாஸ்டல்ல வசதியா இருந்திருப்பா, நாளைக்கு அவ என் வீட்டுல இருக்கும் போது வீடு அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் இல்லையா? அதான் தகுதிக்கு மீறி இந்த வீட்டுல இருக்கேன். இன்னைக்கு கச்சேரி மட்டும் நல்லபடி அமைஞ்சதுன்னா, இது வச்சு எனக்கு பல கச்சேரி கிடைக்கும், அப்புறம் 5-க்கும் 10-க்கும் கடன் சொல்லிட்டு இருக்க வேணா.
3: கவலைப்படாதரா, இன்னைக்கு கச்சேரி நல்லா தான் நடக்க போகுது, நிச்சயம் நீ பெரிய ஆள் ஆகத்தான் போற, வாடா.
4: என்ன விஷயம், நம்ம கச்சேரின்னு சொன்ன, அங்க வேற குரூப்போட கச்சேரி நடக்குது.
1: வேற குரூப்பா? என்னடா இது, நீ தான் கச்சேரி பண்றேன்னு சொல்லி எனக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களே.
3: கவலைப்படாதரா, உன்னை புக் பண்ண அந்த காலனி செக்ரட்டரியே போய் என்னன்னு கேட்கலாம், வா.
7: ஆமா, நான் தான் உன்னை புக் பண்ணேன். இல்ல, இன்னும் சொல்லல, பரிகா வருஷம் இந்த காலடியில உப்பா கச்சேரியா நடந்துகிட்டு இருக்க, இந்த வருஷமாவது நல்ல விதமான கச்சேரி நடக்கட்டும் ஒண்ணு புக் பண்ண. உன்னை புக் பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகுதான் தெரியுது நீ அதை விட புக் பண்ண. இங்க பாரப்பா, இதெல்லாம் ஹை கிளாஸ் ஏரியா, உன்ன மாதிரி லோ கிளாஸ் எல்லாம் பாடுறோம் யாரும் கேட்க மாட்டாங்க, அதனால தெருவில் உள்ளவங்க எல்லாம் பாம்பே பார்ட்டியை ஏற்பாடு பண்ணிருக்காங்க, கச்சேரியும் ஜாம் ஜாம்னு நடந்துகிட்டு இருக்கு. இங்க பாரு, உனக்கு கொடுத்த 51 ரூபாய் அட்வான்ஸ் வச்சுக்க, முடிஞ்ச அடுத்த வருஷம் பாத்துக்குவோம்.

0: தம்பி போறதுதான் போறேன், அந்த வெஸ்டர்ன் மியூசிக்கை கேட்டுட்டே போ. நீ பாட்டை கேட்டது மாதிரியும் இருக்கும், இல்ல அவரு கத்துக்கிட்டது மாதிரியும் இருக்கும்.
1: என்னடா இப்படி ஆயிடுச்சு?
2: இன்னைக்கு கச்சேரி நினைச்சு இங்க வந்தேன். நான் பாடணும், ஜனங்க அதை கேட்கணும்னு எழுதிருந்தா யாராலையும் அதை தடுக்க முடியாது. மேடம் வேணா என்ன நிக்கிறதுக்கு தடையா இருக்க? மைக்கில் ஆட்டி என்ன பாடுறது குரல் இருக்க? இப்ப நான் பாட போறேன், அந்த பாட்டுக்கு மட்டும் சக்தி இருந்துச்சுன்னா கச்சேரி அங்க இல்ல இங்க.
3: புரிய 101 ரூபா அட்வான்ஸ். அடுத்த வாரம் எங்க காலனியில் நடக்கிற ஆண்டு விழாவுக்கு நீங்க தான் பாடணும், மறந்துடாதீங்க.
4: சின்ன முள் பெரிய முள் ரெண்டு இருக்குமே.
3: அப்படியா?
4: அப்படித்தான், அது எங்க வீட்டுல இருப்பாரு, அதான் உங்ககிட்ட டைம் கேக்கலான்னு.
3: டைம் கேக்குறதுக்கு இதுவாடா டைம்? என்ன என்ன கேனே நினைச்சியா?
5: என்னங்க, சீக்கிரமா வாங்க.
3: என்ன விஷயம்?
4: அது வந்து டைம் தான் சார்.
3: டைமா? உனக்கு நல்ல டைம், எனக்கு பேட் டைம்.
5: என்னங்க
3: மணி? ஒண்ணு.
4: ஒண்ணுதாச்சா?
3: ஒன்னாச்சு. இந்தாடா இது என் வாட்ச், இது என் பொண்டாட்டியோட வாட்ச். போன வாரம் மச்சா வந்தப்ப வீட்டுல விட்டுட்டு போன வாட்ச். இந்த டைம் பீஸ், சோத்துல மாட்டுற கடிகாரம், என் பையன் கையில கட்டி விளையாடுற டம்மி வாட்சுடா. வீட்டுல இருந்த எல்லா வாட்சும் கொடுத்துட்டேன், என்ன இனிமே வாட்ச் பண்ணாதடா.
4: ஃபீல் பண்ணாதீங்க சார்.
3: ஃபீலிங் என்னடா ஃபீலிங்? 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா டைம் கேட்டு அப்படி எங்கடா போய் தொலைய போற?
2: இப்பெல்லாம் யாரையும் பார்க்க முடியாது, 8 மணிக்கு தான் விசிட்ட டைம். அப்போ அப்போ
4: சொன்னா கேளியா, இன்னைக்கு புடவை கொடுக்கணியா? காவேரிக்கு பிறந்த நாள்யா?
2: காவேரிக்கு தானே பிறந்த நாள், கலெக்டருக்கு பிறந்த நாள் இல்லையா? அப்ப
4: நீ என்ன உள்ள விட மாட்டேன்.
2: விட மாட்டேன்.
4: காசு கிசு கொடுத்தா விடுவியா?
3: விடுவேன்.
4: எப்போ?
2: 8 மணிக்கு மேல.
4: அடிச்சு கபோதி டாக்.
6: என்னடா வீடு இது? அறையும் குறையுமா? ஒழுங்கா கட்டி நேரத்துக்கு முடிச்சிருப்பாங்க, பாதி கட்டி இருக்கும் போதே பேய் இருக்குன்னு வரந்தே கிளப்பி விட்டாங்க. பாவம் வீட்டுக்காரன், துண்டக்கான துணியக்கானு எஸ்கேப், அதுக்கப்புறம் நம்ம வீடாகி போச்சு. என்ன பண்றது?
4: எவன்டா இந்த வதந்தியை கலப்பினது?
6: நான்தே.
4: மாலா, அந்த இந்தி சாங் ஒரு தடவை ரிஹர்சல் பாத்துலாமா?
2: ம், பாக்கலாம்.
4: ரெடியா? ரெடி, 1 1 2 3 4. இல்ல பாலா, அந்த டோன் வரல, ஏதோ கீச்சன் கேக்குது பாரு. என்ன வாசிக்கிற பாலா? அந்த டோனே கேக்கல, எதுக்கோ வாசிக்கிற மாதிரி இருக்கு.
2: சும்மா டோன் உள்ள டோன் உள்ள எப்படி வரும்? ரெக்கார்டிங் தேட்டர்ல அவன் எக்கோ ஹால் எல்லாம் வச்சு வாசிப்பான். ஓபன் ஏர்ல வந்து அதே மாதிரி வாசினா பஸ் ஸ்டாண்ட்ல வயித்துல அடிச்சு பாடணும். கிட்டார் பத்தி என்ன தெரியும்?
4: அந்த கிட்டாரை கொடு.
6: நீதி, நேர்மை, நாணயம், அன்பு, பாசம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கம் சொன்ன சொல்லிட்டு வர ரெண்டே ரெண்டு பேர் தான்டா.

0: சங்கர், இன்னொரு கோவிந்த். ஆமா, உன்னை பத்தி நீதான் சொல்லிக்கணும். இன்னைக்கு நாட்டுக்கே தெரிய போகுது பாரு. டயத்தை வேஸ்ட் பண்ணாத, சீக்கிரமா புறப்படு. அடுத்த 5 நிமிஷத்துல நம்ம ரெண்டு பேரும் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னாகணும். அந்த பொம்பளைய பாக்கே.
1: டேய், கோயம்புத்தூர் பஸ் இங்க நிக்குதுடா.
2: நான் அப்பவே சொன்னேன்ல,
0: நீங்க பாடகி சந்தியா தானே?
3: இல்லப்பா, நான் இப்ப பாடுறதை நிறுத்திட்டப்பா.
4: நீங்களா நிறுத்திட்டீங்களா இல்ல நிறுத்த வச்சிட்டாங்களா? எங்க போய் தொலைஞ்சா இந்த சந்தியா? சந்தியா
5: என்ன கூப்பிட்டியா?
0: நீங்க தானே சந்தியா?
5: ஆமா.
0: நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து தானே வரீங்க?
5: ஆமா.
0: சீக்கிரம் புறப்படுங்க.
5: எங்க?
0: என்னங்க கேள்வி கேட்டுக்கிட்டு? அங்க உங்களுக்காக எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா?
5: எனக்காக ஏன் எல்லாரும் காத்துட்டு இருக்கணும்?
0: தெரியாத மாதிரி கேப்பீங்களே. இதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பெரிய பாடகியா இருந்துகிட்டு எவ்ளோ அடக்க பாரு. ஷை டைப்பு.
5: இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு பாட எல்லாம்
0: தெரியாதுன்னு சொல்லுவீங்க. நீங்க சொன்னா நாங்க நம்பிடுவோமா?
1: எனக்கு என்னமோ இந்த பொண்ணை பார்த்தா பாடுற பொண்ணு மாதிரி தெரியல.
0: உனக்கு எது எடுத்தாலும் சந்தேகம் தான்டா.
5: ஐயோ, நான் சொல்றத கேளுங்க.
0: நாங்க கேட்க கூடாது. உன் வாய்ஸ கேக்குறதுக்கு அங்க ஜனங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. கிளம்பு பாக்கலாம். வாங்க போலாம், வாங்க. இப்ப கச்சேரி எப்படி களகட்ட போகுது பாரு.
6: Black sheep, have you any wool? Yes sir, yes sir. 3 bags full.
0: என்ன மாதிரி உன்ன பாட்டு பாட சொன்னா ஏதோ இங்கிலீஷ்ல கண்ணா பின்னனு உளறியே. நான் ஏதோ எஸ்எஸ்எல்சி படிச்ச கிராஜுவேட்ங்கறதனால எனக்கு மட்டும் புரிஞ்சது. மத்தவங்களுக்கு புரிய வேணா தமிழ்ல பாடு. இப்போது தமிழில் பாடுவார்கள்.
6: நிலா நிலா ஓடி வா, நில்லாமல் ஓடி வா, மலை மீது ஏறி வா, மல்லிகை பூ கொண்டு வா.
0: குருவு. அடுத்ததாக சென்னை விஸ்வநாதன் இசை முழக்கம் ஆரம்பமா போகிறது.
7: நீ என்னடா முழங்கறது? இப்ப நாங்க உன்ன முழக்கலாம் பாரு.
0: ஏன் நீ மட்டும் தனியா வந்து அடிக்கிற?
1: அப்பவே அடிக்கலாம்னு பார்த்தேன், கூட்டம் அதிகமா இருந்துச்சு, அதான் இப்ப அடிக்கிறேன். கொஞ்சமா அறிவு இருக்கு உனக்கு?
0: நான் அப்பவே சந்தேகப்பட்டா, இவ பேசுறதே சரியில்லையே, இவெல்லாம் எப்படி பாடுவானு.
1: சனியனை என் கண்ணு இடத்த களி பண்ணு.
5: இந்தா என்ன சனியன் கிரியனு திட்டாத, அப்புறம் எனக்கு கோவம் வந்தது.
1: என்னடி பண்ணுவ?
5: அழுதுருவேன்.
8: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும்.

0: நான் பீசர் நினைப்பதெல்லாம் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: என்ன
2: இவங்க மோதிரம் மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க.
1: இவங்க என்ன மோதிரம் இல்லையே
2: இருக்கே
1: எங்க
2: அடகு கடையில.
1: அட பாவி,
2: அதான் சார் இவங்களுக்குள்ள பிரச்சனையே.
3: என்னடா அது, புருஷன் பொண்டாட்டி மாட்டி விடுற.
2: டேய் சும்மாடா, தருமடி எல்லாம் எப்பயாவது ஒரு தடவை வாங்கணும். அடி அடி அடி வாங்கணும்னா அப்புறம் அடி எடுத்து நடக்க முடியாது.
1: என்ன உங்களுக்குள்ள ரகசியம்?
2: அது ஒண்ணும் இல்லீங்க.
1: ஒண்ணு இல்லைன்னா ஏன் நினைக்கிறீங்க? போற வீட்டுக்கு. தேங்க்யூ சார். இல்லங்க, உங்களை நான் நம்ம தயாரா இல்ல. யோசிச்சு ஒரு முடிவு எடுங்க. உங்க மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. எதுக்கும் உங்களோட உங்க வீட்டு வரைக்கும் நான் வரேன். போறேங்க.
2: மச்சான்னா
1: அந்த பொண்ணுக்கு நீ அண்ணன் முறை வேணும். ஆனா ரெண்டு பேருக்கும் முகஜாடியே இல்லை.

0: எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்
1: எப்படியே இருக்குமா என்னங்கடா ஆள் ஆளுக்கு குழப்பறீங்க
0: அங்கே சார் அது வந்துங்க அண்ணன் தான் கூட பிறந்த அண்ணன் இல்லைங்க நான் வந்து அந்த பொண்ணோட பெரிய பெரியம்மாவோட சின்ன சித்தப்பா பையன் அந்த பொண்ணு என்னோட சின்ன சித்தப்பாவோட பெரிய பெரிய
2: ஐயோ
1: இப்ப புரிஞ்சது
0: எனக்கு புரியலையே
1: பரவாயில்ல இது புரிஞ்சதுனால உங்க ப்ரமோஷன் இருக்கு
3: வெரி குட் வெரி பேட்
1: டேய் இன்னும் ஒரு மணி நேரம் நான் இங்கே இருந்து உன் வீடு தான் வாட்ச் பண்ண போறேன்
3: அப்படியா ரொம்ப சந்தோஷம்
4: பெட்டி பையன் இவன் போக மாட்டான் போல இருக்க
3: உள்ள வந்து தொலை இந்த பொண்ணு அவன் போக மாட்டான் போல இருக்கு ராத்திரி மட்டும் இங்க தங்கிட்டு விடியறதுக்கு முன்னாடி ஓடிடணும்
5: என்ன உன் பேர் என்ன தலைவா
3: விஸ்வம் விஸ்வம் நான் விஸ்வநாதன்
5: நான் உன்னை விச்சுன்னே கூப்பிடுறேன்
6: இந்தாப்பா வாட்ச்மேன்
1: போய் சொல்ல
5: பெட்ரூம் எங்க இருக்கு விச்சு
3: என்னது பெட்ரூமா இருக்கிறது ஒரே ரூம் இதுல பெட்ரூம் எங்க போறது
5: பொறு விச்சு ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற
3: என்ன பண்ற இப்ப
5: நல்லா கவிச்சு இது என் பெட்ரூம் அது உன் பெட்ரூம் ஓகே எப்படி நம்ம ஐடியா
3: உன் பேச்ச வச்சு ஒன்னு என்னமோ நினைச்சேன் பரவாயில்ல கொஞ்சம் விஷயம் இருக்கு
5: தேங்க்யூ விச்சு
3: பரவாயில்ல
5: விச்சு பிரிக்கிறதுக்கு பாய் தலகாணி
3: தொலைக்கிறேன்
5: மறுபடியும் தேங்க்ஸ் விச்சு
3: மறுபடியும் பரவாயில்ல ஆமா நீ யாரு என்ன விவரம் எதுக்காக மெட்ராஸ் வந்த ஒண்ணுமே சொல்லலையே
5: வேலை தேடி வந்த விச்சு
3: வேலையா என்ன படிச்சிருப்ப ஒரு SSLC வரைக்கும் படிச்சிருப்பியா
5: இல்ல விச்சு BSC வரைக்கும் தான் படிச்சேன் அது கூட 90%
3: தான் அப்பா அம்மா எல்லாம் ஊர்ல தான் இருக்காங்களா
5: அப்பா அம்மா இல்ல விச்சு அவங்க இறந்துட்டாங்க
3: வேற யாராவது இருக்காங்களா
5: எனக்கு யாருமே இல்ல விச்சு விச்சு விச்சு
3: என்ன
5: அந்த லைட்ட கொஞ்சம் ஆஃப் பண்றீங்களா குட் நைட் விச்சு
3: குட் மார்னிங் சேலைய காணல போயிட்டா அப்பா
1: ஓஹோ நீங்க உங்களுக்கு சொந்தக்காரங்களா யாரு கொடுத்தா நமக்கு வாடகை வந்தா சரி
3: ஆமா உன்னை விடுறதுக்கு முன்னாடி போ சொன்னே ஏன் போல
5: சொல்லிட்டு போலான்னு
3: சொல்லிட்டல புறப்படு
5: சரி விச்சு நான் புறப்படுறேன் அந்த 500 ரூபாய் பணம் கொடு
3: 500 ரூபாயா எதுக்கு
5: இல்ல விச்சு நான் காலையில வெளியில நின்னுட்டு இருந்தேனா வீட்டுக்காரன் வந்தானா அவ வாடகைய கேட்டானா நான் உள்ள வந்து பார்த்தேனா நீ தூங்கிட்டு இருக்க அவ அசிங்க சிங்கமா திட்டா நீ தூங்குற நான் யோசிக்கிறேன் என்ன பண்றது நீ கையில இருந்த 500 ரூபாய் கொடுத்துட்ட சீக்கிரம் பணம் கொடு விச்சு பாமாச்சு
1: பணம் என்ன எதையும் கேட்க கூடாது சொல்லி வச்சுட்டேன் உன்னை யாரும் மட்டும் கொடுக்க சொன்னா நானா கொடுக்க சொன்னேன்
7: நானா கொடுக்க சொன்னேன் எனக்கு வீட்டு வாடகை கொடுக்க தெரியாத கொடுக்க தெரியாது
1: இதுக்கு முன்னாடி நான் கரெக்டா வீட்டு வாடகை கொடுக்கலையா பெருசா பேச வந்துட்டாளுங்க
5: ஏன் நான் போய் சொல்ற நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து வாடகையே கொடுக்கலையாமே நீ 500 ரூபாய் பணம் கொடுத்தா நான் இங்க இருந்து போவேன் இல்ல இந்த இடத்தை விட்டு நகர மாட்டா சொல்லிட்ட
1: உனக்கு பணம் தானே வேணும் 5 நிமிஷத்துல அமௌண்டோட வரேன் செக்கா வேணுமா கேஷா வேணுமா நேரா பேங்க் போறேன் 500 ரூபாய் பணம் எடுக்கிறேன் என் அக்கவுண்ட்ல இருந்து
0: அக்கவுண்டா
3: பேங்க்ல
0: பேங்கா முன்ன பின்ன பேங்க பாத்திருக்கியாடா நீ பேங்க்னா பணம்டா பணத்தை போட்டு எடுத்து என்ற இடம்டா
1: என்னடா கிண்டலா எல்லாம் உன்னால தானே வந்தது என்ன பொம்பளை மாட்டி விட்டுட்டு நீ ஜாலியா இருக்கல
0: உனக்கு இப்ப என்னடா வேணும்
1: எனக்கு 500 ரூபாய் பணம் வேணும்டா
0: இது எனக்கு கேட்கவே இல்ல
1: கேட்டே ஆகணும்
0: தேவிசுவம் அதுக்கு இப்ப 500 ரூபாய் கொடுக்கற அளவுக்கு நம்ம பொருளாதார நிலைமை இல்லடா இப்ப என்ன பண்றது
1: என்ன பண்றது
0: என்ன பண்றது ஐடியா டேய் நீ என்ன பண்ற ஒரு 2 நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற நாளைக்கு உன் விஷயமா ஒரு டைரக்டரா பார்க்க போறேன் அந்த மேட்டர் மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு 500 என்னடா 1000 கொடுத்து அந்த கோக்குவை
1: கோக்குவா
0: அதான்டா அந்த கோயம்புத்தூர் குமரிய பேக்கப் பண்ணிடலாம்
1: எனக்கு என்னமோ சரியா படல உனக்கு
0: என்னடா நான் பாத்துக்கிறேன் வா
5: என்ன விச்சு டீ சாப்பிட போறேன்னு சொல்லி நானும் வந்திருப்பேன்ல நீ மட்டும் தனியா வந்துட்டிய நான் பாத்துட்டேன்ப்பா உனக்கு மேனஸே இல்ல தள்ளு ஒரு டீ போடுப்பா
1: ஆனரே பெத்தலா
5: ஸ்பெஷலே போதும்ப்பா அந்த 500 ரூபாய் கழிச்சுக்கோ என்ன

0: அந்த பேப்பர் கொஞ்சம் கூட.
1: ஏன் இப்படியா மானத்தை வாங்குற? நீ எல்லாம் டீ கடைக்கு வரலாமா?
0: டீ கடைக்கு தானே வந்தேன், பிராந்தி கடைக்க வந்தேன்.
1: சரி, யார கேட்டு என் சட்டை லுங்கி எல்லாம் போட்டுட்டு வந்த?
0: அதுவா, என் துணியெல்லாம் தோச்சு போட்டிருந்தேன். அது காயத்துக்கு இன்னும் அரை மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள டீ குடிக்கணும்னு தோணுச்சு. அவசரத்துக்கும் சட்டை லுங்கி எல்லாம் போட்டு வந்தேன். என்ன தலைவா, பார்த்து உறிஞ்சு. நீ உறிஞ்சிட உறிஞ்சில கிளாஸே உடைஞ்சிரும் போல இருக்கு.
2: போன காரியம் சக்சஸ்டா. நம்ம டைரக்டர் இப்ப ஸ்டுடியோ தான் இருக்காரு. அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டரை தாஜா பண்ணி டைரக்டர் உன்னை பத்தி சொல்லி வச்சிருக்கேன். நாம இப்ப உடனடியா ஸ்டுடியோக்கு போறோம், டைரக்டரை பாக்குறோம். அவர் மட்டும் சரின்னு சொல்லிட்டாரு. நாளைக்கு அவருடைய புது படத்துல நீ தான் பாடுற. இந்த பையன் யாரு?
0: நான் தான் பா.
1: நான் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துறேன்டா.
0: நான் மேன், ஸ்டுடியோனா ஷூட்டிங் எல்லாம் நடக்கும் இல்ல மேன். நானும் வரேன் மேன்.
1: எதுக்கு அங்க வந்து எங்க மானத்தை வாங்குறதுக்கா? அதெல்லாம் முடியாது. நீ எல்லாம் எங்க கூட வரக்கூடாது.
0: சரி, நான் வரலப்பா. அந்த 500 ரூபாய் பணத்தை எடுத்து வச்சிட்டு அப்புறமா ஸ்டுடியோக்கு போ.
1: இந்த 500 ரூபாய் சொல்லியே நீ என்ன பிளாக்மெயில் பண்ற? சரி, வந்து தொலை.
0: தேங்க் யூ விச்.
3: ஓகே, நீ கொஞ்சம் பேன் பண்ணு. ஆர்டி சென்டர் பண்ணு பா. பேன் ரைட், பேன் ரைட். இன்னும் கொஞ்சம்.
2: வணக்கம் சார். சார், நான் சொல்லல என் ஃப்ரெண்ட்னு, அது இவன் தான் சார். டேய், டைரக்டருக்கு வணக்கம் போடுறா.
1: வணக்கம் சார்.
4: ஓ, நீங்க தானா? கேசட் கேட்டேன், உங்க பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாளைக்கு புதுப்பட பூஜை இருக்கு, நேரா ரெக்கார்டிங் தேட்டருக்கு வாங்க. நாளைக்கு உங்களே பாட வச்சிடறேன். புது ஆள் சொல்லிருந்தேன். அது இவரு தான், பாட வச்சிருங்க.
5: ஓகே சார். பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருங்க, நோட்ஸ் எழுதிங்க. ரெடி ரெடி, டேக் 1 1 2 3 1 2 3. ஏன் சார், உங்களுக்கு மட்டும் என்ன சார் அவசரம்? ஒன்னா சேர்ந்து பாடுங்க சார். டேக் 2 ரன்னிங் ரெடி 1 2 3 1 2 3.
1: எனக்கு வயிற்றுச்சல இருக்கு, நீ சிரிக்கிற.
0: இல்ல, நான் பாடினா ஒரு பெரிய கூட்டமே கூடும் சொல்லுவீங்க. இன்னைக்கு நீங்களே ஒரு கூட்டத்தோட கூட்டமா சேர்த்து இருக்கீங்களே, அதை நினைச்சுதான் சிரிச்சேன். உங்களுக்கு பாடுற வேலை கிடைச்சிருக்கோ இல்லையோ, எனக்கு பேசுற வேலை கிடைச்சிருக்கு.
1: பேசுற வேலையா?
0: வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள்:

0: செய்தி அறிக்கை முடிவடைகிறது.
1: ஹலோ, குட் ஈவினிங்.
0: குட் ஈவினிங்,
1: ஐ எம் மூர்த்தி, இங்க தான் ஒர்க் பண்றேன்.
0: ஆஹா,
1: உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, உங்கள மாதிரியே. வாங்களேன், என் கார்லயே டிராப் பண்றேன்.

0: தானே, வாங்கிடுவோம்.
1: எப்படி கோயிந்தா, பிரபலமானவங்க தானே சவால பாட முடியும்.
0: இவனை பிரபலமாக்கிட்டா
2: புரியலையே.
0: அதோ அங்க வெறிநாய் விரட்டுற மாதிரியே ஓடி வரானே அந்த ஆம்பளைய பாத்திய.
3: ஆமா,
0: அவன் தான் நான் சொன்ன சபா செக்ரட்டரி.
3: ஓஹோ,
0: அவங்கிட்ட போய் நான் சொன்ன மாதிரியே பேசுங்க.
3: நீங்க 2 லிட்டர் பெட்ரோல் போடியா, சண்முக ஆளுக்கு போனோம்.
0: சண்முக என்ன சார்
3: விஷயம்? உனக்கு வர 18ஆம் தேதி பாம்பே பாடகர் விஸ்வநாதன் சாரோட ப்ரோக்ராம் இருக்கு. 50 டிக்கெட் ரிசர்வ் பண்ண போறேன். லேட்டா போனா கிடைக்காதியா? சீக்கிரம் போடு.
2: விஸ்வநாதன் ஒண்ணுமே புரியலையே.
0: எனக்கு
1: ஒரு

0: அந்த டிக்கெட்ஸ் போதும் சார், இந்தாங்க பணம்.
1: சாரிமா, கிருஷ்ணா கொடுக்குற எங்க தபால் இல்ல, வேற ஏதாவது தபால் இருக்கலாம். முடிஞ்சா அடுத்த மாதம் தபால் அரேஞ்ச் பண்றேன்.
0: என்ன சார் இது, விஸ்வநாத்தோட இசை வெள்ளத்துல நீண்டனோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாலஞ்சு நாள புளிக்காம காத்துட்டு இருக்காங்க. இப்படி பண்ணிட்டீங்களே சார், இதெல்லாம் ஒரு சபா, இந்த மூஞ்சில ஒரு செக்ரட்டரி.
1: விஸ்வநாத், விஸ்வநாத், விஸ்வநாத், யார் அந்த விஸ்வநாத்?
2: அந்த விஸ்வநாத்தே நான் தான் சார்.
1: உங்களுக்கு இல்லாத ப்ரோக்ராமா? பேஷா பண்ணிவிடலாம், ஆனா இந்த மாசம் கடைசி வரைக்கும் ப்ரோக்ராம் ஃபுல்லா இருக்கு.
2: சரி சார், அப்ப நான் நெக்ஸ்ட் மந்த் வரேன்.
1: இதுதா இப்படி பொசுபடி எழுந்துபட்டா எப்படி பெரியவா? எங்க சபாவை தேடி வந்திருக்கேன், ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு போங்க.
3: சார் கோச்சுக்கல, என்ன ஒரு சின்ன ஆப்ளிகேஷன், ஒண்ணும் இல்லை. எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் மூர்த்தின்னு பேரு, அவருக்கு நாளைக்கு கல்யாணம், அவர் மேரேஜ் ரிசப்ஷன்ல நீங்க பாடி தரணும், அப்பதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன யோசிக்கிறேன், கல்யாணம் கேவலமா நினைக்காதே, பெரிய எடுத்து கல்யாணம், பெரிய பிரிவெல்லாம் வருவா, உங்களுக்கும் கௌரவம்.

0: அப்பாவை தேடி வந்திருக்கே, ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு போங்க சார். கோச்சுக்கல என்ன, ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். ஒண்ணும் இல்லை, எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் மூர்த்தின்னு பேரு, அவருக்கு நாளைக்கு கல்யாணம். அவர் மேரேஜ் ரிசப்ஷன்ல நீங்க பாடி தரணும், அப்பதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன யோசிக்கிறே, கல்யாணம் கேவலமா நினைக்காதே, பெரிய எடுத்து கல்யாணம், பெரிய பெரிய எல்லாம் வருவா, உங்களுக்கும் கௌரவமா இருக்கும். சரின்னு சொல்லுங்க.
1: இந்த 500 ரூபாய் கரெக்டா இருக்கா எண்ணி பாரு.
2: தேவையில்லை, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு.
1: உன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, என் கண்ணு முன்னாலே எண்ணி பாரு. அப்புறம் 100 ரூபாய் குறையுது, 200 ரூபாய் குறையுதுன்னு சொல்லி அதுக்கு வேற ஒரு வாரம் டெண்டர் அடிச்சிட போற.
2: 50 ரூபாய் குறையுது.
3: அடி பாவி, நீ உருப்படுவியா? உனக்கு இதெல்லாம் அடுக்குமா? கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? கேவலம் ஒரு 10 ரூபாய் எடுத்ததுக்கு 50 ரூபாய் குறையுதுன்னு போய் சொல்றிய.
4: ஊருக்கு போறாளே, இவ நல்லபடியா போய் சேரணுமேனு அர்ச்சனை பண்ணணும்னு எடுத்தேன். கொடுத்துறேன்.
2: 10 ரூபாய் சொன்னா தரமாட்டேன், அதான் 50 ரூபாய் போய்
1: சொன்னேன்.
4: கோபத்துல தன்னை பத்தியே அடிக்கடி பேசிக்குவான். அதான் இவன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஷை டைப்பு.
1: சரி சரி, சீக்கிரம் கிளம்பு,
4: எங்களுக்கு 1007 வேலை இருக்கு.
2: அது என்ன 1007 வேலை?
4: உன்ன அனுப்புற ஒரு வேலை முடிஞ்சது, மீதி 1007 வேலை.
2: நான் புறப்படுறேன் மேன், சீக்கிரம் அந்த காவேரியை கல்யாணம் பண்ணிடு. என்ன, நான் எங்க இருந்தோம் நீயும் காவேரியும் சந்தோஷமா இருக்கணும்னு தினம் தினம் சாமியை வேண்டிக்குவேன். போயிட்டு வரேன் மேன்.
5: இருக்கும்போது பணத்துக்காக கஷ்டப்படுத்தினா, போகும்போது மனச கஷ்டப்படுத்திட்டா.
2: நான் வரேன் விஜு, நான் வரேன் கோவிந்த். இந்த ஆம்பளைங்கள பாரு, இந்த அனாதைக்கும் ஒரு சொந்தம் கொடுத்த உனக்கு என் கல்யாண பரிசு.
6: இடைவெளிக்கு பிறகு நேயர்கள் கேட்கலாம் நான் பேச நினைப்பதெல்லாம். திரைப்பட ஒளிச்சித்திரம்

0: தொடர்வது நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: என்னடா ஒரு பெரிய இடத்துல பாட போற, நல்லதா ட்ரெஸ் பண்ணணுமே, மரியாதையா போகணுமேங்கிறது இல்லாம இருந்த 500 ரூபாயும் இப்படி கொலுசு வாங்க கொடுத்துட்டிய.
2: நான் வாழ்றதே என் காவேரிக்காக தான்டா. இந்த உலகத்துல எனக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்த கூட பரவாயில்ல, ஆனா என் காவேரி மட்டும் இருந்தா போதும்.
1: அது சரி, கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. அதுக்காக இப்ப இப்படியாவா கச்சேரிக்கு போற?
2: என்னடா பண்றது, என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ் தானே போட முடியும், கோட் சூட்டா போட முடியும்.
1: நீ போய் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணு, நான் இப்ப வந்துடுறேன்.
2: One.

0: பாட்டை திட்டு வந்து இங்க பாட்டு வரையா பாடுறேன். போய் போய் இந்த திருட்டு பையனா உங்களுக்கு பாட கிடைச்சானா?
1: என்னங்க உங்களுக்கு பாடுறதுக்கு வேற நல்ல ஆள் கிடைக்கலையா? இவர் தான் கிடைச்சாரா? இப்ப எவ்வளவு அசிங்கமா போச்சு.
2: என்ன என்ன பண்ண சொல்ற? அந்த சபாசகர்ட்ட தான் ரெக்கமெண்ட் பண்ணாரு.
1: நானும் ஒண்ணு ஆசைப்பட்டேன், இல்லன்னு சொல்லல. இப்ப எனக்கு அந்தஸ்து முக்கியமா படுது. அந்தஸ்து மட்டும் இருந்தா போதும், ஆசைப்பட்டதெல்லாம் அடையலாம். எனக்காக நீ 5 வயசுல கஷ்டப்பட்ட, 10 வயசுல கஷ்டப்பட்டாங்கிறதுக்காக ஒன்ன கல்யாணம் பண்ணிட்டு நான் ஆயுசு போற கஷ்டப்பட முடியுமா என்ன? 10 பேர் மதிக்கிற மாதிரி கௌரவமான வேலையில இருக்கிற நான் எங்க? 10 பைசா கூட வழி இல்லாம இருக்கிற நீ எங்க? ஒரு பொருத்த வேண்டாம். அவர்கிட்ட கார் இருக்கு, பங்களா இருக்கு, பெட்டி நிறைய பணம் இருக்கு. ஆனா உங்ககிட்ட என்ன இருக்கு? சொந்தமா ஒரு டிரெஸ் வாங்க கூட வக்கல. உனக்கெல்லாம் இருக்கு லவ். போட்டுக்கே லாட்டரி அடிக்கிறவ நீ. ஒண்ணுமே இல்லாத உனக்கு பொண்டாட்டியானா ஊரே என்ன பார்த்து சிரிக்கும். ஆனா அவருக்கு பொண்டாட்டியா இருக்கிறதால நீ மட்டும்தான் என்ன பார்த்து சிரிப்ப. அத பத்தி எனக்கு கவலை இல்லை. சும்மா அழந்த விட்டுட்டு அடுத்த வேளை சோத்துக்கு வழிய பாரு.
0: ஏதோ பிக்சர் போல.
3: அதுக்கு வேற ஆள பாரு.
0: சும்மா வாமா, ஜாலியா இருக்கலாம்.
4: என்னடா
0: காஸ்ட்லி?

0: இல்லாத வசதியா?
1: இருக்கட்டும் மேடா, நான் தங்கம்னா அவ வைரம் மாதிரி, தங்கத்தோட வைரம் சேர்ந்த மதிப்பு தானே.
0: அது சரி, அதுக்காக இப்படியா பண்ணுவ? இப்போ மேட்டர் பிரின்சிபால் வரைக்கும் போயிருக்கு. இந்நேரம் அந்த ஆளு
2: நீ எல்லாம் காலேஜுக்கு படிக்க வரியா இல்ல ரொமான்ஸ் பண்ண வரியா? என்ன தைரியம் இருந்தா ஒரு பொண்ணோட கையை பிடிச்சி வைப்ப? போய் எஜுகேஷன் காலேஜ்னா ஒரு டிசிப்ளின் வேணும். உன்ன மாதிரி ரவுடித்தனமான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த காலேஜுக்கு தேவையில்லை. என்ன நடந்துச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுமா, நான் இவனை காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுறேன். என்னமா யோசிக்கிற, எழுதி கொடுமா?
3: இல்ல சார், நீங்க சொல்ற மாதிரி இங்க எதுவுமே நடக்கல சார். ஆமா சார், நாங்க ரெண்டு பேரும் சும்மா ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு இருந்தோம். அது யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க சார்.
2: என்னமா இது, இத முதல்ல சொல்லிருக்க கூடாது. இப்ப தேவையில்லாம அந்த பையனை திட்டல.
3: சாரி சார்.
2: சரி சரி, கிளாஸ்க்கு போங்க.
3: ஒரு நிமிஷம், நான் உண்மையை சொல்லிருப்பேன். அப்படி சொல்லியிருந்தா உன் நிலைமை என்ன? அனாவசியமா உன் படிப்பு ஸ்பாயிலா இருக்கும்ல. காலேஜ விட்டு போகும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போயிருவாங்க, லோ கிளாஸ்ல போயிருவாங்க. அத எஸ், குட் மார்னிங்.
4: குட் மார்னிங் மேடம்.
3: குட் மார்னிங். தூங்க கூட விட மாட்டேங்கிறிய. மூஞ்சு பாரு, மூஞ்சு குரங்கு குரங்கு. தந்து விட்டேன் என்னையா, தந்து விட்டேன் என்னை. ஹலோ,
2: நான் ஆனந்த் தான் பேசுறேன். நான் தப்பானவனா இருக்கலாம், ஆனா நான் ஆசைப்பட்டதுல எந்த தப்பு இல்லை. நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்ற வரைக்கும் உங்க வீட்டு வாசல்லையே தான் இருக்க போறேன். அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி.

0: முதல்ல ஆரம்பிச்ச எங்க காதல் நிச்சயதார்த்தத்துல போய் முடிஞ்சது. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச அன்னைக்கு சாயந்தரம் எங்க வீடே சந்தோஷத்துல இருக்கும் போதுதான் அப்பாவுக்கு அந்த போன் வந்தது. அப்பாவோட சிட்பண்ட் கம்பெனில இருந்த கேஷியர் நிறைய பணத்தை மோசடி பண்ணிட்டு ஊரை விட்டே போயிட்டான். ஆபீஸ்க்கு வெளியில பணம் போட்டவங்க எல்லாம் சேர்ந்து கலாட்டா பண்றாங்கன்னு போன் வந்தது. மோசடி செஞ்ச பணம் கோடிக்கணக்கில் இருக்கும். அப்பாவுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. எல்லாரும் ஐபி கொடுக்க சொன்னாங்க. ஆனா அப்பா அப்படி பண்ண விரும்பல. இருக்கிற வீடு காரு சொத்து எல்லாத்தையும் வித்து கடன் அடைச்சாரு. அரண்மனை மாதிரி வீட்டுல இருந்த நாங்க 50 ரூபாய் வாடகை வீட்டுக்கு வந்தோம். சொத்து போன உடனே என் கல்யாணமும் நிச்சயதார்த்தத்தோடவே நின்னு போச்சு. முடிஞ்சு போன உறவு மறுபடியும் தொடரணும். என் கழுத்துல மூணு முடிச்சு விழணும்னு ஆனந்த் கிட்ட போய் பேசுறதுக்காக நானும் அப்பாவும் போனோம். என்னப்பா இப்படி இருமிட்டே இருக்கீங்களே? உங்களை மாத்திரை வாங்க சொன்னா இப்படி ஸ்வீட் பாக்கெட் போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே?
1: அது இல்லம்மா, கல்யாண விஷயமா பேச போறோம். மாப்பிள்ளைய வெறுங்கையோட பார்த்தா நல்லா இருக்காது. மாத்திரை எல்லாம் வாங்கலாமா? எங்க போயிர போகுது?
2: ஐயா வணக்கங்க.
1: வணக்கம் வணக்கம். சார் இருக்காரா?
2: உள்ள இருக்காரு. பர்த்டே பார்ட்டி நடந்துட்டு இருக்கு.
1: அப்படியா?
2: ஆமாங்க.
1: சரி நான் பாத்து.
2: சரிங்க,
1: நீ இங்கேயே நில்லுமா, நான் போய் பாத்துட்டு
0: வந்தேன்.
3: தேங்க்யூ. என்ன மிஸ்டர் ஆனந்த், பர்த்டே பார்ட்டி கொடுத்துட்டீங்க, மேரேஜ் பார்ட்டி எப்ப கொடுக்க போறீங்க?
4: சீக்கிரம் கொடுத்துருவோம்.
3: உங்களுக்கு என்ன சார், உங்க அந்தஸ்துக்கு ஊர்ல இருக்க பெரிய பெரிய கோடீஸ்வரர் எல்லாம் பொண்ணு கொடுக்கறதுக்காக கியூல காத்துட்டு இருக்காங்க.
4: என்ன விஷயம்?
1: உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்.
4: உள்ள வாங்க. யூ கேரியன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைல் ஜானி லேட்டர். சொல்லுங்க.
1: தந்தியா கல்யாண விஷயமா?
4: ஏதாவது பல உதவி செய்யணுமா? சொல்லுங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா?
1: என்னமா அப்படி இப்படி பேசுறீங்க? உங்களுக்கும் சந்தியாவுக்கும் கல்யாணம் பேசி நிச்சயம் எல்லாம் ஆயிருச்சு.
4: நிச்சயதார்த்தம் முடிஞ்சது இல்ல?
1: முடிஞ்சது.
4: அதோட இந்த கல்யாணமும் முடிஞ்சது.
1: மாப்பிள்ள, அன்னைக்கு நீங்க சரின்னு சொல்லிதானே நிச்சயதார்த்தமே பண்ணோம்?
4: அன்னைக்கு சரின்னு சொன்னேன். சரின்னு சொல்ற நிலைமையில நீங்க இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்கிற ஏ ஸ்டேட்டஸ் எங்க, ஒண்ணுமே இல்லாம இருக்கிற நீங்க எங்க?
1: மாப்பிள்ள, எல்லா பொண்ணுக்குமே வாழ்க்கையில கல்யாணம் நிச்சயமாகும். ஆனா என் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துலதான் வாழ்க்கையே நிச்சயமாகுது. அது இல்லைன்னு பண்ணிடாதீங்க மாப்பிள்ள.
4: ஒரு விளக்கு எரியணும்னா ஒரு தீக்குச்சி அணையத்தான் வேணும். தீக்குச்சி அணியுதேன்னு அனுதாபப்பட்டா அப்புறம் ஆயுசுக்கும் இருட்டுலதான் நிக்கணும். எனக்கு டைம் ஆச்சு, எனக்காக நிறைய பெரிய மனுஷங்க ஹால்ல வெயிட் பண்றாங்க. நீங்க போலாம்.
3: மாப்பிள்ள மாப்பிள்ள சொன்னா கேளுங்க மாப்பிள்ள. என் பொண்ணை ஏமாத்திடாதீங்க மாப்பிள்ள. நீங்க இல்லைன்னா உயிரியே விட்டுருவா மாப்பிள்ள.
4: ஏன் உயிர் விடணும்? அதான் நாட்டுல எவ்வளவு தொழில் இருக்கு. மூலதனம் இல்லாம ஆம்பளை தான் பிசினஸ் பண்ண முடியாது. ஆனா உன் பொண்ணு பண்ணலாம்.
3: என்னடா சொன்னேன், என்ன
4: சொன்னேன் மாப்பிள்ள? காலை புடிச்சு கேக்குற மாப்பிள்ள, என் பொண்ணை கை விட்டுறாதீங்க மாப்பிள்ள.

0: உன் பொண்ணுக்கு ஏதாவது கோயில போய் இலவச கல்யாணம் நடத்துப்போ. சண்முகம், இந்த கழுத்தை பிடிச்ச வெளியே தள்ளா.
1: பரவாயில்ல மாப்ள, நானே போற. கல்யாணத்தை இந்த முகூர்த்தத்துல வேண்டாம், அடுத்த முகூர்த்தத்துல வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. போலாமா.
2: என்னடாடி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் நெஞ்சு வலிக்குது.
2: நான் வேணா மருந்து தேய்ச்சி விடட்டுமா?
1: தேவையில்லம்மா, சரியாயிரும்.
2: ரொம்ப வலிக்குதா டாடி?
1: ஒண்ணும் இல்லம்மா.
2: டாடி விடுஞ்சிருச்சு. டாடி டாடி எழுந்துருங்க, விடுஞ்சிருச்சு. எழுந்துருங்க டாடி, விடுஞ்சிருச்சு.

0: வீட்டுல நடந்தது இதுவுமே எனக்கு தெரியாதுன்னு அப்பா நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா அங்க நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும். மருந்து வாங்காட்டி கூட பரவாயில்ல, மாப்பிள்ளைய பாக்க வெறும் கையோட போக கூடாதுன்னு சொல்லி எந்த ஸ்வீட் பாக்கெட்ட வாங்கினாரோ அதை என்கிட்ட கொடுத்துட்டு அப்பா உள்ள போனாரு. ஸ்வீட் பாக்கெட்ட குடுக்கறதுக்காக நான் உள்ள போனப்பதான் அப்பாவுக்கு நடந்த எல்லா அவமானத்தையும் நான் பார்த்தேன். இங்க எனக்கு தெரிஞ்சா நான் வருத்தப்படுவேணும்னு அப்பா என்கிட்ட மறைச்சாரு. அவர் வருத்தப்படக்கூடாதுன்னு நான் அவர்கிட்ட மறைச்சேன்.
1: நம்ம ரெண்டு பேர் கதையிலயும் ஆரம்பம்தான் வேறையே தவிர முடிவு ஒண்ணுதான்.
0: ஆனா நான் உன்ன மாதிரி கவலைப்படல மேன். என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவும் எதுக்கும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். வாழ்க்கையில எது நடந்தாலும் அதுக்காக வருத்தப்படக்கூடாது, இதான் என் பாலிசி.
1: உன்ன ஒண்ணும் தெரியாத சின்ன பொண்ணு நினைச்சேன், ஆனா இவ்வளவு கஷ்டங்களையும் தங்கிக்கிட்டு நீ சாதாரணமா இருக்க பாரு. உனக்கு இருக்க தைரியம் எனக்கு கூட இல்ல. உன் நிலைமையில நான் இருந்திருந்தா நிச்சயம் நேரம் உயிரோடவே இருக்க மாட்டேன்.
0: ஆமா மேன், நான் உயிரோடதான் இருக்கேன். நான் எதுக்காக சாகணும், யாருக்காக தற்கொலை பண்ணணும், தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் காதலிச்சது தப்பா? ஆனந்த் மேல உயிரே வச்சிருந்தது தப்பா? ஒவ்வொரு நிமிஷமும் ஆனந்தையே உயிரா நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தனே அது தப்பா? இல்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அந்தஸ்து போன அடுத்த நிமிஷமே என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போறானே ஆனந்த், அது தப்பா? சொல்லு மேன். நம்ம காதல் நிஜம், ஆனா அதை புரிஞ்சுக்க முடியாத போலிங்களை நம்பி நம்ம ஏமாந்துட்டோம். அந்தஸ்து இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக நம்மளை தூக்கி எறிஞ்சாங்களே, அந்த சந்தர்ப்பவாதிகளுக்காக நாம ஏன் உயிரை விடணும்? எப்ப காதல் முக்கியம் இல்ல பணம் தான் முக்கியம்னு ஆனந்த் சொன்னானோ அப்பவே எனக்குள்ள ஒரு வேகம் பிறந்துச்சு. எந்த அந்தஸ்து இல்லைன்னு நீ என்ன தூக்கி எறிஞ்சியோ அதே அந்தஸ்தோட முன்னால வாழ்ந்து காட்டுறேன் பாருன்னு ஒரு வைராக்கியம் பிறந்துச்சு. ஏன் அது உனக்கு வரக்கூடாது சொல்லு மேன். காலம் காலமா காதல் தோல்வினா தாடி வளர்க்கறதும் தற்கொலை பண்ணிக்கிறது தானே மிச்சமா இருக்கு. நாம ஏன் அதை மாத்தி காட்டக்கூடாது? நம்மள மாதிரி ஏமாந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க மேன், அவங்களுக்கு நாம ஏன் ஒரு பாடமா இருக்க கூடாது? காவேரி மாதிரி ஆனந்த் மாதிரி ஏமாத்துறவங்களுக்கு புழு கூட பாம்பா மாதிரி படம் எடுக்கோட காட்டுவோமே. நிலா நிலா ஓடி வானா, எந்த நிலாவும் ஓடி வராது, ஆனா முயற்சி மட்டும் இருந்தா போதும். அந்த நிலாவே கூட நம்ம காலடியில தானே ஏற்கனவே நிரூபிச்சுட்டாங்க. நாம நிலவுக்கு போக வேண்டாம், ஆனா நம்மளை ஏமாத்தினவங்களுக்கு முன்னாடி ஒரு படி உயர்ந்து காட்டுவோமே. அழர்ந்து விட்டுட்டு கண்ணீரை தொடச்சிட்டு வா மேன், வாழ்க்கை வாழறதுக்கு தான் வாழ்ந்து காட்டுவோம். இன்னும் என்ன மேன் யோசிக்கிற, முடியாதுங்கிறது இனிமே வார்த்தையில கூட இருக்க கூடாது. வா மேன்.
2: மண்டனீர மண்டலாண்டலிய நிலசுராசுரவந்தித வராஹேத்திர விபூஷண.
3: வீட்டுக்காரன் வீட்டை காலி பண்ண சொன்னா நேரா கோயிலுக்கு தான் வரணுமா? ஏன் நாங்கள்லாம் இல்லையா, எங்களுக்கெல்லாம் வீடு இல்லையா? நம்ம ரெண்டு பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நீ என்ன மரியாதை வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாது, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பெத்த தாயோட ஃப்ரெண்ட்ஷிப் மேலும் நினைக்கிற வேணாம். இதுக்கு முன்னால எப்படியோ, ஆனா இப்பதைக்கு நம்ம மூணு பேருக்குள்ள ஒரு சம்பந்தம் இருக்கு. நம்ம மூணு பேருமே அனாதைங்க. அனாதையாவே இருக்கணும்னா இப்படி கோயில் குளமும் தாராளமா போங்க, இல்ல நமக்கும் ஒரு சொந்தம் வேணும்னா என் வீட்டுக்கு வாங்க. வாங்க, இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவோம். இனிமே நீங்க சிரிச்சா நான் சந்தோஷப்படுவேன், நான் அழுதா எனக்கு நீங்க ஆறுதல் சொல்லுங்க. வாங்க நம்ம வசந்த மாளிகைக்கு போலாம்.

0: நிக்கியோ, என்னது?
1: தேசிய ஒருமைப்பாடு. தண்ணி இல்ல அரிசி இல்லங்கிறதுக்காக மட்டும்தான் சர்வ கட்சி கூட்டணுமா என்ன? போர்வை இல்லங்கிறதுக்காக கூட கூடலாம், அதான் கூட்டிட்டேன். கொடி கட்டி பறக்கதான் முடியல, அட்லீஸ்ட் கொடி கட்டி படுக்கவா செய்ய. குட் நைட்.
0: பக்கத்துல ஒரு கம்பெனி வரைக்கும் போயிட்டு வரேன், அங்க ஒரு இன்டர்வியூ இருக்கு.
1: ஐஏஎஸ் படிக்க போறேன், கலெக்டர் ஆக போறேன்னு சொன்னேன், இப்ப என்னடா வேலைக்கு போக போறேன்னு சொல்ற?
0: ஐஏஎஸ் படிக்கணும்னா பணம் வேணும்ல மேன், இப்படி ஏதாவது வேலை செஞ்சா அந்த சம்பளத்துல படிக்கலாம்ல.
1: எல்லாரும் வேலைக்காக படிப்பாங்க, நீ படிக்கிறதுக்காக வேலைக்கு போற, புறப்படு.
2: நீர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்பட ஒளிச்சித்திரம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு
3: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: உக்கார்மா.
2: இவர் இந்த போட்டோல இருக்கிறவர்.
1: இவர் தாமா இந்த கம்பெனி சேர்மன். கோயம்புத்தூர்ல பெரிய பிசினஸ் மேன். இப்ப மெட்ராஸ்ல புதுசா இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்காரு.
2: சாரி சார், எனக்கு இந்த வேலை வேண்டாம்.
1: ஏமா, என்ன காரணம்?
2: இதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாது சார். உங்களுக்கு ஏன் கிரிக்கெட் பிடிக்கலன்னு உங்களால காரணம் சொல்ல முடியுமா சார்? அது மாதிரி தான் சார் இதுவோ. நான் வரேன் சார். இந்த காலத்துல சாமி கிட்ட வரம் கிடைக்கிறது கூட ஈஸியா இருக்கும் போல இருக்கு, ஆனா வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஏறி இறங்கின கம்பெனி தான் வேற வேறையே தவிர பதில் ஒண்ணுதான், வேலை இல்ல.
3: வேலை இல்லாம எங்க போகுது? உத்தியோகம் கௌரவத்துக்கா இல்ல பொழப்புக்கா? இத்தனை நாள் கௌரவத்துக்காக உத்தியோகம் தேடிட்டு இருந்தேன், அதான் கிடைக்கல. பொழப்புக்கு உத்தியோகம் தேடி இருந்தா எத்தனையோ வேலை இருக்கு.
2: என் தப்பு என்னன்னு எனக்கு இப்பதான் புரியுது. நாலு செவத்துக்குள்ள உட்கார்ந்து ஏசி ரூம்ல பாக்குறது மட்டும்தான் வேலைன்னு இல்ல, வெளியிலயோ எத்தனையோ நியாயமான வேலைங்க இருக்கு. இனிமே என்ன வேலை கிடைச்சாலும் செய்வோம். டெம்பரரி, பெர்மனன்ட், நாள் சம்பளம், வார சம்பளம், எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. நமக்கு தேவை வேலை மட்டும்தான். வேலை வேலை வேலை.
4: இந்தாப்பா, இங்க வா. இந்த பெட்டியெல்லாம் எடுத்து வண்டியில வச்சிடறியா? காசு தர்றேன். என்னால தூக்க முடியலப்பா, நிறைய பெட்டி இருக்கு.
3: கொடுங்க.
4: ரொம்ப தேங்க்ஸ் அப்பா. அம்மா, ₹2 பணம் கொடுக்குறீங்களா? இந்த பெட்டி தூக்கிட்டு வந்த பையனை கொடுக்கணும். எதுக்குமா ₹5? ₹2 கொடுத்தா போறமா?
2: பார்த்தா பாவமா இருக்கு, பரவாயில்ல வச்சுக்கிட்டோம்.
4: இந்தாப்பா.
3: கொடுக்கறது நோட்டா இருந்தாலும் மனசு சில்லறையா இருக்க. இதயத்துல சுமந்த பாரமே இல்லைன்னு ஆயிடுச்சு. கையில சுமந்த பாரம் தானே. பரவாயில்ல.
1: என்னங்க இது, ஒரே அநியாயமா இருக்கு. நம்ம எல்லாம் மான மரியாதையோட வாழ வேணாமா? இதை இப்படியே விட்டுட்டா நல்லா இல்ல. சொல்லிட்டேன்,
5: நான் மட்டும் நல்லா இருக்குது. நான் சொன்னேன், நானும் அதை தான் சொல்றேன், நல்லா இல்ல.
2: சேச்சே கன்றாவி, இந்த தெருவுல அத்தனை பேரும் சொல்றா அந்த வீட்டுல பிசினஸ் நடக்கிறது.
1: ஒண்ணு, இந்த காலனியை விட்டு நாம போகணும், இல்ல அவங்க போகணும்.
5: ஆமா, எதுக்கு வீண் பேச்சு? அத குழந்தை வரான், அவனே கேப். குழந்தை கொஞ்சம் நில்லு. அது ஒண்ணு இல்லப்பா, உன் கூட ஒரு பையனையும் பொண்ணையும் தங்க வச்சிருக்கிறேன். அவங்களுக்கு கல்யாணம் கல்யாணம் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இப்படி இருக்கிறது நல்லா இல்ல. பாக்குறவங்க தப்பா பேசுறாங்க, குடி இருக்கிற எங்களுக்கு சங்கடமா இருக்கு. நீ என்ன பண்ற? பேசாம அவங்கள காலி பண்ண வச்சுட்டு.
6: அண்ணே, நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் தப்பானவங்க இல்ல. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே அவங்களுக்காக இறக்கப்படுவீங்க. அவங்க ரொம்ப பாவம்ண்ணே, வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டவங்க.
7: ஆல் இந்தியா ரேடியோ மாநில செய்திகள் வாசிப்பது வெங்கட் கிருஷ்ணா.
8: சந்தியா பாஸ் ஆகணுங்கிறதுக்காக நீ ஏண்டி வேண்டிக்கிற?
2: எங்க அக்காவும் இந்த மாதிரிதான் ஒருத்தனை காதலிச்சாங்க. அந்த பையனுக்கு ஒரு பெரிய பணக்கார இடத்துல சம்பந்தம் கிடைச்ச உடனே எங்க அக்காவை ஏமாத்திட்டு போயிட்டான். அந்த வருத்தத்துல எங்க அக்கா தற்கொலை பண்ணிக்கிச்சு.

0: அக்கா கலெக்டர் ஆயிட்டாங்கடா. எங்க அக்கா மாதிரி உள்ள பொண்ணுங்களை அது ஒரு பாடமா எடுத்துக்கிட்டே இனிமே யாரும் தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்கல்ல.
1: பிள்ளையரப்பா
0: சந்தியா கலெக்டர் ஆகணும்.
2: என்னாச்சு
3: சந்தியா பாத்து எப்படியோப்பா என் பிரார்த்தனை நிறைவேறிச்சு.
0: என்ன பிரார்த்தனை?
3: நீ ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டா மொட்டை அடிக்கிறதா வேண்டிக்கிட்டேன்.
0: மொட்டை எல்லாம் அடிக்காத, உனக்கு மொட்டை அடிச்சா நல்லாவே இருக்காது.
3: அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற சந்தியா? நான் மொட்டை அடிக்கிறதா வேண்டிக்கிட்டது இவனுக்கு தானே.
2: போதுவாடா,
3: அவளுக்கே அடிக்கலாம் இல்லையா?
0: என்ன
2: சரி
3: ஒண்ணுமே பேசாம வர. எனக்கு தெரியும்டா, சந்தியா கலெக்டரா போறாளே, ஆனா நாம இன்னும் அப்படியே இருக்கமேனு யோசிக்கிறேன். அதானே, இப்படியே இருந்தா வருஷம் தாண்டா போய்கிட்டு இருக்கும். நான் சொல்றத கேளு. எனக்கு தெரிஞ்ச மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட உன்னை சேர்த்து விடுறேன். கௌரவம் பார்க்காம கொஞ்ச நாளைக்கு அவர்கிட்ட வேலை பாரு. அவரை பார்க்க நிறைய ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்கள யாரையாவது பிடிச்சி ஏதாவது நடக்குதான்னு பாப்பமே. யோசிச்சு பாருறா.
2: அங்க என்னடா வேலை? சார்
4: மாவட்ட ஆட்சித்தலைவர் மாற்றம். இதுவரை சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த சுந்தரம் கோவை மாவட்டத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். சென்னை மாவட்ட கலெக்டர் சுதீப் சிங் தமிழ்நாடு பாடநூல் நிறுவன இயக்குநராக மாற்றப்பட்டிருக்கிறார். சென்னை மாவட்டத்துக்கு புதிய கலெக்டராக டெல்லி உள்துறையில் பணியாற்றிய சந்தியா நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
2: எனது சந்தியா வரலா?
3: ஆமாடா, நாளைக்கே வரா. அதுவும் சாதாரண சந்தியாவா இல்ல, கலெக்டர் சந்தியாவா. மூணாம் மனுஷன் மாதிரி பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு லெட்டராவது போடானா?
2: சரி விடுறா, அவளுக்கு என்ன பிரச்சனையோ? நாளைக்கு வந்தோம்னா அவகிட்டே கேட்டுருவோமே. ஏன் லெட்டர் போடல? சந்தியா இப்ப வந்துருவா? கண்டிப்பா வந்துருவா?
3: ஆமா இப்ப வந்துருவாடா. கலெக்டர் மாவா உங்களுக்கு தெரியுமா சார்?
5: தெரியும் மாவா. நம்ம முன்னைய சந்தியா நான் எடுத்து வளர்த்த பொண்ணாச்சு. அவளை ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வச்சு இன்னைக்கு நான் இல்லைன்னா கலெக்டரா இருக்க முடியுமா ஐயா?
6: எனக்கு அப்பவே தெரியும் இந்த பொண்ணு பெரிய ஆள் வரும்னு. நல்ல பிரில்லியன் கேர்ள். எப்ப பாரு படிப்பு படிப்பு படிப்புதான்.
3: காலையில அவ கூட நிறைய ஆபீசர்ஸ் இருந்தாங்க. அதுவும் இல்லாம இன்னைக்கு தான் அவ பதவி ஏற்கிறா. அந்த டென்ஷன்ல அவ நம்மள மறந்துருக்கலாம் இல்லையா? கவலைப்படாதரா, நாளைக்கு கலெக்டர் ஆபீஸ்ல போய் அவளை பாப்போம்.
2: சார், நான் கலெக்டர் அம்மாவை பார்க்கணும்.
7: இப்பெல்லாம் யாரும் கலெக்டர் அம்மாவை பார்க்க முடியாது, அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க.
2: யோ, நான் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவையா? விஸ்வம்னு சொல்லு, அவங்களே என்ன கூப்பிடுவாங்க.
7: அப்படியா? எதுக்கும் கலெக்டர் அம்மா கிட்ட கேட்டுட்டு வந்து பதில் சொல்றேன்.
0: இப்ப லா அண்ட் ஆர்டர் ரொம்ப கெட்டு போச்சு. போலீஸ பார்த்து ரவுடிங்க பயந்த காலம் போய் இப்ப ரவுடிங்களை பார்த்து போலீஸ் பயப்பட வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சு.
8: மேடம், உங்களை பார்க்க யாரோ ஒருத்தர்.
0: சாரி, இப்ப நான் யாரையும் பார்க்க முடியாது, ரொம்ப பிஸியா இருக்கேன்னு சொல்லு.
8: ஓகே மேடம்.
0: சிட்டில பாதி இடத்துல சோடியம் வேப்பர் எரியறதே இல்ல.
7: நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், இப்ப யாரையும் பார்க்க முடியாதுன்னு சொல்ல சொன்னாங்க. அப்புறம் என்ன, இடத்தை காலி பண்ண வேண்டியதானே? போயா, போய் வேலையை பாரு.
2: நாம வந்திருக்கோம் தெரிஞ்ச உடனே சந்தியா ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவ சொல்றா, நீ ஏன் இங்க வரணும் சொல்லியிருந்தா நானே அங்க வந்திருப்பேன். நீங்க போங்க, பின்னாலே நான் வரேன்
3: அப்படின்னு சந்தியாவே சொன்னா?
2: இல்ல, பியூன் கிட்ட சொல்லி அனுப்பிச்சா. அங்க பாரு சந்தியா, கை கட்டிட்டு போற பாரு. நம்மள பார்த்து சிரிச்சுட்டு கூட போற பாரு. சிரிச்சா இல்லடா? சிரிக்கலையா? நம்ம ராசி இந்த பொண்ணுங்களை எப்படிதான், அவங்க முன்னேற வரைக்கும் நம்மளை யூஸ் பண்ணிட்டு அப்புறம் தூக்கி அறிஞ்சிட்டு போயிடும்.
7: இங்க விஸ்வங்கிறது யாருங்க?
3: இவர் தான். தெரியுமா?
2: எனக்கு இந்த ஊர்ல இருக்கவே பிடிக்கலடா.

0: எங்கேயாவது கண் காணாத தேசமா போயிடலான்னு பாக்குறேன்.
1: ஏண்டா,
0: நம்ம யார நம்பணுமோ? அவங்க எல்லாரும் நம்மள ஏமாத்திட்டு போயிட்டாங்க. அவங்க கார்ல போகும்போது நாம கஷ்டப்படுறத பாக்கணுமாடா. இத்தனை நாள் அனாதையா தானே இருந்தேன், இப்ப அனாதையாவே இந்த ஊர் விட்டு போயிடறா.
1: நீ ஏண்டா அனாதை? உனக்கு நான் இல்ல.
2: இந்த பார், இந்த சமாளம் வேணாம். என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவளை வசதியா வச்சு காப்பாத்துறேன்னு சொன்னிய. இப்ப கலெக்டர் பொண்டாட்டியா வரப்போறானு அவளை கட் பண்ணிட்டியா?
3: சொல்றது கேளு, சும்மா கோவப்படாத. நான் சந்தியாவை கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தைகளை பெற்றுட்டு கொஞ்சம் விளையாடுறதுக்கு இல்ல, சந்தியா வச்சு சில காரியம் சாதிக்கணும், அதுக்காக நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்ப நான் ஃபேக்டரி கட்டுறேன். பொண்டாட்டி நினைச்சா லைசன்ஸ் ப்ராப்ளம் இல்ல, நிறைய கான்ட்ராக்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். கலெக்டர் பொண்டாட்டினா கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் சாங்ஷன் ஆகும். உரமோக்கு நிலத்தை எல்லாம் நிறைய வளைச்சு போட்டிருக்கேன். சந்தியா நினைச்சா பட்டா ஈஸியா கிடைக்கும். மொத்தத்துல மாவட்டம் மட்டும்தான் அவகிட்ட, மத்ததெல்லாம் எங்கிட்ட. நடிக்கிறது கூட கஷ்டம். நானும் நடிக்க ஆரம்பிச்சேன். அவளும் ஏமாற ஆரம்பிச்சா. இந்த மூணு வருஷத்துல என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எங்க வீட்டுல எவ்வளவு வற்புறுத்தினாங்க. ஆனா உன்ன காதலிச்சுட்டு இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்க என் மனசு இடம் கொடுக்கல. நான் இதை ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, முடிஞ்சு போன நம்ம உறவை திரும்பி ஆரம்பிக்கிறதுக்காகவோ இல்ல மறுபடியும் நாம ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்காகவோ இல்ல, நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்ற ஒரே ஒரு வார்த்தைக்காகத்தான். நான் சொன்னதையெல்லாம் அப்படியே நம்பி மறுபடியும் ஏமாந்தா. என்ன மன்னிச்சிட்டேன்னு சொன்னா நாள் பார்த்தேன், கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னா பத்திரிக்கை அடிச்சேன், இப்போ தாலி கட்ட போறேன்.
0: பாவி,
3: நீ ஒண்ணு கவலைப்படாத. இது இந்த சின்ன பசங்க விளையாடுற அப்பா அம்மா விளையாட்டு மாதிரி. அவளை வச்சு சில காரியங்கள் சாதிச்சுட்டு அவளை கட் பண்ணிடுவேன்.
1: அப்புறம் உன் சிஸ்டரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
3: மூர்த்தத்துக்கு நேரமாச்சு, நான் வரேன். முடிஞ்சா ஈவினிங் ரிசப்ஷன் பா உன் சிஸ்டரோட.
4: என் சந்தி மயமாத்த பாக்குறேன் உன்னை என்ன பண்ண பாடுறா சொல்ல
1: கொஞ்சம் பொறுமையா. நீ ஏன் ஆத்திரப்படுற? சந்தியா எப்படி போன உனக்கு என்ன? கலெக்டர் ஆனவனே நம்மளை எல்லாம் மறந்துட்டு போனவன் தானே.
4: அவன் நம்மளை மறந்துட்டு போயிருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா நம்ம கண்ணு முன்னாடி வாழ்க்கை கெட்டு போறத பார்த்து நம்மளால சும்மா இருக்க முடியுமா? என்னாலும் சரி, சந்தியா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம் போறேன்.

0: நீ கல்யாணத்துல சம்மதிச்சுட்டு இன்னைக்கு தாலி கட்ட போற நேரத்துல 1000 பேருக்கு முன்னாடி ஏந்திரிச்சு வந்துட்டியே, இது என்னடி அர்த்தம்?
1: இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லன்னு அர்த்தம்.
0: ஏன் இஷ்டம் இல்ல?
1: ஏனா ஐஏஎஸ் படிச்சிருக்கிற ஏ ஸ்டேட்டஸ் எங்க? ஆஃப்டர் ஆல் பிஎஸ்சி படிச்சிருக்கிற வா ஸ்டேட்டஸ் எங்க?
2: ஏமா ஸ்டேட்டஸ் பாக்க இதுவா நேரம்? உங்க கௌரவ பிரச்சனை இல்ல, அனாவசியமா கல்யாணத்துல நிறுத்திராதீங்க.
1: அதெல்லாம் பார்க்க முடியாதுங்க. ஒரு விளக்கு எரியணும்னா ஒரு தீக்குச்சி அணையத்தான் வேணும். தீக்குச்சி அணையதேன்னு அனுதாபப்பட்டா அப்புறம் ஆயுசுக்கும் இருட்டுலதான் நிக்கணும்.
0: கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்லனா அப்புறம் எதுக்கு நீ சம்மதிச்ச?
1: எதுக்கா அன்னைக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சம்மதிச்சு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு சொத்து போன உடனே தூக்கி எரிஞ்சியே, அதுக்கு ஒரு பாடம் சொல்லட்டா? டெல்லியில வச்சு உன் பேச்ச கேட்டு நான் ஏமாந்ததா நீ நினைச்ச, ஆனா ஏமாந்தது நான் இல்ல நீ. கலெக்டர் பொண்டாட்டியானா நிறைய காரியம் சாதிக்கலான்னு நீ கல்யாண பத்திரிக்கை அடிச்ச, ஆனா இந்த கல்யாணமே ஒரு நாடகம் தான் நான் ஏற்கனவே விஸ்வத்துக்கு லெட்டர் எழுதிட்டேன். நான் நினைச்ச உன்னை எப்படி வேணும்னாலும் பழி வாங்கி இருந்திருக்கலாம், அது உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். நீ எப்படி எங்க அப்பாவை 4 பேருக்கு முன்னால அவமானப்படுத்தினியோ அதே மாதிரி ஊருக்கு முன்னால உன்னை அவமானப்படுத்தினோன்னு தான் தாலி கட்ட போற நேரத்துல உன்னை தூக்கி எறிஞ்ச.
0: ரொம்ப சந்தோஷப்படாதடி, இப்ப இந்த கல்யாணம் நின்னு போச்சே, இனிமே உன்னை எவண்டி கட்டிக்குவான்?
1: அத பத்தி எனக்கு கவலை இல்ல, ஆனா தாலி கட்ட போற நேரத்துல இந்த மாப்பிள்ள எனக்கு பிடிக்கல, இவரை கல்யாணம் பண்ணிக்கிறத விட காலம் பூரா கன்னியாவே இருப்பேன்னு கல்யாண பொண்ணு சொன்னதா நாளைக்கு பத்திரிக்கையில கொட்ட எழுத்துல செய்தி வருமே, அப்ப எந்த முகத்தை வச்சுட்டு வெளியில வருவேன்? யார் முகத்துல முடிப்ப? எந்த பைத்தியக்கார பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணிக்குவா? எங்க உன் அந்தஸ்த வச்சு இப்ப நடந்தது நடக்கவே இல்லன்னு பண்ணிட்டு பாக்கலாம். இப்ப தெரியுதா அந்தஸ்துங்கிறது வீட்டுக்கு வெளியில மாட்டி இருக்கிற நேம் போர்டு மாதிரி, அது அடையாளத்துக்கு தானே தவிர அவசியத்துக்கு இல்ல. அந்தஸ்த காரணம் காட்டி எத்தனை காதல் அழிஞ்சு போயிருக்கு, எத்தனை பேர் காதல் தோல்வினால தற்கொலை பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் கல்யாணம் பண்ணிக்காமலேயே நடப்பணமாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா? இனிமே எங்களை மாதிரி ஏமாறுறவங்களுக்கும் உன்ன மாதிரி ஏமா

0: இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு பாடமா இருக்கட்டும்.
1: நல்லாரு நல்லாரு. Wish you all the best.
2: Thank you, sir.
3: நேர்கள் இதுவரை கேட்டது

0: வசந்தா கிரியேஷன்ஸ் வழங்கிய நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் எடுத்துள்ளவர்கள் ஆனந்த பாபு, மோகினி, விவேக், ஆர் சுந்தரராஜன், வினு சக்கரவர்த்தி மற்றும் பலர். இசை சிற்பி, கதை திரைக்கதை வசனம் இயக்கம் விக்ரமன்.
1: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினே தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
4: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலே 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்தியாலே 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் அண்ட் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 5:10. வருவது பொன்மாலை பொழுது. நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருப்பது வானம் என்று சொல்கொண்ட திரைப்பட பாடல்கள். கார்மேகங்கள் ஒன்றாக திரண்டி தாகம் தீர்க்க வானம் பொழிந்தால் பூமி விளைந்திடும்.

கேட்ட பாடலின் படம் ஏர்முனை ஒழித்தது குழிவில் சேர சித்ராவின் குரல். கடலில் மீன் பிடிக்கலாம் என்றாலும் வானத்தில் பார்க்கலாம் விண்மீன்கள் பட்டாளத்தை.

0: ஃப்ரெண்ட்ஸ் படத்திலிருந்து பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், அருண்மொழி, விஜய் யேசுதாஸ்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்ல

0: வாழ்த்துக்கள் பல இருந்தாலும் பிறந்த நாள் வாழ்த்து சொல்வது வானம் என்றால் அது மிகையாகாது.
1: Many more happy returns of the day.

0: Thank you. So sweet.
1: குழுவினர் சேர கிரீஷ் குரலில் கேட்டது குருவின் ஆளு படப்பாடல். இருள் வெளிச்சத்தில் தனிமை போக்கும் வானத்து நிலவை நோக்கி பறந்தது வானம்பாடி, வார்த்தைகளை தேடி

எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் கேட்டது பொன்மணம் படப்பாடல். நேரம் 5:22. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது. நீல நிறம் வானத்தில் இருப்பினும் வானவில்லின் அதிசயம்தான் அதை

குழுவினர் சேர ஹரிஹரன் குரலில் கேட்டது பிரியமான தோழி படப்பாடல். வானம் தூவும் சாரல் மழையில் பூமியில் பார்த்த பொன்மலர்கள். நிறைவாக புன்னகை பூவே படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

இதுவரை வந்தது பொன்மாலை பொழுது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 5:30. நேயர்கள் கேட்கவிருப்பது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

வாணிஜெயராம் குரலில் கேட்டது யாமிருக்க பயமேன் பட பாடல். மன் கி பாத் குறித்த அறிவிப்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் அன்றிரவு 8 மணிக்கு எமது மத்தியாலே 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் அண்ட் ஆப்பிலும் கேட்கலாம். நேரம் 6:05:40. திரையிசையை நிறைவு செய்ய வரும் பாடலின் படம் கந்தன் கருணை.

0: சில நொடிகளில் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் டிஜிட்டல் பண பட்டுவாடா பயணத்தில் முக்கிய திருப்புணையாக திகழும் யுபிஐ தொழில்நுட்பத்தின் 10 ஆண்டு கால வெற்றியை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். அரசு சார்ந்த ஏவுகணை தொழில்நுட்பங்களை பாதுகாப்பு உற்பத்தி நிறுவனங்களின் உள்நாட்டு உற்பத்திக்கு வழங்க மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் இந்த ஆண்டிலேயே செயல்படுத்தப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். புதுச்சேரி வணிக சீர்திருத்த சட்ட முன்வரைவு மாநில சட்டமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. இனி விரிவான செய்திகள். 2016 ஆகஸ்ட் 25 தொடங்கப்பட்ட இந்தியாவின் யுபிஐ டிஜிட்டல் பண பரிமாற்ற வசதி இன்றுடன் 10 ஆண்டுகளை பூர்த்தி செய்து 11 ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. இந்தியாவின் டிஜிட்டல் பண பட்டுவாடா பயணத்தில் முக்கிய திருப்பு முனையாக திகழும் யுபிஐ தொழில்நுட்பத்தின் 10 ஆண்டு கால வெற்றியை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். இது ஒவ்வொரு இந்தியரும் பெருமைப்பட வேண்டிய வெற்றி என்றும் சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் கூறியுள்ளார். யுபிஐ வசதியின் பயன்பாடு தொடர்பான அனுபவங்களை சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டவர்களும் யுபிஐ தொழில்நுட்பத்தின் வெற்றியை பாராட்டியுள்ளனர். யுபிஐ தொழில்நுட்பம் குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
2: யுபிஐ வசதி மூலம் கடந்த நிதியாண்டில் மட்டும் மொத்தம் 314 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் 24,162 கோடி பணப்பரிமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த 2016-17 ஒப்பிடுகையில் இது சுமார் 13,000 மடங்கு வளர்ச்சியாகும். இந்தியாவில் மக்களின் பண பரிமாற்ற வழக்கத்தில் புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ள இந்த வசதி தற்போது எல்லைகளின் குறுக்கே செயல்படும் டிஜிட்டல் பண பரிமாற்ற வசதியாக இலங்கை, பூட்டான், நேபாளம், சிங்கப்பூர், மொரீஷியஸ், பிரான்ஸ் உட்பட 11 நாடுகளிலும் அமலாகி வருகிறது. தற்போது உலகின் 49% நிகழ்நேர பண பரிமாற்றங்கள் யுபிஐ மூலமாக மேற்கொள்ளப்படுவதும் இந்தியாவின் யுபிஐ வசதியை உலகின் மிகப்பெரிய நிகழ்நேர பண பரிமாற்ற வசதியாக சர்வதேச செலாவணி நிதியம் அங்கீகரித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது.
1: மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று

0: கனடா மற்றும் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்கிறார். இருதரப்பு பொருளாதார மற்றும் நிதி கூட்டாண்மை உறவுகளையும் முதலீட்டு தொடர்புகளையும் வலுப்படுத்திக் கொள்ள இப்பயணத்தின் போது முக்கியத்துவம் அளிக்கப்படும் என நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கனடாவின் டொரண்டோ நகரில் அந்நாட்டு நிதியமைச்சருடன் இணைந்து நிதி மற்றும் பொருளாதார பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்கிறார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி கழகத்தினால் உருவாக்கப்பட்ட மரபு சார்ந்த அனைத்து ஏவுகணை தொழில்நுட்பங்களையும் பாதுகாப்பு உற்பத்தி நிறுவனங்களின் உள்நாட்டு உற்பத்திக்கு வழங்கும் உத்தேசத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்திய தொழில்நுட்பங்கள் மூலம் பாதுகாப்பு துறைக்கு தேவையான ஆயுதங்கள் மற்றும் தளவாடங்களை உரிய தரத்துடன் இந்தியாவிலே தயாரிப்பதில் உள்நாட்டு அளவிலான பாதுகாப்பு உற்பத்தி நிறுவனங்களுக்கு ஊக்கமளிப்பதாக இம்முடிவு அமைந்துள்ளது. நவீன பாதுகாப்பு உற்பத்தியில் உள்நாட்டு நிறுவனங்களின் திறன்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவும் பாதுகாப்பு உற்பத்தியில் உள்நாட்டு திறன்களை வலுப்படுத்தவும் இதனால் ஏதுவாகும் என பாதுகாப்பு அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த நிதியாண்டில் இந்திய பாதுகாப்பு உற்பத்தி துறையின் மதிப்பு 1.78 லட்சம் கோடி ரூபாயாக சாதனை அளவில் அதிகரித்திருப்பதாக பாதுகாப்பு உற்பத்தித்துறை செயலர் திரு சஞ்சீவ் குமார் தெரிவித்துள்ளார். இது கடந்த 2013-14 ஆண்டில் வெறும் 43,000 கோடி ரூபாயாக மட்டுமே இருந்ததாகவும் அவர் இன்று புதுடெல்லியில் பாதுகாப்பு உற்பத்தி தொடர்பான தேசிய மாநாட்டில் பேசுகையில் கூறினார். இந்தியாவில் உள்நாட்டு அளவிலான பாதுகாப்பு உற்பத்தி சூழல் வேகமாக மேம்பட்டு வருவதால் தொழில் முனைவோர் இத்துறைக்கான பிரத்யேக ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி பணிகளில் அதிக முதலீடு செய்ய வேண்டுமென அவர் வலியுறுத்தினார். இந்தியாவின் வான்வழி சரக்கு போக்குவரத்து துறை கடந்த சில ஆண்டுகளில் தொடர்ச்சியான முறையில் வளர்ச்சியடைந்து வருவதாகவும் தற்போது இத்துறையின் வளர்ச்சி 40% அதிகரித்திருப்பதாகவும் மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். நாட்டில் உலகத்தரம் வாய்ந்த வான்வழி சரக்கு போக்குவரத்து மையங்கள் மற்றும் இதர வசதிகளை உருவாக்குவதே அரசின் நோக்கம் என்று அவர் இன்று புதுடெல்லியில் செய்தியாளரிடம் பேசுகையில் கூறினார். நாட்டில் சரக்கு போக்குவரத்து கட்டமைப்பை விரிவாக்கம் செய்ய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். டெல்லி விமான நிலையத்தில் வான்வழி சரக்கு போக்குவரத்து மையம் ஒன்றை அமைக்க ஃபெட்எக்ஸ் நிறுவனத்திற்கும் GMR ஏர்போர்ட்ஸ் நிறுவனத்திற்கும் இடையே கூட்டாண்மை எட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். 6G தொலைத்தொடர்பு தொழில்நுட்பத்திலும் செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் கணினி, சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட நவீன துறைகளிலும் அடுத்த கட்ட வளர்ச்சியை வடிவமைக்கும் நாடாக திகழ்வதே இந்தியாவின் விருப்பம் என்று மத்திய தகவல் தொடர்பு அமைச்சர் திரு ஜோதிராதித்யா சிந்தியா கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் C.A எனும் டெலிமேட்டிக்ஸ் மேம்பாட்டு மையத்தின் 43rd நிறுவன நாள் விழாவில் உரையாற்றிய அவர், இந்தியாவின் தகவல் தொடர்பு புரட்சியில் C.A அமைப்பின் பங்கு மிக முக்கியமானது என்றும் நவீன தொழில்நுட்பங்களில் புதுமையை தூண்டும் அமைப்பாகவே இந்த மையம் செயல்பட்டு வருவதாகவும் கூறினார். இந்தியாவின் தொழில்நுட்ப பயணத்திலும் நாட்டு மக்களின் வாழ்விலும் ஒருங்கிணைந்த ஒரு அங்கமாகவே C.A மையம் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnewspuduvai என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் நகரப்பகுதி மக்களுக்கு நல்ல குடிநீர் கிடைக்க ஏதுவாக கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் இந்த ஆண்டிலேயே செயல்படுத்தப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். இன்று சட்டமன்றத்தில் துணைநிலை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதங்களின் போது உறுப்பினர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், மழைநீரை சேகரித்து நிலத்தடி நீர் மட்டத்தை மேம்படுத்தவும் அனைத்து ஏரிகளை ஆழப்படுத்தி நீர்த்தேக்கத்திறனை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். புதுச்சேரியில் பொருளாதார வளர்ச்சி காரணமாக வாகனங்களை வாங்குவதற்கான பொதுமக்களின் சக்தி அதிகரித்திருப்பதால் போக்குவரத்து நெரிசல் இருக்கத்தான் செய்யும் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டார். போக்குவரத்து நெரிசலை சரிப்படுத்த அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக அவர் மேலும் கூறினார். இன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதங்களில் புதிய உறுப்பினர்களும் பங்கேற்று பேசினர். புதுச்சேரி வணிக சீர்திருத்த சட்ட முன்வரைவு மாநில சட்டமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் இம்மசோதாவை அவையில் தாக்கல் செய்தார். மசோதா குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: முதலீடு, தொழில் முனைவு, புதுமையாக்கம் மற்றும் வேலை வாய்ப்புகளை பெருக்குவதற்கான முக்கிய கேந்திரமாக புதுச்சேரியை மாற்றும் நோக்கத்துடன் கூடிய புதுச்சேரி வணிக சீர்திருத்த மசோதாவில் புதுச்சேரியில் வர்த்தகம் புரிவதற்கான விதிமுறைகள் நம்பிக்கை, பொறுப்புணர்வு மற்றும் வெளிப்படைத்தன்மையின் அடிப்படையில் எளிமையாக்கப்பட்டுள்ளன. அரசுக்கும் தொழில் முனைவோருக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் காலக்கெடு அடிப்படையிலான முடிவுகளை மேற்கொள்ள மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் கடனை வசூல் வசூலிப்பதில் அனுமதிக்கப்படும் சலுகை காலத்தை 5 ஆண்டுகளாக நீட்டிக்கவும், நில பயன்பாட்டு விதிமுறைகள்

0: நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்தவும் விதிமுறைகள் இடம்பெற்றுள்ளன. தொழிலாளர் பாதுகாப்பு, பொது பாதுகாப்பு, மாசு கட்டுப்பாடு, பொது சுகாதாரம் உட்பட அரசின் பல்வேறு அனுமதிகளுக்கான விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டால் தொழில் முனைவோர் தரப்பிலிருந்து முயற்சி எடுக்க தேவையின்றி தானாகவே மேல்முறையீடு தொடங்கும் வகையில் புதிய நடைமுறைகள் மசோதாவில் இடம்பெற்றுள்ளன.
1: மிலாது நபி திருநாளை முன்னிட்டு மாஹேவில் இன்றும், புதுச்சேரி காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதியில் நாளையும் அனைத்து மதுபான கடைகளை மூட கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. இதை மீறுவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இன்று கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 31ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கோவை மாவட்டம் சின்னக்கல்லாரில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் பதிப்பக பிரிவு புத்தக தயாரிப்பில் சிறந்த செயல்பாட்டுக்கான இந்திய பதிப்பாளர் கூட்டமைப்பின் 7 விருதுகளை வென்றுள்ளது. இந்தி, உருது மற்றும் ஆங்கிலத்தில் பதிப்பக பிரிவால் வெளியிடப்படும் பத்திரிகைகளும் பதிப்பக பிரிவின் பல்வேறு நூல்களும் இந்த விருதுகளால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. நாட்டின் வளர்ச்சி மற்றும் சமகால பிரச்சினைகள் குறித்தும், கலை, கலாச்சாரம் மற்றும் இலக்கியம் குறித்தும் பல்வேறு தகவல்களை வாசகர்களுக்கு வழங்குவதில் இந்நூல்கள் மற்றும் பத்திரிகைகள் முக்கிய பங்காற்றி வருவதாக பதிப்பக பிரிவில் தலைமை இயக்குநர் டாக்டர் தீரஜ் ககாடியா கூறியுள்ளார். 10 ஆண்டுகளுக்கு முன் யுபிஐ பண பரிமாற்ற வசதி தொடங்கப்பட்ட போது காங்கிரஸ் வெளியிட்ட கேலி கிண்டல்களை மீறி யுபிஐ தற்போது நாட்டின் முக்கிய வலுவாகவே மேம்பட்டுள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் டிஜிட்டல் பணப்பட்டுவாடா பயணத்தில் முக்கிய திருப்புமுனையாக திகழும் யுபிஐ தொழில்நுட்பத்தின் 10 ஆண்டு கால வெற்றியை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். அரசு சார்ந்த ஏவுகணை தொழில்நுட்பங்களை பாதுகாப்பு உற்பத்தி நிறுவனங்களின் உள்நாட்டு உற்பத்திக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் இந்த ஆண்டிலேயே செயல்படுத்தப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். புதுச்சேரி வணிக சீர்திருத்த சட்ட முன்வரைவு மாநில சட்டமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. இத்துடன் செய்தறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டுளிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பட மாவட்டம் திருக்கோளத்தாருக்கா பக்கத்துல இருக்க வடக்கமே கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23 நாலு ஆண்டுக்கு மகனும் ஒரு உதவியாக எங்களுக்கு ரொம்ப சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ளம் எடுத்து போய் அறுவடை பண்ண முடியாம.
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1444-47 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 6:21, 10 வருவது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் கொண்டு வரும் முதல் பாடலை பாடியிருப்பவர்கள் பிரியா சகோதரிகள்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இடம்பெறும். நேரம் 6:30. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் கொண்டு வரும் அடுத்த பாடலை பாடியிருப்பவர் பூஷணி கல்யாணராமன்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்கலாம். நேரம் 6:35. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் கொண்டு வரும் அடுத்த பாடலை பாடியிருப்பவர் ஓ.எஸ். அருண்.

இதுவரை வந்தது மனோரஞ்சிதம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 6:50. நிகழ்ச்சி நிரல். நமது நிலையம் இந்த ஒளிபரப்பிலும் நாளையும் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். முதலில் இந்த ஒளிபரப்பில் 7 புதுச்சேரி சட்டப்பேரவையின் இன்றைய நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் சமூக பொறுப்புடன் கூடிய செல்லப்பிராணி வளர்ப்பு மற்றும் தெருவிளங்குகள் பராமரிப்பு குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜகுணாலன் அவர்களின் உரை. தொடர்ந்து வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் ஏ மனோகரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:00 to 8:58 திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சிகள். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ந அரவிந்த் குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகும். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் வெண்பன்றி பராமரிப்பு முறைகள் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். பங்கேற்பவர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும் பசுமை பாலைவனங்கள் வழங்குபவர் முனிவர் எஸ் காயத்ரி அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமையில் தமிழமுது தமிழின் சிறப்புகள் குறித்து கள்ளக்குறிச்சி சேவா மதிவாணன் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதி. 7:25 நலமாய் வாழ புகையிலையை ஏன் பயன்படுத்துகிறார்கள் என்பது குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:00 மிலாது நபி பெருநாள் உரை வழங்குகிறார் பேராசிரியர் அ முகமது இஸ்மாயில் ஹசினி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:30 தகவல்தளம். 9:00 அரங்கிசை. சிஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நெய்வேலி டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வயலின். பாம்பே சிஎன் பாலாஜி அவர்கள் மிருதங்கம், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். தலைப்பு அன்பினை போதிப்போம். நெறிப்படுத்துபவர் ராஜலட்சுமி அவர்கள். நண்பகல் 12:00 உழைப்பவர் அரங்கம். கைபேசி பழுது பார்த்தல் மற்றும் சீரமைத்தல் தொழில் செய்யும் புதுச்சேரி திலாஸ்பேட்டை எஸ் விஜய் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை சுவாமி தண்டபா

அவர்கள் பாடிய திருத்தாண்டகம் கேட்கலாம். 1280 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். ஒரு மணிக்கு மகளிர் நேரம். நம்பிக்கை நட்சத்திரம். செய்தி சித்திரம். அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள். அமைப்பில் உதவி ஆர்ஜே ஜோ. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். ஏஆர்சி நடராஜன் அவர்களின் கிளாரனிட் இசை கேட்கலாம். 4:00 பறவைகள் பலவிதம் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை எஸ் ஏ ராஜ்குமார். திரைக்கதை வசனம் இயக்கம் ராபர்ட் ராஜசேகர். 5:00 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் பறவைகள் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும் பின்னர் 8:00 முதல் 8:58 வரையும் திரை இசை இடம்பெறும். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். உழவருடன் சந்திப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் மூங்கில் பாடி இயற்கை விவசாயி ஆர் கவிதா அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தாசேந்தர்குமார் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தி இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 முதல் 11:00 வரை தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்கள் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05 மற்றும் இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்து செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 10:00, 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை நமது நிலையம் இந்த ஒலிபரப்பிலும் நாளையும் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். நேரம் 6:55:40. நினைவுற்றுகிறோம் நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்கலாம். இனி 102.8 எஃப்எம் ரெயின்போவில் இந்த ஒலிபரப்பிலும் நாளையும் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இன்றிரவு 7:02 முதல் 7:15 வரை, 7:25 முதல் 8:00 வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 முதல் 9:30 வரை சென்னை வானொலி நிலைய மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி சுடர் கேட்கலாம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:30 முதல் 11:00 வரை தேன் சிந்து தேவானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இரவு 7:15 தமிழர் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இனி நாளைய நிகழ்ச்சிகள். காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஆனந்தகுமார். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதியே. நம்பிக்கை நட்சத்திரங்கள். செய்தி சித்திரம். அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள். அமைப்பில் உதவி ஆர்ஜி ஜோ. 2:15 காலத்தை வென்ற காணங்கள். 3:00 அலோ டாக்டர். தலை மற்றும் தோல் பராமரிப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் தோல் மருத்துவத்துறையின் கூடுதல் பேராசிரியர் மற்றும் துணைத் தலைவர் டாக்டர் மாலதி முனிசாமி அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜார்ஜ். 6:20 முதல் 7:00 வரை. 7:02 முதல் 7:15 வரை. பின்னர் 7:25 முதல் 8:00 வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம்.
8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை.

அஞ்சல் 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி சுடர். 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்து தேவானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 102.8 FM ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பகல் 2 மணி இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரையிலும் மணிக்கு ஒரு முறையும் இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை 102.8 FM ரெயின்போவில் இந்த ஒலிபரப்பிலும் நாளையும் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: நேரம் 7 மணி. சட்டப்பேரவையில் இன்று புதுச்சேரி சட்டப்பேரவையின் இன்றைய நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தில்லையப்பன் அவர்கள். வாசிப்பவர் எஸ் மலர்விழி.
1: புதுச்சேரி சட்டப்பேரவை இன்று காலை 9:30 அளவில் கூடியது. சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன் திருக்குறளை வாசித்து பேரவை நடவடிக்கைகளை தொடக்கி வைத்தார். முதலில் மறைந்த ஆளுநர் லக்கேரா, இடது கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு, சட்டமன்ற உறுப்பினர்கள் UC ஆறுமுகம், நாராயணசாமி, பாலசுப்ரமணியம் ஆகியோருக்கு இரங்கல் குறிப்புகளை வாசித்து 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் தொடங்கியது. இதில் NR காங்கிரஸ் உறுப்பினர் திரு ஐயப்பன் பேசுகையில், வறுமை கோட்டிற்கு மேலுள்ள குடும்பத்தை சேர்ந்த 38,200 குடும்பங்களை ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டத்தில் சேர்த்துள்ளது, மகளிருக்கான உரிமை தொகையை 2,500 ரூபாயாக உயர்த்தி இருப்பது என புதுச்சேரி மாநில வளர்ச்சியை முன்னிறுத்தும் ஆளுநர் உரையை வரவேற்கிறேன் என்றார். அப்போது இருக்கையில் இருந்தபடி அமைச்சர் திரு நமச்சிவாயம் முதல்வர் திரு ரங்கசாமியுடன் பேசிக் கொண்டிருந்தார். இதனை கண்ட சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், உறுப்பினர்கள் பேசும்போது அமைச்சர்கள் சட்டப்பேரவையில் இருக்க வேண்டும், அதிகாரிகளை வைத்து ஆய்வுக் கூட்டம் நடத்தக்கூடாது, MLA பேசும்போது சில கோரிக்கைகள் வைப்பார்கள், அதை அமைச்சர்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும், தற்போது கூட முதல்வருடன் உள்துறை அமைச்சர் பேசிக் கொண்டிருந்தார், இந்த நெருக்கத்தை தேர்தல் முடிந்த பிறகு காட்டியிருந்தால் எவ்வளவோ பிரச்சனை தீர்ந்திருக்கும் என்றார். இதற்கு அமைச்சர் நமச்சிவாயம் பதிலளித்து பேசுகையில், உறுப்பினர்கள் பலரும் வைக்கும் கோரிக்கையை முதல்வருடன் பேசித்தான் தீர்க்க வேண்டும், அனாவசியமாக பேசவில்லை, உறுப்பினர்கள் தெரிவித்ததைத்தான் முதல்வரிடம் கூறிக்கொண்டிருந்தேன், எனக்கு எதிராக பெரும் சதியே நடக்கிறது, எனக்கு எதிராக ஒரு கூட்டமே இருக்கிறது, இதன் பின்னால் ஒரு குழு இருக்கிறது, அதில் சபாநாயகர் உட்பட பலர் இருக்கின்றனர் என்றார். அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் திரு நாஜிம் எழுந்து, உள்துறை அமைச்சருக்கே பாதுகாப்பு இல்லையா என்று கேள்வி எழுப்பினார். உடனே சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், நான் கூறியதில் உள்நோக்கம் ஏதுமில்லை, காதோடு காதாக முதல்வருடன் உள்துறை அமைச்சர் பேசுவது அற்புதமாக இருந்தது, தேர்தல் முடிந்த நேரத்தில் இதுபோல் பேசியிருந்தால் எத்தனையோ பிரச்சனைகள் தீர்ந்திருக்கும் என்றார். பின்னர் TVK MLA ராமு பேசுகையில், விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு விவசாய கடனை தமிழக முதல்வர் விஜய் தள்ளுபடி செய்துள்ளார், புதுச்சேரியிலும் விவசாயிகள் கடன் தள்ளுபடி செய்வார்கள் என எதிர்பார்த்தேன், விவசாயிகள் மீன்பிடி தொழில் செய்வோருக்கு உதவி தேவை என்றும், எனது தொகுதியில் கடலுக்கு சென்று வருவோர் விவசாயிகள் பொதுமக்கள் காயமடைந்தாலோ பாதிக்கப்பட்டாலோ அரசு மருத்துவமனைக்கு வர தாமதம் ஏற்படுகிறது, ஒவ்வொரு தொகுதியிலும் தனியார் மருத்துவமனை இருக்கிறது, அங்கு கட்டணமின்றி உடனடி சிகிச்சை செய்ய அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும், விவசாயம் செய்ய ஆள் கிடைக்கவில்லை, விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும், கடன் தள்ளுபடி தேவை என்று கூறினார். அப்போது குறுக்கிட்ட TVK கூட்டணி MLA திரு நேரு, தமிழகம் அண்டை மாநிலம், முதல்வர் ரங்கசாமி செய்ததை பார்த்து அங்கும் செய்கிறார்கள், தேவையானதை தமிழகத்திலிருந்து பெற வேண்டும் என்றார். அதனைத் தொடர்ந்து BJP உறுப்பினர் திரு ஜான்குமார், ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து பேசும்போது, மாநில வருவாய் சுமார் 800 கோடிக்கு உயர்ந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது, புதுச்சேரி மக்களுக்கு நல்ல குடிநீரை வழங்குவதற்காக கடல் நீரை

குடிநீராக்கும் திட்டத்தில் அதிக முதலீடு செய்வதற்கு பதிலாக 16,000 வீடுகளில் மழை நீரை சேகரித்தால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும். இதன் மூலம் நமக்கு நல்ல தண்ணீர் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 35 லிட்டர் தண்ணீர் பயன்படுத்துவோரிடம் வரி கேட்க வேண்டாம். ஸ்மார்ட் மீட்டரால் இப்போது மின் கட்டணம் அதிகமாக வருகிறது என்பதில் உண்மை இல்லை. அதே சமயம் மக்கள் அதற்காக சோலார் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் நிலைக்கு சென்றுவிட்டனர். அதே போல் தண்ணீரையும் மக்களே சேமிக்க வேண்டும். அதற்காக அனைத்து வீடுகளிலும் மழைநீர் சேகரிப்பு அமைக்க வேண்டும் என்று கூறினார். அப்போது அவையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் இல்லாததால் சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன் உறுப்பினர்கள் குடிநீர் பிரச்சினை குறித்து பேசுவதால் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவைக்கு வர வேண்டும் என்றார். உடனே முதல்வர் திரு ரங்கசாமி, நம்முடைய அரசு புதுச்சேரி நகரப்பகுதியில் உள்ள மக்களுக்கு நல்ல குடிநீர் கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு நிச்சயமாக நல்ல குடிநீர் வழங்குவதற்கு அனைத்து நடவடிக்கையும் எடுத்து நகரப்பகுதி மக்களுக்கு நிச்சயமாக நல்ல குடிநீர் கொடுக்கப்படும் என்று உறுதியாக கூறிக்கொள்கிறேன். அதில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டமும் ஒன்று. இதற்கான இடமும் ஒதுக்கி கொடுக்கப்பட்டுள்ளது. எந்தெந்த நாளில் கடலில் அலைகள் அதிகமாக இருக்கும், எந்தெந்த நாளில் குறைவாக இருக்கும் என்ற கணக்கெடுத்து அதற்கேற்ப அமைக்க வேண்டிய திட்டம்தான் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம். இதற்கான புள்ளி விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகிறது. பண்டசோழநல்லூர் மற்றும் சிவராந்தகம் பகுதிகளில் 1700 அடிக்கு ஆழ்துளை கிணறு போடப்பட்டு அங்குள்ள தண்ணீரை திருக்காஞ்சிக்கு கொண்டு வந்து சேமித்து அங்கிருந்து நகரப்பகுதி மக்களுக்கு நல்ல குடிநீர் கொடுப்பதற்கான முயற்சியும் எடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் தங்கள் பகுதி நிலத்தடி நீர் குறைந்து விடுமோ என்று அத்திட்டம் பற்றி விவசாயிகளிடம் அச்சம் நிலவி வருகிறது. மேலூற்றில் உள்ள நீர் விவசாயத்திற்கு போதுமானது. 1700 அடியில் எடுக்கப்படும் தண்ணீர் எப்போதும் வற்றாத நிலையில் இருக்கும் என்று வல்லுநர்கள் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை செயல்படுத்தி மக்களுக்கு நல்ல குடிநீர் கிடைக்க விவசாயிகள் ஒத்துழைப்பு தர வேண்டும். இது குறித்து அப்பகுதி விவசாயிகளிடம் எம்எல்ஏக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். எங்கெல்லாம் டிடிஎஸ் அதிகமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் நல்ல குடிநீர் கொடுக்கவும் நடவடிக்கை எடுத்து வருகிறோம். தண்ணீரை சேமிக்கவும் நிலத்தடி நீரை மேம்படுத்தவும் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை செயல்படுத்தவும் அரசு கவனம் செலுத்தும். ஏற்கனவே லாஸ்பேட்டை, கோரிமேடு உள்ளிட்ட பல இடங்களில் மழைநீர் சேகரிக்க கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அனைத்து ஏரி குளங்களை ஆழப்படுத்தி நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் கூறும் கருத்தை செயல்படுத்தவும் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து காரைக்கால் நெடுங்காடு தொகுதி சுயேட்சை உறுப்பினர் டாக்டர் விக்னேஸ்வரன் பேசுகையில், 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் பிரதமரின் தேசிய இலக்கிற்கு ஏற்ப வளமான தன்னிறைவு பெற்ற இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகளும் வேலை வாய்ப்புகளும் கொண்ட வளர்ச்சியடைந்த புதுச்சேரியாக மாற்ற தொலைநோக்கு பார்வையுடன் உரையாற்றிய ஆளுநருக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களுக்கும் சமச்சீரான வளர்ச்சி கிடைக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு வெளிப்பட்டுள்ளது. தொழில் மற்றும் முதலீட்டிற்கு உகந்த சூழலை உருவாக்கி இளைஞர்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வளர்ச்சி பாதையை நோக்கி புதுச்சேரியை அழைத்துச் செல்லும் இந்த முயற்சிகளை நான் வரவேற்கிறேன். காரைக்கால் பிராந்தியத்திற்காக பல்வேறு முக்கிய திட்டங்கள் அறிவித்துள்ளதை வரவேற்கிறேன். காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தை ஸ்மார்ட் மீன்பிடி துறைமுகமாக மேம்படுத்தும் திட்டம், காரைக்காலின் போக்குவரத்து இணைப்பு உள்ளிட்டவை மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும். காரைக்காலில் 24 மணி நேர குடிநீர் வழங்கும் திட்டம், நீர்நிலைகளை புனரமைத்தல், பாதாள சாக்கடை, சாலை மற்றும் நகர்ப்புற அடிப்படை வசதிகளை மேம்படுத்துதல், 20.29 கோடி ரூபாய் மதிப்பிலான காரைக்கால் கடற்கரை மேம்பாட்டு திட்டம் போன்ற அறிவிப்புகளும் வரவேற்கத்தக்கவை. அரசு வேலைவாய்ப்பில் காரைக்கால் பிராந்திய இளைஞர்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவமும் கிடைக்கும் வகையில் தனி ஒதுக்கீடு அல்லது பிராந்திய அடிப்படையிலான முன்னுரிமை வழங்க வேண்டும். கடந்த வாரம் எனது தொகுதிக்கு உட்பட்ட பெண்மணி ஒருவர் காரைக்கால் அரசு மருத்துவமனையிலிருந்து உயர் சிகிச்சைக்காக புதுச்சேரி அழைத்துச் செல்லும் போது ஆம்புலன்ஸில் ஆக்சிஜன் சிலிண்டர் பற்றாக்குறையால் இறந்துள்ளார். முழுக்க முழுக்க அரசு அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் இது நடந்துள்ளது. எனவே கவனக்குறைவாக நடந்து கொண்ட அதிகாரி மீது விசாரணை நடத்தி அந்த விசாரணை அறிக்கையை இந்த மாமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அதே போல் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு அரசு சார்பாக 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அளிக்க வேண்டும். எனது தொகுதி மக்களின் குரலை இந்த மாமன்றத்தில் தொடர்ந்து ஒலிக்க செய்வேன் என்றார். அதனைத் தொடர்ந்து டிவிகே உறுப்பினர் சாய் சரவணன்குமார் பேசுகையில், இந்திரா காந்தி சிலையில் இருந்து கருவடிக்குப்பம் சிவாஜி சிலை செல்வதற்கு 3 மணி நேரம் ஆகிறது. முதல்வர் செல்ல சிக்னல்களில் வழி ஏற்படுத்தி தருகின்றனர். நாங்கள் செல்வதற்கு அதுபோல் இல்லை. உள்ளூர் மக்கள் குறுக்கு வழிகளை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு தர வேண்டும் என்றார். அப்போது குறுக்கிட்ட முதல்வர் திரு ரங்கசாமி,
சிறிய மாநிலமான புதுச்சேரியில் எதிர்பாராத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. சாலைகளை விரிவாக்கம் செய்ய முடியாத நிலை உள்ளது. முன்பு சைக்கிள்களை வீட்டிற்குள் நிறுத்தி இரண்டு பூட்டுகள் போட்டனர். தற்போது மக்களிடம் வாங்கும் சக்தி அதிகரித்துள்ளது. 2 லட்சம் 3 லட்சம் மதிப்புள்ள மோட்டார் சைக்கிள்களை சாலையிலேயே நிறுத்தி வைக்கின்றனர். ஒவ்வொரு வீட்டிலும் 2 கார்கள் உள்ளது. பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. வளர்ச்சி வரும்போது போக்குவரத்து நெரிசல் இருக்கத்தான் செய்யும். அதை சகித்துக் கொள்ள வேண்டும். செல்லும் இடங்களுக்கு 5 நிமிடம் முன்பாகவே

0: புறப்பட்டு செல்ல வேண்டும். வல்லுநர்களை அழைத்து எந்தெந்த சாலைகளை ஒருவழி பாதையாக மாற்றலாம் என்று அறிந்து செய்து வருகின்றோம். உடனே இந்த சாலையில் இருக்கும் வியாபாரிகள் எங்கள் கடைக்கு வியாபாரம் பாதிக்கப்படுகின்றது என்கின்றனர். விபத்து இல்லாத போக்குவரத்து வசதிகளைத்தான் செய்ய வேண்டும். நான் சிக்னல்களில் நின்றுதான் பயணிக்கிறேன். சென்னையில் 3 கிலோமீட்டர் சென்றுதான் திரும்புகின்றனர். கோயம்புத்தூரிலும் அது போன்ற நிலைதான் உள்ளது. ஆனால் புதுச்சேரியில் அருகிலேயே திரும்ப வேண்டும் என நினைக்கின்றனர். கொக்கு பார்க் சிக்னலுக்கு விவிபி நகர், கஸ்தூரிபாய் நகர் பகுதிகளிலிருந்து வருகின்றனர். அதே போல் அந்த பகுதியிலிருந்து தட்டாஞ்சாவடி எஸ்டேட் வழியாக வருகின்றனர். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. அதனாலேயே அங்கு அடைக்கப்பட்டுள்ளது. நீண்ட தூரம் செல்வது என்பதை விட விபத்து இல்லாத போக்குவரத்து அமைப்பே சிறந்தது. இந்திரா காந்தி மேம்பால பணிக்கு டெண்டர் விடப்பட்டுவிட்டது. விரைவில் பணிகள் தொடங்கும். மாத்தூரிலிருந்து திண்டிவனம் பைபாஸ் சாலையை கடந்து பங்கூர் அருகே நாகை தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கும் பைபாஸ் சாலை திட்டம் அமல்படுத்தப்பட்டால் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறையும். புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைந்தால் வியாபாரம் குறையும் என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் உறுப்பினர் திரு கார்த்திகேயன் பேசுகையில், முதல்வர் தொகுதியான தட்டாஞ்சாவடியில் சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்க உள்ளதாக ஆளுநர் உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சி அனைத்தையும் முதல்வர் தொகுதிக்கே கொண்டு செல்லக்கூடாது. சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்க கைப்பற்றிய கரசூர் இடத்தில் காட்டுப்பன்றிகள் அதிகரித்துவிட்டன. எங்கிருந்து வந்தன என தெரியவில்லை. மான்கள் கூட அங்கு உள்ளன. அந்த இடத்தில் விரைந்து தொழிற்சாலைகள் அமைக்க வேண்டும். அதற்காக குழு இருந்தால் அதில் தொகுதி எம்எல்ஏவையும் சேர்க்க வேண்டும் என்றார். இதற்கு முதல்வர் திரு ரங்கசாமி பதிலளித்து பேசுகையில், கரசூரில் சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்க கைப்பற்றப்பட்ட இடம் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் மத்திய அரசிடம் ஒப்படைக்கப்பட்டுவிட்டது. நாங்கள் மீண்டும் பெற்று சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். தற்போது அங்கு எந்த பகுதி என்பது குறிப்பிட்டு பெயர் பலகை கூட வைத்துள்ளோம். நிலத்தை எந்தெந்த நிறுவனங்களுக்கு எவ்வாறு ஒப்படைப்பது என்ற பணியை ஒரு நிறுவனம் மேற்கொண்டு வருகின்றது. விரைவில் அங்கு நிலங்கள் தனியார் கம்பெனிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு செயல்படும் என்றார். அதனைத் தொடர்ந்து திமுக உறுப்பினர் திரு செந்தில்குமார் பேசுகையில், ஆளுநர் உரை என்பது ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்கான தொலைநோக்கை பிரதிபலிக்க வேண்டும். அந்த வகையில் புதுச்சேரியின் நிர்வாகத்தை மேம்படுத்த நாம் ஒரு புதிய அணுகுமுறையை கையாள வேண்டியிருக்கிறது. ஒரு முழுமையான மாநிலத்தை பொறுத்தவரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு முழு அதிகாரம் இருக்க வேண்டும். ஆனால் நமது புதுச்சேரி ஒரு ஒன்றிய பிரதேசம். இங்கு அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆளுநருக்கு நிர்வாகத்தில் கூடுதல் பொறுப்புகளும் அதிக அதிகாரங்களும் வழங்கப்பட்டுள்ளன. எனவே புதுச்சேரி எனும் ஒன்றிய பிரதேசத்தை பொறுத்தவரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றமும் அரசும் ஆடு என்றால் ஆளுநர் தேவையில்லாத தாடி அல்ல. மாறாக அரசையும் மக்களையும் நல்வழி பாதையில் நடத்தி செல்லும் நல்ல மேய்ப்பர். முதலமைச்சர் தலைமையிலான அரசிற்கு சரியான ஆலோசனைகளை வழங்கி மத்திய அரசிடமிருந்து புதுச்சேரிக்கு சேர வேண்டிய நிதியை பெற்றுத்தந்து மாநிலத்தை வளர்ச்சி பாதையில் செலுத்தும் மேய்ப்பராக ஆளுநர் மாளிகை செயல்படும் போதே முழுமையான நல்லாட்சி மலரும். சிறிய தொகுதி என்பதால் குடிநீர் இணைப்பு முதல் தெருவிளக்கு வரை சிறிய பிரச்சனைகளுக்கும் மக்கள் எம்எல்ஏக்களை தேடி வரும் அரசியல் கலாச்சாரம் இங்கு இருக்கிறது. இந்த தனித்துவமான அரசியல் அடிமட்ட யதார்த்தத்தை அதிகார வர்க்கமும் ஆளுநரும் புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் சட்ட விதிகளின் வார்த்தைகளை பிடித்து கொண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை பணிய வைக்க நினைக்காமல் புதுச்சேரியை வளர்ச்சியின் உச்சத்திற்கு கொண்டு செல்ல ஆளுநரும் அதிகாரிகளும் இந்த அரசோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றார். அதனைத் தொடர்ந்து பிற்பகல் 1:30 அளவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன் அவையை நாளை மறுதினம் வியாழக்கிழமை காலை 9:30 ஒத்திவைத்தார்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சட்டப்பேரவையில் இன்று. புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்றைய நடவடிக்கைகள் குறித்து விமர்சனம். எழுதியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தில்லையப்பன் அவர்கள். வாசித்தவர் எஸ் மலர்விழி. படைப்பு புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவு. நேரம் 7:12:16.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

0: 4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவே.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். டிஆர்டிஓ தொழில்நுட்பங்களை பாதுகாப்பு உற்பத்தி தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சிக் குழுமத்தின் தேசிய வான்வெளி ஆய்வுக்கூடம் 3 சிறிய வகை எரிவாயு எஞ்சின்களை அறிமுகம் செய்துள்ளது. இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மாஸ்கோவில் அந்நாட்டு தலைவர்களுடன் பேச்சு நடத்தியுள்ளார். சர்வதேச கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களில் வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதை அனைத்து தரப்பினரும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். உள்நாட்டு ஏவுகணை உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் டிஆர்டிஓ உருவாக்கிய தொழில்நுட்பங்களை பாதுகாப்பு உற்பத்தி தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த நடவடிக்கை ராணுவத்தின் செயல்திறனை மேம்படுத்தி பாதுகாப்பு தளவாடங்களுக்காக இறக்குமதிக்கு சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க உதவும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சிக் குழுமத்தின் தேசிய வான்வெளி ஆய்வுக்கூடம் 3 சிறிய வகை எரிவாயு எஞ்சின்களை அறிமுகம் செய்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இவற்றை அறிமுகம் செய்து வைத்து பேசிய சிஎஸ்ஐஆரின் தலைமை இயக்குநர் டாக்டர் கலைச்செல்வி, உள்நாட்டு பாதுகாப்பு தொழில்நுட்ப தேவைகளுக்கு ஏற்ற வகையில் இந்த எஞ்சின்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணை கட்டமைப்புகளில் இந்த புதிய எஞ்சின்கள் பயன்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் ஒரு பகுதியாக பாதுகாப்பு துறையின் பயன்பாட்டிற்கு என இந்த 3 எஞ்சின்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய தேசிய வான்வெளி ஆய்வுக்கூடத்தின் இயக்குநர் டாக்டர் அபே, ட்ரோன் கட்டமைப்பில் புதிய மாற்றத்தை இந்த 3 சிறிய வகை எரிவாயு எஞ்சின்களும் கொண்டுவரும் என்று தெரிவித்தார். வான்வெளி துறையில் புத்தாக்க தொழில்களுக்கான வாய்ப்புகளை இந்த எஞ்சின்கள் அளித்திடும் என்றும் அவர் கூறினார். நாட்டின் பாதுகாப்பு துறையின் தேவைகளுக்கு இவை மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்றும் டாக்டர் அபே தெரிவித்தார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு அமைச்சர் திரு செர்ஜே லாவ்ரோவுடன் பேச்சு நடத்தியுள்ளார். மாஸ்கோவில் நடைபெற்ற இந்த சந்திப்பு குறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் ஜெய்சங்கர் மண்டல அளவிலும் உலக அளவிலும் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து பேச்சு நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். முன்னதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினை சந்தித்து பேசிய டாக்டர் ஜெய்சங்கர் இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இருதரப்பு வர்த்தகம், எரிசக்தி, உரங்கள் மற்றும் அணுசக்தி துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் பேச்சு நடத்தினார். ரஷ்யாவின் துணை பிரதமர் திரு டேனிஸ் மந்த்ரோவை சந்தித்து பேசிய டாக்டர் ஜெய்சங்கர் இந்தியா ரஷ்யா அரசுகளுக்கிடையான ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்தும் விவாதித்தார். வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல்

0: பொறியியல் தொழில்நுட்பம் கலாச்சார ஒத்துழைப்பு ஆகியவை குறித்தும் டாக்டர் ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தினார். ஜப்பான் நாட்டு தொழில்துறையினருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் இந்தியாவின் கப்பல் கட்டுதல், சரக்கு போக்குவரத்து, கடல்சார் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு வர்த்தகத்தை அதிகரிக்க உதவும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஜப்பான் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் இன்று அந்நாட்டின் முன்னணி தொழில் நிறுவனங்கள் மற்றும் நிதி நிறுவனங்களின் நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய பொருளாதாரம் எழுச்சி பெற்று கடந்த ஆண்டில் 7.7% அளவிற்கு வளர்ச்சி பெற்றதாக குறிப்பிட்டுள்ளார். செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு, தரவு மையங்கள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, எஃகு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவில் முதலீடு செய்ய அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு, 6G உள்ளிட்ட தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்தியாவின் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் நம்பகமான மற்றும் பாதுகாப்பானதாக உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டின் தொலைத்தொடர்பு சேவைகளை மேம்படுத்துவதில் C.DOT அமைப்பின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த அமைப்பு தொலைத்தொடர்பு துறையில் பல்வேறு உள்நாட்டு தொழில்நுட்பங்களை உருவாக்கியிருப்பதுடன் தொடர்ந்து புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு, இணைய பாதுகாப்பு மற்றும் பேரிடர் காலங்களில் தொலைத்தொடர்பு சேவைகளை ஏற்படுத்துவதில் இந்த அமைப்பின் பங்களிப்பையும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா பாராட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விமானிகளுக்கு ஆண்டுதோறும் போதைப்பொருள் பயன்பாடு குறித்த சோதனையை மேற்கொள்வதை கட்டாயமாக்குவது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக விமான போக்குவரத்து இயக்குநரகம் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் ஆலோசனை நடத்தி வருவதாக கூறினார். விமான சரக்கு போக்குவரத்து 40 விழுக்காடு அளவிற்கு வளர்ச்சியடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உலகத்தரம் வாய்ந்த சரக்கு முனையங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். இந்திய வியட்நாம் கடலோர காவல் படையினருக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளன. சென்னையில் இன்று நடைபெற்ற இருநாட்டு கடலோர காவல் படையினருக்கு இடையேயான 7வது சுற்று கூட்டத்தில் ஒருங்கிணைந்து செயல்படுதல் மற்றும் கடல்சார் செயல்பாடுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது. கடல்சார் சூழலை மேம்படுத்த கூட்டாக செயல்படவும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாடு குறித்த உறுதிப்பாட்டை இரு நாடுகளும் வலியுறுத்தின. இந்திய கடலோர காவல் படையின் தலைமை இயக்குநர் திரு பரமேஷ் சிவமணி மற்றும் வியட்நாம் கடலோர காவல் படையின் மேஜர் ஜெனரல் லுயாங் தின்கே தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது. புத்தக வெளியீட்டில் சிறந்த பங்களிப்பை வழங்கிய மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் வெளியீட்டு பிரிவு இந்திய புத்தக வெளியீட்டாளர் கூட்டமைப்பின் 7 விருதுகளை பெற்றுள்ளது. ஹிந்தி, ஆங்கிலம் மற்றும் உருதுமொழி புத்தக வெளியீட்டிற்காக இந்த விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய வெளியீட்டு பிரிவின் தலைமை இயக்குநர் திரு தீரஜ் ககாதியா, இந்த பிரிவின் கீழ் வெளியிடப்படும் புத்தகங்கள் மற்றும் பருவ இதழ்கள் தேசத்தின் வளர்ச்சி, இலக்கியம், கலை மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் வாசகர்களுக்கு பயனுள்ள கருத்துக்களை வழங்கி வருவதாக தெரிவித்தார். இந்த விருது வெளியீட்டு பிரிவு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு, கூட்டு முயற்சிக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும் திரு தீரஜ் ககாதியா கூறினார். சுதந்திர தினத்தன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்த 7 அம்ச செயல் திட்டங்கள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற உதவும் என்று பிஜேபி கூறியுள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு சம்பித் பத்ரா, மின்சார உற்பத்தி, வேளாண்மை, உணவு பதப்படுத்துதல், புதுமை கண்டுபிடிப்பு, பாதுகாப்பு, பசுமை பொருளாதாரம், கடல்சார் பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளில் முன்னேற்றம் அடைய அந்த செயல் திட்டங்கள் வழிகாட்டியாக இருக்கும் என்று தெரிவித்தார். சர்வதேச கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களில் வர்த்தக கப்பல்கள் மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலர் திரு அன்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தினார்

0: வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிவிப்பில் சிவிலியன் கட்டமைப்புகள் மீது நடைபெறும் தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். கடல்சார் போக்குவரத்தில் சர்வதேச மனிதாபிமான சட்ட நடைமுறைகளையும் சர்வதேச கடல்சார் போக்குவரத்து சட்டங்களையும் அனைத்து தரப்பினரும் மதிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை, கருங்கடல் மற்றும் செங்கடல் பகுதிகளில் ஒரு தரப்பினர் விதிகளை மீறி தாக்குதல் நடத்துவதால் கப்பலில் செல்லும் மாலுமிகளின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதாகவும் திரு அன்டோனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார். ஓமன் நாட்டின் அருகே சென்று கொண்டிருந்த பிரிட்டன் எண்ணெய் கப்பல் மீது அடையாளம் தெரியாதவர்களால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அந்நாடு குற்றம் சாட்டியுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச கடல் வழித்தடங்களில் செல்லும் கப்பல்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இயக்கப்பட வேண்டும் என்றும் திரு அன்டோனியோ குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா முதல் இன்னிங்ஸில் 503 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இன்றைய ஆட்டநேர இறுதியில் இலங்கை 238 ரன் பின்தங்கியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஆர்டிஓ தொழில்நுட்பங்களை பாதுகாப்பு உற்பத்தி தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி குழுமத்தின் தேசிய வான்வெளி ஆய்வுக்கூடம் 3 சிறிய வகை எரிவாயு எஞ்சின்களை அறிமுகம் செய்துள்ளது. இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மாஸ்கோவில் அந்நாட்டு தலைவர்களுடன் பேச்சு நடத்தியுள்ளார். சர்வதேச கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களில் வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதை அனைத்து தரப்பினரும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலர் திரு அன்டோனியோ குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்பு கேட்கலாம். உழவர் அடையாள எண்ணின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கூறியுள்ளதாவது, உழவர் அடையாள எண் என்பது விவசாயிகளுக்கான ஒருங்கிணைந்த டிஜிட்டல் அடையாளமாகும். இது ஆதார் மற்றும் நிலப்பதிவுகளுடன் இணைக்கப்பட்ட விவசாயிகளின் தனித்துவமான டிஜிட்டல் அடையாளமாக எண்ணாகும். இது மத்திய அரசின் அக்ரிஸ்டாக் மூலம் வழங்கப்படுகிறது. இது அரசின் மானியங்கள், பயிர் காப்பீடு மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெற அவசியம் ஆகும். முக்கிய பயன்கள்: மானிய விலையில் விதைகள் மற்றும் உரங்கள் பெறலாம், பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் பயன்பெறலாம், இயற்கை பேரிடர் நிவாரண உதவி பெறலாம், விவசாயிகளுக்கான ஓய்வு ஊதியம் பெறலாம், கல்வி திருமண உதவித்தொகை பெறலாம், அரசு வழங்கும் அனைத்து விவசாய நலத்திட்டங்களை ஒரே குறியீட்டு எண் மூலம் பெறலாம். இதனை விண்ணப்பிக்கும் முறை அருகிலுள்ள பொது சேவை மையம் மூலமாக பதிவு செய்யலாம். உங்கள் கிராம வேளாண்மை விரிவாக்க அலுவலரை தொடர்பு கொள்ளலாம். ஃபார்மர் ரிஜிஸ்டர் டிஎன் என்ற செயலி மூலமாகவும் தன் பதிவு செய்யலாம். இதற்கு தேவையான ஆவணங்கள்: ஆதார் அட்டை, பட்டா, சிட்டா, நில ஆவணங்கள், வங்கி கணக்கு புத்தகம், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், மொபைல் எண் போன்றவை. இவ்வாறு விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். பசுந்தழை உரத்தின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கூறியுள்ளதாவது, கிளரிசிட்டாவை வேலிவரமாக அமைப்பது மிகவும் பலனளிக்கும். கிளரிசிட்டியாவில் கிளரிசிட்டியா செபியம், கிளரிசிட்டியா மேகுலேட்டா என இரண்டு வகைகள் உண்டு. இதில் இரண்டாம் வகை பெருமளவில் பசுந்தழை தரும் மரமாகும். அது மட்டுமின்றி இம்மரம் வெட்ட வெட்ட நன்கு தழைக்கும் தன்மையை பெற்றிருக்கிறது. இம்மரத்தை வேலி மரமாக பயிரிடுவதால் பயிர்காலத்தில் பயிரிடும்போது இம்மரத்திலிருந்து கிடைக்கும் பசுந்தழை 2 அல்லது 2.5 லிட்டர் நிலத்திற்கு போதுமானதாகும். அது மட்டுமின்றி பயிர் வளரும் காலத்தில் பசுந்தழைக்கு வெட்டி விடுவதால் இது சூரிய வெளிச்சத்தை மறைத்து பயிர் விளைச்சலை குறைப்பதில்லை. அதனால் பயிரின் வளர்ச்சிக்கும் விளைச்சலுக்கும் சாதகமாகவே அமையும். தழைச்சத்தை நிலத்தில் தக்கவைக்கிறது. இம்மரம் சல்லி வேர்களை மட்டுமே கொண்டுள்ளதால் பயிர் செய்யும்போது மரம் வரை உழுது பயிர்களை பயிரிடலாம்.

மரமும் வெட்டப்பட்டு அதன் தழைகள் நிலத்திற்கு இடப்பட்டு சூரிய வெளிச்சமும் நன்கு கிடைப்பதால் இம்மரம் ஒரு நல்ல வேலி மரமாகவும் அமைகிறது. மேலும் கிளரிசிட்டியா மேகுலேட்டா வேலியாக அமைப்பது மிகவும் சுலபம். மரக்கிளைகளை வெட்டி வேலி பகுதிகளில் சுமார் 1 முதல் 2 மீட்டர் இடைவெளியில் நட்டுவிட்டால் பின்பு கவனிப்பின்றே இம்மரம் நன்கு வளரும். நடும்போது 5 அடி நீளமுள்ள தாம்புகளை நடுவது நல்லது. இவ்வாறு விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நினைவூட்டுகிறோம் நேயர்களே, நாளை காலை 6:35 உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் வெண்பன்றி பராமரிப்பு முறைகள் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல், பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நினைவூட்டுகிறோம் நேயர்களே, நாளை காலை 6:35 உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் வெண்பன்றி பராமரிப்பு முறைகள் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல், பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: பணம் தேவை, என்ன செய்யறது?
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
1: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
2: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: முத்தழகே, முத்தழகே, வீட்டுல இருக்கியா புள்ள?
5: வாங்க பட்டக்கா, உள்ள வாங்க.
4: என்ன, ஒன்னு ரெண்டு மூணு நாளா வீட்டு பக்கமே காணோம். ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து முருங்கைக்கீரை பறிச்சுக்கிட்டு போனேன், அதுக்கப்புறம் ஆலையே காணோமே.
5: அக்கா, அதை ஏன் கேட்குறீங்க? போங்க, முருங்கைக்கீரையை பறிச்சுட்டு வெளியில வந்தேன் பாருங்க, கரெக்டாக காலுக்கு அடியில் ஒரு விஷப்பூச்சி. நல்ல நேரம், நம்ம ரோசி அதை பார்த்துட்டு குழச்சி எனக்கு காட்டி கொடுத்துருச்சு, இல்லைனா அது எனக்கு அடிச்சிருக்கும்.
4: அப்படியா? நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே புள்ள. நான் வெளியே வந்து பார்த்தப்ப உன்னை காணோம், சரி கீரையை பறிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்ட போலன்னு இருந்துட்டேன்.
5: அந்த அதிர்ச்சியில் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேங்க்கா. இன்னுமே நான் அதுலேருந்து வெளியில் வரல, வந்ததுலேருந்து ஒரே காய்ச்சல் வேற, இப்பதான் கொஞ்சம் பரவாயில்ல.
4: இவ்வளவு நடந்துருச்சா?
5: ஆமாக்கா.
4: பரவாயில்ல, என் ரோசி இம்புட்டு பெரிய உதவி செஞ்சிருக்கா உனக்கு.
5: அதுலேருந்து எனக்கு செல்ல பிராணியா ரோசி மாதிரி ஒரு நாய்க்குட்டி வளர்க்கணும்னு ஆசை வந்துருச்சு.
4: ரொம்ப சந்தோஷம் புள்ள. என் பெரியமா வீட்டில் இப்போ நாய்க்குட்டி போட்டு வச்சிருக்கு, வேணும்னா அதுலேருந்து ஒரு நாய்க்குட்டி உனக்கு கொண்டு வந்து தரேன், நீ வேணா வளர்த்துக்கிறியா?
5: ஆ, சரிதாங்க்கா. ஆனால் அதுக்கு என்ன கொடுக்கறது, எப்படி பராமரிக்கிறது, எப்படி வளர்க்குறது, இப்படிலாம் எதுவுமே தெரியலையே.
4: அதனால் என்ன, சொல்லிட்டா போச்சு. இதோ இப்போ இவங்க சொல்கிறத கேளு. சமூக பொறுப்புடன் கூடிய செல்ல பிராணி வளர்ப்பு மற்றும் தெருவிலங்குகள் பராமரிப்பு பற்றி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜகுணாலன் அவங்க தான் தகவல்களை சொல்ல போகிறாங்க. கவனமாக கேளு.
6: நம்மில் பலர் நாய், பூனை, பறவை என பல விலங்குகளை குடும்பத்தில் ஒரு அங்கமாகவே வளர்க்கின்றோம். ஒரு சிலர் ஒரு படி மேலே சென்று அந்த செல்லப்பிராணிகளை தங்களுடன் தூங்க வைப்பது முதல் அவற்றிற்கு உணவளிப்பது வரை தங்கள் கைகளாலே உணவளிக்கும் அளவுக்கு கூட சென்று விடுகின்றனர். இந்த அன்பு பார்ப்பதற்கு அழகாக தெரிந்தாலும் இதில் ஒரு சமூக பொறுப்புணர்வு இருக்க வேண்டும் என்பதையும் நாம் இன்று காண்போம். செல்லப்பிராணிகளை எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை முதலில் பார்ப்போம். ஏன் செல்லப்பிராணிகளை வளர்க்கிறோம்?

என்பதை முதலில் நாம் தெரிந்து கொண்டு செல்லப்பிராணிகளை தேர்வு செய்ய வேண்டும். அதில் அவற்றுக்கு தேவையான பராமரிப்பு முறைகள் குறித்து அனைத்தையும் நன்கு தெரிந்து வைத்து கொண்டு செல்லப்பிராணிகளை தேர்வு செய்ய வேண்டும். அருகில் உள்ள கால்நடை மருத்துவரையோ அல்லது பல வருடம் அனுபவம் உள்ள செல்லப்பிராணி வளர்ப்பவர்களிடமோ நாம் கேட்டு தெரிந்து கொண்டு பின்பு அந்த செல்லப்பிராணிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். முக்கியமாக பலர் இப்பொழுது சமூக வலைதளங்களில் பார்த்துவிட்டு அந்த குருவி நல்லா இருக்குது இல்லை அந்த கிளி நல்லா இருக்குது என்று தேர்ந்தெடுக்கின்றனர். இது மிகவும் தவறானது. அது ஒரு பொம்மை அல்ல, அது ஒரு உயிரினம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அனைத்து செல்லப்பிராணிகளும் சிறிய வயதில் பார்ப்பதற்கு அழகாக தான் தெரியும். ஆனால் அவற்றை நாம் வாங்கி வளர்க்கும் பொழுது, அது பெரிய வயதை அடையும் பொழுது நாம் அதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்ய முடியுமா என்பதை எப்பொழுதும் கவனத்தில் கொண்டு தேர்வு செய்வது நன்மை பயக்கும். முதலில் நம்முடைய லைஃப் ஸ்டைல் எனப்படும் வாழ்வு முறைக்கு ஏற்றாற்போல் செல்லப்பிராணிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். உதாரணமாக அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பவர்கள் பெரிய வகை நாய் வகைகளை தவிர்ப்பது நல்லது. நம் நாட்டில் நிலவும் தட்பவெப்ப நிலைக்கு பழகிய நாட்டின நாய்களை தேர்ந்தெடுத்தல் மிகவும் சரியாக இருக்கும். வெளிநாட்டில் இனங்களான ஜெர்மன் ஷெப்பர்டு அல்லது கிரேட் டேன், செயின்ட் பெர்னார்டு இந்த மாதிரியான நாய் வகைகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவற்றால் நம் நாட்டில் நிலவும் தட்பவெப்ப நிலையில் மிகவும் சிரமப்படும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் செல்லப்பிராணிகளை நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது அவற்றுக்கு நம்மால் அந்த அளவுக்கு நேரத்தை செலவழிக்க முடியுமா என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவற்றுக்கு தேவையான இடவசதியும் நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இந்த நேரத்தை செலவழிப்பது குறித்து பேசும் பொழுது ஏன் அவ்வாறு நாம் அவற்றுக்கு நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று பார்த்தீர்கள் என்றால், அவற்றினுடன் நாம் பழகும் பொழுது அவற்றின் குணாதிசயங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த குணாதிசயங்களை தெரிந்து கொள்வதன் மூலம் அவற்றிற்கு உடல்நிலை எதுவும் சரியில்லை என்றால் நாம் எளிதிலேயே மிக விரைவில் கண்டறிய முடியும். உடனடியாக நாம் அருகிலுள்ள கால்நடை மருத்துவரிடம் கொண்டு செல்ல முடியும். சென்னை போன்ற பெருநகரங்களில் நாம் செல்லப்பிராணிகள் வளர்க்கும் பொழுது, முக்கியமாக நாய்களை வளர்க்கும் பொழுது, அவற்றிற்கு அரசின் அறிவுறுத்தலின்படி அவற்றின் உடலில் மைக்ரோசிப்பை பொருத்துவதன் மூலம் அவை தொலைந்து போனாலும் நாம் கண்டறிவதற்கு உதவி செய்யும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். பராமரிப்பு முறை குறித்து பார்ப்போம். செல்லப்பிராணிகள் சிறுவயதிலிருந்தே நம் கட்டளைக்கு கீழ்ப்படியும்படி தேவையான பயிற்சிகளை கொடுக்க வேண்டும். செல்லப்பிராணிகள் ஒரு 10 முதல் 15 ஆண்டுகள் வரை, ஒரு சில பறவைகள் 50 ஆண்டுகள் வரை கூட நம்முடன் வாழும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நாம் தான் அவற்றின் உலகம், நம்மை சுற்றி தான் அவற்றின் உலகம் இயங்குகிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எதிர்பாராத காரணங்களால் நாம் நம் வீட்டை விட்டு செல்லும் பொழுது அவற்றை அருகில் உள்ள ஒரு காப்பகத்திலோ அல்லது ஒரு பாதுகாப்பாளரை நியமித்தோ அவற்றை பராமரிப்பது நல்லது. இந்த மாதிரி நாம் அருகில் உள்ள ஒரு காப்பகத்தில் அவற்றை விடும் பொழுது அவற்றிற்கு புது இடம் என்பதால் அவை மற்ற விலங்குகளுடன் சண்டையிடும், ஆக்ரோஷமாக நடந்து கொள்ளும், கடிபடும். இதை தவிர்ப்பதற்கு அவற்றை ஆரம்ப காலத்திலிருந்தே நம்மை சுற்றியுள்ளவர்களிடம் பழக்குவது, அதாவது சோஷியலைசேஷன் என்று சொல்வார்கள், அவற்றை மற்ற விலங்குகள் அல்லது மற்ற நபர்களுடன் பழக்குவது நல்லது. ஒரு சிலர் ஆசைக்காக செல்லப்பிராணிகளை வாங்கி வளர்க்கின்றனர். பின் நாட்களில் அவைகளுக்கு ஏற்படும் ஒரு சில உடல் உபாதைகளால் அல்லது நோய்களாலோ அல்லது விபத்து போன்ற நிகழ்வுகளாலோ அவற்றின் உடல்நிலை சரியில்லை என்றால் அவற்றை அப்படியே கைவிட்டு விடுகின்றனர். யோசித்து பாருங்கள், அவையும் நம் வீட்டு பிள்ளைகள் போலதான். அவைகளால் பேசக்கூட முடியாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அந்த நிலையில் அவற்றை தனிமையில் விடுவது ஒருபொழுதும் நல்லதல்ல. நம் பிள்ளைகளை அவ்வாறு செய்வோமா என்பதையும் யோசித்து பார்த்து இந்த முடிவை எடுக்க வேண்டும். அவற்றுக்கு என்னவானாலும் கடைசி வரை நாம் கூட இருந்து அவற்றை பராமரிப்பது நல்லது. மேலும் தினமும் அவைகளுக்கு தேவையான உடற்பயிற்சி மற்றும் நம்மை சுற்றியுள்ள சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்துவது மிகவும் நன்மை பயக்கும். சரியான மற்றும் போஷாக்கு நிறைந்த உணவுகளை அவற்றுக்கு வழங்குவது நல்லது. நம் செல்லப்பிராணிகளுக்கு தேவையான உணவு மற்றும் தடுப்பூசி செலுத்துவது போன்ற அனைத்து வகையான பராமரிப்பு முறைகளையும் தெரிந்து கொண்டு செல்லப்பிராணிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் அல்லது பிறரிடமிருந்து தத்தெடுக்கலாம். உணவை பொறுத்தவரை மனிதர்கள் உண்ணும் அதிக மசாலா நிறைந்த உணவுகளை அவற்றிற்கு வழங்குதல் கூடாது. குறிப்பாக வீட்டில் உள்ள செல்ல பிள்ளைகள் அவற்றிற்கு சாக்லேட், பூண்டு, திராட்சை போன்ற உணவுகளை அளிக்கும் பொழுது ஒரு சில செல்லப்பிராணிகளுக்கு அது நஞ்சாக மாறக்கூடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நம் செல்லப்பிராணிகள் தங்கியிருக்கும் இடத்தை சரிவர தினமும் சுத்தம் செய்ய வேண்டும். கிருமி நாசினி போன்ற திரவங்களை பயன்படுத்தும் பொழுது நன்கு நிறைய தண்ணீர் ஊற்றி அவற்றை சுத்தம் செய்வது நல்லது. இல்லையெனில் அந்த கிருமி நாசினியில் உள்ள கெமிக்கல்களால் அவற்றின் தோலில் அழற்சி ஏற்படக்கூடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் கொசு, உண்ணி போன்ற ஒட்டுண்ணிகள் நம் செல்லப்பிராணிகள் உடலில் காணப்பட்டால் உடனடியாக அவற்றிற்கான சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். இல்லையெனில் அந்த ஒட்டுண்ணி அல்லது முக்கியமாக உண்ணி போன்ற ஒட்டுண்ணிகளால் நமக்கும் மனிதர்களுக்கும் பல நோய் கிருமிகள் பரவக்கூடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும்.
அடுத்ததாக தடுப்பூசி குறித்து பார்ப்போம். பரவக்கூடிய ஒரு சில நோய்களிலிருந்து நாம் தடுப்பூசி செலுத்துவதன் மூலம் நம் செல்லப்பிராணிகளை அந்த நோய்களிலிருந்து பாதுகாக்க முடியும். செல்லப்பிராணிகளுக்கு உரிய நேரத்தில் தடுப்பூசி போடுவது செல்லப்பிராணி உரிமையாளரின் அடிப்படையான கடமையாகும். குறிப்பாக நாய்களுக்கு வெறி நோய் தடுப்பூசி என்பது மிகவும் முக்கியமானது. உலக

0: இந்தியாவில் 59,000 பேர் ஒரு வருடத்திற்கு இந்த வெறி நோயினால் உயிரிழக்கின்றனர் என்பது தகவல் தெரிவிக்கின்றது. இந்த நோயானது 97% நாய்கள் மூலமே பரவுகின்றது. அதனால் நம் செல்லப்பிராணிகளுக்கு முக்கியமாக இந்த தடுப்பூசியை செலுத்துவது மிக மிக அவசியமானது. இந்த தடுப்பூசியை வருடம் ஒரு முறை இதற்கான பூஸ்டர் டோஸ் எனப்படும் தடுப்பூசியை இந்த மருந்தை செலுத்துவது நல்லது. இது மட்டுமல்லாது நம் செல்லப்பிராணி நம்மை நக்கும் பொழுது அவற்றின் உமிழ்நீரிலிருந்து ஒரு சில கிருமிகள் நமக்கு பரவக்கூடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே செல்லப்பிராணிகள் நம்மை அன்பின் மிகுதியால் நக்கினாலும் உடனடியாக அந்த இடத்தை சோப்பு போட்டு கழுவுவது நல்லது. நம் செல்லப்பிராணிகள் மற்றும் நம் பிள்ளைகள் விளையாடும் பொழுது அவர்களை அறியாமல் பல் அல்லது அவற்றின் நகம் போன்றவற்றால் கீறல்கள் ஏற்பட்டால் உடனடியாக அந்த இடத்தை சோப்பு போட்டு நல்ல தண்ணீரில் கழுவுவது நன்மை பயக்கும். உடனடியாக அருகில் உள்ள மருத்துவரை அணுகி சிகிச்சை மேற்கொள்வது நல்லது. குடற்புழு நீக்கம் குறித்து பார்ப்போம். நம் செல்லப்பிராணிகள் வயிற்றில் இருக்கும் ஒரு சில ஒட்டுண்ணிகள் மனிதர்களுக்கு பரவக்கூடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி முறையான இடைவேளையில் குடற்புழு நீக்கம் செய்வது அவசியம். இவ்வாறு நம் செல்லப்பிராணிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்து வகையான மருந்துகள் மற்றும் அவற்றுக்கு மேற்கொள்ளப்படும் சிகிச்சைகள் குறித்த அனைத்து தகவல்களையும் ஒரு ஃபைல் போட்டு அவற்றை பாதுகாப்பாக வைத்திருப்பது நல்லது. கடைசியாக கருத்தடை மற்றும் கைவிடப்படுதல் குறித்து பார்ப்போம். நம்மில் பல செல்லப்பிராணிகளை இனப்பெருக்கம் செய்ய விரும்புவதில்லை. அந்த ஒரு செல்லப்பிராணி மட்டும் போதும் என்று நினைப்பவர்கள் உடனடியாக அவற்றை சிறு வயதிலேயே கருத்தடை செய்வது நல்லது. இவ்வாறு செய்வதனால் தேவையற்ற குட்டிகள் ஈனுவதை தவிர்க்க முடியும். மேலும் பிற்காலத்தில் அந்த விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில தொற்றுகள் மற்றும் புற்றுநோய் போன்ற அபாயங்களிலிருந்து அந்த செல்லப்பிராணிகளை காக்கும். இவ்வாறு கருத்தடை செய்ய முடியாமல் விட்டுவிட்டீர்கள் என்றால் அந்த குட்டிகள் நம்மால் பராமரிக்க முடியாமல் தெருவில் விடக்கூடிய நிலைமை நமக்கு ஏற்படும். வீட்டில் வளர்க்க முடியாமல் தெருவில் விடுவது என்பது அந்த விலங்குகளுக்கு நாம் செய்யும் ஒரு துரோகம் என்று கருதலாம். நோய் பாதிப்புக்கு உள்ளான செல்லப்பிராணிகளை நாம் தெருவில் விடும்பொழுது அந்த செல்லப்பிராணிகள் மற்ற தெருவில் இருக்கக்கூடிய நாய்கள் மற்றும் பூனைகளுக்கு இந்த நோயை பரப்பக்கூடிய ஒரு காரணமாகவும் அமைகின்றது. கடைசியாக தெரு விலங்குகளுக்கு உணவளிப்பது குறித்து பார்ப்போம். இது பார்ப்பதற்கு மனிதாபமான முறை போன்ற தோன்றினாலும் இந்த பழக்க வழக்கத்தினால் பல நாய்கள் அல்லது தெருவிலங்குகள் எண்ணிக்கை கூடுகின்றன. இது மேலும் நோய் பரவ வழிவகுக்கும் என்பதை நினைவு கொள்ள வேண்டும். எனவே ஒரே இடத்தில் அவற்றிற்கு உணவளிப்பது மூலம் இந்த தெருவிலங்குகள் பல இடத்திற்கு சுற்றித் திரிவதை தவிர்க்க முடியும். மேலும் நாம முன்வந்து இந்த தெருவில் திரியும் தெருவிலங்குகளை பிடிப்பதற்கு உதவுவதன் மூலம் அதன் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு உதவ முடியும். மேலும் பெருநகரங்களில் மாடுகள் போன்ற விலங்குகளையும் தெருவில் திரிய விடுவது அதன் மூலம் போக்குவரத்து இடையூறாகவும் மற்றும் விபத்துகள் உண்டாகுவதற்கும் காரணமாக அமைகின்றன. கடைசியாக விலங்கு வழி பரவல் நோய் குறித்து மற்றும் தடுப்பு முறைகள் குறித்து பார்ப்போம். விலங்கு வழி பரவல் நோய்கள் என்பது ஜூனோட்டிக் நோய் என்று இந்த மாதிரியான நோய்கள் நம் செல்லப்பிராணிகளிலிருந்தும் நமக்கு பரவக்கூடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ரேபீஸ் அல்லது வெறி நோய் என்பது முக்கியமான ஒரு நோயாகும். இந்த மாதிரியான நோய்கள் நமக்கு பரவாமல் இருப்பதற்கு எந்த செல்லப்பிராணிகளை கையாண்ட பிறகும் உடனடியாக சோப்பு போட்டு கை கழுவுவது அல்லது ஒரு கிருமி நாசினி கொண்டு நம் கைகளை சுத்தம் செய்வது முக்கியமாக நமக்கு பயனளிக்கும். வெறி நோய் போன்ற நோய்கள் பற்றி சமுதாயத்திற்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். முக்கியமாக குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது நன்மை பயக்கும். விலங்குகளின் மீது நாம் காட்டும் கருணை என்பது வெறும் உணர்வு மட்டுமல்ல, அது நம் சமுதாயத்தின் நாகரிகத்தின் அடையாளமும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். எனவே பொறுப்பான முறையில் செல்லப்பிராணிகள் வளர்ப்போம், முறையான தடுப்பூசி செலுத்துவோம் மற்றும் மனிதாபிமானமாய் பராமரிப்போம் என்று நினைவில் கொள்ள வேண்டும்.
1: என்ன முத்தழகு, சமூக பொறுப்புடன் கூடிய செல்லப்பிராணி வளர்ப்பு மற்றும் தெருவிலங்குகள் பராமரிப்பு பற்றி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜகுணாலன் அவங்க சொன்னது உனக்கு தெளிவாக புரிஞ்சுதா?
2: நல்லாவே புரிஞ்சுதுக்கா. செல்லப்பிராணிகளை பொறுப்புணர்ந்து நாம் வளர்க்கணும். வாயெல்லாம் ஜீவன்களாச்சே, அதுங்களும் நம்மளை மாதிரி தானே.
1: சரியாக சொன்ன முத்தழகு. செல்ல பிராணிகளுக்கு என்ன மாதிரியான உணவுகள் கொடுக்கணும், எதை கொடுக்க கூடாது, நோய் வராமல் தடுப்பூசி போட்டு பாதுகாக்கிறது, இப்படி எல்லா விவரத்தையும் நீ சரிவர கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிச்சா செல்ல பிராணியை நீ நல்ல விதமாக வளர்க்கலாம்.
2: கண்டிப்பாக்கா. நீங்கள் நாளைக்கே அந்த நாய்க்குட்டியை தூக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுங்க, நான் எப்படி வளர்க்குறேன்னு பாருங்களேன்.
1: சரி சரி, கொண்டு வந்து தரேன். அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன்.
2: என்ன விஷயம்?
1: ஒரு 2-3 நாள் வேளாண் சுற்றுலா போகலான்னு இருக்கேன்.
2: வேளாண் சுற்றுலாவா? அது என்னக்கா?
1: ஓ, உனக்கு தெரியாதுல்ல, அப்போ இவர் சொல்கிறத கேளேன்.
2: யாருக்கா?
1: வேளாண் சுற்றுலா பற்றி

0: கும்பம் ஏ மனோகரன் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேட்டுக்கோ.
1: அக்ரோ டூரிசம்னா என்ன? இட்ஸ் நத்திங் பட் ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சர் அண்டு மாடர்ன் ட்ரேட். நம்முடைய பாரம்பரிய விவசாயத்தையும் இந்த நவீன வணிகத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடம் தான் ஒரு அக்ரோ டூரிசம். சனி ஞாயிறானாவே பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் பயங்கர டிராஃபிக் ஆகுது. உண்மைதான், முன்னாடி காலங்களில் என்ன செஞ்சோம்னா ஒரு சுற்றுலானாவே என்ன செய்வோம்னா தாய்லாந்து ட்ரிப்பு, வியட்நாம் ட்ரிப்பு இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தோம். அடுத்து அதை கொஞ்சம் சுருக்கி கொஞ்சம் பட்ஜெட்டை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்முடைய லோக்கல் ரிசார்ட் அதுக்கு ஓடிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லோருமே இந்த காங்கிரீட் காடுகளில் வாழக்கூடிய நகர மக்கள் பார்த்திங்கன்னா தங்களுடைய வேர்களை தேடி, தங்களுடைய அமைதியை தேடி இன்று கிராமப்புறத்திற்கு வெகு ஆவலாக வர காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையை தான் நாம் பயன்படுத்தணும். அக்ரோ டூரிசம்ன்றது வெறும் சுற்றுலா மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்வியல் என்ன, பயிர் விளைவிக்கிற மட்டும் விவசாயினுடைய இது இல்லை. அக்ரிகல்ச்சர் இஸ் ஒன் ஆஃப் த ஆர்ட். நம்முடைய வாழ்வியலை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த ஒரு அக்ரோ டூரிசம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த நகரத்து மக்கள் வந்து கிராமத்தில் வாழ்றதுக்குடைய மெயின் நோக்கமே காலையில் எழுந்திரிச்சோன்னே அந்த குயிலுடைய இசை, அந்த மண்ணுடைய வாசனை, கிராமத்து அம்மையினுடைய அரைக்கக்கூடிய அந்த சமையினுடைய ருசி. மேலும் அங்கே அக்ரோ டூரிசத்துக்கு வரும்பொழுது உடனே அப்பொழுது பழுத்த பழத்தையும் அப்பொழுது காய்த்த காயையும் அந்த ருசி இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு அனுபவத்தை கிடைக்குதுங்க. இந்த அக்ரோ டூரிசத்தில் அனுபவம் கிடைக்குது. என்னை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரோ டூரிசம் ஆரம்பிக்கணுன்றதில் வந்து ஒரு முனைப்பு எப்படி வந்துச்சுன்னா ஐ ஹேட் பீன் மோர் பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் த அக்ரிகல்ச்சர். 2000s விவசாயம் பண்ணணும்னு ஒரு பிளான் வந்துச்சு. நான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு எல்ஐசியில் வளர்ச்சி அதிகாரி. என்ன தான் எல்ஐசியில் வேலை பார்த்தாலும் ரிட்டையர் ஆனால் விவசாயத்தை தொடணுன்ற ஒரு தீராத காதலில் தான் 2000s விவசாயத்தை ஆரம்பித்தேன். நான் இருக்கிறது கம்பம். கம்பத்தில் ஒரு 25 acres வாங்கி விவசாயம் பண்ணேன். வாங்கின எல்லாமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு. என்னுடைய எண்ணங்கள்லாம் என்னென்னா தென்னம்பரம்ன்றது எல்லா ஏரியாவும் வரும், அது ராம்நாள்லேயும் வரும், கோயம்புத்தூர்லேயும் வரையும் எல்லா பக்கமும் வரும். ஆனால் எங்கள் கம்பம் வேலி பார்த்திங்கன்னா திராட்சைக்கின்ற ஒரு அருமையான ஒரு கால சூழ்நிலைகள், மண் வளம், ஹியூமிடிட்டி எல்லாமே இருக்கும்போது அந்த திராட்சை பயிர் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு மனதில் இருந்த ஒரு வெறியில் என்ன செஞ்சேன்னா இருக்கிற தென்னந்தோப்பு பூரா வெட்டினேன். என் தோட்டம் என்னென்னா ஃபார்ச்சுனேட்டாக பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில், கம்பம் டு குமுளி மெயின் ரோட்டில் இருக்குது. ஒரு 25 acres தென்னந்தோப்பு வெட்டும் பொழுது எல்லா பேரும் வஞ்சாங்க. நீங்கள் படித்தவன் பாட்டை கெடுத்துனான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான். நல்ல விளையக்கூடிய இந்த தென்னை மரத்தை வெட்டி இவர் என்ன செய்ய போகிறாருன்னு நான் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. உடனே நான் வந்து அடுத்தது இந்த கம்பம் வேலிக்கு இந்த கால சூழ்நிலைக்கு திராட்சை பயிரிடுவோம். ஏன்னா கம்பம் வேலி திராட்சை தான் உங்களுக்கு 365 days திராட்சை கிடைக்கும். கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 months தான் திராட்சை கிடைக்கும். எங்கள் திண்டுக்கல் ஏரியா பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 3 months தான் கிடைக்கும். நாசிக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 3 months தான் திராட்சை கிடைக்கும். கர்நாடகா பார்த்திங்கன்னா 3 months திராட்சை கிடைக்கும். ஆந்திராவில் பார்த்திங்கன்னா 3 months திராட்சை கிடைக்கும். வேறஸ் இந்த அவர் கம்பம் வேலி வி ஆர் ஹேவிங் த 365 days த ஹார்வெஸ்டிங் ஆஃப் த கிரேப்ஸ். இதனால தான் எங்களுக்கு ஜிஐ டேக் கவர்மெண்ட் கொடுத்தாங்க. எங்களுடைய கம்பம் திராட்சைக்காக தான் புவிசார் குறியீடு கொடுத்தாங்க. ஆக நான் பார்த்தீங்கன்னா அந்த 25 acres ஒரு ஆர்வ கோளாறுல திராட்சையை பண்ணிட்டேன். திராட்சை 2000s ஆரம்பித்தேன். 2001s நல்ல அருமையாக திராட்சை பண்ணேன். ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா சர்வசாதாரண 10 tons, 12 tons எடுப்பேன், 12 tons. ஆனால் என்னால் விலையை வைக்க முடியாது, தவிர அதுக்கு விலையை வைக்க முடியல. ஐ கேனாட் ஃபிக்ஸ் த ப்ரைஸ் தேர். ரொம்ப அருமையாக விவசாயம் பண்ணுறேன். எல்லா பேரும் வருவாங்க, சார் உங்கள் பஞ்சஸ்லாம் நல்லா இருக்கே, அருமையாக இருக்கேன்பாங்க. ஆர்கானிக் விவசாயம் பண்ணுவேன். என்னால் பார்த்தீங்கன்னா விளைய வைக்க முடியல, விளைவிக்கிறேன், நல்ல ஒரு 10 tons, 12 tons கொடுக்குறேன் ஏக்கருக்கு. பட் ப்ரைஸ் இஸ் நாட் அ ஃபேர் ப்ரைஸ். ஈவன் ஐ எம் நாட் டச்சிங் த பிரேக்

பாயிண்ட் லெவல். அந்த பிரேக் ஒன்று வரணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஒரு சிந்தனை இருந்துச்சு, ஏன் நம்ம மெயின் ரோட்ல தானே இருக்கோம், என்னுடைய திராட்சையை விற்கிறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் வேணும், அதுக்கு ஒரு தீர்வு என்பது பார்க்கும் பொழுது ஒரு அக்ரோ டூரிசம் ஆரம்பிக்குன்னு சொல்லி நான் 2007 அக்ரோ டூரிசம் ஆரம்பித்தேன். என்னுடைய தோட்டத்தில் டெய்லி 3000 பேர் 4000 பேர் வருவாங்க, உள்ளே வருவாங்க. என்னுடைய திராட்சையுடைய கல்டிவேஷன் ஆக்டிவிட்டீஸ் ப்ரூனிங் மெத்தட் டு தட் ஹார்வெஸ்ட் லெவல் ஒவ்வொரு ஸ்டேஜாக இருக்கும், ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து பார்க்குறாங்க, ஓ இதுதான் திராட்சையா, நான் திராட்சை மரத்தில் வருமா செடியில் வருமா கொடியில் வருமானு தெரியாமல் இருந்தோம், இங்கே வந்தோன்னு அந்த திராட்சை இருக்கே பரவாயில்ல அப்படின்னு எல்லா பேரும் பார்த்தீங்கன்னா வாரவங்களாம் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் ஒரு ஒன் ஹவர் அங்கே ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ எனக்கு பெரிய தீர்வு கிடைச்சி, வெரி குட், இப்போ இந்த இடம் வந்து நமக்கு வந்து நம்முடைய டோர் ஸ்டெப்லேயே என்னுடைய திராட்சை விற்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சி. எனக்கு அக்ரோ டூரிஸ்ட்ன்றது நாம் ஒரு பயிர் விற்கக்கூடிய ஒரு விலை மட்டும் அந்த ஒரு அக்ரோ டூரிசம் இல்லை, அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா இதுவும் இட்டி சொன்ன அந்த ஆர்ட், ஒரு வாழ்வியல், நம்ம என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம், வாட் ஆர் த ஆக்டிவிட்டீஸ் தேர், எல்லாம் அவங்களுக்கு தெரியணும். உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா தேர் வெரி சாட்டிஸ்ஃபைடு. இப்போ எனக்கு என்ன தீர்வு இருந்துச்சுன்னா என்னுடைய பொருளுக்கு நான் விலை வைக்கிறேன். இப்போ ஒரு திராட்சை வந்து 1 கிலோ 70 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு, அதே திராட்சை கம்பத்தில் பார்த்தீங்கன்னா 120 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. என்னுடைய மெயின் எய்மே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல திராட்சையை வாடிக்கையாளருக்கு ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கே பறித்து கொடுக்கணும், அந்த குறைஞ்ச ரேட்டில். என்கிட்ட வாங்குறது 70 ரூபாய்க்கு வாங்குறாங்க, அங்கே கம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்லி ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான் 120 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆக என்கிட்ட வரக்கூடிய கஸ்டமருக்கு நல்ல ஒரு பொருளை கொடுத்தன்ற ஒரு திருப்தி எனக்கு இருக்குது, விலை குறைவாக கொடுத்த திருப்தி இருக்குது. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், தே ஆர் கெய்னிங் சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் அவர் வைனியார், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அடுத்த நிலையை நான் சிந்தித்தேன், சரி இனி வந்து இதை விடக்கூடாது, இதை சிக்கனை பிடிக்கணும்னு சொல்லி இதுக்கு அடுத்து வேல்யூ ஆர்டர், அந்த வேல்யூ ஆர்டர் வரும்போது தான் எனக்கு இன்னும் ரொம்ப ஒரு அருமையான ஒரு லாபகரமான தொழிலாக இது ஒரு கன்வர்ஷன் கிடைச்சி. என்னுடைய கிரேப்ஸ்லேயே நான் பார்த்தீங்கன்னா ஹோம்மேடு ஒயின் பண்ணுறேன். இந்த ஹோம்மேடு ஒயின் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் என்னுடைய டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா மோர் தென் 80 லேக்ஸ் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹோம்மேடு ஒயினை இது விற்கிறேன். நான் நல்ல குவாலிட்டியான ஒயின் விற்கிறேன். என் ஒயின் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 520, பட் இட் இஸ் அ மோர் ப்ரீமியம் ஒயின். எனக்கு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, இந்த டெக்ஸ்டன் ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட் லெவல், நல்ல ஒரு ப்ராடக்ட் கொடுக்கணும்னு சொல்லி. அதே மாதிரி என்னுடைய திராட்சையை பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை கிரேப்ஸ் ரெசின் ஐ எம் கன்வெர்ட்டட் ரெசின், அந்த ரெசின் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் ஒரு நாளைக்கு மினிமமாக வந்து ஒரு 10 கிலோ ரெசினை விற்கிறேன், 10 kg ரெசின் விற்கிறேன். அடுத்து என்னுடைய ஒயின்யார்டில் உள்ளே வரவங்க வரக்கூடிய குழந்தைகள், சின்ன குழந்தைங்க உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா டெம்ட்டாக வாங்க, ஏன்னா திராட்சை எப்படி பார்த்துட்டே இப்போ பழமாக இருக்கு இல்லையா, பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். நான் என்ன செய்வேன்னா வரக்கூடிய குழந்தைகள் வந்து என் குழந்தைன்னு நினச்சிக்கிட்டு ஒரு பவுலில் அப்போ பறிச்ச திராட்சையை வாஷ் பண்ணி ஒரு ஸ்மால் பவுலில் உள்ள ஒரு ஸ்டிக் போட்டு வரவங்களுக்கு கொடுத்துருவேன். அவங்க அந்த குழந்தைக்கு அந்த திராட்சையை கொடுக்குறோம் இல்லாமல் வரக்கூடிய பேரண்ட்ஸும் அந்த திராட்சையை சாப்பிடும் பொழுது அந்த டேஸ்ட்டு இட் வில் அட்ராக்ட். உடனே என்ன செய்வாங்க, நான் வாங்குறவங்க எனக்கு 1 கிலோ வாங்குறவங்க 3 கிலோ வாங்குவாங்க, 3 கிலோ வாங்குறவங்க 5 கிலோ வாங்குவாங்க. ஆக நான் வந்து உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அது சர்வீஸாக பார்த்தேன். என்னுடைய அக்ரோ டூரிசத்தில் உள்ளே வரக்கூடிய விசிட்டர் அந்த கெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும்னு என்ன வந்துச்சு, அதை நான் கொடுத்தேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய சேல் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு என்னுடைய திராட்சை தோட்டத்துடைய சேல் மினிமம் லெவல் பார்த்தீங்கன்னா 500 கிலோ. வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக வரக்கூடிய கஸ்டமர் 10,000 பேர் வராங்க. உள்ள விவசாயத்தை மட்டும் பண்ணி ஜெயிக்கணும்னு பார்த்தீங்கன்னா வெரி வெரி மீகர் பர்சன்டேஜ் தான், அந்த சக்ஸஸ் ரேஷியோ எடுத்துட்டிங்கன்னா மீகர் பர்சன்ட் தான். நாம் அதை என்ன செய்யணும்னா அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும்னா அதில் வந்து ஒரு வேல்யூ ஆடேடு என்னன்னு பார்க்கணும். இல்லை நாம் ப்ரொடியூசர் மட்டும் கூடாது, நாம் ஒரு ட்ரேடராக மாறணும். அதுக்கு என்ன மார்க்கெட்டிங் ஏரியா, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பார்க்கணும், பார்த்தா தான் ஜெயிக்க முடியும். தி க்ரானிக் ப்ராப்ளம் இஸ் மார்க்கெட்டிங். இந்த மார்க்கெட்டிங் மட்டும் கையில் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா விவசாயம் ஜெயிக்கலாம். எனக்கு எப்படின்னா வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளவங்கள போகிறாங்க அக்ரோ டூரிசம்னு வரும்போது தாவரே சார் தான் எனக்கு வந்து குரு, அவரை பார்த்து நான் ஆரம்பித்தேன். தமிழ்நாட்டில் அனைமன் நான் தான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன், அவர் 2005 ஆரம்பித்தாங்க, நான் 2007 ஆரம்பித்தேன். இன்றைக்கி என்னுடைய டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா

0: மோர் தென் 4 crores. நான் இதுவரையும் பார்த்தீங்கன்னா திராட்சையை வெளியில் கொண்டு போய் விற்றதே இல்லை. எனக்கு 25 ஏக்கர் இருக்குது. 25 ஏக்கருடைய திராட்சையுமே நான் என்னுடைய தோட்டத்துக்குள்ளேயே வரக்கூடிய கஸ்டமருக்கு கொடுக்குறேன். கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன செஞ்சேன்னா, இவ்வளோ பேர் வராங்க இல்லையா, அடுத்த நிலைக்காகவே ஒரு அட்வென்ச்சர் பார்க் வச்சேன் நான். முல்லைப்பெரியார் டேமுடைய மினியேச்சர் உள்ளே வச்சு, முல்லைப்பெரியாருடைய பென் ஸ்டாக் எல்லாமே வச்சு, அந்த ஜான் பென்னிகுக் பெரிய சிலையை வச்சு, அங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பென்னிகுக் வந்தனால இவ்வளவு தண்ணி வசதி இருக்குன்னு சொல்லி அங்கே உள்ள அப்புறம் பேடி ஃபீல்டிலிருந்து எல்லாமே காமிக்கிற ஒரு மாடல், எல்லா வசதியும் காமிச்சிட்டு உள்ள லானு, உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டன், உள்ள பிளேயிங் ஏரியா எல்லாம் வச்சுட்டு, இதுக்கெல்லாம் நான் சார்ஜ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பண்ணுறேன்னா வெறும் 50 ரூபா சார்ஜ் பண்ணுறேன். வெரி மீகர் அமௌண்ட். ஏன்னா ஒரு கிராட்டிவிட்டியோட வந்து நான் பென்னிகுக் கொடுக்கணும். அந்த கிராட்டிவிட்டி பெண்ணி கொடுக்கும்போது எல்லா பேரும் பார்க்கணுன்றக்கா தான் மகாபாரதத்தில் கர்ணன் கிராட்டிவிட்டியோட வந்து தன்னுடைய உயிரை கொடுத்தாரு. நான் இந்த பெண்ணி குக்குனால தான் அந்த விவசாயமே இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் நல்லா இருந்திருக்கேன்னா அவரால் தான் சொல்லி அவருக்காக ஒரு பெரிய ஸ்டேச்சு வச்சேன். அடுத்த நிலை பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் பார்க். விவசாயம் பாதிக்கூடாது, அதுக்காக நான் என்ன செஞ்சேன்னா விவசாயத்துக்கு மேலே எங்களுடைய திராட்சை தோட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ட்ரெயின், 9 அட்வென்ச்சர்ஸ் மேலே ஜிப்லைனு, மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கை சைக்கிளு, கீழே விவசாயம் நடக்கும், அது பாதிக்கவே பாதிக்காது. எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும் வரக்கூடிய அவ்வளோ டூரிஸ்ட்டுக்கு அடுத்த நிலை கொண்டு போவோம். ஏன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தையுமே இந்த செல்லில் தான் உட்காந்துட்டாங்க. எல்லாமே இப்போ செல் இல்லாதவர்கள் செல்லாதவர்கள். இந்த குழந்தைய தோட்டத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ஏறிச்சுன்னா 9 அட்வென்ச்சர்ஸ் பண்ணும்போது அந்த குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் நல்லா க்ரியேட் ஆகுது. உள்ளே ஹார்ஸ் ரைடிங் வச்சுருக்கேன், உள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டிவ் பேட்ஸ் வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒரு அடுத்த நிலை. இந்த அக்ரோ டூரிசம் வந்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, இந்த விவசாயம் என்பது நஷ்டமான தொழில்ன்றத விட்டுட்டு இந்த விவசாயம் என்பது ஒரு லாபகரமான தொழில்னு சொல்லி நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு செல்லணும்னு கேட்டுக்கிட்டு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன்.
1: என்ன முத்தழகு, வேளாண் சுற்றுலா பத்தி கம்பம் ஏ மனோகரன் அவங்க சொன்னதை கேட்டியா? இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே.
2: நல்லாவே புரிஞ்சதுக்கா? இயற்கையோட இணைஞ்சபடி சுற்றுச்சூழலை ரசிச்சபடி இருக்கும்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: ஆமா முத்தழகு, அழக ரசிக்கிறது மட்டும் இல்ல, நமக்கு வேணுங்கிற பசுமையான பழங்கள் காய்கறிகள் எல்லாமே நாம வாங்கிக்கலாம்.
2: சூப்பர்க்கா. சரி சரி, இந்த முறை நீங்க போயிட்டு வாங்க, அடுத்த முறை நீங்க சுற்றுலா போகும்போது உங்க கூட நானும் வாரேன். அது சரி, ரோசி எங்க விட்டுட்டு போறீங்க?
1: ரோசிய காப்பகத்துல தான் விட்டுட்டு போலான்னு இருக்கேன்.
2: அக்கா, ரோசி தான் என்கிட்ட அன்பா பாசமா பழகுதுல, நீங்க வர வரைக்கும் நான் வேணும்னா பாத்துக்கிறேன். இப்பதான் எனக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சு போச்சுல்ல.
1: ரொம்ப நல்லதா போச்சு முத்தழகு. அப்ப ரோசி உன்கிட்ட இருக்குன்னா நானும் திருப்தியா சந்தோஷமா சுற்றுலா போயிட்டு வருவேன்.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
5: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
5: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: இந்த முறை வித உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
4: எப்படின்னா,
5: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
6: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் நினைவூட்டுகிறோம் நேர்களை. நாளை இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம்பட்டம் மூங்கில்பாடி இயற்கை விவசாயி ஆர் கவிதா அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பன்னிச்செய்தி இடம்பெறும். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 8:08 திரை இசை கேட்கலாம்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா குரல்களில் கேட்டது ஜென்டில்மேன் பட பாடல்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
0: நேரம் 8:11. 5 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை.

அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் அன்றிரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் அண்ட் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நேரம் 8:25 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை.

உன்னிமேனன் சுஜாதா குரல்களில் கேட்டது ரோஜா பட பாடல். நினைவூட்டுகிறோம் நினைவிலே, நமது நிலையம் நாளை வழங்குள்ள நிகழ்ச்சிகள் நம் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் நான் அரவிந்தகுமார் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 6:15 தெய்வீக ராகம், 6:35 குழவர்களுக்கான செய்திகள். இதில் வெண்பன்றி பராமரிப்பு முறைகள் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்பவர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தசந்தகுமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும் பசுமை பாலைவனங்கள் வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள். 7:02 புதுவை புதுமையில் தமிழமது தமிழின் சிறப்புகள் குறித்து கள்ளக்குறிச்சி சேவா மதிவாணன் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதி. 7:25 நலமாய் வாழ புகையிலை ஏன் பயன்படுத்துகிறார்கள் என்பது குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள். 8:00 மிலாதி நபி பெருநாள் உரை வழங்குகிறார் பேராசிரியர் ஆ முகமது இஸ்மாயில் அசினி அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். நேரம் 8:36:42 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை.

0: இதுவரை திரையிசை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். ஓணம் திருநாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதிய அறுவடை வந்து சேர்கையில் இயற்கைக்கு நன்றி செலுத்தும் தருணமே ஓணம் பண்டிகை என்று அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். நாட்டின் வளமான கலாச்சாரத்தையும் சகோதரத்துவத்தையும் கொண்டாடும் ஓணம் பண்டிகை மக்களிடையே வேற்றுமையில் ஒற்றுமையை பெருக்குவதாக அவர் மேலும் தெரிவித்தார். மிலாது நபி திருநாளும் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், முகமது நபியின் உன்னத போதனைகள் அனைவரையும் உள்ளடக்கிய முன்னேறிய இந்தியா ஒன்றை உருவாக்கும் பணிகளில் மக்கள் பங்கேற்பை ஊக்குவிக்கும் என்று கூறியுள்ளார். இந்தியாவின் டிஜிட்டல் பணப்பட்டுவாடா பயணத்தில் முக்கிய திருப்புமுனையாக திகழும் யூபிஐ தொழில்நுட்பத்தின் 10 ஆண்டுகால வெற்றியை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். இது ஒவ்வொரு இந்தியரும் பெருமைப்பட வேண்டிய வெற்றி என்றும் சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் கூறியுள்ளார். யூபிஐ வசதிகள் பயன்பாடு தொடர்பான அனுபவங்களை மக்கள் சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தின் கீழ் செயல்படும் உயர்கல்வி நிறுவனங்களின் துணைவேந்தர்கள் மாநாட்டை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் புதுடெல்லியில் இன்று தொடக்கி வைத்தார். வேளாண் படிப்புகளுக்கான பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு பாடங்களை சேர்க்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். படைப்பு திறன்சார் பொருளாதாரத்தின் வளர்ச்சியினால் வேலைவாய்ப்புகளை பெருக்கவும் முதலீடுகளை ஈர்க்கவும் உலக அளவில் இந்தியாவின் செல்வாக்கை வலுப்படுத்தவும் ஏதுவாகும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை செயலர் திரு சஞ்சய் குமார் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் மாநில செய்தி விளம்பரத்துறை செயலர்கள் மாநாட்டில் அவர் உரையாற்றினார். முதலீடு மற்றும் தொழில் முனைவு கேந்திரமாக புதுச்சேரியை மாற்றும் நோக்கத்துடன் மாநில சட்டமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட புதுச்சேரி வணிக சீர்திருத்த சட்ட மசோதாவை இந்திய தொழில்கள் கூட்டமைப்பின் புதுச்சேரி பிரிவு வரவேற்றுள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 9:30, வருவது சங்கீத வானிலே.

கேட்டது அம்மன் கோயில் கிழக்காலை பட பாடல்.

0: சித்ரா குரலில் கேட்டது என்ன ஆசை மச்சான் பட பாடல்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி எண் 4 இரண்டாவது குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6050006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்.

ஜெயச்சந்திரன் சுனந்தா குரல்களில் கேட்டது "என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான்" படப்பாடல். நேரம் 9:46. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத வானிலே.

ஜெயச்சந்திரன் வாணிஜெயராம் குரல்களில் கேட்டது வைதேகி காத்திருந்தால் படப்பாடல். மன் கி பாத் குறித்த அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலய 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் அன்றிரவு 8 மணிக்கு எமது மத்தியலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் அண்ட் ஆப்பிலும் கேட்கலாம். நேரம் 9:51 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத வானிலே.

கேட்டது பூந்தோட்ட காவல்காரன் படப்பாடல். சங்கீத வானிலை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருவது வானத்தைப் போலே படப்பாடல்.

0: எல்ஆர் ஈஸ்வரி பி சுசீலா குரல்களில் கேட்டது பச்சை விளக்கு படப்பாடல்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
0: நேரம் 10:18:55. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன் மழை.

பாவ மன்னிப்பு. இது கேட்ட பாடலின் படம். ஒலித்தது பி. சுசீலாவின் குரல். மன் கி பாத் குறித்த

அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்காற்றும் 137வது மன் கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹர்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் அன்றிரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோ ஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் அண்ட் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நேரம் 10:31, நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன் மழை.

குழுவினை சேர எம்எஸ் ராஜேஸ்வரி குரலில் கேட்டது பெண் படப்பாடல். நேரம் 10:43:10 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன்மழை.

கேட்ட பாடலின் படம் கருப்பு பணம். தேன்மழையை நிறைவு செய்ய வருவது வட்டத்துக்குள் சதுரம் படப்பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 11 மணி. நிகழ்ச்சி நிரல். நமது நிலையம் நாளை வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் நா அரவிந்த்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் வெண்பன்றி பராமரிப்பு முறைகள் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். பசுமை பாலைவனங்கள் வழங்குபவர் முனைவர் எஸ். காயத்ரி அவர்கள். 7:02 புதுவை புதுமை. தமிழமது தமிழின் சிறப்புகள் குறித்து கள்ளக்குறிச்சி சேவ மதிவாணன் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதி. 7:25 நலமாய் வாழ புகையில்

புகையிலையை ஏன் பயன்படுத்துகிறார்கள் என்பது குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள். 7:30 என்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்புல்லா 8 மிலாது நபி பெருநாள் உரை வழங்குகிறார் பேராசிரியர் ஆ முகம்மது இஸ்மாயில் அசினி அவர்கள். படிப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:30 தகவல் தளம் 9 அரங்கசி நிகழ்ச்சியில் சிஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நெய்வேலி டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாம்பே சி என் பாலாஜி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 12 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். தலைப்பு அன்பினை போதிப்போம். நெறிப்படுத்துபவர் ராஜலட்சுமி அவர்கள். நண்பகல் 12 உழைப்பவர் அரங்கம். கைபேசி பழுது பார்த்தல் மற்றும் சீரமைத்தல் தொழில் செய்யும் புதுச்சேரி திலாஸ்பேட்டை எஸ் விஜய் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் சுவாமி தண்டபாணி அவர்கள் பாடிய திருத்தாண்டகம் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மகளிர் நேரம் நம்பிக்கை நட்சத்திரங்கள் செய்தி சித்திரம் அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள். அமைப்பில் உதவி ஆர் ஜே ஜோ. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானில் அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். ஏ கே சி நடராஜன் அவர்கள் வாசித்திருக்கும் கிளாரினெட் இசை கேட்கலாம். 4 பறவைகள் பலவிதம் திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை ஏசே ராஜ்குமார். திரைக்கதை வசனம் இயக்கம் ராபர்ட் ராஜசேகர். 5 பொன்மாலை பொழுது இதில் பறவைகள் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையில் 8:00 முதல் 8:58 திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் உழவருடன் சந்திப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சென்னை செயலவட்டம் மூங்கில்பாடி இயற்கை விவசாய ஆர் கவிதா அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பன்னைச்செய்தி இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 முதல் 11:00 வரை தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் இந்தியிலும் காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 மற்றும் இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை நமது நிலையம் நாளை வழங்குள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.